0: இந்த அலைவரிசையில் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேட்கலாம். வந்தே மாதரம்.
1: வந்தே மாதரம் 101.0.

உலகமெங்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் வைகாசி மாதம் 2 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 16 தேதி சனிக்கிழமை. பண்பலை 101 மகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யும் மக்களின் வாழ்க்கை தரத்தை எளிமைப்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பெட்ரோல் ஏற்றுமதிக்கு லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இந்திய விடுதலைப் போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: குமரி FM 101. குமரி FM 101. குமரி FM 101.
2: நேரம் இப்போது காலை 6:02. மலைமுகடுகளில் வெய்யோன் சில்லுகளுக்கிடையே பகலவன் புன்னகையுடன் முகம் காட்ட புலர்ந்து கொண்டிருக்கிறது பொன் காலை பொழுது. காட்டலைகளில் உங்களோடு இணைவது ஆர்ஜி ஜிலிஜு. இன்று சனிக்கிழமை முழுவதும் குமரி பண்பலை 101 வரருக்கும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய் காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் கிருஷ்ணவேணி அவர்கள். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:09:10, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மற்றும் 5. 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், திரையிசை. 8:30 சேர்ம ரோகன் வாணி சைபால் வழங்கும் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்களின் நின்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி. தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹெட்ஸ். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம் படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். காலை 9:02

ஆர்கேஜி நெய் வழங்கும் வன்மொழி பாடல்கள் 9:30 கான கைரளியில் மலையாள திரைப்பட பாடல்கள். காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ. 10:30 கடிதமும் கருத்தும் முற்பகல் 11:00 ஏக்ஸூர். தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில் கனவு சுற்றுலா தலத்தை நேரில் பார்த்த அனுபவம். நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். பகல் 12:10 மனம் நனையும் மதுரமடைது தேரல் சுவையில் சாரல் இசை. குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நம்ம நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.

0: Israel and Lebanon have agreed to a 45-day extension of their ceasefire after another round of talks in Washington, the U.S. State Department said today. It comes after two productive days of talks and will be followed by more negotiations on June 2 to 3, State Department spokesman Tommy Pigott said. A shaky truce between Israel and the Hezbollah militant group in Lebanon had been due to end on Sunday. In a social media post, Pigott said they hope these discussions will advance lasting peace between the two countries, full recognition of each other's sovereignty and territorial integrity, and establishing genuine security along their shared border. In IPL cricket, host Lucknow Super Giants defeated Chennai Super Kings by 7 wickets at Ekana Stadium last night. Chasing a target of 188 runs, Lucknow Super Giants overhauled the winning mark in 16.4 overs, riding on Mitchell Marsh's fabulous innings of 90 runs in just 38 balls. Marsh was also adjudged player of the match. In today's fixture, host Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens at 7:30 p.m. this evening. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கிருஷ்ணவேணி அவர்கள்.
3: ஔவையார் ஆத்திச்சூடி தந்து அறம்போதித்தார். பாரதியார் புதிய ஆத்திச்சூடி தந்து வீரமூட்டினார். அந்த வரிசையில் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது இளைஞர் இலக்கியம் வழியாக குழந்தைகளுக்கு தித்திக்கும் தமிழில் தீர்க்கமான வாழ்வியல் நெறிகளை வழங்கியுள்ளார். அதில் மிக முக்கியமானது நேர்பட ஒழுகு. நேர்பட ஒழுகு என்றால் நேர்மையான பாதையில் வாழ்வை நடத்து என்று பொருள். அந்த அறத்தை பாரதிதாசன் எவ்விதம் எளிமையாக விளக்குகின்றார் என்பதை பற்றி இன்று காண்போம். பாரதிதாசனின் அறம் என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் அல்ல, அது அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்க வேண்டிய ஒன்றாகும். தரையில் உட்கார வேண்டாம், ஒரு தடுக்குமோ இல்லை உன் வீட்டில் என்று தொடங்கும் கவிஞர் தூய்மை முதல் பாதுகாப்பு வரை மிக நுணுக்கமான ஒழுக்கங்களை கற்பிப்பதோடு ஒரு மனிதன் தன் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய மிக உயரிய வாழ்வியல் விழுமியங்களையும் எடுத்துரைக்கின்றார். குறிப்பாக கடன் வாங்காமல் இருப்பது மற்றும் வருமானத்திற்குள் திட்டமிட்டு செலவு செய்வது ஒருவனை தற்சார்புடையவனாக மாற்றும் என்றும், முறையான உணவின் மூலம் உடலையும் உண்மைக்காக போராடும் போது தளராத மன உறுதியையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் தன்னிடம் உள்ளதை சிறப்பாக பாதுகாப்பதே உண்மையான அறம் என்பதை மிக எளிய சொற்களில் கவிஞர் இங்கே வலியுறுத்துகின்றார். சட்டையை கரியாகாமல் பார்த்து கொள்வது, தண்ணீரில் கண்டபடி ஆடாமல் இருப்பது, எரியும் நெருப்பின் முன் எச்சரிக்கையோடு இருப்பது என உடல் நலத்தையும் தூய்மையையும் முதல் அறமாக அவர் முன்வைக்கின்றார். சரியான வழியில் நடப்பாய் என்று அவர் சொல்லும்போது அது கால்களால் நடக்கும் பாதையை மட்டுமல்ல, வாழ்வின் ஒழுக்க பாதையையும் குறிக்கின்றது. கவிஞரின் தனி சிறப்பு அவர் அறத்தோடு பகுத்தறிவையும் புகட்டுவதுதான். ஏமாறாதே என்ற பாடலில் சந்தையில் பொருள் வாங்கும் போது கூட ஒருவன் எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறார். ஆரஞ்சு பழத்தையும் தம்பி, நீ ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு. இது வெறும் பழத்தை பற்றியது மட்டுமல்ல, வாழ்வில் நாம் எதை ஏற்றுக்கொண்டாலும் அதை ஆராய்ந்து பார்த்து ஏற்க வேண்டும் என்பதற்கான பாடம். நெய்யில் கொழுப்பு, வெண்ணெயில் மாவு என உணவில் நடக்கும் கலப்படத்தை சுட்டிக்காட்டும் கவிஞர் ஐயப்பட வேண்டும் இவற்றில், மிக ஆராய்ந்து பார்த்த பின் வாங்கு என்கின்றார். ஏமாறாமல் இருப்பது ஒரு அறிவு சார்ந்த அறம் என்பதை அழகாக பதிவு செய்கின்றார். களவு மற்றும் ஏமாற்றாதே என்ற பாடல்கள் வழியாக மிக சிறிய திருட்டும் மலையளவு குற்றம் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார். கற்கண்டு கேட்கும் போது கடுகை மறைப்பதும் மிளகை அள்ளி மறைப்பதும் ஒருவன் புகழை கெடுக்கும் செயல்கள். கடுகளவு களவாடல், மலையளவு குற்றம் என்ற அடிகள் இன்றும் நம் காதுகளில் ஒலிக்க வேண்டியவை. அதேபோல் மறதி கெடுதி என்னும் தலைப்பில் ஒரு வேலையை செய்து முடித்த பிறகு அதற்கான கருவியையோ அல்லது பொருளையோ உரிய இடத்திலே மீண்டும் வைக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான ஒழுக்கத்தை கற்பிக்கின்றது. கண்ணப்பன் என்ற சிறுவன் ஊசியையும் எண்ணெய் புட்டியையும் எடுத்த இடத்தில் வைக்க தவறியதால் அடுத்த நாள் இருட்டில் அவற்றை தேடும்போது தேல் கொட்டுவதற்கும் பெருச்சாலி கடிக்கும்

0: ஆளாகின்றான். பொருள்களை எடுத்த இடத்தில் வைப்பது என்பது வெறும் அடுக்கி வைக்கும் வேலை மட்டுமல்ல, அது நமது பாதுகாப்பு மற்றும் நேரத்தை சேமிக்கும் ஒரு சிறந்த வாழ்வியல் அறம் என்பதை இப்பாடலில் நகைச்சுவை கலந்த எச்சரிக்கையுடன் விளக்குகின்றார். ஒழுங்கு என்பது வாழ்வின் பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை இது உணர்த்துகிறது. முடிவாக பாரதிதாசன் காட்டும் நேர்பட ஒழுகு என்பது அநீதி கண்டால் தடியை தூக்கும் வீரம், ஏழையை வாழ வைக்கும் கருணை, கடன் வாங்காத சிக்கனம் மற்றும் உண்மைக்காக பாடுபடும் உறுதி ஆகியவற்றின் கலவை. தகத்தக்க புகழினை தேடு, நீ தமிழரின் வழியினில் வந்தாய் என்ற கவிஞரின் முழக்கத்தை ஏற்று நாமும் நேர்மையான தெளிவான பாதையில் பயணிப்போம்.
1: நல்லவை கேட்க வழங்கினார் கிருஷ்ணவேணி அவர்கள்.

குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 புதுகலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.10. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

இப்போ காலை 6:16. குளிர் மெல்ல விலகிட ஆதவனின் ஒளி சிதறல்களில் பிறந்திருக்கும் புதிய காலை பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது எங்கேயுமே போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வரிகளில் உலகளந்த தெய்வ புலவர் வள்ளுவனின் அமுத மொழிகளுடன் உலக பொதுமறை மலர்கிறது இங்கே குரல் அமுதமாய்.

நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறிவான்.

0: நுட்பமான அறிவு தமக்கு இருக்கிறது என்று அறிவில்லாதவர்கள் கொள்ளுகிற ஆணவமே அவர்களது அறிவில்லா தன்மைக்கு அறிகுறி. குறள் எண் 844 அதிகாரம் புல்லறிவாண்மை.
1: கேட்டது குறள் அமுதம். தீரா சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கை மெத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. அன்பே மிகப்பெரிய ஆயுதம், அன்பே கடவுள், அன்பே உருவான இறைவனை தரிசித்திட அருளின் அமுத சுரபியாய் காலை நேர திருவுகோலாய் உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் இறையருள் நிறைத்திட வருகிறது குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

இருப்பது போதும், வருவது வருவட்டும், போவது போகட்டும், மிஞ்சுவது மிஞ்சட்டும், இந்த சலனங்களுக்கு அப்பால் இருந்தாலே போதும், அதுவே பற்றற்ற வாழ்க்கையாகும் என்கிறது கீதை மொழிகள். பக்தி மனம் கமழ வருகிறது முதல் பக்தி பாடல்.

ஆறு பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. பக்தி ரசம் சுற்றிட இனிவரும் பாடல் கேட்கலாம். சி. தினேஷின் குரலில்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நேரம் இப்போ காலை 6:28. புலர்காலை பொழுதில் ஆன்மீக மழையில் உங்களை நினைத்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 பக்தி மாலை.

வருகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் என்கிறது பைபிள் மொழிகள். பக்தி சாரலில் நினைத்திட வருகிறது எல்லார் ஈஸ்வரியின் குரலில் அடுத்த பக்தி கானம்.

0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: நேரம் இப்போது காலை 6:37. குமரி பண்பலை நூற்றொன்றில் உங்களை இணைத்திருப்பது அருளின் அமுத சுரபியாய் பக்தி துளிகளை கோர்த்து தந்து கொண்டிருக்கும் பக்தி மாலையுடன். எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்க சோலைகள் தங்குமிடமாக இருக்கும் என்கிறது திருக்குறான் மொழிகள். பக்தி மாலையில் இணைந்திடும் அடுத்த பக்தி பாடல் பாடியிருப்பவர் நாகுரியம் ஹனீஃபா.

0: அருளின் அமுத சுரபியாய் காலை நேர திறவுகோளாய் குமரிப்பண்களை 101 இதுவரை உங்களுக்கு தந்தது பக்தி மாலை. ஒவ்வொரு கணமும் ஒரு தேர்வு, ஒவ்வொரு எண்ணமும் சொல் செயலும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. புத்திசாலித்தனமாகவும் நேர்மறையாகவும் தேர்ந்தெடுங்கள் என்கிறார் புத்தர். இன்றைய நாள் இனிதான நாளாக நம் அனைவருக்கும் அமையட்டும் என வாழ்த்துகிறது அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி வினாவின் மைய கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
2: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442

4 3 0 2 4 3 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், இன்று முற்பகல் 11:02 ஏக்சூரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில் கனவு சுற்றுலா தலத்தை நேரில் பார்த்த அனுபவம் நேயர்கள் பங்கேற்று பேசலாம். இன்று காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம் படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம். இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கான செஸ் வரி அல்லது கூடுதல் கட்டணம் விதிக்கப்படவுள்ளதாக ஊடக நிறுவனம் ஒன்று வெளியிட்ட அறிக்கையை பிரதமர் திரு மோடி தனது சமூக வலைதள பதிவில் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். அந்த அறிக்கை முற்றிலும் பொய்யானது என்றும் அதில் ஒரு துளிக்கூட உண்மையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதிக்கும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் பிரதமர் தெரிவித்தார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்து பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பெரன்சன் வரவேற்றார். தி ஹேக் நகரில் உள்ள ஹோட்டலில் பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த பயணத்தின்போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் அந்நாட்டு மன்னர் மற்றும் அரசியையும் அவர் சந்தித்து பேசுகிறார். அண்மையில் கையெழுத்திடப்பட்ட இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் இந்த பயணம் இருதரப்பு உறவுகளை தாண்டி இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான பரந்த உறவுகளை வடிவமைப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் அந்நாட்டுடன் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், போதைப் பொருள் கடத்தல் குழுக்களை முறியடிப்பதற்கான விரிவான திட்டத்தை இந்திய பாதுகாப்பு படைகள் தயாரித்துள்ளதாக கூறினார். இந்த இலக்கை நோக்கி அவை தீவிரமாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். போதைப் பொருள் கடத்தல் என்பது வெறும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை மட்டுமல்ல, அது சமூக மற்றும் எதிர்கால சந்ததியினர் மீது நீண்டகால தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று என்பதால் இதற்கு விரிவான கூட்டு நடவடிக்கை தேவை என்று அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் எல்லையை ஒரு பாதையாக பயன்படுத்தி 1 கிராம் போதைப் பொருள் கூட நாட்டிற்குள் நுழைவதற்கோ அல்லது வெளியேறுவதற்கோ அனுமதிக்கப்படாது என்று திரு அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், டீசல் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி 23 ரூபாயிலிருந்து 16 ரூபாய் 50 பைசாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. விமான எரிபொருள் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரியும் லிட்டருக்கு 33 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்கள் இன்று முதல் அடுத்த 15 நாட்களுக்கு நடைமுறையில் இருக்கும். அதே நேரத்தில் உள்நாட்டு பயன்பாட்டிற்கான பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான தற்போதைய கலால் வரி விகிதங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விலை உயர்வு காரணமாக ஏழை நடுத்தர மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான விலை உயர்வு ஏழை எளிய நடுத்தர மக்களை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கும் என்று சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்கள் மீதான இந்த சுமையை மத்திய அரசு உடனே குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய இடைநிலை கல்வி வாரியம் CBSE 12 வகுப்பு தேர்வு முடிவுகளுக்கு பிந்தைய மறு ஆய்வு குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. நியாயமான மற்றும் வெளிப்படையான மதிப்பீட்டு முறையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது தேர்வு முடிவுகளில் திருப்தியில்லாத மாணவர்கள் 2 மறு ஆய்வு முறையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று வாரியம் தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக மாணவர்கள் தங்களது விடைத்தாள்களின் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதிகளை இணைய வழியில் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இரண்டாம் விடைத்தாள்களில் உள்ள குறைபாடுகளை சரிபார்க்கவோ அல்லது மதிப்பெண் வழங்கும் திட்டத்தின் அடிப்படையில் குறிப்பிட்ட பதில்களை மறுமதிப்பீடு செய்யவோ மாணவர்கள் கோரலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.

பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஹோர்மோஸ் நீரினை மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் இரண்டு பாலங்கள் இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் உயிரிழந்தனர், ஒருவர் காயமடைந்தனர். தெலுங்கானாவின் நம்பள்ளி ரயில் நிலையத்தில் ஜெய்ப்பூர் விரைவு ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது தொடர்பாக புனேயை சேர்ந்த பேராசிரியர் ஒருவரை சிபிஐ கைது செய்துள்ளது. கிரேட்டர் நொய்டா அருகே மிகப்பெரிய மரச்சாமன் சந்தையில் ஏற்பட்ட தீ விபத்தில் எட்டு கடைகள் எரிந்து நாசமானது. மத்திய அரசின் இந்துஸ்தான் காப்பர் நிறுவனம் கடந்த நிதியாண்டில் 1,232 கோடி ரூபாய் லாபம் ஈட்டி சாதனை படைத்துள்ளது. பயணிகளின் வசதிக்காக விசாகப்பட்டினத்தில் இருந்து பெங்களூருவிற்கு சென்னை வழியாக இம்மாதம் 22-29 ஆகிய தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. கோவையில் தலைக்கவசம் விற்பனை செய்யும் கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் சோதனை நடத்தி தரமற்ற தலைக்கவசங்களை பறிமுதல் செய்தனர். தேனி வீரபாண்டி கௌரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சியர் திரு ரஞ்சித் சிங் நேற்று தொடங்கி வைத்தார். ஆவடியில் உள்ள போர் வாகனங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் 52வது நிறுவன தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. சென்னையில் சட்டவிரோதமாக மதுக்கூடங்களை நடத்தியதாக 16 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின்

0: எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 2047 போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மண்ணின் புகழ் பாடி மக்கள் குரலாகி வண்ண வண்ண தகவல்களுடன் எண்ணத்தில் வேரூன்றி என்றும் உங்களுடன் ஒலித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நாளும் கேட்போம், நல்லதை கேட்போம்.

0: 30 காலை 6:56. ரம்யமான புத்தம் புதிய காலை பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பரபாப வருடம் வைகாசி மாதம் 2 சனிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
5: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
4: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்த்துவாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
6: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
4: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
6: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு பக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
7: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
8: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில்.

கோழியை புஞ்சையாக்கி உழைத்து உலகிற்கு உணவூட்டும் வேளாண் பெருமக்களுக்கு காலை வணக்கம். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸாகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். இனி வேளாண் அறிவுரை. நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு தள்ளிப்போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சண நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நுண்ணுயிரியினால் வேரழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். மாடிக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் லவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தின் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். வேளாண் பெருமக்களை உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி பயன்பெறுங்கள்.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: நேரம் காலை 7 மணி.

0: வணக்கம். முதல் தலைப்பு செய்திகள். கன்னியாகுமரி பகவதியம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழா கால்நாட்டு நேற்று நடைபெற்றது. ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைபெற்ற கால்வாய் சீரமைப்பு பணிகள் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. அரசுடைமாக்கப்பட்ட வாகனங்கள் ஏலம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தகவல். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி பகவதியம்மன் திருக்கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழா நேற்று கால்நாட்டுடன் தொடங்கியது. இம்மாதம் 21ஆம் தேதி திருக்கொடியேற்றம் நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். விழாவின் 9ஆம் நாளான 29ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு தேரோட்டமும், 30ஆம் தேதி காலை 6:15 மணிக்கு முக்கடல் சங்கமத்தில் பகவதியம்மனுக்கு ஆராட்டம் நடைபெறவுள்ளது. 9:00 மணிக்கு தெப்பத்திருவிழாவும் நடைபெறும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் குருந்தன்கோடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட வெள்ளிச்சந்தை ஊராட்சியில் கால்வாய் அகலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து தக்கலை ஒன்றியத்திற்குட்பட்ட பூலாண்டுகோடு கிராமத்தில் பூலான்குளம் கிளை கால்வாய் புனரமைப்பு பணிகளையும் அவர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கன்னியாகுமரி மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்ட வாகனங்கள் ஏலம் விடப்பட உள்ளன எனவும், இதன்படி 1 4-சக்கர வாகனம், 3 3-சக்கர வாகனங்கள், 19 2-சக்கர வாகனங்கள் என மொத்தம் 23 வாகனங்கள் இம்மாதம் 19ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்கு நாகர்கோவில் மரவன்குடியிருப்பில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து ஏலம் விடப்பட உள்ளன என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்திய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
5: AMB ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
6: மாமா, என்னாச்சு?
7: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
6: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
9: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
10: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்டேன்.
11: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
12: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் குழுகுழு ஏசி மேளா.
13: ஆகாஷ்வாணி தனது 90ஆவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
0: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9

0: முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
3: கட்டுரை போட்டியின் தலைப்பு
1: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி வினாவின் மைய கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
4: நேரம் காலை 7:05. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பில் 101 இனி கேட்கலாம்.
5: நோட்டு கொஞ்சம் பழசா இருந்தாலும் கூட பாதுகாப்பான இடத்துல வச்சதுனால நோட்டு எந்த விதத்திலும் பாதிக்கல. ஏய், அந்த சில்லறைகளை எல்லாம் கவனமா எண்ணுங்கப்பா. மூட கட்டும் போது எண்ணத்தை விட்டுறாதீங்க.
6: இளே இளே அண்ணன் உண்டா மாதிரி அண்ணே லட்சம் லட்சம் என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, கூடவே சில்ற சில்ற என்னமோ சொல்லிட்டு இருக்காரு. லட்சம்னு பேசிக்கிட்டு சில்றைய பேசலாமா?
5: ஏ தம்பி சிவா, என்னப்பா என்ன நடக்குது அப்படிங்கறத அறுதிக்கிட்டு தான் பேசுறியா? அப்படி தெரிஞ்சுகிட்டு பேசப்பா. அண்ணன் இன்னைக்கு லட்சக்கணக்கில் பேசுறேன் அப்படின்னா ஆரம்பத்துல சில்லறையா சேர்த்ததனுடைய பிரதிபலன் தாப்பா.
6: என்ன சொல்றீங்க? உங்களை ஒரு பரப்புரைக்கு ஏற்பாடு பண்றதுக்காக சொல்லாம்னு வந்தா எனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி பேசுறீங்க. என்ன சொல்றீங்க?
5: ஏய் ராஜா, என்னப்பா கதவை திறந்துட்டு தலைய நீட்டிட்டு இருக்க? தண்ணீர் வேணுமா? ஏ ரமணி, ஒரு 8 கிளாஸ் உப்புல போஞ்சி போடு பாப்போம்.
6: பாரு மனுஷன, தட்டு நிறைய பலகாரங்களை அடுக்கிட்டு வர சொல்லுவாருன்னு பார்த்தா, சுட சுட ஏலக்காய் போட்டு டீ கொண்டு வர சொல்லுவாருன்னு பார்த்தா, என்ன சொல்றாரு இவரு? உப்பு போட்டு ஜூஸ் கொண்டு வர சொல்றாரு.
5: ஏ தம்பி, ஓ மனசு உள்ளோட்டம் எனக்கு புரியுதுப்பா. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவா. சொல்லட்டுமா?
6: சொல்லுவோம் பாப்போம்.
5: இப்ப நான் அவள்கிட்ட எதுக்காக எலுமிச்சம் பழத்துல போஞ்சி போட்டு உப்பு போட்டு கொண்டு வா அப்படின்னு சொன்னம்னா, இது என்ன காலம்?
6: ஏனே கோடையும் தெரியல குளிரும் தெரியல, ரெண்டும் கலந்த மாதமா இல்லன்னு இருக்கு.
5: அதனாலதான்ப்பா உப்பு போட்டு போஞ்சி போட்டு குடிச்சோம் அப்படின்னு சொன்னா எந்தவித பாதகமும் இல்ல, செலவு அப்படிங்கறதும் ரொம்ப லாபம் ஆயிடுச்ச. தம்பி என்ன பண்ணுவ?
6: ஒரு 6 பேர் குடிக்கிறது மாதிரி ஒரு கலர் பொடி வாங்குவோம்னே 300 ரூபாயில கூட ஒரு 1/2 கிலோ சீனிய வாங்கினா கதை முடிஞ்சு. போஞ்சிய போடணுமா? போஞ்சி உப்பு போட்டு.
5: தம்பி, உன்னுடைய செலவு எவ்வளவு?
6: மிஞ்சி போனா ஒரு 360 ரூபா ஆகும்னே 6 பேருக்குன்னே.
5: தம்பி, 6 பேருக்கு நீ 360 ரூபா செலவு பண்ற, நான் அதே 6 பேருக்கு எவ்வளவு செலவு பண்றேன் தெரியுமா?
6: ஏனே மிஞ்சி போனா ஒரு 20 ரூபாய்க்குள்ள வரும்னே.
5: 20 ரூபா நான் செலவு பண்றேன். தம்பி எவ்வளவு செலவு பண்ற?
6: 360 ரூபான்னே.
5: எவ்வளவு அண்ணனுக்கு லாபம்?
6: ஏ அப்பா, 340 ரூபா லாபப்படுது அண்ணே உங்களுக்கு. ஏனே இது எதுக்குன்னு இப்ப சொல்றீங்க?
5: தம்பி, நான் நீ வரும்போது எத்தனை லட்சம்னு எண்ணிட்டு இருந்தேன்.
6: 4,32,600 சொன்னீங்கண்ணே.
5: பாத்தியா, 4,32,600 ரூபா வங்கியில கடன் வாங்கினேன்னு நினைக்கியா? தனிநபர்த்த கடன் வாங்கினேன்னு நினைக்கியா? சிறுக சிறுக சேமிச்சதுப்பா. ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய தன்மை வந்த பிறகு எங்க அப்பா அம்மா சொல்லித்தந்த ஒரு அருமையான பாடம், என்னுடைய ஆசிரியர் சொல்லித்தந்த அருமையான கருத்து, அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு சேமிச்சதன் பலனா நோட்டை எண்ணிட்டு இருக்கேன். பிள்ளைக்கு திருமணம், திருமண நேரத்துல யார்கிட்டயும் பணம் வாங்க வேண்டிய அவசியம் இல்ல.
6: ஏனே சேமிப்பு பத்தி எனக்கு 1-2 ஆலோசனைகளை தாங்கண்ணே.
5: தம்பி, இப்ப 300 ரூபா வருமானம் வருது அப்படின்னு சொன்னா ஒரு 20% ஆகுது நம்ம சேர்த்தரணும். மாதம் எவ்வளவு வரும்னு நினைக்கிற?
6: என்ன, ஒரு 1,800 ரூபா வந்துடும் என்ன?
5: எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொன்னா எது முக்கியங்கிற?
6: சேமிப்பு முக்கியம்னே.
5: தம்பி, அங்க பாரு பாரு என்ன வருது பாரு.
6: என்ன, ஒரு தட்டுல 6 கப்ல என்னமோ எடுத்துட்டு வராங்க, இன்னொரு கையில தனியா ஒரு கப்ல எடுத்துட்டு வராங்களே.
5: அது வேற ஒன்னும் இல்லப்பா, நீ சொன்ன சொல் மதனிக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கேன். பால் வடிவுல என்ன வருது பாரு அந்த கப்புல.
6: என்ன கஞ்சி தண்ணீர்னே, சுட சுடன்னே.
5: தம்பி, இப்ப புரியுதாப்பா, உன் உடல்நிலையும் பாதுகாப்பா இருக்கணும், தேவையற்ற செலவுகளை குறைக்கணும். மதனியுடைய செய்கை எப்படி இருக்குது?
6: என்ன, ஒரு கப்பு கஞ்சி தண்ணில 18 ரூபா சேமிப்பானே.
5: இதே நடைமுறைய ஒவ்வொரு குடும்பமும் கடைபிடிச்சா எப்படி இருக்கும்?
6: என்ன, எல்லாரும் செழிப்பா இருப்பாங்கனே.
7: காசு பணம் கொட்டு மணி மணி கா

0: செய்கின்றேன். இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடனாக ஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது காலை 7:10. குதூகல படுத்த உங்களுக்காக வருகிறது
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா?
1: ஷூ எல்லாம் போட்டுட்டு மாசம் வந்திருக்கீங்க. பிள்ளையோட பேர் என்னம்மா?
3: ஆதிக்.
1: ஆதிக்கு எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: எல்கேஜி.
1: பிள்ளைக்கு வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அம்மா அப்பா நான்.
1: சரி, பிள்ளைக்கு வீட்டுல அம்மா அப்பா நீங்க மூணு பேரு இருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, எல்லாருக்கு பேரும் சொல்லுவோமா? சரி, அம்மாக்கு பேரு
3: தனஸ்ரீ,
1: அப்பாக்கு பேரு
3: கிருஷ்ணன்,
1: பிள்ளைக்கு பேரு
3: ஆதி.
1: பிள்ளைக்கு ஊர் எது?
3: கட்டிமாங்கோடு.
1: பிள்ளை இந்த நிகழ்ச்சிக்கு யார் கூட்டிட்டு வந்தாங்க?
3: அம்மா.
1: பிள்ளைக்கு மேம் வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க?
3: ஜானி ஜானி எஸ் பாப்பா, அடுத்த பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை பட்டர்ஃபிளை சொல்லி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஆரஞ்சு ஜூஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஜானி ஜானி எஸ் பாப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க, திருக்குறள் சொல்லி கொடுத்துருக்காங்க.
1: நீங்க இவ்வளவு காண்டு படிச்சிருக்கீங்களா? சரி, அப்ப எங்களுக்கு அதை கொஞ்சோட சொல்றீங்களா? சரி, திருக்குறள் சொல்றீங்களா ஃபர்ஸ்ட்?
3: திருக்குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபாவகன் முகட்டே உலகு கட்டணாய் பயன் பயன்கொள் வாழிறுவான் நற்றால் தொழறனில் மனமசையினான் மானல் சேர்ந்த நமசை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமல் யானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடமேல சேராயிருவன் பொருள் சேர் புகழ் பொருந்தா மாட்டு அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தர் கல்லால் பிறவாளி நீத்தல் அது கோலில் பொறியில் குணவளையன் குணத்தான் தாலை வணங்கால் தலை பிறையும் பிறகு நீந்துவான் நீந்தா இருவன் அடி சேராதா துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை.
1: ஆஹா, அவ்வளவு அருமையா சொல்லி இருக்கீங்க. இந்த திருக்குறள் உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க?
3: அம்மா.
1: சரி, வேற என்ன பிள்ளைக்கு தெரியும்?
3: ஜானி ஜானி எஸ் பாப்பா, eating sugar no papa, telling nice no papa, open your mouth ha ha.
1: சரி, பிள்ளைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கறங்களா? இருக்கறாங்க. அப்படிதானே? அப்ப அவங்களுடைய பேர்லாம் சொல்றீங்களா?
3: பிரேடன் ப்ரூ, ஜுகான், சர்மிகா ஸ்ரீ, நிகிலன்.
1: இவ்வளவு பேர் தான். இவங்க கூட எல்லாம் சேர்ந்து நீங்க என்ன விளையாட்டு விளையாடுவீங்க?
3: மாஸ்க் கட்டி விளையாடுவோம்.
1: மாஸ்க் கட்டியா? அது எப்படி விளையாடணும்?
3: அது யானை கட் பண்ணனும், அடுத்து முகத்துல போட்டு விளையாடுவோம்.
1: ஓ அப்படியா, அது வந்து கேட்ச் புடிச்சு நீங்க விளையாடுவீங்களா? மாஸ்க் போட்டுட்டு ஒரு ஆளு ஓடி வருவாங்க.
3: நாங்க இந்த மாஸ்க் போட்டுட்டு ஓடி ஓடி யாரையா கண்டுபிடிக்கணும்.
1: பாடியாச்சு. பிள்ளை வந்து இப்ப ரொம்ப குட்டி பிள்ளையா இருக்கீங்கல்ல, பெரிய பிள்ளையா ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆக போறீங்க?
3: ஐஏஎஸ்.
1: ஐஏஎஸ் ஆக போறீங்களா? ஆதி குட்டி கலெக்டர் ஆகணும். ஓகேவா? கலெக்டர் ஆகுவீங்க. வாழ்த்துக்கள்.
3: தேங்க் யூ.
1: இந்த இனிய தருணத்தோட சின்ன பாஸ்போர்ட்டுக்கெல்லாம் நாளைக்கு இன்னொரு மலையின் அமுத மொழிகளோட சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் பாய்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறோம், இன்று மறுபகல் 11:02 எக்ஸ் உரை தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேரலையில் கனவு சுற்றுலா தலத்தை நேரில் பார்த்த அனுபவம் குறித்து நேர்கள் பங்கேற்று பேசலாங்க. தினமும் ஓடிட்டே

0: இருக்கிற இந்த லைஃப்ல ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு ஆசை ஆசையாக பிளான் பண்ணி, அதுவும் நம்ம கனவு தேசமான ஒரு டூர் பிளேஸ்க்கு டூர் போயிட்டு வந்துட்டாலும் அந்த ஊர் நம்ம மனசை சுற்றி போ அப்படியே சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குங்க. அப்படிப்பட்ட ஊரை பற்றி தான் நீங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேச போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய எஃப்எம் நம்பர் சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 2002240 மற்றும் 2972722 முன்னாக 0462 சேர்த்து டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. கால் பண்ணுங்க, பேசுங்க. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவான தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவியேற்ற பிறகு முதன்முறையாக இன்று சிக்கிம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது கேங்டாக்கில் நடைபெறும் சிக்கிம் மாநிலம் உருவான தின விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த விழாவில் சிக்கிம் மாநில ஆளுநர் திரு ஓம் பிரகாஷ் மாத்தூர், முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் மற்றும் வடகிழக்கு பிராந்திய மேம்பாட்டுத்துறை மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் கலந்து கொள்ள உள்ளனர். சிக்கிம் மாநிலம் மன்னராட்சியிலிருந்து விடுபட்டு கடந்த 1975 இந்தியாவின் 22வது மாநிலமாக இணைந்ததை குறிக்கும் வகையில் இன்று தனது மாநில உருவாக்க தினத்தை கொண்டாடுகிறது. தனது பயணத்தின்போது கேங்டாக் நகரில் உள்ள சில முக்கிய இடங்களுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று நள்ளிரவு நெதர்லாந்து சென்றடைந்தார். ஆம்ஸ்டர்டாம் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமர் திரு மோடியை நெதர்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டாம் பிரின்சன் வரவேற்றார். இந்த பயணத்தின்போது நெதர்லாந்து பிரதமர் திரு ராப் ஜெட்டனுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். பிரதமர் திரு மோடி இன்று இந்திய வம்சாவளியினர் இடையே உரையாற்ற உள்ளதுடன் நெதர்லாந்தின் முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளையும் சந்திக்கிறார். செமிகண்டக்டர் சிப்புகள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு ஆகிய துறைகளில் பல முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெதர்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு 5 நாடுகள் பயணத்தின் 3வது கட்டமாக பிரதமர் திரு மோடி நாளை ஸ்வீடனின் கோத்தன்பர்க் நகரத்திற்கு புறப்பட்டு செல்கிறார். இந்தியாவில் தயாரிக்கப்படும் காகித பொருட்களின் தரம், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், ஒரு நிறுவனத்தை தொடங்கி நடத்தி வரும் அபர்ணா மற்றும் தினேஷ் ஆகிய இரு இளம் தொழில் முனைவோரை சந்தித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தரமான எழுது பொருட்கள் எப்போதும் உற்சாகம் அளிக்கக்கூடியவை என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா பெண்கள் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். இந்த குழுவில் மக்களவையைச் சேர்ந்த 18 உறுப்பினர்களும் மாநிலங்களவையைச் சேர்ந்த 10 உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர். மக்களவை உறுப்பினர்களில் திருமதி ஹேமமாலினி, திருமதி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் மற்றும் செல்வி இக்ரா சௌத்ரி போன்ற முக்கிய பிரமுகர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலங்களவையில் இருந்து திருமதி சுதாமூர்த்தி, திருமதி பி டி உஷா மற்றும் செல்வி சுவாதி மாலிவால் ஆகியோர் இந்த குழுவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மேற்குவங்க சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரதீந்திர பாசு சபாநாயகராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறப்பு கூட்டத்தொடரின் போது இதனை அவர் தெரிவித்தார். பொதுமக்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை பார்ப்பதற்கு முழு உரிமை உண்டு என்றும், சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரலை செய்வதன் மூலம் இதனை உறுதிப்படுத்த முடியும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தற்போதைய அரசு பெரும்பான்மையை கொண்டிருந்தாலும் இந்த அவை எதிர்க்கட்சிகளுக்கும் உரியது என்று குறிப்பிட்ட அவர், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதற்கு போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்திய விடுதலை போராட்ட புரட்சி வீரர் சுக்தேவ் தாப்பரின் 118வது பிறந்தநாளையொட்டி பாகிஸ்தானின் லாகூர் நகரில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பாகிஸ்தான் பகத்சிங் நினைவு அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்ச்சியில் பேசிய அதன் தலைவர் திரு இம்தியாஸ் ரஷித் குரேஷி,

0: காலனி ஆதிக்கம், ஒடுக்குமுறை மற்றும் அநீதிக்கு எதிராக மக்களை வெளிப்படைய செய்ய சுக்தேவ், பகத்சிங் மற்றும் ராஜ்குரு போன்ற மாபெரும் புரட்சியாளர்கள் தங்களது உயிரை தியாகம் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த தலைவர்கள் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதியின் உண்மையான அர்த்தத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது சீன பயணத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பும்போது விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு டிரம்ப், சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங்குடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து சீனா 200 போயிங் விமானங்களை வாங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு கூடுதலாக பல விமானங்களை வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் திரு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செய்தி தொலைக்காட்சி ஒன்றுக்கு திரு டிரம்ப் அளித்த பேட்டியில், ஹோர்முஸ் நீரிணை திறந்துவிடப்படும் என்றும் ஈரான் அணு ஆயுதம் பெறுவதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் லெபனான் இடையே நிலவி வரும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீட்டிக்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் 2 நாட்கள் நடைபெற்ற பயனுள்ள பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு டாமி பிகாட் கூறியுள்ளார். மேலும் ஜூன் மாதம் 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றும் திரு டாமி தெரிவித்தார். நேபாளத்தில் நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்களுக்கு தடை விதிக்கும் அரசின் முடிவை எதிர்த்து 100கணக்கான மாணவர்கள் காட்மாண்டுவில் நேற்று பேரணி நடத்தினர். பல்கலைக்கழகங்கள் போன்ற கல்வி நிறுவனங்கள் அரசியல் கட்சிகளின் கருவிகளாக செயல்படக்கூடாது என கூறி பிரதமர் திரு பலேந்திர ஷா தலைமையிலான அரசு அண்மையில் 100 அம்ச செயல் திட்டம் ஒன்றை அறிவித்தது. இதன் கீழ் பல்கலைக்கழகங்களில் மாணவர் சங்கங்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை எதிர்த்து நகரின் முக்கியமான இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. ஹைதராபாத்தில் உள்ள நாம்பல்லி ரயில் நிலையத்தின் நடைமேடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஹைதராபாத் ஜெய்ப்பூர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் குளிர்சாதன பெட்டியில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு குறுகிய நேரத்திற்குள் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். முதற்கட்ட விசாரணையில் B1 பெட்டியின் குளிர்சாதனத்தில் இருந்து தீ பரவியதாக தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் வெப்ப அலை இன்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா பகுதிகளில் வெப்பமும் ஈரப்பதமும் நிறைந்த வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளம், மாஹே, தெற்கு உள்கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் ஒடிசா அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 187 ரன் எடுத்தது. 188 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 16.4 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 188 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு மணி 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் சிக்கிம் மாநில உருவன தின விழாவில் இன்று கலந்து கொள்கிறார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து

0: தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் இப்போ காலை 7:25. இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
2: கருத்தோடு பல தகவலும் தந்து
1: உங்களை நேச மலையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலின் 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: உங்கள் டிஜிமட் பர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
6: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரத்திலான ஊஞ்சல்கள்,
5: பாட்டில் வார்ட்ராப்,
6: ஷோகேஸ் பொருட்கள்,
5: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
6: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
7: டிஜிமட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
8: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
9: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை.
10: டிஜிமட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல்.
11: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
12: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
14: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
13: கல்லீரல் கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
14: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
13: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
14: போன் 7358737358.
1: சேவை செய்திகள். மேலசங்கரன்குழி ஸ்ரீமன் நாராயண சுவாமி அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் ஜோர்ணோதாரண புனர் ஆவர்த்தன அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் இன்று மாலை 6:30 சிறப்பு பூஜை, 7:00 பஜனை. ஈசன் தங்கு அருள்மிகு கலையன்கோட்டை இசக்கியம்மன் சிவசுடலை மாட சுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று காலை 10:30 தீபாராதனை, பகல் 12:00 நெய் உருக்குதல், மதியம் 1:00 அலங்கார தீபாராதனை, 7:00-10:00, 2:00 தீபாராதனை, 2:30 பூக்குழி இறங்குதல், நாளை அதிகாலை 5:00 நெய்வேத்திய பூஜை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருநாங்கூர் பன்னிரு ரிஷபரூப திருக்காட்சி வைபவ விழாவில் இன்று மாலை 5:00 அனுஞ்ஞை விக்னேஸ்வர பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், மகா பூர்ணாகுதி. மங்காவளை அருள்மிகு சிவசுடலை மாடசுவாமி திருக்கோவில் வைகாசி கொடை விழாவில் இன்று மதியம் 1:00 அலங்கார தீபாராதனை, மாலை 6:30 தீபாராதனை, நள்ளிரவு 1:00 மகா தீபாராதனை. செம்பன்மலை ஐயா வைகுண்ட சுவாமி திருநெழுத்தாங்கல் 56வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் திரியேடு வாசிப்பு விரிவுரை விழாவில் இன்று மாலை 4:30 பணிவிடை, மாலை 5:00 திரியேடு வாசிப்பு. சகாயபுரம் புனித இடைவிடா சகாய அன்னை திருத்தல திருவிழாவில் இன்று மாலை 6:00 ஜபமாலை, சிறப்பு மாலை ஆராதனை, 8:00 தேர்பவனி.

தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் கொங்கு நாடு உணவு திருவிழா இன்று முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. கோடையை முன்னிட்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் ஹோட்டல் தமிழ்நாடு அமுதகம் உணவகங்களில் கொங்கு நாடு உணவு திருவிழா 2026 நடைபெறவுள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை உலக அளவில் அறிமுகப்படுத்துவதும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கவும் இந்த சிறப்பு உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கொங்கு மண்டலத்தின் இயற்கை மனமும் அசல் சுவையும் பாரம்பரிய சமையல் முறைகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன. நம் மண், நம் சுவை, நம் பாரம்பரியம் என்ற கருப்பொருளில் நடைபெறும் கொங்கு நாடு உணவு திருவிழா தமிழர் பாரம்பரிய உணவு மரபுகளையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து பரப்பும் முயற்சியாக அமைகிறது. கன்னியாகுமரி ஹோட்டல் தமிழ்நாடு அமுதகம் உணவகத்தில் இந்த உணவு திருவிழா இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 நாட்கள் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு மேலாளர் ஹோட்டல் தமிழ்நாடு கன்னியாகுமரி என்ற முகவரியிலும் 9176995850 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். கேட்டது செய்தி செய்திகள். நேரம் காலை 7:31.

0: இன்றைய குறுஞ்செய்தி. என் கண்களால் இனி நம்ப முடியவில்லையே. நான் காண்பது கனவா இல்லை நனவா? காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் வணக்கம். இப்படி அமரும் நான் இந்த பயிற்சியை முடித்து விட்டு வருகிறேன்.
0: என்ன அண்ணா, இன்று காலையிலே ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள். தாங்களா உடற்பயிற்சி கூடத்துக்கு வந்து நடைபயிற்சி செய்து கொண்டிருப்பீர்கள்?
1: இன்று காலையில் காலநிலை கூட மந்தமாக இருந்தது. வழக்கம் போல படுத்து தூங்கி விடலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அப்படி தூங்கிவிட்டால் நமது ராஜமாதா இருக்கிறாரே, அவர் விடியற் காலை 4 மணி முதல் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அலாரம் வைத்து என்னை எழுப்பி விட்டுக் கொண்டே இருப்பார். பின்பு எப்படி தூங்குவது? அதுதான் எழுந்துவிட்டேன்.
0: ஓஹோ, இதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கதை இருக்கிறதா? அதுதானே பார்த்தேன். இந்த மன்னராவது காலையில் எழுவதாவது. ஆனால் மன்னா, தங்களை போன்று இப்படி ட்ரெட்மில் தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது என்று அதில் நடைபயிற்சி செய்கிறேன் என்பவர்களுக்கு ஒரு புதிய செய்தி காத்திருக்கிறது.
1: என்ன செய்தி?
0: அந்த செய்தி என்ன சொல்கிறது என்றால், சூரிய ஒளி உடலில் படும்படி நடப்பவர்களுக்கு கூடுதல் பலனாக வைட்டமின் டி கிடைக்கும் என்றும், வெளிச்சம் உள் நுழையாத 4 சுவர்களுக்குள் நடப்பதற்கும் இயற்கையான வெளியில் நடப்பதற்கும் பல வேறுபாடுகள் உள்ளன என்றும், இருப்பினும் வெளியில் நடக்க முடியாத சூழலில் இருப்பவர்கள் ட்ரெட்மில்லில் நடக்க வேண்டியது அவசியம், வேறென்ன செய்ய முடியும் என்றும் கூறுகிறது.
1: என்னடா இது, இதுவரை நீர் எதுவும் குறை சொல்லவில்லையே என்று நினைத்தேன். ஆரம்பித்து விட்டேன்
0: மன்னா. இதை நான் கூறவில்லை மன்னா, ஆய்வு முடிவுகள் தான் அப்படி தெரிவிக்கின்றன.
1: அப்படியா? அப்படி என்னதான் அவை தெரிவிக்கின்றன?
0: அமெரிக்காவை சேர்ந்த முதியோர்களுக்கான பத்திரிகை ஒன்றில் வெளியான ஆய்வு முடிவு ஒன்று, இளம் வயதிலிருந்து நடைபயிற்சி மேற்கொள்பவர்களின் இதயம் முதிர்ந்த வயதிலும் ஆரோக்கியமாக தடங்களின்றி இயங்குவதாக தெரிவிக்கிறது.
1: அப்படியெனில் இளம் வயதில் நடந்தால் முதிர் வயதில் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
0: ஆம் மன்னா, நடைபயிற்சியில் இன்னொரு முக்கியத்துவம் இருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான வாழ்வியல் முறைகளில் கூட நடைபயிற்சி சேர்க்கப்பட்டிருக்கிறது.
1: என்ன கூறுகிறீர் மந்திரியாரே, ஆச்சரியமாக இருக்கிறதே. மன அழுத்தத்திற்கும் நடைபயிற்சிக்கும் என்ன சம்பந்தம்?
0: தொடர்ந்து நடைபயிற்சி செய்யும் போது மூளையில் உள்ள ஹிப்போகாம்பஸ் பகுதி சிறப்பாக செயல்படுவதாக சில ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன. பல உணர்வு பூர்வமான செயல்பாடுகளுக்கு காரணமான ஹிப்போகாம்பஸ் பகுதி முக்கியமாக ஞாபக சக்தியுடன் தொடர்புடையது. நடப்பதால் மூளையின் அனைத்து செயல்பாடுகளும் மேம்படுவதாக இந்த ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. நடைபயிற்சி மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் ஹார்மோன்களை சுரக்க உதவும் என்று இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதிலும் ஒரு நாளைக்கு 1000 ஸ்டெப்ஸ் நடந்தால் நமது உடல் நலத்துக்கு நல்லது என்று வல்லுநர்களும் கூறுகிறார்கள். அதிலும் ஒரு நாளைக்கு 4000 ஸ்டெப்ஸ் நடந்தால் இயற்கை மரணத்தை கூட தடுக்கலாம் என்று சமீபத்திய ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன.
1: சபாஷ் மந்திரியாரே, சபாஷ். நல்ல ஒரு விஷயத்தை கூறியிருக்கிறீர்கள். இதற்கு பரிசாக
0: பொற்காசுகளா இல்லை தெரிந்திருந்தா மன்னர் இதை பரிசாக தரப்போகிறார்?
1: பரிசாக தினமும் காலையில் என்னோடு 4 மணிக்கு எழுந்து தினமும் 8000 ஸ்டெப்ஸ் நடைபயிற்சி செய்கிறேன்.
0: என்ன, 8000 ஸ்டெப்ஸா? மன்னா, நான் தினமும் மாலையில் ஏற்கனவே 1000 ஸ்டெப்ஸ் நடைபயிற்சி செய்கிறேனே.
1: அதெல்லாம் முடியாது. தினமும் என்னுடன் காலையில் நடைபயிற்சிக்கு வருகிறேன், 8000 ஸ்டெப்ஸ்

0: இருக்கிறேன். எனக்கு ஆலோசனை கூறும் மந்திரியார் நீர். நீர்தானே என்னை விட ஆரோக்கியமாக இருக்க வேண்டும்.
1: மந்திரியாரே, உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த இடத்தை காலி செய்ய வேண்டும்.
0: மந்திரியாரே, மந்திரியாரே, நில்லும் நில்லும். நான் அப்படி என்ன கூறிவிட்டேன் என்று இவர் தலைத்தெறிக்க ஓடுகிறார்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

0: சிறப்பான சுறுசுறுப்பான குதூகலமான சந்தோஷமான சனிக்கிழமை காலை நேரத்தில் ஆரம்பமாகிறது தென்குமரி தேனலை. இது நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசை அலை. வணக்கம் கே கே மற்றும் உலகம் எங்கும் குமரி பண்பலை நூற்றுட்டு கேட்டுக் கொண்டிருக்கும் எல்லோருக்கும்
1: வணக்கம்.
0: காலையில எழுந்ததும் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து கையில எடுத்து பாக்குறது மொபைல் போன் தானே, கரெக்ட் தானங்களே? ஆனா யார் யார் நம்பர்ஸ் எல்லாமோ நம்ம போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கோமே, முக்கியமான 4 லைஃப் சேவிங் நம்பர்ஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோமா அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்லைன்னா எடுத்து செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்க போன்ல இருக்கான்னு. 1930 1930, இது சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பருங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஆன்லைனில் வந்து பண விவரங்கள் இல்லை ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஏதாவது தப்புகள் ஏதாவது நடந்தது அப்படின்னா அதை பற்றி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை உங்கள் வீடியோஸ் வந்து லீக் ஆகிடுச்சு அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து கால் பண்ணலாங்க. இன்னொரு ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் 1390 1390. ட்ரெயின் ட்ராவல் டைமில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா, இல்லை ஒரு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா, இல்லை வாஷ்ரூமில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ஹெல்ப் வந்து கிடைக்கும். அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 1915 1915, கன்சியூமர் ஹெல்ப்லைன் நம்பருங்க. நீங்கள் வந்து ஒரு நுகர்வோராக இருந்து பொருட்களை வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங்காக இருந்தாலும் சரி இல்லை கடைகளில் போகும்போது சரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து உதவி கிடைக்கும். அடுத்த நம்பர் 1033 1033, இது வந்து நேஷனல் ஹைவே ஹெல்ப்லைன் நம்பர், தேசிய நெடுஞ்சாலை ஹெல்ப்லைன் நம்பர் இது. தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் காரில் இல்லை நீங்கள் போயிட்டுருக்கிற வெஹிக்கிளில் ஏதாவது பிரச்சனை வந்தது, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு, பெட்ரோல் தீந்துருச்சு, இல்லை வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டது, ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு உதவி கிடைக்குங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் இந்த நம்பர்ஸ் இல்லைன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு நல்ல சாங்கோட ஆரம்பிக்கலாமா நிகழ்ச்சியை? ஏஆர் ரஹ்மான் இசையில விவேக் வரிகளில் ஏஆர் ரஹ்மானை பாடியிருக்கும் 10 தல பாடல் வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இது தென்குமரி தேனலை.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: Consciously Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
7: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11 வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ், அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்ஸா நீட் அகாடமி, அல்போன்ஸா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
8: FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 7:43. குமரி பண்பலை 101, இது தென் குமரி தேனலை. நமது குமரி மண்ணிலிருந்து புறப்படும் இசையலை, இது பொது அறிவு கேள்விக்கான நேரங்க. என்ன பொது அறிவு கேள்வி கேட்க போறோம்னா, 2026 ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? மீண்டும் ஒரு முறை கூட பொது அறிவு கேள்வி, 2026 ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இதுக்கான பதில நீங்க யோசிச்சுட்டே இருங்க, அதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கேர்ள் ஃப்ரெண்ட் படத்திலிருந்து ஹேஷப் அப்துல் வஹாப் இசையில ராக்கி டூ வரிகளில் ஒரு பாடல். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101, இது தென்குமரி தேனலை.

0: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
1: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் ஐஏஎஸ் அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
0: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
1: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தூத்து.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குபரி பண்பலை 101 இன்று காலை 12 வசந்தன் கோ வழங்கும் சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்தன் கோவின் குலுகுலி ஏசி மேளா,
2: மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில், SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: தேதியும் சேதியும்
4: இன்று மே மாதம் 16 தேதி.
5: இன்டர்நேஷனல் டே ஆஃப் லிவிங் டுகெதர் இன் பீஸ், அமைதியாக இணைந்து வாழும் சர்வதேச தினம் இன்று.
4: மக்களிடையே அமைதி, சகிப்புத்தன்மை, புரிதல் மற்றும் ஒற்றுமையை வளர்த்தல், வன்முறை மற்றும் பாகுபாட்டிற்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்து அமைதியான சமுதாயங்களை உருவாக்குதல் போன்றவை இந்த தினம் கடைபிடிக்கப்படுவதன் முக்கிய நோக்கங்களாகும்.
5: சர்வதேச ஒளி தினம் இன்று.
4: இயற்பியலாளரும் பொறியாளருமான தியோடர் மைமன் அவர்கள் 1960 முதன் முதலாக லேசரை வெற்றிகரமாக செலுத்திய நாளின் நினைவாக சர்வதேச ஒளி தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 16 தேதியன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
5: உக்ரைன் நாட்டு உயிரியலாளர் இலியா மிக்னிகோவ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு இதே நாளில் பிறந்த மெக்னிகோவ் அவர்கள் நோய் எதிர்ப்பாற்றல் குறித்த ஆய்வுகளின் முன்னோடியாக அறியப்படுகிறார்.
5: மூப்பியல் என்ற சொல்லை 1903 முதன் முதலாக பயன்படுத்தியவர் என்ற பெருமைக்குரிய இவர் நோய் எதிர்ப்பாற்றல் மருத்துவத்தின் தந்தை எனவும் போற்றப்படுகிறார்.
4: உயிரினங்களின் உள்ளே காணப்படும் நோய் எதிர்ப்பாற்றல் அமைப்பினை கண்டறிந்தமைக்காக 1908 மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை பால் ஏல்ரிட்ஜ் என்பவருடன் இணைந்து பெற்றுள்ளார்.
5: அமெரிக்க வானியல்

0: எழுத்தாளர் நான்சி கிரேஸ் ரோமன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: 1925 இதே நாளில் பிறந்த நான்சி கிரேஸ் ரோமன் அவர்கள் நாசாவில் முதன் முதலில் பணிபுரிந்த பெண் செயல் அலுவலர் ஆவார்.
0: ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை வடிவமைத்து நிறுவியதால் இவர் ஹபிள் தொலைநோக்கியின் அன்னை என போற்றப்படுகிறார்.
1: சிறந்த கல்வியாளராகவும் விளங்கிய இவர் அறிவியலில் பெண்கள் முன்னேற பெரிதும் உதவியுள்ளார்.
0: தமிழ் திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கபிலன் அவர்கள் 1977 இதே நாளில் பிறந்தார். இதே நாளில் முதலாவது ஆஸ்கார் விருது வழங்கும் விழா அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் நடைபெற்றது.
1: இதே நாளில் சோவியத்தின் வெனிரா 5 ஸ்பேஸ் கிராப்ட் வெள்ளிக்கோளில் இறங்கியது.
0: 1975 இதே நாளில் ஜுங்கோ டபே அவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்தார்.
1: பொது வாக்கெடுப்பின் அடிப்படையில் சிக்கிம் 1975 இதே நாளில் இந்தியாவின் ஒரு மாநிலமாக இணைக்கப்பட்டது. தமிழக எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: அனுராதா ரமணன் அவர்கள் தமிழில் கிட்டத்தட்ட 365 நெடுங்கதைகளையும் 480 சிறுகதைகளையும் எழுதியுள்ளார்.
1: அவற்றுள் சில தொலைக்காட்சி தொடர்களாகவும் திரைப்படங்களாகவும் வெளிவந்துள்ளன.
0: இவரது படைப்புகள் சில தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
1: இவர் எழுதிய ஒரு வீடு இருவாசல் என்ற கதை திரைப்படமாக எடுக்கப்பட்டு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருதினையும் பெற்றுள்ளது.
0: இவர் எழுதிய மற்றொரு கதையான ஒரு மனைவியின் கதை ஒக்க பாரிய கதா என தெலுங்கில் மொழிபெயர்க்கப்பட்டு திரைப்படமாக்கப்பட்ட 5 நந்தி விருதுகளை வென்றுள்ளது.
1: சிறந்த தேசிய சமூக நல எழுத்தாளருக்கான ராஜீவ்காந்தி விருது பெற்ற இவர் 2010 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
6: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
6: 2 வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066,
7: செல் நம்பர் 9488230666.
8: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
9: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
8: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
9: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
8: சேர்க்கை நடைபெறுகிறது.
1: நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் காலை 7:54. ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்ம கேட்டுருக்கிறது குமரி பண்பு 101 தென்குமரி தேனில். இன்னைக்கு ஒரு பொது அறிவு கேள்வி கேட்டிருந்தோம் அப்படித்தானே. அதை ஞாபகப்படுத்தலாம். 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன, இதற்கான பதிலை இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஜப்பான் நாடு அங்கதான் நடைபெற இருக்குங்க. ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய ஐச்சி மாகாணத்தின் தலைநகரான நகோயாவில் தான் நடைபெற இருக்கு. 2026 செப்டம்பர் மாதம் 19 ஆரம்பிச்சு 2026 அக்டோபர் 4 வரை நடைபெற இருக்கக்கூடிய இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டிகளின் அதிகாரப்பூர்வ வாசகம் என்ன தெரியுமா? இமேஜின் ஒன் ஏசியா அப்படிங்கிறது தாங்க. இந்த விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட் உட்பட 43 விளையாட்டுப் போட்டிகள் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் இன்றைய பொது அறிவு கேள்வியும் பதிலும் ஒரு முறை கூட. 2026 ஆண்டுக்கான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இங்கு நடைபெற உள்ளது. இதற்கான

0: பதில் ஜப்பான் நாடு. இனி நம்ம தென்குமரியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், அதுக்கப்புறமா மீண்டும் தொடர்ந்து பேசலாம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்.

0: அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்டு ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 RKG நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்
5: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்
4: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
5: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
4: தடிக்காரன் கோணம் AJ நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
5: AJ நியூரோ ரீஹாப் சென்டர், தடிக்காரன் கோணம்.
3: வேகம் 100 மேல போனா பின்னால 108 வருங்க, அதனால மித வேகமா போங்க, அதுதான் நல்லது. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. இன்னைக்கு நம்ம FM-ல என்னென்ன லைவ் ஷோஸ் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு பாத்துடலாமா? இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ உங்களுக்காக காத்திருக்குங்க. முற்பகல் 11:02 குமரி பண்பலையுடன் நேரலையில் கனவு சுற்றுலா தலத்தை நேரில் பார்த்த அனுபவம் அப்படிங்கிற டாபிக்கோட லைவ் ஷோ உங்களுக்காக காத்திருக்கும். அது மட்டும் இல்ல, இன்றிரவு 9:15 உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்களை கேட்கறதுக்கு பவனி வரும் குமரி நிலாவும் காத்திருக்கும். இந்த நிகழ்ச்சியில் நீங்க பங்கேற்று கால் பண்ணுனா நம்ம FM நம்பர்ஸ் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2902072722 முன்னணி பெண்ணாக 0452 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8903257309. கால் பண்ணுங்க, பேசுங்க.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2 கட்டமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047 ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31 வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவாலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
2: பஸ் ஸ்டாப் டீ கடை வீட்டில் ரோட்டில் காட்டில் மேட்லன்னு அங்கே எங்கேன்னு எங்கே நின்னாலும் இப்போ நீங்கள் டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம FM ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் காலை 8:03. இப்பொழுதும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது தென்குமரி தேனலை. நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி விலை உபரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 80 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 45, வெண்டைக்காய் பச்சை 30, நாட்டு தக்காளி 40, ஆப்பிள் தக்காளி 48, நாட்டு மிளகாய் 75, நாட்டன் மிளகாய் 200, சீனி அவரைக்காய் 45, வெள்ளரிக்காய் 18, பாகற்காய் 60, இஞ்சி 1 கிலோ 160, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 45, பல்லாரி 30, கேரட் 65, முட்டைக்கோஸ் 38, வாழைக்காய் 10 எண்ணம் 50, முருங்கைக்காய் 10 எண்ணம் 35, சின்ன வெங்காயம் 1 கிலோ 70 ரூபாய், பூசணி 22, தடியங்காய் 15, மரவள்ளி 40, புளி 140, புடலை 65, பீன்ஸ் 165, சவுச்சவ் 55, தட்டை பயிர் 45, பீட்ரூட் 55, முள்ளங்கி 45, எலுமிச்சை 1 கிலோ 200 ரூபாய், நார்த்தங்காய் 40, காலிஃபிளவர் 50, தேங்காய் குடுமையுடன் 47, கொப்பரை தேங்காய் குடுமை இல்லாதது 50, வாழையிலை 1 பொட்டு 15, மல்லிக்கீரை 90, புதினா 70, பால் சேம்பு 75, வழுதலங்காய் 70, கோவைக்காய் 68, சுரக்காய் 25, காராமணி 50, கறிவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 50 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்கள் திருப்பசாரம் 3 ரக நெல்லின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1,700 ரூபாய். இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி

கேட்டது அனிருத் ரவிச்சந்தர் இசையில விவேக் வரிகள்ல அனிருத் ரவிச்சந்தர் பாடிய தர்பார் பட பாடல். இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து செய்தி சுருக்கத்துக்கு பிறகு மீண்டும்.

0: ஏச்சிப்பாறை அணையில் 23.06 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 25.10 அடியாகவும், சிற்றாறு ஒன்று அணையில் 5.12 அடியாகவும், சிற்றாறு இரண்டு அணையில் 5.22 அடியாகவும், பொய்க அணையில் 16 அடியாகவும், மாம்பழத்துறையார் அணையில் 16.57 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக், அப்புறமா மீண்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது தென்குமரி தேனலை.
1: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
2: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியு அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
4: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
6: உங்கள் டிஜிமார்ட்டின் கோடைக்கால சிறப்பு சலுகை விற்பனை.
4: உலக தரம் வாய்ந்த அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய மரக்கட்டில், சோஃபா, மெத்தை, டைனிங் டேபிள்கள்,
6: வரவேற்பறையை அலங்கரிக்கும் கலை நயமிக்க மர சிற்பங்கள், வாழ்வாக்குகள், பூக்கூடைகள், கண்ணை கவரும் ஓவியங்கள், கிஃப்ட் பொருட்கள் வாங்கிட வாருங்கள்.
4: டிஜிமார்ட், இது உங்கள் டிஜிட்டல் பார்ட்னர்.
5: ஸ்டேடியம் எதிரில் நாகர்கோயில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோயில்.
7: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 வசந்தன்கோ வழங்கும் சவாலே சமாலி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர், வசந்தன் கோவின் குழுவொலி ஏசி மேளா.
9: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
0: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
9: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
0: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
9: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
0: கட்டுரை போட்டியின் தலைப்பு
9: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
0: வினாடி வினாவின் மைய கருத்து
9: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
0: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
10: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
5: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
10: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
5: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
10: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
5: போன் 7358737358.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
11: மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
0: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில். உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும், பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னைக்கு கோகோகான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.
12: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.

0: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபைனான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

விஷால் சந்திரசேகர் இசையில விவேகின் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர் பாடிய ஓம் மனப்பனை பட பாடல் கேட்டீங்க. அந்த பாடலோட இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை நாம எட்டியாச்சுங்க. இன்னைய நாள் சரியா போகல, ஆரம்பமாகல அப்படின்னா கூட எனக்கு நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாச்சும் நடந்திருக்குங்க. அந்த ஒரு விஷயத்த மனசுல செரிஷ் பண்ணுங்க. என்னைக்கும் புன்னகை நம்ம முகத்துல தவழும். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜி லிஜு. செய்திகளுக்கு பிறகு இன்று ஒரு தகவல் கே கே எக்ஸ்பிரஸ் வானொலிக்கு தோன்ற ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கும். ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: கிருபன். And with that, we end the morning news. Have a nice day.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101.
3: நேரம் காலை 8:30 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
4: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்.
8: ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கிறார். சும்மா உட்காந்துருக்கல, ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டையில் இருந்த ஒரு கிழிசலை தச்சிக்கிட்டு இருக்கார். கை தான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது, மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வலம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. மரத்தடியில் ஒளிப்பழம்பாக உட்காந்துருந்தார் முனிவர். பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி, அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். பார்த்தேன்னார் அவர். அப்புறம் என்ன, அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது, வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது வரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க. பரமசிவன் முகத்தில் புன்னகை. அவனை பற்றி லேசாக நினைக்காத, அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன். இப்போதைக்கு நாம் அவங்ககிட்ட போகிறது வீண் வேலை, அதனால் வேணாம் வா, நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார். இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே, பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே. அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா, கட்டாயப்படுத்தி மரத்தடிக்கு அழைச்சிட்டு வந்துட்டுது. வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார். அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார். ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க. முனிவர் நிமிந்து பார்த்தார். அடடே அம்மையும் அப்பனுமா வாங்க அப்படின்னு சொல்லி அன்பாக வரவேற்றார். தாகத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரித்தார். அவ்வளவுதான், அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்செல்லாம் தைக்க ஆரம்பிச்சுட்டார். பரமசிவனும் பார்வதியும் கொஞ்ச நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க. அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும். சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர். அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார். பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி அப்படி கண்ணை காட்டுறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து, தவ செல்வரே, நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம், அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு இழுத்தார். முனிவர் சிரித்தார். வரமா, உங்கள் தரிசனத்தை விடவா, அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம், நீங்கள் உங்கள் வழியை தொடருங்க அப்படின்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார். இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை, ஏதாவது வரம் கொடுக்காம நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தார் முனிவர். சரி, அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க, எனக்கு ஒரு வரம் கொடுங்க, அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்கன்னார். அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போய்கிட்டு இருக்குதே, இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதைத்தான் நானும் கேட்குறேன், நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வரவேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும், இடையில் நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர். இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வழியில் போயிட்டாங்களாம். இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசறு காட்சி அப்படிங்கிறார் நினைவு கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா. 30 வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர், கடந்த காலத்தில் வாழ்ந்தவர். இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசறு காட்சி அவருக்கு அப்படின்னு ஒரு குறள் வருது இல்லையா, அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசறு காட்சி அவருக்கு. அந்த மருள் நீங்கிய மாசறு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கிறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர்

0: இறைவனை நம்பியும் பயனில்லை, இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை. ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர். அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். இதுதான் இன்றைக்கி தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார். என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம், எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம். அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் உட்பட்டது.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
8: வீட்டுல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
9: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
10: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் சவாலி சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் குழுகுளி ஏசி மேளா.
11: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
12: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் பன்மொழி பாடல்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
13: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வம் உள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
13: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
13: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
14: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
15: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
16: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
1: குமரி FM 101 இது KK எக்ஸ்பிரஸ் ஃபிலிம் ஹெட்ஸ்.

எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.

0: நேரம் காலை 8:45.
1: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். வானத்தின் நீலத்திலே அதிர்வன் கோலமிட்டு செவிகளின் வழியாக சிந்தனைக்குள் நுழையும் மாய குரல்களின் சங்கமம் நம் வானொலிதான். இதயங்களை வருடும் மந்திர சத்தமே வானொலி. உருவம் இல்லாது உலாவரும் ஒரு குரல், 1000 கற்பனைகளை நமக்குள் விதைக்கும் விந்தையை தான் இன்று நாம் வானொலி என்று கொண்டாடுகிறோம். அறிஞர்களின் பார்வையில் வானொலி என்பது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு மனிதனின் கற்பனையை விரிவுபடுத்தும் ஒரு கலை கூடம். ஒலிகளின் வழியே ஓவியம் வரையும் இந்த வானொலி ஊடகம் காலங்கள் மாறினாலும் மனித மனங்களை ஆளும் ஒரு மந்திர கருவியாகவே என்றும் திகழும்.

0: பொதுமக்கள் பலரும் வானொலி பற்றிய தம் மன கருத்துக்களை பதிவு செய்கின்றனர். செவிமடுப்போமா?
1: வணக்கம், நான் ஜெபஷ்னி, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவள். இந்த வானொலியின் மூலம் என்னுடைய கருத்துக்களை பகிரும் வாய்ப்பு கிடைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறு வயதிலிருந்தே ரேடியோ என் வாழ்க்கையில் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் காலையில் ரேடியோ ஒலிக்காமல் ஒரு நாளும் தொடங்காது. செய்திகள், பாடல்கள், பொதுநல நிகழ்ச்சிகள் என்று பலவற்றை கேட்டே வளர்ந்தேன். அந்த நேரங்களில் ரேடியோ ஒரு சாதனமாக மட்டுமில்லாமல் வீட்டில் இருக்கும் ஒருவரை போலவே இருந்தது. இன்று தொழில்நுட்பம் மிகவும் வளர்ந்து மொபைல், இணையம், சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனாலும் ரேடியோவின் தனித்துவம் இன்னும் குறையவில்லை. குறிப்பாக பயணம் செய்யும் நேரங்களில் நான் இன்றும் ரேடியோ கேட்பேன். பேருந்தில் செல்லும் போதோ, நீண்ட தூரம் பயணிக்கும் போதோ ரேடியோ கேட்கும் போது நேரம் போகிறதே தெரியாது.

நிகழ்ச்சிகள் நம்மை சிரிக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் சிந்திக்க வைக்கும், சில நிகழ்ச்சிகள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிவை தரும். இந்த வானொலியில் ஒலிபரப்பாகும் விவசாய நிகழ்ச்சிகள் மிகவும் பயனுள்ளவை. விவசாயம் என்பது நம் வாழ்வின் அடிப்படை. விவசாயிகளுக்கு புதிய முறைகள், பயிர் பாதுகாப்பு, மழை பற்றிய தகவல்கள், நவீன விவசாய தொழில்நுட்பங்கள் போன்ற பல விஷயங்களை எளிய முறையில் பகிர்வது மிகவும் உதவியாக இருக்கிறது. அதேபோல் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும். நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி இயங்குகிறது, இயற்கையில் நடக்கும் மாற்றங்கள் என்ன, புதிய கண்டுபிடிப்புகள் என போன்ற தகவல்களை எளிமையாக புரிய வைக்கிறது. மாணவர்களுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். நான் ஆசிரியராக இருப்பதால் பல விஷயங்களை கேட்டு மாணவர்களுடன் பகிர முடிகிறது. அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.

அது மட்டுமல்லாமல் உடல்நலம், பெண்கள் முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வழிகாட்டுதல், கல்வி, சமூக விழிப்புணர்வு போன்ற பல நல்ல தலைப்புகளில் நிகழ்ச்சிகள் வருகிறது. ஒவ்வொரு முறையும் கேட்கும் போது ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தெரிந்து கொள்கிறோம். சில நேரங்களில் நாம் கவனிக்காத சிறிய விஷயங்களுக்கு கூட பெரிய அர்த்தம் இருப்பதை இந்த நிகழ்ச்சிகள் உணர்த்துகிறது. இன்றைய காலத்தில் பலர் தகவல்களை தேடி செல்கிறார்கள், ஆனால் ரேடியோ நேரடியாக மக்களிடம் தகவலை கொண்டு சேர்க்கிறது. அதுவே அதன் சிறப்பு. எளிமையாகவும் எல்லோருக்கும் புரியும் வகையிலும் தகவலை வழங்குவது மிகவும் பாராட்டத்தக்கது.

நான் சிறுவயதில் கேட்டுக்கொண்டிருந்த இந்த வானொலியில் இன்று என்னுடைய குரலை பதிவு செய்து அனுப்பும் வாய்ப்பு கிடைத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான அனுபவம். நான் கேட்டு ரசித்த இடத்தில் இன்று என்னுடைய சில வார்த்தைகளும் ஒலிக்கப் போகிறது என்ற எண்ணமே ஒரு பெருமையாக இருக்கிறது. இது எனக்கு என்றும் நினைவில் இருக்கும் ஒரு தருணம். இனியும் இது போன்று பயனுள்ள, அறிவூட்டும், மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்கள் சேவை இன்னும் பலரின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தட்டும். நன்றி.

அறிஞர் பெக்கி நூமன் ஒருமுறை சொன்னார், தொலைக்காட்சி திரையில் ஒரு காட்சியை திணிக்கிறது, ஆனால் வானொலி 1 கோடி மக்களின் மூளையில் 1 கோடி விதமான ஓவியங்களை வரைகிறது. ஆம், வானொலி ஒரு அறிவிப்பாளர் சொல்லும் சொல்லுக்கு ஏற்ப ஒவ்வொரு நேயரின் கற்பனை திறனையும் தூண்டி அவர்களை ஒரு இயக்குநராக மாற்றுகிறது. அதனால்தான் இதை மனதின் திரையரங்கம் என்கிறார்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். நான் பொன்னி, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையை சேர்ந்த ஒரு பெண்மணி. நான் வானொலிக்கு 90 வயது ஆகுது. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரேடியோ வந்து ஒருத்தங்களோட லைஃப்ல வந்து மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாரோட லைஃப்லயுமே டெக்னாலஜி நமக்கு எவ்வளவோ இம்ப்ரூவ் ஆகி நாளுக்கு நாள் எவ்வளவோ விஷயங்கள் அட்வான்ஸா போனாலும் மக்கள் வந்து சில விஷயங்கள்ல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு ஆர்வமா கேட்பாங்க. அதுல ஒண்ணுதான் வானொலி. நம்ம கார் டிரைவிங்ல கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு லாங் டிரைவ் போற டைம்லயும் ஓகே, இல்ல வீட்டுல நமக்கு கொஞ்ச நேரம் டைம் இருந்தாலும் சரி, ஃப்ரீ டைம்ல எல்லாருமே விருப்பப்பட்டு கேக்குற ஒரு விஷயம் வந்து ரேடியோ. சில பேர் இதை வாடிக்கையாவும் வச்சும் கரெக்டா ஃபாலோ பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க. சோ மார்னிங்ல இருந்து ஈவினிங் வர சோ லைவ் நியூஸ் நம்ம கேட்டுக்கலாம், புது புது பாடல்கள், பழைய பாடல்கள், அப்புறம் ஒவ்வொரு ஃபீல்ட்லயும் சிறந்து விளங்குறக்கூடியவங்களை இன்டர்வியூ எடுத்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ற மாதிரி சொல்லி கேட்கிறோம். சோ அது எல்லாமே ஒரு நல்ல விதமான ஒரு ஒரு மனதுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சாந்தமும் இருக்கு, ஒரு மன நிம்மதி கிடைக்குது. பிளஸ் நம்ம டிவி போனு இதெல்லாம் இல்லாம கூட வெளி உலகத்துக்கு கூட ரொம்ப சிம்பிளான வேல வந்து நம்ம கான்டாக்ட்ல இருப்போம்னா அது கண்டிப்பா வந்து ரேடியோ தான்.

எனக்கும் இங்க என்னோட நாகர்கோயில் ரேடியோ ஷோரூம்ல பேசுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ரீசெண்டா அமைஞ்சது. சோ நானுமே அதை ரொம்ப என்ஜாய் பண்ணேன். சோ சிறு வயதுல இருந்தே எனக்கு வானொலினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள்ல இருந்து 10th 12th எக்ஸாம் வைக்கிற டைம் வந்து எங்களுக்கு ஸ்கூல் வந்து ஹாஃப் டே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஸ்கூல் இருக்கும், 1:30 ஃபைவ் வரை இருக்கும். சோ நாங்கெல்லாம் வீட்டுல இருந்து ஒரு 12 o'clock கிளம்புவோம். சோ அந்த கிளம்புற டைம்ல எல்லாம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் ரேடியோ வச்சு கேட்டுட்டு இருப்பாங்க. 2006-07 எல்லாம் பழைய காலத்து பாடல்களும் வரும், நிறைய டிப்ஸ் விஷயங்கள் கத்துக்கலாம். சோ லைவா கால் பண்ணி பேசுவாங்க, அந்த மாதிரியும் இருக்கும். சோ அந்த ஒரு ஞாபகம் வந்து மைண்ட்ல எப்பவுமே உண்டு. சோ அந்த விதத்துல நானும் நாகர்கோயிலை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து எனக்கும் வானொலியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது வந்து நான் மிகவும் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சோ ஒருத்தங்க அந்த ரூம் செட்டப், சோ வெளியிருந்து நாய்ஸ் எதுவுமே இல்லாத அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு எரர் ஃப்ரீ ஆம்பிளிஃபையிங் வாய்ஸ், சோ அதெல்லாம் எனக்கு லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. சோ வானொலியிலும் எடுத்துக்கிட்டா கூட நிறைய புதுவிதமான நிகழ்ச்சிகள் இப்போ இருக்கு. முன்னாடி மாதிரி இல்லாம வியூவர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா என்டர்டெயின் பண்ணணுங்கிறதுக்காகவும் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்றாங்க. சோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோ அவங்களுக்குமே மிகப்பெரிய நன்றி தான். சோ இந்த ஒரு சர்வீஸை வந்து மக்களுக்கு வந்து கண்டினியூஸா 90 இயர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரது வந்து ஒரு சாதாரண விஷயம்.

0: கிடையாது. சோ வானொலி நம்பி நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு மொமெண்டா நான் பாக்குறேன். சோ எனக்கு ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி. 90 வருஷங்கள் வந்து போறது வந்து சாதாரண விஷயம் இல்லவே இல்லை. என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மத்தபடி சொல்லணும்னா, நான் இதுல வானொலியில பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து பாடல்கள் நிறைய நான் விருப்பப்பட்டு கேட்பேன். சோ நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. சோ அதுலயும் எனக்கு குமரி FM 101 வந்து என்னோட மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு FM ஸ்டேஷன் தான். அந்த பாயிண்ட் கரெக்டா கிடைக்கும். சோ நம்ம எங்க இருந்தாலும் கிளாரிட்டியான ஒரு இது இருக்கும். லைவ் அப்டேட்ஸ் நம்ம வந்து கேட்டுக்கலாம். சோ அந்த விதத்துல வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்மேலும் இந்த ஒரு பணி வந்து சிறக்க மனமார நான் வந்து வாழ்த்துகிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ.
1: கண்ணால் காண்பதை விட காதால் கேட்பதே கற்பனைக்கு அதிக வேலை கொடுக்கிறது. இந்த தத்துவத்திற்கு உயிர் கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல்

கொடுக்கும் ஒரு உன்னத கருவிதான் வானொலி. உருவம் தெரியாத ஒரு குரல் நம் முன்னே ஓர் உலகத்தையே உருவாக்கும் மாயத்தை இது செய்கிறது. அதனால்தான் வானொலியை ஒலியின் ஓவியம் என்று அழைக்கிறார்கள்.

வணக்கம். என்னுடைய பெயர் வந்து அபிலாஷினி. என்னுடைய ஊர் வந்து திருநெய்னார் குறிச்சி. ஆல் இண்டியா ரேடியோவுக்கு வயது 90. இங்க கரைக்கண்டேஸ்வரம் மகாதேவர் ஆலயத்துல நம்மளுடைய குமரி எஃப்எம் 101 ரொம்ப அழகான சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. கோயில நடக்கக்கூடிய விசேஷங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு அதை எடுத்துட்டு போறாங்க. நாகர்கோயில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நம்மளுடைய ஆலயத்தை பத்தியும் தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாள்ல என்னென்ன விசேஷங்கள், அதாவது இந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனசோட இந்த சேவையை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தினம் தினம் நிறைய சின்ன குழந்தைகள் கூட அதை கேட்டு நிறைய நல்ல பலன்கள் பெறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு மனதார வாழ்த்துகிறேன். அதே மாதிரி உண்மை தன்மையாக இருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரேடியோ மகளிருக்கான நிகழ்ச்சிகளும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பள்ளிக்கூடங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, பெரியவர்களுக்கான நிகழ்ச்சிகளும் சரி, அந்த காலத்தில் உள்ள பாடல்கள் எல்லாமே இனிமையான குரல்ல நம்மளுடைய குமரி பண்பலை வந்து அழகா அவங்களுடைய சேவைகளை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து இதை கேட்கிறாங்க. அவங்களுடைய சேவைகள் வந்து மேலும் வளரட்டும். நன்றி.

குழுவில் இருப்பவர்களுக்கும் நீண்ட தூரம் வாகனம் ஓட்டுபவர்களுக்கும் வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்களுக்கும் வானொலி ஒரு தோழனாக இருக்கிறது. ஒலி அலைகளால் உலகை ஆளும் இந்த உன்னத ஊடகம் மனித குலம் இருக்கும் வரை மனம் வீசிக்கொண்டேதான் இருக்கும். காற்றோடு கலந்த கானமாகவும் கருத்தாகவும் என்றும் வானொலி நம் வாழ்வோடு இணைந்திருக்கும்.

காற்றின் அலைவரிசையில் கவிதை எழுதும் மந்திரமே, உருவமில்லா உன்னதமே, என் உயிரோவியம் வானொலியே, ஆண்டு பல கடந்தாலும் அழகு குறையா இளமையே, நூறு நூறு ஊடகங்கள் வந்தாலும் மாறா தனித்துவ பெருமையே, விவசாயின் வரப்பில் ஒரு விஞ்ஞான பாலமானாய், வீட்டு திண்ணையில் ஒரு உற்ற தோழனாய் அமர்ந்தாய், கண்களுக்கு வேலை தராமல் கற்பனைக்கு சிறகு தந்தாய், செவிகளின் வழியாக சென்று சிந்தனையில் குடியமர்ந்தாய், அகவை பல கண்டு நீ அவனி எங்கும் முழங்கிடுக, உன் காந்த குரல்களால் காலங்களை வென்றிடுக, நாஞ்சில் தமிழின் நளினத்தோடும் நம் பண்பாட்டு பெருமையின் செழிப்போடும் வானலைகளில் நீ வார்க்கும் ஓவியம் என்றும் மக்களின் மனங்களில் மாறா சித்திரமே, அறிவிப்பாளரின் அமுத குரலில் அகிலத்தையே காட்டும் கண்ணாடி நீ, காலங்கள் கடந்தாலும் இந்த காற்றின் மொழி என்றும் தேன் மொழி. கேட்டது ஒலியின் ஓவியம் வானொலி சித்திரம். அமைப்பு எஸ் நவரத்தினா. படைப்பு நாகர்கோவில் வானொலி நிலையம்.

0: மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மகளிர் மேம்பாட்டுக்கான குழுவை அமைத்துள்ளார். பிஜேபி மக்களவை உறுப்பினர் டாக்டர் டி புரந்தேஸ்வரி இக்குழுவின் தலைவராக செயல்படுவார். தரமான காகிதப் பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அருக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அருக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அருக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமது அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை 9:03. ரம்யமான காலை பொழுதில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கி நம் எண்ணங்களை கவரும் அழகு பூக்கள் போல் பலவகை இசையாய் பலமொழி பாடல்களை கேட்டு ரசிக்கப் போறோம் இன்றைய பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில். பன்மொழி பாடல்கள்
3: ஆர்கேஜி நெய் வழங்கும் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
4: ஆஹா, செம்ம வாசனை
5: ஆர்கேஜி நெய். இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ.
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

மிருதுளா. இந்தியாவில் எளிதாக வணிகம் செய்யவும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு தொடர்ந்து உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். 5 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ம் கட்டமாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து சென்றடைந்தார். 2047ஆம் ஆண்டிற்குள் போதைப்பொருள் இல்லாத இந்தியா என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளாா்.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய்.
1: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கேஜி நெய்ல சமைச்சு கொடுத்த.
2: ஆஹா, செம்ம வாசனை. அம்மா வந்திருக்காங்களா என்ன? அம்மா எங்க இருக்க?
1: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் ஆடி போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிடுது. இது சுத்தமான பசு நெய்ங்கறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கோ. கூடவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் சொல்லுவோம்.
0: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
3: பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியின் முதலில் ஹிந்தி மொழியில் தூம் திரைப்பட பாடலை இப்போ நாம கேட்கலாம்.

0: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் இசிஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை. மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: நேர்களை, பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் இனி SB பாலசுப்ரமணியம், KS சித்ரா குரல்களில் கன்னட மொழியில் நம்மூரா மந்திர ஹோவி திரைப்பட பாடலை இப்போ நாம கேட்கலாம். கே கல்யாண் வரிகளில், இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ பாடல்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
3: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
2: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
3: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
2: சேர்க்கை நடைபெறுகிறது.
4: Ponjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesly Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 சவாலே சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் குழு குழு ஏசி மேளா. நேரம் காலை 9:19 நிமிடமாகியாச்சு. காதோடு இனிய கானமாய் தென்றலோடு தவழ்ந்து தவிட்டாமல் நம் இதயங்களில் வாசம் கொண்டது நம்ம குமரி பண்பலை நூற்றொன்றின் பன்மொழி பாடல்களில் இனி நாம் கேட்கலாம் சந்தோஷ் வர்மா வரிகளில் கோபி சுந்தர் இசையமைப்பில் பெங்களூரு தேசம் திரைப்பட பாடல். பாடியவர்கள் விஜய், யேசுதா, திவ்யா குழுவினர்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நூற்றோனிலிருந்து பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை நாகர்கோவில் திருநெல்வேலி வள்ளியூர் தூத்துக்குடி.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: சாரலாய் நம்ம குமரி பண்பலை நூற்றொன்னிலிருந்து பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து தெலுங்கு மொழியில் ஸ்ரீ ராமச்சந்திராவின் குரலில் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் திரைப்பட பாடலை இப்போ நாம கேட்க போறோம்.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டோம். கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஆர்கேஜி நெய்.
3: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றில் இன்று காலை 10:02 சவாலை சமாளி கேம் ஷோ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் குழு குழு ஏசி மேளா. நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்

வெல்கம் டு குமரி எஃப்எம் 101. ஹாய், குட் மார்னிங் ஆல். எல்லாரும் சுகமானல்லோ? எல்லாரும் சுகமாயிருக்கணும், சந்தோஷமாயிருக்கணும், என்ன விஜயா இருக்கணும்.

0: முகமை தனது பணிகளை சரிவர செய்ய தவறிவிட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை முதல் இம்மாதம் 31ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து அரக்கோணம் செல்லும் 11 மின்சார ரயில்கள் திருவலங்காடு வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் திருத்தணி இடையே 3 ரயில்களும் திருத்தணி அரக்கோணம் இடையே 2 ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே காலந்திரி கிராமத்தில் இன்று காலை நடைபெற்ற நூற்றாண்டு புகழ்மிக்க மீன்பிடி திருவிழாவில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அமெரிக்கா சீனா இடையே முக்கிய வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ 7 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் அணி கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை அணி 4-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: குட் மார்னிங் கன்னியாகுமரி, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
3: நேரம் இப்போது காலை 10:03.
2: சவாலே சமாளி கேம் ஷோ.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹55 மட்டும் செலுத்தி 45-inch டிவி, ₹75 மட்டும் செலுத்தி 75-inch டிவி எடுத்து செல்லுங்கள், ₹787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்து செல்லுங்கள். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹3 மட்டும் செலுத்தி 3-star AC மற்றும் ₹5 மட்டும் செலுத்தி 5-star AC எடுத்து செல்லுங்கள், ₹7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்து செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சம்மர் EMI கொண்டாட்டம் May 15 to 18 வரை ₹499 மட்டும் செலுத்தி கிச்சன் அப்ளையன்ஸ் எடுத்து செல்லுங்கள், ₹200 மட்டும் செலுத்தி 200 liter பிரிட்ஜை எடுத்து செல்லுங்கள், ₹101 மட்டும் செலுத்தி ஹோம் தியேட்டர், டிஷ் வாஷர், ஏர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், மொபைல் எடுத்து செல்லுங்கள். எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் கோடையை குதூகலமாக்க நாங்க வந்தாச்சு பல பல கேள்விகளோடும் இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களோடும்.
6: ஹாய் கேகே மக்களே, மற்றும் உலகம் எங்கும் நமது குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் நட்புகள் உறவுகள் எல்லோருக்கும் சூப்பரான சனிக்கிழமை காலை வணக்கம். சவாலி சமாளி கேம் ஷோல லைவ்ல உங்க கூட பேச விளையாட சைன் இன் பண்றோம்.
2: வாங்க விளையாடலாம் நம்ம கேம் ஷோல. உங்களுக்காக 3 ரவுண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. என்னெல்லாம் ரவுண்ட்ஸ் அப்படின்னா, முதல் ரவுண்டாக உங்களுக்காக வருது. ஆமாங்க, திரும்ப திரும்ப பேசுற நீ, இதுல சம் செட் ஆஃப் பொருட்கள் இல்லனா பெயர்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க அத சொல்லணும், ஆர்ஜே சொல்ல சொல்ல ஒரு தடவை வந்த பெயர் மறு தடவை வரும்போது நீங்க ரிப்பீட் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லி சொல்லி சொல்லி நீங்க வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அப்படியே போகலாம் செகண்ட் ரவுண்ட். தனியே தனந்தனியே, உங்களை அப்படி தனியெல்லாம் விட்டுற மாட்டோம். உங்களுக்காக 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்போம், அதுல ஒன்னு மட்டும் தனித்து இருக்கும். அது எது, ஏன் அப்படிங்கிற ரீசன் சொல்லணும். குறிப்பு, ஏன் அப்படிங்கிற ரீசன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க வின் பண்ணி போகலாம் தேர்ட் ரவுண்ட்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுலா. நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் பாரம்பரிய நடனங்களோடு உற்சாக வரவேற்பு அளித்தனர். போதைப்பொருள் தொடர்பான தகவல்களை புலனாய்வு நிறுவனங்கள் மற்ற நாடுகளுடன் பகிர்ந்து கொண்டு கடத்தலை தடுக்க தீவிரமாக பணியாற்ற வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார். தரமான காகித பொருட்களை தயாரிப்பதில் அதிக கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். டெங்கு தடுப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP Nadda கூறியுள்ளார். இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோல் மீது லிட்டருக்கு 3 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை மத்திய அரசு விதித்துள்ளது. தேசிய

0: சங்கிலி முங்கிலி கதவை துறன்னா மாட்டேன் வெங்கல புள்ளே.
1: சங்கிலி புங்கிலி கதவை துறை, இதுல உங்களுக்காக 10 மிஸ்டரி பாக்ஸஸ் காத்துட்டு இருக்கு. 10 கேள்விகள், 10 இன்ட்ரெஸ்டிங்கான கேம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுல ஒரு பாக்ஸ நீங்க செலக்ட் பண்ணி ஜி பூம்பா அப்படிங்கிற மேஜிக்கல் வேற சொல்லி பாக்ஸ ஓபன் பண்ணி அதுல வர டாஸ்க வின் பண்ணிட்டீங்கன்னா பாஸ் நீங்க தான் மாசு.
2: பாஸ் மாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து பங்கேற்று பேசணும் இல்லைங்களா? அதுக்கான போன் நம்பர்ஸ் இருக்கு, அதை சொல்லிடலாம். நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் 2602240 மற்றும் ஒரு 2907722 முன்னிணைப்பெண்ணாக 0465 2 சேர்த்து நீங்க வந்து டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பரும் இருக்கு, சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903257309.
1: ரெண்டாவது ஸ்பீக்கர் போட்டு பேசாம உங்க காது பக்கமா வச்சு நீங்க பேசுனீங்க அப்படின்னா நீங்க பேசுறது மாசா வெளியில கேக்கும். மூணாவதாக ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா நீங்க பேசுறது அழகா கேக்கும்,
2: எல்லாருக்கும் கேக்கும்.
1: இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்க, அப்படின்னா உங்க வாய்ஸ் தான் கியூட்.
2: அப்போ கோசின ஷூட் அவுட் பண்ண நாங்க ரெடி, விளையாட நீங்க ரெடியா?
1: ரெடி அப்படின்னு சொல்லி போன் ரிங் பண்ணிட்டாங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
3: செல்வப்பிரியா, உடையப்பன் குடியிருப்புல இருந்து.
1: எந்த ஊர்மா?
3: உடையப்பன் குடியிருப்பு.
1: ஓகே, உடையப்பன் குடியிருப்புல இருந்து செல்வப்பிரியா பேசுறீங்க. முதல் ரவுண்ட் பேர்லாமா?
2: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் மைனா,
3: மைனா,
2: பரபர,
3: பரபர,
2: கொக்கு.
1: பாருங்க, நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, உங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணுங்க, அப்புறமா கேம் ஷோல கலந்துக்கிடுங்க. ஓகே, வால்யூம் கம்மி பண்ணிருங்க அப்படியே.
3: ஓகே
1: ஓகே,
2: சரி இப்ப போலாமா? மறுபடியும் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். எல்லா கொட்டையாளிங்க முதல்ல இருந்து போவோம். மைனா,
3: மைனா,
2: பரபர,
3: பரபர,
2: கொக்கு,
3: கொக்கு,
2: பரபர,
3: ரிபீட்,
2: சிலந்தி,
3: சிலந்தி,
2: குருவி,
3: குருவி,
2: பரபர,
3: ரிபீட்,
2: காக்கா,
3: காக்கா,
2: பரபர,
3: ரிபீட்,
2: மயில்,
3: ரிபீட்,
2: பரபர. எங்க மயில் ரிபீட் ஆங்க இல்லீங்களே? சரி பரவாயில்ல, ஆனா நல்ல முயற்சி சரிங்களா? நைஸ் ட்ரை,
1: நைஸ் ட்ரை. ஓகே செல்வப்பிரியா, நெக்ஸ்ட் கேம் ஷோல சந்திக்கலாம். நிகழ்ச்சியில வந்ததற்கு நன்றி. அப்படியே அடுத்த நேரம் சந்திக்கலாம். இது குமரி பண்பலை 101 சவாலி சமாளி கேம் ஷோ. வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க பேசுறீங்க?
4: சுபி பருத்தி வேலை.
1: சுபி பருத்தி வேலையில இருந்து பேசுறீங்க. பிரவுன் முதல் ரவுண்ட் பேர்லாமா? ஓகே, முதல் உங்களுக்கான வார்த்தைகள் வானம்,
4: வானம்,
1: கொட்டட்டும்,
4: கொட்டட்டும்,
1: பூமி,
4: பூமி,
1: விளையட்டும்,
4: விளையட்டும்,
1: அருவி,
4: அருவி,
1: கொட்டட்டும், அருவி, ஓடட்டும், வானம், பொலியட்டும், பூமி. ஆஹா, பொலியட்டும் நம்ம இதுவரைக்கும் சொல்லலையே.
2: வணக்கம்.
1: வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். யார் எங்கன்னு பேசுறீங்க?
5: நான் தேரைக்கால் புதூர்ல இருந்து கஜிகா பேசுறேன்.
1: கஜிகா, முதல் ரவுண்ட் பேர்லாமா?
5: போகலாம்.
1: ஓகே
2: சரி, உங்களுக்கான வார்த்தைகள் கரடி,
5: கரடி,
2: கரடி, புலி,
5: புலி,
2: சிங்கம்,
5: சிங்கம்,
2: டைனோசர்,
5: டைனோசர்,
2: கரடி,
5: ரிபீட்,
2: கரடி,
5: ரிபீட்,
2: யானை,
5: யானை,
2: சிறுத்தை,
5: சிறுத்தை,
2: கரடி,
5: ரிபீட்,
2: மான்,

0: அவ்வளோதாங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஜெயிச்சிட்டீங்க,
1: வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். அப்படியே போறீங்க செகண்ட் ரவுண்ட். உங்களுக்காக செகண்ட் ரவுண்ட்ல என்ன வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போது.
0: சரி, உங்களுக்கான வார்த்தைகள், தமிழ் இலக்கியம் எல்லாம் படிப்பீங்களா?
2: ஆ, படிப்பேன்.
0: அப்ப சரி, இது உங்களுக்கு சரியான ஒரு க்வெஸ்சன் தான். உங்களுக்கான வார்த்தைகள் சுக்ரீவன், வாலி, பீமன், லக்ஷ்மணன்.
1: ஆகா, சால்ட்டா சொல்லிருவாங்களே.
0: ஆமா, பாப்போம்.
2: பீமன்.
0: ஏ
1: சச்சோ,
0: என்ன காரணம்?
1: நம்பர் 2.
0: சும்மாதான்
1: திறந்தது சீசே.

0: பஞ்சதந்திரம். ஓஹோ, பஞ்சதந்திரம் வந்திருக்குங்க உங்களுக்கு.
1: கஜிகா, உங்களுக்காக பஞ்சதந்திரம், அதாவது ஒரு தந்திரமான ஒரு கேள்வி கேட்க போறோம். நீங்க அதுக்கு அசால்ட்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்க வின் பண்ணிருவீங்க, ஓகேவா?
0: பண்ணா யோசிச்சு ட்ரிக்கியா வந்து பதில் சொல்லணும், சரிங்களா?
1: பக்கத்துல இருக்கு, ஓகேவா? அந்த பாஸ்வேர்டு என்னன்னா ABCD, இதுதான் அந்த மூணு டோர் ஓபன் பண்றதுக்கும் பாஸ்வேர்டு. இப்போ உங்க முன்னாடி இருக்கிற வேஸ்ல ஒன்னு குகை, இன்னொன்னு நெருப்பாளி, இன்னொன்னு நீர், நீர் நிறைஞ்சிருக்கு, குளமா இருக்கு அந்த வேல ஃபுல்லும்.
2: ஓகே,
1: இப்போ நீங்க எந்த டோரை முதல்ல ஓபன் பண்ணுவீங்க?
0: என்ன பண்ணுவீங்க?
1: ஷார்ட்டா சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க முன்னாடி மூணு வே இருக்கு, நீங்க கார்ல ஒத்தையில டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க, அந்த மூணு டோரும் ஓபன் பண்ணணும், குகை, நெருப்பு, நீர், இதுல எந்த டோரை நீங்க முதல்ல ஓபன் பண்ணுவீங்க?
0: எனக்கே ஆர்வமா இருக்கு, பதில் சொல்லணும்னு.
1: சரி, ஒரு க்ளூ கொடுக்கவா?
0: ஒரு சின்ன க்ளூ கொடுத்துடலாமா?
1: நீங்க மட்டும்தான் காரை டிரைவ் பண்ணிட்டு ஒத்தையில டிரைவ் பண்ணி போறீங்க, பாஸ்வேர்ட் போட்டா டோர் ஓபன் ஆகும். இப்போ நீங்க எந்த டோரை ஓபன் பண்ணுவீங்க? ரொம்ப யோசிச்சு அழகா சொல்லிட்டீங்க, அதுதாங்க ஆன்சர். ஃபர்ஸ்ட் கார் டோர் ஓபன் பண்ணதானே பாஸ்போர்ட் போட முடியும்.
0: சூப்பரா யோசிச்சு கரெக்டா அடிச்சிட்டாங்க. தி ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் தி ஷோ.
1: வாழ்த்துக்கள்
0: கங்கிரஸ்
1: கஜிகா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திக்கலாம். நன்றி
0: நன்றி, தேங்க்யூ.
1: ஓகே, இந்த வெற்றியை கொண்டாடும் விரதமா நம்ம ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வரலாம். இதுக்கு மாதிரி பண்பலை 101 சவாலை சமாளி கேம் ஷோ.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: ஏஎம்பி ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில், ரயில்வே நிலையம் அருகில், மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
8: Pontiusly Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontiusly Super Speciality Hospital.
10: உங்கள் டிஜிமார்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்கரில்
11: அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய

0: மரத்திலான ஊஞ்சல்கள்,
1: பாட்டில் வார்ட்ராப்,
0: ஷோகேஸ் பொருட்கள்,
1: சாய்ந்ததும் தூக்கத்தை தழுவும் தரம் வாய்ந்த ஈசி சேர்கள்,
0: தரத்திற்கு ஏற்ற விலையில் நிறைவாய் வாங்கிட
2: டிஜிமார்ட். இது நம்ம டிஜிட்டல் பார்ட்னர்
3: ஸ்டேடியம் இதில் நாகர்கோவில்
4: மற்றும் அண்ணா சிலை அருகில் பேலஸ் ரோடு தக்கலை. டிஜிமார்ட் பர்னிச்சர் அண்ட் டெக்கர், வாட்டர் டேங்க் ரோட், நாகர்கோவில்.
5: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
6: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
5: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
6: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
5: சேர்க்கை நடைபெறுகிறது.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
10: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
11: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
12: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
11: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
12: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
13: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
14: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU and கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
15: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
16: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
17: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட், எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
18: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
19: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
20: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ பவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ பவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
21: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
22: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
23: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
22: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
23: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
22: போன் 233-166 or 7418150265.
24: வணக்கம் மக்களே, குமரி பண்பலை 101 கேட்டு இருக்கிறீங்க சவாலி சமாளி கேம் ஷோ.
25: விளையாட நேர்களும் வந்து ரெடியா இருக்காங்க, போயிடலாமா?
24: வணக்கம்
25: சவாலே சமாளி, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
26: இருவருக்கும் வணக்கம், நெட்டாங்கோடு மணிகண்டன்.
24: ஓகே மணிகண்டன், யார் முதல் ரவுண்ட் பேரலாமா? ஓகே, திருவாரூர்.
26: திருவாரூர்.
24: தேர்.
26: தேர்.
24: திருவிழா.
26: திருவிழா.
24: திரு.
26: திரு.
24: தேர். திருவிழா. தென்காசி.
26: தென்காசி.
24: தென்குமரி.
26: தென்குமரி.
24: தேர். திருவாரூர். திருவாரூர். தென்குமரி. அவ்வளவுதாங்க, வின் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள் மணிகண்டனையா. ஓகே, அப்படியே இப்போ செகண்ட் ரவுண்ட் போயிடலாம். செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்காக என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, உங்களுக்கான வார்த்தைகள் கேரளம், தமிழ்நாடு, கன்னியாகுமரி, மேகாலயா. கண்டிப்பா
25: யாரும் பின்னால இருந்து எடுத்து குடுக்கற மாதிரி இருக்கு, ஒரு பொடி வாய்ஸ் கேக்குதே.
24: கொஞ்சம் கேரளம், தமிழ்நாடு, கன்னியாகுமரி, மேகாலயா. நீங்க வந்து மேப் வச்சு கண்டுபிடிச்சீங்கன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இதான் க்ளூ.
25: அதாவது உள்ளூர், வெளியூர், வெளிநாடு, வெளி மாவட்டம், உள் மாவட்டம், இப்படி எல்லாம் யோசிங்க சார். மாநிலம், மாவட்டம், இதுக்கு மேல எப்படி க்ளூ குடுக்கறது எனக்கு தெரியல.
26: கேரளம், கன்னியாகுமரி.
24: கேரளம், தமிழ்நாடு, கன்னியாகுமரி, மேகாலயா.

0: இது கன்னியாகுமரி.
1: ஏன் கன்னியாகுமரி?
0: தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டம் இது.
1: ஓகே,
0: அதான் நினைக்கிறேன்.
1: ஓகே, கரெக்டா ஆன்சர் சொல்லிட்டீங்க. கன்னியாகுமரி என்பது மாவட்டம்.
2: எப்படி பிடிச்சு ஏத்தி விட்டுருக்கோம், எப்படி பிடிச்சு ஏத்தி விட்டுருக்கோம் பாருங்க. சரி,
1: ஓகே, நீங்க தேர்ட் ரவுண்ட் போறீங்க. தேர்ட் ரவுண்ட்ல எந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போறீங்க? ரெண்டாவது பாக்ஸ் தவிர உங்களுக்காக எல்லா பாக்ஸஸும் காத்திருக்கு. ஏழு. ஏன் ஏழு?
0: ஏழு ரொம்ப பிடிக்கும் அதனால.
1: ஓகே, ஏழு பிடிக்கும். ஏழுக்கு உங்களை பிடிச்சிருக்கான்னு இப்ப பாத்திரலாம். மேஜிக்கல் வேர்ட் சொல்லி என்ன பாக்ஸ் இருக்குன்னு ஓபன் பண்ணிடலாம். சினிமா சினிமா அழகான ரவுண்ட், அட்டகாசமான ரவுண்ட். அது என்ன எப்படின்னு இப்போ நம்ம ஆர்ஜே சொல்லுவாங்க. அதை கேட்டு நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவோம், கைத்தட்டலும் கொடுப்போம்.
2: ஓகேங்களா? ரெடிங்களா?
0: ரெடி.
2: அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஃபன் பேர் வந்து சொல்லுங்க. இட்லி. சரி, இப்போ நாங்க சொல்ற சினிமா பேர்ல வரக்கூடிய ஒரு வார்த்தையை மாத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச அந்த இட்லி அதுல வச்சு வித்தியாசமா வந்து சொல்லணும் சினிமா பேரை. சரிங்களா? ஒரு வார்த்தையை மாத்திட்டு இத போட்டு சொல்லணும். ஓகே. அபூர்வ சகோதரர்கள்.
0: அபூர்வ இட்லி.
2: அலிபாபாவும் 40 திருடர்களும்.
0: அலிபாபாவும் 40 இட்லியும்.
2: ஈரமான ரோஜாவே.
0: ஈரமான இட்லி.
2: கண்களும் கவிபாடுதே.
0: இட்லியும் கவிபாடுதே.
2: ஓஹோ. ஊர் காவலன்.
0: இட்லி காவலன்.
2: இறுதி சுற்று.
0: இறுதி இட்லி.
2: இறுதி இட்லி. நான் வேற மாதிரி நினைச்சேன். ஓகே. பூவே பூச்சூடவா.
0: இட்லியே பூச்சூடவா.
2: பாவ மன்னிப்பு.
0: இட்லி பாவம்.
2: இட்லி பாவமா? அப்ப தோசை பாவம் இல்லையா? சரி, 10 என்றதுக்குள்ள.
0: இட்லி என்றதுக்குள்ள.
2: தில்லுக்கு துட்டு.
0: தில்லுக்கு இட்லி.
2: தில்லுக்கு இட்லியா? சரி சரி, ஓகே. ராமன் தேடிய சீதை.
0: ராமன் தேடிய இட்லி.
2: பூக்களை பறிக்காதீங்க.
0: இட்லியை பறிக்காதீர்கள்.
2: அவ்வளவுதாங்க.
1: இட்லியை பறிக்காதீங்க, சாப்பிடுங்க, ஜாலியா இருங்க. வின் பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள்.
2: சூப்பர் சூப்பர்,
0: வாழ்த்துக்கள்.

0: விரல் கையில தானங்க இருக்கு, ஒர்க்கா கூட யோசிச்சு சொல்லுங்க. கை, கை செயின், கை கடிகாரம், மோதிரம். சரி ஓகே மா, நல்ல முயற்சி தான், ஆனால் தப்பான ஆன்சர் சொல்லிட்டீங்க. மோதிரம் ஆல்சோ நம்ம கையில போடுறது தான், கைனா விரல் கையில தான் இருக்கு. நல்ல முயற்சி, மீண்டும் சந்திக்கலாம், நன்றி.
1: ஓகே நல்லா ட்ரை பண்ணாங்க.
0: மோதிரம் இதெல்லாமே ஆபரணங்கள், அணிகலன்கள் அப்படின்னு சொல்லுவோம்.
1: சரி,
0: சுறுசுறு விறுவிறுன்னு நம்ம சாட்டர்டே அரை மணிக்கு எப்படி போச்சுன்னே தெரியல, நம்ம அட்டகாசமா கலக்கிட்டாங்க.
1: ஆமா சரி, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில யார் வின்னர் அப்படின்னு பேர் சொல்லிடலாமா?
0: மொத்தமா ஐந்து நேர்கள் வந்தாங்க, அதுல ரெண்டு பேரும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். யார் அப்படின்னா, தேரைக்கால் தூர்ல இருந்து கஜிகா, நெட்டாங்கோடுல இருந்து மணிகண்டன். இந்த நேர் இரண்டு பேருக்காகவும் நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா ஒரு பாட்டு வருது, எல்லாரும் அதை கேட்டு ரசிக்கலாம்.
1: அப்படி எண்ட் ஆஃப் த கேம் ஷோக்கு வந்தாச்சு. அடுத்த சனிக்கிழமை சவாலி சமாளி கேம் ஷோல மீட் பண்றோம். அது வரைக்கும் இப்போதைக்கு சைன் ஆஃப் பண்றோம்.
0: ஆர்ஜே ஜெபின் மிக்ஸ்லேன்,
1: ஆர்ஜே ஜி லிஜு, உங்களுக்கான சாங் வந்துகிட்டே இருக்கு.

0: நிறைவுபெறுகிறது சவாலை சமாளி கேம் ஷோ.
1: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 55 மட்டும் செலுத்தி 45 இன்ச் டிவி, ரூபாய் 75 மட்டும் செலுத்தி 75 இன்ச் டிவி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 787 மட்டும் செலுத்தி பர்னிச்சர் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சம்மர் இஎம்ஐ கொண்டாட்டம் மே 15 முதல் 18 வரை. ரூபாய் 3 மட்டும் செலுத்தி 3-star ஏசி மற்றும் ரூபாய் 5 மட்டும் செலுத்தி 5-star ஏசி எடுத்துச் செல்லுங்கள். ரூபாய் 7 மட்டும் செலுத்தி 7kg வாஷிங் மெஷின் எடுத்துச் செல்லுங்கள். வேறெங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
1: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101.
2: கடிதமும் கருத்தும், நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்கள். வணக்கம் நேயர்களே, நம்ம குமரி பண்பலை 101 ஒலிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சிகளை கேட்டுட்டு நேயர்கள் தங்களோட எண்ண கருத்துக்களை வண்ண மடல்களா எழுதி நமக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதங்களை இப்ப வாசிக்க கேட்கலாம். இரணியல் பழனியாண்டி பிள்ளை இந்த நேயரின் கடிதங்களை தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில முதல்ல நம்ம படிக்க போறோம். இவர் சென்ற மாதம் 21 காலை மணி 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க, இதில் அன்பு என்பது எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும். அன்பு இல்லாத உலகத்தை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அன்பு இல்லாத அறம் அழித்துவிடும் என சொன்ன விதம் சிறப்பு. 25 எனத்தானும் நல்லவை கேட்க, இதில் நாம் வாழ்க்கையில் எப்போதுமே நல்ல செயல்களை செய்வதோடு நல்ல நூல்களையும் படிக்க வேண்டும். மேலும் நல்ல நண்பர்களோடு சேர்வதும் நன்மை பயக்கும் எனவும், 26 நாம் நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையே செய்ய வேண்டும் என சொன்ன விதம் சிறப்பு. சென்ற மாதம் 24 காலை மணி 7:05 மகாத்மா காந்தியின் சுயசரிதியான சத்திய சோதனையில் காந்தியின் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கும் இன்றைய குறுஞ்செய்தியில் சென்ற மாதம் 21 பன்றிமலை குறித்தும், 25 பாரம்பரிய அரிசியான குடைவாழை அரிசியின் மருத்துவ பண்புகளையும், 26 நாம் காலை உணவாக பழைய சாதம் சாப்பிடுவது உடல் நலனுக்கு மிகவும் சிறந்தது என்றும், 27 பசிபிக் கடலின் அடிப்பாகத்தில் தங்கம் உருவான செய்தியையும், அதை எவ்வாறு எடுக்கலாம் என்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருப்பதையும், 28 மின்னணு சாதனங்களிலிருந்து வெளியாகும் நீல ஒளி இரவில் நம் தூக்கத்தை வெகுவாக பாதிப்பது பற்றியும் மன்னரும் மந்திரியாரும் எடுத்துரைத்த விதம் மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. பாராட்டுகள். தினமும் காலை மணி 8:30 வலம் வரும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவலில், சென்ற மாதம் 26 மனித வாழ்க்கையில் நாம் செய்யும் நல்வினை தீவினைகள் இறுதி வரை நம் கூட வரும். எனவே எப்போதும் நல்லவற்றையே செய்ய வேண்டும். உடல் மட்டும்தான் அழியும், ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை எனவும், 27 பதவியை நாம் தேடி போகக்கூடாது, நம்முடைய நல்ல பண்புகளால் பதவி நம்மை தேடி வர வேண்டும் என சொன்னதும் அருமை. 28 காலை மணி 8:30 மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண நிகழ்ச்சி கேட்டேன், கோவிலுக்கு சென்று நேரில் தரிசித்த உணர்வு ஏற்பட்டது. மேலும் சென்ற மாதம் 26 காலை மணி 10:03 இளைய பாரதம் நிகழ்ச்சி கேட்டேன், பேசுவது நான் பகுதியில் கல்லூரி மாணவி வி மேரி கிரீனா அவர்கள் இந்திய ரயில்வே பற்றி நிறைய தகவல்களை எடுத்துரைத்தார்கள். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் தொகுத்தளித்த டி அனுசா சாஜி அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். மேலும் இந்த நேயர் சென்ற மாதம் 28 காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள், இதில் முட்டம் ஏ கிளைன் அலெக்சாண்டர் அவர்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி கேட்டேன், சுவாரஸ்யமானதாக இருந்தது. உடன் உரையாடி நல்ல கேள்விகளை கேட்ட என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். தினமும் பகல் 12:50 வலம் வரும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சென்ற மாதம் 21 குழந்தைகளுக்கு தேவையான சத்துக்கள் பற்றியும், 24 உலக நோய் தடுப்பு வாரம் குறித்தும், 29 மூட்டுகளில் ஏற்படும் வலி பற்றியும் அதற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் எடுத்துரைத்த விதம் பயன் தரும் வகையில் அமைந்திருந்தது. மேலும் 28 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள், தவிர்க்கும் வழிமுறைகள் என நிறைய விஷயங்களை எடுத்துரைத்த திருப்பதிசாரம் அரசு ஆயுர்வேத மருந்தகத்தின் ஆயுர்வேத ஆலோசகர் எம் வர்ஷா அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள். 23 இரவு மணி 7:30 உழவர் உலகம், இதில் கிழங்கு வகை பயிர்கள் சாகுபடி அனுபவங்கள், எஸ் பி ஜலீலா ராணி அவர்களுடன் எட்வின் ஜெயராஜ் அவர்கள் உரையாட கேட்டேன், பயனுள்ளதாக இருந்தது. நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் வாழைப்பயிரில் நுண்ணூட்டத்தின் முக்கியத்துவம் முக்கியத்துவம் குறித்து நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 26ஆம் தேதி உழவர் உலகத்தில் பசுக்கள் மற்றும் ஆடுகள் வளர்ப்பு அனுபவம் குறித்து கோழிக்கோட்டு பொத்தை வி முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். பசு மற்றும் ஆடு வளர்ப்பின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. உடன் உரையாடிய தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களுக்கும் பண்பலை 101

மன்றக்கும் மனமார்ந்த பாராட்டுகள். 27ஆம் தேதி உழவர் உலகத்தில் வேளாண்மை சாகுபடி அனுபவங்கள் குறித்து கே ராஜேஷ்குமார் அவர்களுடன் எஸ் சிவகுமார் அவர்கள் உரையாட கேட்டேன். இயற்கையோடு இயைந்து வாழை சாகுபடி செய்து வரும் அவரின் அனுபவ கருத்துக்கள் யாவும் மிக மிக அருமை. 28ஆம் தேதி உழவர் உலகத்தில் மேன்மை தரும் வேளாண்மை சார் உபதொழில்கள் பற்றி அழகனாபுரம் எம் செல்லப்பா அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். சிறப்பாக இருந்தது. அன்றைய தினம் நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் பயிர்களில் துத்தநாக சத்து குறைபாட்டிற்கான காரணங்களையும் தீர்வுகளையும் அறிந்து கொள்ள முடிந்தது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சுங்கான் கடையிலிருந்து ஷீலா நாகேந்திரன் இந்த நேரின் கடிதம். இவர் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகள் யாவும் மனதிற்கு இன்பம் சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை. சென்ற மாதம் 30ஆம் தேதி பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் பொதுநலம் பேணுவதில் மட்டுமல்ல ஆதரவற்றவர்களை தன் காப்பகத்தில் வைத்து பராமரிப்பதில் முனைப்பாக செயல்பட்டு வரும் ஜே எம் லதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன். சிறப்பாக இருந்தது. பாராட்டுக்கள். குறிப்பாக தினமும் பகல் 12:50 வலம் வரும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் மருத்துவர் வழங்கும் குறிப்புகள் யாவும் பயன் தரும் வகையில் அமைந்துள்ளது. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் எஸ் அகிலா இந்த நேயரின் கடிதம். இம்மாதம் 5ஆம் தேதி மாலை 5:02 கோடை வெப்ப அலை பற்றியும் அதை தடுப்பது பற்றியும் குழந்தைகளும் பெரியவர்களும் என்னவெல்லாம் செய்யக்கூடாது, எப்போது வெளியில் செல்லலாம் விளையாடலாம் எனவும் ORS கரைசல் பற்றியும் கூறிய அனைத்தும் பயனுள்ள தகவல்கள். பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. சுங்கான் கடை ராதா மனோகரன் இந்த நேரின் கடிதம். இவர் இம்மாதம் 9ஆம் தேதி காலை கான கைரளி நிகழ்ச்சி கேட்டேன். வலம் வந்த பாடல்கள் அத்தனையும் சூப்பராக இருந்தன. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க. நாகர்கோவில் நம்பியடை தெருவிலிருந்து எஸ் மந்திரமூர்த்தி இந்த நேயரின் கடிதங்கள். இம்மாதம் 6ஆம் நாள் பொன்மாலை பொழுதில் குமரி பண்பலையில் தொடுக்கப்பட்ட முல்லைச் சரம் பரிமளித்தது. ஆம், கண்படுமே கண்படுமே என்ற காத்திருந்த கண்கள் படப்பாடல் தொடங்கி இடைக்கால தற்கால திரையிசையாவுமே கண்படும்படியாக அமைந்திருந்தது. பாராட்டுக்கள். வாக்கு வன்மை உடையவர்கள் மட்டுமே சட்டம் பயிலலாம் என்றில்லை, சமயோஜிதம் உள்ளவர்களுக்கும் மேற்படிப்பு உசிதமானதே. இன்னும் மாணவ மாணவியர் சட்ட திட்டங்கள் எப்படியெல்லாம் கையாளப்பட்டு வருகிறது என்பதையும் மேலும் சட்டம் பேணும் வக்கீல் படிப்பு மிக மிக குறைவான பொருளாதாரத்திற்கு உட்பட்டது. இப்படி பற்பல ஐயப்பாடுகளையும் தெளிவுபடுத்தி அடுத்த கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் மாணவ செல்வங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை யாவும் வழங்கிய இம்மாதம் 7ஆம் நாள் சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சி அருமையானதாக அமைந்திருந்தது. நிகழ்ச்சியில் நல்ல தகவல்களை வழங்கிய எலிஸ் சித்ரா தேவி அவர்களுக்கும் உடன் உரையாடிய என் சுதானந்தி அவர்களுக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுக்கள். இம்மாதம் 9ஆம் தேதி காலை 10:30 கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சியில் நேர்களின் கடிதங்களை வாசித்த விதம் மிக மிக அருமை. நமது குமரி பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் செவிமடுத்து நினைவில் நிறுத்தி நேயர்கள் புனைந்து அனுப்பிய கடித மடல்களை விரையும் பண்ணாமல் சேகரித்து வைத்து கடிதமும் கருத்துமாக படித்து சமர்ப்பிப்பதில் நமது குமரி பண்பலை 101க்கு நிகர் 101 தான். பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 11ஆம் தேதி இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் தங்கள் சிட்டு சிறகை விரித்து குமரி பண்பலையில் ரீங்காரம் இட்டது மனதை விட்டு அகல மறுக்கிறது. நவரச நற்சிந்தனைகள் இந்த பசுந்தளிர்களிடம் பசுமையாய் பசுமர தாணி போல பதிந்து கிடப்பதை அவர்கள் ஒவ்வொருவரின் வெளிப்பாட்டிலும் உணர முடிந்தது. மேலும் இம்மாதம் 12ஆம் நாள் காலை அரும்புகளின் குறும்புகளில் தன்னை வீரமங்கை வேலுநாச்சியாராக பாவித்து அன்றைய குழந்தை நட்சத்திரம் பேசிய வீர வசனங்களை செவிமடுத்தேன். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்ற பதத்திற்கு வித்திட்டு காண்பித்த சிறுமியின் நேர்முகம் பாராட்டும் வண்ணம் அமைந்திருந்தது. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி வழங்கிய அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101க்கும் பாராட்டுக்கள். மேலும் இம்மாதம் 12ஆம் தேதி காலை 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நேயரும் பங்கேற்று குரல்களையும் பத உரையையும் அச்சு பிசகின்றி தெளிவாக உணர்த்திய விதம் சபாஷ் போட வைத்தது. நிகழ்ச்சியில் RJ அருமையான தமிழ் வார்த்தைகளை நேயர்களிடம் வெளிக்கொணர வைக்க கையாண்ட யுக்தி பாராட்டும்படியானதே. தொடர்ந்து நீண்ட இடைவெளி விட்டு கடிதவழி நேயர் விருப்ப பாடல்கள் சுழலவிட்ட விதம் சுக அனுபவமாக இருந்தது. நிகழ்ச்சியை அனைவரும் உன்னிப்பாக செவிமடுக்கும்படி இடையிடையே வந்த தகவல்கள் அறிவிப்புகள் யாவும் வெகு அருமை. பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

வி ஞானப்பிரகாசம். இந்த நேரின் கடிதங்கள் இம்மாதம் 9ஆம் தேதி காலை மணி 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் முனைவர் இரா அனுராதா அவர்கள் நல்ல மனம் வேண்டும் என்ற தலைப்பில் வள்ளுவரின் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குரல் நெறி தெரிவித்து விளக்கம் அளித்தது மன நிறைவு. அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 எனும் தலைப்பில் பல மகளிர்கள் தனது அனுபவ கருத்துக்களையும் அன்றைய செய்தி சுடராக வானொலி திகழ்ந்ததையும் புள்ளி விவரமாக பகிர்ந்து கொண்டது பாராட்டுக்குரியதே. 10ஆம் தேதி காலை அரும்புகளின் குறும்புகள் நிகழ்ச்சி கேட்டேன் மழலிகளின் அமுத மொழியில் மரவன் குடியிருப்பு மாணவி லியோனா கலந்து கொண்டு பெற்றோர் உடன் பயிலும் மாணவியர்களின் பெயரை கூறியதோடு திருக்குறளின் 5 பாடல்களையும் மிக தெளிவாக கூறிய விதம் நன்றாக இருந்தது. இறுதியில் படித்து என்னவாக வேண்டும் என கேட்டதற்கு விஞ்ஞானி ஆக வேண்டும் என சொன்ன விதம் பாராட்டுக்குரியது. மழலியுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் மு ஆசா அவர்களுக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்து பாராட்டுக்கள். அன்றைய தினம் இரவு மணி 7:30 உழவர் உலகம் இதில் வான்கோழி வளர்ப்பு குறித்து தாராவிளை சி கிருஷ்ண பெருமாள் அவர்களுடன் நேர்முகம் கேட்டேன் வான்கோழி வளர்ப்பின் நுணுக்கங்களை அறிந்து கொள்ள முடிந்தது. 11ஆம் தேதி இரவு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு திருக்குறள் சிறு நீதி கதைகள் துணுக்குகளை நேரலையில் தெரிவித்த விதம் நன்று. நிகழ்ச்சியை பொறுமையுடன் வழிநடத்திய அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க.

0: இனி வாட்ஸ்அப் மூலமாக வந்திருக்கும் கருத்துக்கள்.
1: குளச்சல் பிரசாந்த். இம்மாதம் 12 பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சியில் நிறைய பயனுள்ள தகவல்களை மிக தெளிவான விளக்கங்களுடன் அறிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி, ஜபின் எக்ஸலின் இருவருக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். 13 முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் என் வாழ்வின் முதல் வெற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் தன்னம்பிக்கை ஊட்டுவதாக இருந்தன. நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர் கலைமகள் பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளி திரையில் பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்களின் திரையுலகம் பற்றிய குறிப்புகளோடு இடையிடையே அவர் குரலில் வலம் வந்த பாடல்கள் யாவும் கேட்பதற்கு இனிமையாக இருந்தன. மிக தெளிவான இணைப்புறையோடு நிகழ்ச்சியை நல்ல வண்ணம் கொண்டு சென்ற அறிவிப்பாளர் டி செல்வராணி கலைமணி அவர்களுக்கும் பண்பலை 101 பாராட்டுகள். 14 காலை 10:02 குண்டக்கமடக்க நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் இறுதி சுற்றில் எழுதுகோலாக மாறி பேசியது அருமையிலும் அருமை. நேயர்களை உற்சாகப்படுத்திய நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் வி சுகுமார், வதனஸ்ரீ பரமேஸ் இருவருக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து வந்த கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டேன், 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்களுக்கும் பண்பலை 101 மனமார்ந்த பாராட்டுகள். துவரங்காடு முத்து ஆசாரி. இம்மாதம் 9 காலை 9:30 கான கைரளி நிகழ்ச்சி கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் அருமையாக இருந்தன. 11 காலை இன்றைய குறுஞ்செய்தியில் மன்னரும் மந்திரியாரும் ரோபோ குறித்து உரையாடிய விதம் மிக மிக அருமை. 12 காலை தென்குமரி தேனலையில் இடம்பெற்ற பொது அறிவு கேள்வியும் பதிலும் பயனுள்ளதாக இருந்தது. காலை 10:02 திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். மிக எளிய குறிப்புகளை கொடுத்து நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 13 காலை இன்றைய குறுஞ்செய்தியில் மன்னரும் மந்திரியாரும் பாப்கார்ன் குறித்து உரையாடிய விதம் நமக்கு விழிப்புணர்வூட்டும் வண்ணம் அமைந்தது. மேலும் அன்றைய தினம் காலை தேதியும் செய்தியும் கேட்டேன், அன்றைய நாளின் சிறப்புகளை அறிந்து கொள்ள முடிந்தது. அன்று காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் என் வாழ்வின் முதல் வெற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் அருமையாக இருந்தன. அன்றைய தினம் இரவு நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. பாராட்டுகள். நாகர்கோவில் கோபால். இம்மாதம் 9 காலை 9:30 கான கைரளி நிகழ்ச்சியில் வலம் வந்த பாடல்கள் அனைத்தும் அருமை. குறிப்பாக செம்மீன் கானம் சூப்பராக இருந்தது. பாராட்டுகள். குளச்சல் அபிஷா. இம்மாதம் 13 முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில் என் வாழ்வின் முதல் வெற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருந்தன. நேயர்களை உற்சாகப்படுத்தி நிகழ்ச்சியை சூப்பராக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பகல் 1:10 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் வானொலியும் வானொலியின் மூலம் நான் பெற்ற நல்ல அனுபவங்களும் எனும் தலைப்பில் தோழியர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவ கருத்துக்கள் யாவும் சிறப்பாக இருந்தன. நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 பாராட்டுக்கள். மேலும் அன்றைய தினம் பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் பின்னணி பாடகி சொர்ணலதா அவர்கள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களோடு இடையிடையே வலம் வந்த அனைத்து பாடல்களும் அருமையிலும் அருமை. மிக தெளிவான இணைப்புறையோடு நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101 மனம் நிறைந்த பாராட்டுக்கள். 14 காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சியில் நேர்கள் 3 சுற்றுகளிலும் மிக

அருமையாக பேசியும் நடித்தும் நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். ஒரு மணி நேரம் போனதே தெரியவில்லை. நேயர்களுடன் கலகலப்பாக உரையாடி நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்திய அறிவிப்பாளர்கள் வி சுகுமார், பதனஸ்ரீ பரமேஷ் இருவருக்கும் பண்பலை 101க்கும் மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்து வந்த கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி கேட்டேன். மாணவ மாணவிகள் பாட்டு, கவிதை, மாத்தியோசி, விடுகதை, கடிஜோக்ஸ் என அசத்திவிட்டார்கள். நிலைய ஒலிபரப்பு பொறுப்பாளர் எஸ் நவரத்னா அவர்களின் தலைமையில் நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் எஸ் முத்து ஆனந்தி, மு ஆஷா இருவருக்கும் படைத்தளித்த குமரி பண்பலை 101க்கும் பாராட்டுகள். புதுக்குடியிருப்பு ஏ கலீல் ரஹ்மான் இம்மாதம் 12ஆம் தேதி காலை 10:00 திருக்குறள் சொல்லாடல் நேரலை நிகழ்ச்சியில் நேயர்கள் 4 சுற்றுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பாக பேசியும் நடித்தும் அசத்திவிட்டார்கள். மிக எளிய குறிப்புகளை கொடுத்து நிகழ்ச்சியை அருமையாக கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101க்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 13ஆம் தேதி காலை குமரி பண்பலையுடன் நேரலையில் என் வாழ்வில் கிடைத்த முதல் வெற்றி எனும் தலைப்பில் நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் யாவும் சுவாரஸ்யமானதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை கலகலப்பாகவும் விறுவிறுப்பாகவும் கொண்டு சென்ற அறிவிப்பாளருக்கும் பண்பலை 101க்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.

0: நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை கடிதம் மூலமாக அனுப்பி வரும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
1: மிக்க நன்றி நேயர்களே.
0: உங்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப
1: 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யலாம்.
0: நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர், கடிதமும் கருத்தும் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், கோணம், நாகர்கோவில் 4.
0: அடுத்த வாரமும் உங்கள் கடிதங்களுடன் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது எஸ் தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம

0: தங்கலட்சுமி ஜனார்தனன். நேயர்கள், இதுவரை கடிதமும் கருத்தும் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை நோட்டொன்றில் இப்போது நாம் கொம்கி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 3 கோடி பேரல் கச்சா எண்ணெயை சேமிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் மத்திய அரசு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் மாவட்ட ஆட்சியர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வேளாண் துறையின் வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேகா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேகா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISIS தீவிரவாத அமைப்பின் முக்கிய தலைவரான அபு

0: பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ருமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிந்தோரோவை வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனோரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி பண்பலை நூற்றி ஒன்று.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் முற்பகல் 11:03. ஏக்சூர் கேட்கலாம்.

இப்போ முற்பகல் 11:09. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. ஆரம்பமாகிறது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ ஆரம்பமாயாச்சுங்க. வழக்கம் போல் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வழக்கம் போல் சனிக்கிழமை முற்பகல் 11 மணி தாண்டியாச்சு அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும், உங்களுக்காக ஒரு அழகான ஒரு டாபிக் காத்திருக்கும் நீங்கள் பேசுறதுக்காக. பயணங்கள் வாழ்க்கையை ஒரு புதிய கோணத்தில் காண வழிவகுக்கிறது. வணக்கம் கே கே மற்றும் உலகமெங்கும் நம் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றும் நிகழ்ச்சியில் பங்கேற்க ஆர்வமாக காத்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். நேரலையில் இன்னைக்கு என்ன டாபிக் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னா, கனவு சுற்றுலா தலத்திற்கு, அதாவது கனவு சுற்றுலா தலத்தை நேரில் கண்ட அனுபவம். உங்கள் கருத்துக்களை பண்பலை கேட்கும் நேரம் இது. நாம் எல்லோரும் வந்து சோஷியல் மீடியாவில் வர்ற ரீல்ஸில் வீடியோஸில் எல்லாமே வந்து நமக்கு பிடிச்ச இடங்களோட வீடியோக்களை வந்து பார்த்து ரசிச்சிருப்போங்க, அப்படி தானே? ஆனால் நாம் ஆசை ஆசையாக ஆஃபீஸ்க்கெல்லாம் லீவ் போட்டு பிளான் பண்ணி ஒரு இடத்த வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அதுவும் ரொம்ப ரொம்ப காலமாக இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்த்து ஆசைப்பட்டு பிளான் பண்ணி போய் பார்த்துட்டு வந்த ஒரு இடத்துடைய அந்த அனுபவம் அப்படிங்கிறது நம்ம மனசை விட்டு என்றைக்குமே போகாதுங்க. நிச்சயமாக இது விடுமுறை காலம் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து ஏற்கனவே டூர் போயிட்டு வந்திருக்கலாம். அது மட்டும் இல்லை, சில பேர் வந்து டூர் போகிறதுக்காக பிளான் போட்டுட்டும் இருக்கலாம். போயிட்டு வந்தவங்க தாராளமாக கண்டிப்பாக பேசுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக கனவு கண்டுகிட்டு இருந்த ஒரு சுற்றுலாத்தலத்தை நீங்கள் நேரில் பார்த்த அனுபவம். அந்த கனவு தேசத்தை உங்கள் வரிகளில் விவரிக்க அதை கேட்க நாங்கள் காத்திருக்கிறோம். நம்ம கனவு தேசத்துக்கு அந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு நிஜமாவே போயிட்டு வரும்போது கிடைக்கிற அந்த ஃபீல் அப்படிங்கிறது ரொம்ப தனிதாங்க. பனி மலைகளாகட்டும், இல்லை குளிர் பிரதேசங்களாகட்டும், கோடை வாசஸ்தலமாக இருக்கட்டும், இல்லை அமைதியான கடற்கரையாக இருக்கட்டுமே, இல்லை கலர்ஃபுல்லான ஒரு சிட்டியாக கூட இருக்கட்டுமே, அந்த அனுபவம் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் தான்.

0: நம்ம ஷோவில் லைன் ஓப்பனில் தான் இருக்குது. நீங்கள் சமீபத்தில் பார்த்து ரசித்த உங்கள் ட்ரீம் டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி தான் இன்றைக்கி நாம் பேச போகிறோம் லைவ் ஷோவில். கண்டிப்பாக நீங்களும் பங்கிட்டு பேசுங்க. உங்கள் கூட பேசுகிறதுக்காக லைவ் ஷோவில் இணைய காத்திருப்பது ஆர்ஜே ஜே லிஜு. சரி, நம்ம ஷோவில் பேசுகிறதுக்கு நம்ம எஃப்எம் நம்பர்ஸை சொல்லிடலாம், நோட் பண்ணிக்கோங்க. 260-240 மற்றும் 1-290-7-22 முன்னணி பெண்ணாக 0-465-2 சேர்த்து நீங்கள் டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பரும் இருக்குது, சொல்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. 8-90-325-7-309. ஆனால் ரத்தின சுருக்கமாக ஒரு நிமிஷத்தில் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுனீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கும் நேரத்தை ஒதுக்க முடியும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுகோளையும் வைக்கிறோம். சரி, நாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு வர்ச்சுவல் ட்ரிப் போயிட்டு வருவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு மூணு விஷயத்த சொல்லிடுறோங்க. நீங்கள் போன இடத்த வந்து இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பெஷலாக என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அங்கே நீங்கள் ரசித்து சாப்பிட்ட சாப்பாடு என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட் என்ன, எங்கே நின்று ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இனி வெயிட் பண்ண முடியாது, நம்ம நேயர்கள் லைனில் வந்துக்கிட்டே இருக்காங்க, பேசலாம் அவங்கக்கிட்ட. வணக்கம் குமரி பண்பலையுடன். ஆஹா, அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல, அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் குமரி பண்பலையுடன், யாருங்க வந்து பேசுறீங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம், பேசுவது யார்?
1: தூரங்காடு முத்தாசாரி, குமரி மாவட்டம்.
0: சரிங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கனவு சுற்றுலா தலத்தை நேர்ல பார்த்த அனுபவம் எப்படி இருந்தது?
1: நேர்ல பார்த்தா சொல்ல போறோம் இப்பொழுது. எங்க அண்ணா, நான் கனவுல ரொம்ப நாள் போன ஆசை இருந்த எங்க அண்ணா அந்தமான் தீவு.
0: அந்தமான் தீவு? ஓ வாவ்.
1: ஆமா, அங்க போன ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அந்த ஆசை, ஆமா, அந்த ஆசை என்னன்னா 2018 தான் நிறைவேறுச்சு. அங்க போய் பார்த்த காட்சிகள் எல்லாம் கண்கொள்ளா காட்சி. மட்டுமில்ல, அங்க போன ஹோட்டல்ல தங்கி கிட்டு அடுத்த நாள் காலத்தை அங்க இருந்து எலிபென்ட் சிவன் அங்கெல்லாம் பார்க்க போயிருந்தோம். படகு மூலமா தான் போனோம். பஸ் போக்குறது ஒவ்வொரு தீவும் தனித்தனியா தீவா இருக்கனால படகு மூலம் தான் போக முடியும். அதுக்கப்புறம் என்னன்னா தண்ணிக்கு உள்ள போய் போக முடியாத முகமுள்ள போட்டுக்கிட்டு போட்டு அந்த மாதிரி காட்சி எல்லாம் பார்த்தோம். நான் பார்க்கல, பையன்
0: போயிருந்தாங்க.
1: உண்மையிலேயே ரொம்ப அபாரமா நிகழ்ச்சி. இது போக அந்த அம்மான் தீவுல வந்து ஒரு ஒரு மான் எக்ஸிபிஷன் ஒண்ணு இருக்குது, மான் தான். அது மட்டுமில்ல, சுமா சந்திரபோசனுடைய நினைவுல ஒரு பெரிய பார்க்கே இருக்கு. சொல்லிக்கொண்டு வாழ் சொல்லி பெரிய நன்றியே நன்றியே நன்றியே, வணக்கம் சாபாஷ்.
0: அந்த நேயர் பார்க்க இவ்வளோ இடம் இருக்கு, ஃபோட்டோ எடுக்க இவ்வளோ இடம் இருக்கு அப்படிங்கிற வித்தியாசமான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டார். ஆனால் நாங்கள் அவங்ககிட்டருந்து எதிர்பார்த்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல விட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே பிடிச்சி ரசிச்சு சாப்பிட்ட விஷயம் என்ன, இனி வரக்கூடிய நேயர்கள் அதை வந்து இன்க்ளூட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம். வணக்கம் குமரி பண்பலையுடன், யாருங்க பேசுறீங்க?
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க சொல்லுங்க? சரிங்க, நீங்க உங்களுடைய கனவு சுற்றுலா தலம் நேர்ல பார்த்த போது எப்படி இருந்தது, எந்த இடம், போறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஆச்சு?
2: திருவள்ளூர் இடம். அந்த இடத்துல வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு, ராமலா கோயில். இந்த கோயில பார்த்தா நல்ல இதா இருந்த கோயில்,
0: ஆசையா இருந்தது.
2: ஆமா, ஆசையா இருந்தது. ஆனா இது வந்து எனக்கு ஒரு ரெண்டு பார்ட்டியோ ஏண்ட செய்யும், நம்ம ஊர்ல
0: செஞ்சிருக்கேன்.
2: அந்த கோயில போய் பாத்துக்குவா, ஆனா அது நல்ல சூப்பர்.
0: சரி, எப்ப போனீங்க? கனவாக எப்ப போனீங்க அந்த கோவிலுக்கு?
2: இப்போ ஒரு ஒரு வருஷம் இருக்கும்.
0: ஒரு வருஷம் ஆச்சு.
2: ஆமா, ஒரு வருஷம்
0: போட்டோ எல்லாம் எடுத்தீங்களா அந்த கோவில் பக்கத்துல நின்னு?
2: ஆமா ஆமா ஆமா ஆமா, போட்டோ எல்லாம் எடுத்திருந்தோம்.
0: நன்றி. வணக்கம் குமரி பண்பலையுடன் யாருங்க இது பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நான் அரமணி கமலாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சரிங்க, சொல்லுங்க, உங்களுடைய கனவு சுற்றுலா தலம் எது, எப்ப போய் பாத்தீங்க?
3: மேடம், எனக்கு வந்து சொந்த ஊர் அருமனை. அருமனை வந்து இயற்கை எழில் சூழ்ந்த பகுதி. அங்கிருந்து நான் வந்து அப்படி மதுவா திருப்பரப்பு வழி பார்த்து அப்படி போற டைம்ல வந்து இது வனப்பான இயற்கை அழகை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறேன். சில நேரம் அந்த நேரங்களுக்கு நம்ம அது இது குரங்குகள் தாவி ஓடுவதையும் அழகாக பார்க்க முடிகிறது. குறிய கூட்டங்கள்
0: சரி, உங்க ஊர்ல இருந்து திருப்பரப்புக்கு போனோம் அப்படின்னா
3: பாத்துட்டு திருப்பரப்பு அருவி அப்படி பாத்துட்டு அப்படியே சிட்டாரு அப்படி எல்லாம்
0: ஒரு இடம் சொல்லுங்க. அதாவது ரொம்ப நாள் பாக்கணும் நினைச்சு பார்த்த ஒரு இடம், நேர்ல பார்த்த இடம் அப்படிங்கறது. இப்ப திருப்பரப்பு சொல்றீங்க இல்லையா,
3: அழகு வாய்ந்த இடத்த நான் போறது வழக்கம்.
0: சரி, திருப்பரப்புக்கு உங்க ஊர்ல இருந்து போறதுக்கு பட்ஜெட் எவ்வளவு ஆகுது சொல்லுங்க?
3: பட்ஜெட் ஒண்ணும் கிடையாது, ஒரு ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளதான் இருக்கும்.
0: உள்ளதான், டூ வீலர்ல போயிடுவீங்களா?
3: ஆமா, இயற்கை டூ வீலர்ல போனாலும் இயற்கை அழகை பார்க்க முடியாது.
0: பஸ்லதான் போவீங்க? ஆஹா, சரிங்க. சரி, பேசுவோமா? ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி நன்றி. அடுத்த நேரிட்ட அவங்களுடைய கனவு சுற்றுலாத்தலம் பார்த்த அனுபவத்தையும் கதையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

மோகன் ரோல்டன் இசையில் அவர் பாடியிருக்கிறது மோகன் ராஜன் வரிகளில் கேட்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலி பட பாடல். ஸ்டே டியூன்ட் வித் குமரி FM 101. இது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ.

0: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: சீரோ பர்சன்டேஜ் வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.

ஆரோக்கியத்தில் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமது குமரி பண்பலை 101 உங்களுக்காகவே தினம்தோறும் தருகின்ற நிகழ்ச்சி தான் நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடரில் விட்டமின் டி யின் முக்கியத்துவங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். விட்டமின் டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க, சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தேவை. சூரிய வெளிச்சத்தில் வந்து இதுக்காக தான் விளையாடணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை தவிர என்னென்ன விஷயங்கள்லேருந்து நம்ம விட்டமின் டி எடுத்துக்கலாம், எப்படி இருந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க, மறக்காமல் கேளுங்க. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தொடர்.

0: எங்கேயும் எப்போது மென்றென்றும் இது உங்களுடன் இசையுடனாக அஸ்வானி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:24. இன்னைக்கு நாம என்ன பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கே தெரியுங்க. கனவு சுற்றுலா தலத்தை நேரில் கண்ட அனுபவம். ரொம்ப நாளா வந்து ரொம்ப ஆசைப்பட்டு ரீல்ஸ்ல வீடியோஸ் எல்லாம் பார்த்த ஒரு கனவு தேசத்தை நாம நேரில் பார்க்கணும்னு சொல்லி ஒரு 2 வருஷமா பிளான் பண்ணி ஆஃபீஸ்க்கு லீவ் எல்லாம் போட்டு நீங்க நேரில் போய் பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு அனுபவம் வந்து ஒரு தனி ஸ்பெஷல் ஃபீல் அப்படின்னே சொல்லாங்க. அந்த அனுபவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம நேர்கள் பேசிட்டு இருக்காங்க நம்ம கிட்ட. அடுத்ததா யார் பேச வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: குளச்சல்லேந்து
0: ராஜேஸ்வரமா பேசுறீங்க. ஒரு நிமிஷத்துல அழகா சொல்லுங்க பாக்கலாம், உங்களுடைய அனுபவம் அங்க என்ன ஸ்பெஷல், இந்த இடத்த நீங்க போய் பாருங்க இன்னொருத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன காரணத்தை சொல்லுவீங்க, அதெல்லாம் சொல்லுங்க
1: மேடம். எங்கிட்ட முன்னாடி ஒரு ஆள் இருந்தாங்க, வருஷம் ஆகுது 20-22 வருஷத்துக்கு முன்னாடி. நாங்க வந்து மருத்துவமனை அங்க அந்த மலையை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பேசினாங்க. பாறை பாறை கடியில முனிவர்கள் இருப்பாங்கன்னு.
0: சரி.
1: அப்ப எங்களுக்கு அதெல்லாம் பாக்க போனோம்னு ரொம்ப நாளா ஆசை. அப்ப நாங்க இந்த பிள்ளைகளை கூட்டிட்டு காலையில நாங்க இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு வெண்ணி கொண்டு நாங்க வரணும்.
0: அப்ப அங்க என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கன்னு கேட்க முடியும். சரி, ஓகே சொல்லுங்க. இல்ல அங்க என்ன ஸ்பெஷல் சாப்பிட்டீங்கன்னு கேக்கலாம்
1: நினைச்சோம். அங்க வந்து அங்க சாமிமார்களுக்கு பணிவிட செய்ய ஆட்கள் எல்லாரும் அங்க இருக்காங்க. அப்புறம் ஒரு ஆள் சாப்பாடு வச்சிருந்தாங்க. அந்த சாப்பாடுன்னு சொன்னா அந்த ஆளு போய் விளை அந்த இதுல போய் மலையில போய் இந்த பிறந்த இது கொண்டு வருது. பிறந்த கொண்டு வந்து அத ஒரு ஆளு இந்த அடிஞ்சு இன்னொரு ஆளு அதுக்கு படப்படா குழம்பு வச்சா ஒரு சாம்பாரும் சோறும் இந்த பிறங்க தீயலும் குளத்துல கிடந்தா தண்ணி. அந்த தண்ணியை வச்சு சமையல் பண்ணிருந்தாவ. அதே போல இந்த காலம் வரை அப்படி ஒரு சாப்பாட்டு ருசி சாப்பிட்டதே கிடையாது
0: அப்படின்னு சொல்றீங்க. அப்ப பிறண்டை சமையல் சாப்பிடணும்னா மருந்து வாழ்மலை போகலாம் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா மேடம், அப்படி அந்த நேரம் அப்படி சாப்பாடு வந்தாங்க. ஆனா இப்ப ஒரு நடா போனப்ப கடி எல்லாம் போட்டுருக்கு. அந்த முனிவர்களை ஒண்ணும் காணல, பாறையெல்லாம் அகற்றி இருக்கு. மனைக்கு மேல யாரு போறதுக்கு தடம் போட்டுருக்கு.
0: அப்படிங்களா? அப்ப எப்படி நீங்க இந்த இடத்த வந்து இன்னொருத்தங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? அப்படி வேற ஏதாவது

0: இடம்
1: சொல்லிருக்கலாம் இல்ல
0: என்னம்மா?
1: இல்ல வேற ஒரு இடம் சொல்லிருக்கலாம் இல்லையா? ஏன்னா நீங்க பார்த்த இடத்த இன்னொருத்தர் பாக்குற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். பரவாயில்ல, ஆனா பார்த்த அனுபவத்தை நீங்க சொன்னீங்க, பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி.
0: நன்றியம்மா, நன்றி.
1: நம்ம நேர்கள்கிட்ட சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க போய் பார்த்துட்டு வந்துட்டீங்க, அந்த அனுபவத்தையும் ஷேர் பண்ணலாம். பார்க்க முடியாத ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படி நம்ம இன்னைக்கு ஒரு வர்ச்சுவல் டூர் போயிட்டு இருக்கோம். நேர்கள் சொல்ல சொல்ல நம்ம மனக்கண்களில் அந்த காட்சியெல்லாம் விரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அடுத்ததா யார் பேச வராங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ, யார் எங்கிட்டு பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: எங்க நாங்க பேசுறது எங்களுக்கே கேக்குதுங்க, கொஞ்சம் ஒலி அளவை குறைச்சு வச்சுட்டாதான் நீங்க பேசுறது ஊருக்கெல்லாம் கேக்கும். சரிங்களா? சரிங்கம்மா, இப்ப பேசுங்க. திருப்பதி, எவ்வளவு வருஷமா பிளான் பண்ணீங்க? அதாவது ஒரு கனவு தேசம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப நாள் வந்து பிளான் பண்ணி போகணும் போகணும்னு சொல்லி
0: கடைசில
1: போயிட்டு வந்துட்டீங்க. சரி,
0: திருப்பதி கோயில் பாத்துட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு புளியோதரம் தந்தாங்க, அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இது ஆதிபராசத்துக்கு ஒரு மெட்ராஸ்ல திருப்பதியில பழமுதிர் சோலை
1: இன்னொருத்தங்களுக்கு போய் பாக்குறதுக்கு வசதியா இருக்கும். சரிங்கம்மா, சரி, அருமையா பேசுறீங்க. சரிங்க, நன்றி நன்றி
0: நன்றிமா.
1: வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் எங்கிட்டு பேசுறீங்க? யார் பேசுறீங்க சார்? நீங்க பேசுறது விட்டு விட்டு எங்களுக்கு கேக்குது, கொஞ்சம் டவர் கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து பேச முடியுங்களா? சொல்லுங்க சார், உங்களுடைய கனவு தேசமா எந்த சுற்றுலா தலத்தை சொல்லுவீங்க? எத்தனை வருடங்களுக்கு அப்புறமா பாக்குறதுக்காக போனீங்க? அந்த அனுபவம் எப்படி இருந்தது அந்த இடம்?
3: ஆமா மேடம், மைசூர் போறதுக்கு வந்து ரொம்ப ஆசை. அப்போ மைசூர் போகும்போது சாமுண்டீஸ்வரர் கோயில், அந்த ராஜா மைசூர் மகாராஜாவுடைய கோட்டை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொட்டானிக் கார்டன், அதாவது அங்க வந்து ஏழு படிக்க போனா பயங்கரமான விளக்குகள், பயங்கரமா கொடுப்போம். நல்லா இருக்கு மேடம்,
1: நீங்க ரொம்ப ஆர்வமா வந்து அந்த காட்சிகள் எல்லாம் விவரிக்கிறீங்க அப்படிங்கறது புரியுது, ஆனா எங்களுக்கு கேக்குறது தெளிவில்லாம இருக்கு. அதான் ஒரு சின்ன வருடம்.
3: மைசூர் போலாம் மேடம்,
1: மைசூர் போலாம். சரி, அப்போ பட்ஜெட் வந்து எப்படி, நமக்கு ஓகே தானுங்களா? எல்லாரும் போற மாதிரியான ஒரு பட்ஜெட்ல தான் போயிட்டு
3: வந்து மேடம், இங்க இருந்து ட்ரெயின்ல போனாலே வந்து பெங்களூர்ல
1: அங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்தீங்களா? இரவு நேரம்
3: ஒரு எமௌண்ட்ல வந்து நல்ல ஒரு சின்ன குடும்பம், நாங்களும் சின்ன குடும்பம் தான், அந்த சின்ன குடும்பம் வந்து
1: மைசூருக்கு போலாம், போனா மைசூர் போண்டா இல்லங்க, மைசூர் தோசை சாப்பிடுங்க அப்படின்னு இந்த நேயர் சொல்லிருக்காரு. சரி, இன்னும் நேயர்கள் வந்து என்னென்ன கனவு தேசமான தங்களுக்கு விருப்பமான ரொம்ப நாள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நேரில் பார்த்து கண்டு ரசித்த சுற்றுலா தலத்தை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு கேட்கலாம், வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் படத்துலேருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101.

0: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரே SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
6: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
5: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
6: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
5: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
6: வினாடி வினாவின் மைய

0: கருத்து
1: ஆகாஷ்வாணி இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
0: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442433243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
2: Consciously Super Speciality Hospital Parvathipuram Nagarkoil Emergency Services 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட Angiogram, Angioplasty, Open Heart Surgery, Pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Consciously Super Speciality Hospital.
0: நாம FM ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் முற்பகல் 11:37. எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.1 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு சுற்றுலா தலத்தை நேரில் பார்த்த இல்லை கண்ட அனுபவம். ரொம்ப நாளாக பிளான் பண்ணி இப்படி தாங்க, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் வந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நாளாக வந்து வீடியோ ரீல்ஸ்ல எல்லாம் இந்த தண்ணிக்குள்ள நின்று மரத்து பக்கத்துல எல்லாம் நின்று எல்லாரும் போட்டோ எடுக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. என்னடா அந்த இடம் அப்படின்னு பார்த்தா சாம்பிராணிக்குடி அப்படின்னு கேரளால ஒரு இடம். ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு 2 வருஷமா போலாம் அப்படின்னு நாங்க பிளான் பண்ணி கடைசியில அங்க போயிட்டே வந்துட்டோங்க. ரீல்ஸ்ல வீடியோஸ்ல எல்லாம் பார்த்த அந்த காட்சிகளை வந்து நேரா பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னாலுமே வந்து போட்ல போய் உள்ள இறங்கி கீழே நின்று அந்த தண்ணிக்குள்ள நின்று போட்டோ எடுத்த அனுபவம் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. என்னைக்குமே நாங்கள் வந்து அந்த விஷயங்களை மறக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ரொம்ப வருஷமா பிளான் பண்ணி அதுக்காக வந்து இப்படியெல்லாம் பண்ணணும், அங்கே போனால் இப்படி செய்யணும், ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு நீங்கள் போய் பார்த்த ஒரு கனவு சுற்றுலாத்தலத்தை பற்றி நீங்கள் பேசலாம். மற்றவங்க ஏன் இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள், எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத சொல்லுங்கள், எங்கெல்லாம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு வர்ச்சுவல் டூர் போகலாமா? வணக்கம், குமரி பண்பலையுடன் யார் அங்கிருந்து பேசுறீங்க?
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதி.
0: வணக்கம், நீங்க பேசுறது எங்களுக்கு கேக்கலீங்களே. ஆஹா, அவருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். வணக்கம்
5: வணக்கம்.
0: என்னுடைய
5: கனவு சுற்றுலா தலம் கிருஷ்ணா நதியை பாக்கணும்னு பேர் ஆர்வம்.
0: சரிங்க.
5: அப்புறம் கிருஷ்ணா நதியை வந்து நாம வந்து தனியாக எந்த இதுலயும் வந்து நாம போய் பாக்குறதுக்கு சான்ஸ் கிடையாது.
0: யார் கூட போனீங்க?
5: அதான் நாங்க குடும்பத்தோட தான் போனோம். அப்ப வந்து நான் நாகர்கோயில இருந்து அந்த நிஜாமுதீன் போற அந்த ட்ரெயின்ல போறச்சே வந்து கிருஷ்ணா நதி வந்தது பாருங்க. கிருஷ்ணா நதியை கிராஸ் பண்றச்சே ரொம்ப நேரம் போயிட்டே இருந்து ட்ரெயின் அதுக்கு மேல. அப்போ ஒருத்தர் வந்து நான் ஆச்சரியப்பட்டு சொன்னேன், ஆஹா என்ன அற்புதமா இருக்குதா இருக்குன்னு. அப்ப அந்த ட்ரெயின்ல இருந்த ஒருத்தர் அவர் தெலுங்கு பாசை, அவர் தெலுங்கு பாசையில சொன்னாரு, இதுக்கே நீங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்களே, நீங்க இங்க இருந்து ஹைதராபாத் போங்கோ, அதுல கோதாவரி நதி வரும், அதை பார்த்தா நீங்க வந்து மயக்கம் போட்டே விழுந்துருவீங்க, அவ்வளவு அகலமான நதின்னு அது சொன்னாங்க, நீளமான நதின்னு சொன்னாங்க. அப்போ வந்து அந்த கிருஷ்ணா நதியை பாக்குறச்சே வந்து இதே இவ்வளவு இது இருக்குன்னா இவ்வளவு நமக்கு பிரமிப்பா இருக்கு. அப்புறம் அந்த கோதாவரி எப்படி இருக்குங்கிறத வந்து அந்த கற்பனையில தான் பார்த்து, இது வர கோதாவரியை நான் பார்க்கல, ஆனா அந்த கிருஷ்ணா நதியை பார்த்த அந்த அனுபவம், அப்புறம் வந்து அந்த கனகதுர்க்கை அம்மன் விஜயவாகல் அவங்கள வணங்கிய அனுபவம், அப்புறம் மலை மேல இருந்த நரசிங்கமூர்த்தியை வணங்கிய அனுபவம், அப்புறம் எங்களோட ஒரு எங்க குடும்ப நண்பர் சொந்தக்காரங்க வந்து எங்களை எல்லா இடத்துலயும் அழைச்சிட்டு போய் கிருஷ்ணா நதியெல்லாம் ஒவ்வொரு ஓரத்துலயும் கொண்டு காமிச்சிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த கிருஷ்ணா நதியில வந்து அப்புறம் வந்து இந்த ஒரு ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு 14 வருஷத்துக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. அப்போ நாங்க பொறுத்து அந்த கிருஷ்ணா நதிக்கு பூஜை பண்றேன் அந்த இது.
0: சரிங்க சார், அப்படியே அந்த நதியை பார்த்த அனுபவம் அப்படின்னு விஜயவாடாவுக்கு போய் அந்த நதியை மட்டும் தான் பாத்தீங்களா? கோயில் பாத்தீங்க, நதி பாத்தீங்க, வேற இடங்களுக்கு போகலையா?
5: நான் போனேன் கனகதுர்க்கே அம்மனை பார்த்தேன். அப்புறம் வந்து மலை மேல இருக்கிற வந்து நரசிங்கம் இருக்க பார்த்தோம். அங்குள்ள சுற்றுலா தலங்கள் நிறைய பார்த்தோம். நான் சொல்றது கிருஷ்ணா நதியை சுற்றி அது அப்புறம் கிருஷ்ணா நதியை மையப்படுத்துதல் எங்களுடைய பயணம் இருந்ததை ரொம்ப வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கிறது.

0: சரிங்க சார், ரொம்ப அருமையா பேசுனீங்க, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
2: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில்
0: சொல்லுங்க சார், உங்களுடைய கனவு சுற்றுலா தலம் எது, எப்ப போய் பார்த்தீங்க?
2: சுற்றுலா அனுபவம் ஒரு அருமையான தலைப்பு. உண்மையிலேயே ஒவ்வொரு கனவு சுற்றுலா அனுபவம்.
0: எனக்கு பேசுறது விட்டு விட்டு கேக்குது, தெளிவில்லாம இருக்கு. கொஞ்சம் இப்ப கேக்குதுங்க ஐயா, பேசுங்க.
2: பொதுவாகவே ஒவ்வொரு மனிதருக்குமே கனவு வந்து கனவு சுற்றுலா வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுல சென்னைக்கு போயிருந்தேன். அதாவது என்னுடைய ஜீவாதாரத்துக்காக வேண்டி போனது. நான் அப்பதான் வெளிநாடு வெளி ஊர்லாம் சுத்தி பார்க்கணுங்கிற எண்ணத்துல நான் போகல. நான் போனேன் என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டி போனேன். அங்க போய் நின்று நான் ஒரு கடையெல்லாம் நின்று வேலை பார்த்து எடுத்து கடைசியில் அங்கேயிருந்து வந்து நாடு செட்டில் ஆகி என்னுடைய மக்கள் ரெண்டு பெண் குழந்தைகள் ரெண்டு பேருக்குமே சென்னையில தான் திருமணம் ஆச்சு. அதுக்கு பிற்பாடுதாமா சென்னையில
0: இருக்கிற சுற்றுலா தலங்களை நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்களா? சரி,
2: போனது மெரினா பீச். மெரினா பீச்சில் உள்ள அவ்வளவு இதுகளையும் பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு அடுத்த நாள் பெசன்ட் நகர் பீச்சு போய் என் மகன் இருக்கிறது அடையாறு. அடையாறு பாம்பு பண்ண பெரிய கிட்டத்தட்ட ஒரு 5000 மேல பாம்புகள் இருக்கும். அந்த பாம்பு பண்ண அடையாறு மொத்த பண்ணவர். ஹலோ,
0: வணக்கம், பேசுங்க பேசுங்க.
2: ஆமா ஆமா, முதல பண்ண வேற இருக்குது. அங்கேயும் போயிருக்கேன். வண்டூர் அறிஞர் அண்ணா உயிரியல் உயிரியல் பூங்கா
0: நன்றி. அந்த நேயர் நிறைய பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு, ஆனா என்ன பண்றது, நமக்கு நேரம் தான் குறைவா இருக்கு. மற்ற நேயர்களுக்கும் வாய்ப்பளிக்கணும் இல்லைங்களா? சுருக்கமா சொல்ல போனா, சென்னை வந்து அவருடைய கனவு தேசமா இருந்தது. அங்கே போய் அவர் செட்டில் ஆகும், அங்க போய் இடங்களை வந்து நிறைய பாக்குறதுக்குமான வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கறது வந்து ரொம்ப அருமையா வந்து ஷேர் பண்ணிட்டாரு. இப்ப வந்து சாங் கேட்கறதுக்கான நேரங்க உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. ராம்போ பட பாடல், ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. பாடலுக்கு பிறகு மீண்டும் பேசலாம்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேர்கள் தேர்வில் தலைப்பு, அதை பற்றிய திரைப்பட பாடல்கள், அவர்களது வர்ணிப்பில் தொகுப்புரை, இப்படி நேர்கள் டேஸ்ட்ல திரைப்பட பாடல்களின் தொகுப்பு கேட்கணுமா? நீண்ட பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குங்க. இந்த நிகழ்ச்சியில கருங்கல் விஜயா அப்படிங்கிற நேயர் எழுதி அனுப்பியிருக்கிற திரை இசை தொகுப்பு இடம்பெறும், மறக்காம கேளுங்க.
3: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
4: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.

0: யாருக்கு கொடுக்க உன்னத உழவை செய்து உழைத்து கொண்டே இருக்கும் வேளாண் பெருமக்களே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி, தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, அதனை அடுத்து இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். அமுத சுரபியில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் தென்னைக்கு கோகோ கான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாய பெருமக்களே, உங்கள் மகசூலை பெருக்க பெருமளவில் ஆதாயம் பெற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக காத்திருக்கு, மறக்காம கேளுங்க. குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:25 உழவர் உலகம்.
1: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
1: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
2: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
1: போன் 233166 ஆர் 7418150265.
0: இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்குங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த லைவ் ஷோ மட்டும் இல்ல, நைட்டும் இருக்கு 9:15 பவனி வரும் குமரி நிலா. இல்ல உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல நீங்க கேட்டு ரசிக்கலாம். கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர்ஸ் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் ஷோக்கு நீங்க இந்த நம்பர்ஸ்ல கால் பண்ணலாம், 260-2240 மற்றும் 2902-7222 முன்னிணைப்பினா 0462 சேர்த்து டயல் பண்ணுங்க. இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க, 8903257309.
3: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு, முதல் 2 முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
4: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட் நாகர்கோவில்.
0: எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் நாகேஷ்வாணி நாகர்கோவில். குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் லைவ் ஷோ. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கனவு சுற்றுலாத்தலத்தை நேரில் கண்ட அனுபவம். ஒரு வர்ச்சுவல் டூர் தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லணுங்க. வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க சொல்லுங்க.
5: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர்.
0: ஆமா, நீங்க பேச ஆரம்பிச்சதும் சார் அப்படியே லைன் வந்து கட் ஆயிடுச்சு, ஆனா பரவாயில்ல, மறுபடியும் வந்து புடிச்சு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். பேசுங்க சார்.
5: ரொம்ப ஹாப்பி மேம், எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
0: நிச்சயமா.

0: சொல்லுங்க, நீங்க கனவு தேசமா இருந்து பார்த்து ரசிச்சு இது ரொம்ப ஸ்பெஷல் இந்த இடம், நீங்க போய் பார்க்கலாமே அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இடம் எதுவா இருக்கும்?
1: நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன், நீங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. பெங்களூர்ல வந்து நந்தி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு மேம், சூப்பரா இருக்கும். அதாவது இந்த பைக் ரைடு நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க அந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய பாதையில இந்த பைக் ரைடு காலங்காத்தால அந்த சன்ரைஸ் அப்படிங்கறது ரொம்ப நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு. அது நானும் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோம். இதுல என்ன ஹைலைட்னா மேம், அந்த அந்த ஊட்டி மலைப்பாதை எப்படி இருக்கும், எக்ஸாக்ட்லி ஆமா, இந்த வளைஞ்சு நெளிஞ்சு போகிற பாதை ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும் அதுல டிராவல் பண்ணது. ஆனா ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னொரு ஒரு ஹைலைட் என்னன்னா மேம், அந்த இயற்கை காட்சிகள் அப்படின்ட்டுன்னு, அதாவது நந்தி ஹில்ஸ் ஓட ஸ்பெஷலே, அது பக்கத்துல ஒரு நந்தி கோவில் இருக்கு, அவ்வளவு ரம்யமா இருக்கும். பெரிய நந்தி அப்படிங்கறது அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. சுற்றுலா போயிட்டு அப்படியே ஆன்மீகமா சாமியை வேண்டிட்டு திருப்பியும் இறங்குறது, மேல போகிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும், இறங்குறது கொஞ்சம் ஈஸி தான். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன சொல்றது, எஃபோர்ட் போட வேண்டாம், அது தானாவே நம்ம இறக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி.
0: சரி
1: ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி மேம், சாப்பாடு அடிச்சுக்க முடியாது மேம்.
0: என்ன ஸ்பெஷல் அங்க, அதுவும் அந்த இடத்துல என்ன ஸ்பெஷலா இருந்தது, என்ன சாப்பிட்டீங்க மறக்க
1: முடியாது
0: இல்ல, அந்த இடத்துல என்ன அவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது உங்களுக்கு சாப்பாடு?
1: ஆமா, அந்த இடத்துல ரொம்ப ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, அந்த மரங்கள், அந்த கூலான கிளைமேட்டு, அப்புறமா வளைந்து நெளிந்த பாதைகள், அப்புறமா உச்சி மலை, அதெல்லாம் ரொம்ப பாக்கிறதுக்கு ஸ்பெஷலா இருந்தது மேம்.
0: ஃபுட் பத்தி சொல்லுங்க, என்ன ஸ்பெஷல் ஃபுட் சாப்பிட்டீங்க அங்க?
1: அங்க பிசிபேலா பாத் இருக்கும் மேம், சாம்பார் சாதம், பஹோலா பாத் தயிர் சாதம், பிசிபேலா பாத்னால கொஞ்சோண்டு காரா புத்தி போட்டு கொடுப்பாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அது ரொம்ப மஸ்டர்டும். அப்புறமா அந்த வெண்ணெய் தோசை இருக்கும் மேம், வெண்ணெய் அந்த தோசை மசால் தோசை மேல வெண்ணெய போட்டு கொடுப்பாங்க, அது சூப்பரா இருக்கும். ஓபன் மசால் தோசை அப்படின்லாம் இருக்கும், பொடிய தூவி மசாலா வச்சு அது மேல.
0: சரி, நீங்க பேசிட்டு இருக்கங்க, ஆனா வந்து நமக்கு தொடர்பு வந்து அப்படியே விட்டு போச்சு. சரி பரவாயில்ல, ஆனா ரொம்ப அருமையா வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நந்தி ஹில்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிட்டு வந்த அனுபவத்தை வந்து சொன்னாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்ச இடம், அதுக்கு போயிட்டு வந்தோம், எப்படி இருந்தது அப்படிங்கிறத பைக் ரைட் போயிட்டு வந்ததாக வந்து சொன்னாங்க அவங்களும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும். நிச்சயமாக பைக் ரைடில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இடங்களுக்கு வந்து போகிறாங்கங்க. பன்றிமலையை கூட பார்த்தீங்கன்னா பைக் ரைடுக்கு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. திண்டுக்கல் பக்கத்தில் தான் இருக்குது பன்றிமலை, முடிஞ்சால் நீங்களும் வந்து அங்கே போயிட்டு வரலாம். கொஞ்சம் கவனமாக போகணும் அவ்வளோதாங்க. அப்படியே நம்ம நிகழ்ச்சியுடைய எண்ட் ஆஃப் த ஷோவுக்கு வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். சுற்றுலா அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தின் பக்கங்களை போல, அதாவது நிறைய வந்து இருக்கும், படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி தான். அதனால் உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கனவு தேசமான சுற்றுலாத்தலத்தை மிஸ் பண்ணாமல் எப்படியாச்சும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நிகழ்ச்சியில் நம்ம நேயர்கள் அவங்க வந்து நேரில் பார்த்த தங்கள் கனவு தேச சுற்றுலாத்தலத்தை பற்றியும் அங்கே இருந்த விஷயங்கள் பற்றியும் ரொம்ப அழகாக வந்து பேசினாங்க. மனசுக்குள்ளே பூட்டி வைக்காமல் எல்லா விஷயத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய, கேட்டு ரசித்த மற்றும் பங்கேற்க முயற்சி செய்த எல்லா நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜி லிஜு. பைக் ரைட் பற்றி பேசணும் இல்லையா, ஒரு பைக் ரைட் போகிற மாதிரியான ஒரு பாடல் அச்சம் என்பது மடமேடா படத்தில் இருந்துங்க. கன்னியாகுமரியிலெல்லாம் கூட இது வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க இந்த திரைப்படம், அதுவும் குறிப்பாக இந்த பாடல் காட்சிகள். கேட்கலாமா அந்த படத்துலேருந்து ஒரு பாடல்?

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: நிலையத்தில் நேரம் இப்போ நண்பகல் 12 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இனி இன்று வரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். இன்று பகல் 12:10 மனம் நனைய மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் விட்டமின் டியின் முக்கியத்துவங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள். 12:55 திரையிசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. பிற்பகல் 1:10 பெருமை மிகு பாரதம், இளைய இதயங்களின் வானொலி பயணம். சிறப்பு சித்திரம் 90 ஆண்டுகள் நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணி குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 1:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். 2:15 திரையிசை. பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்களில் கொடும்பாளூர் என் சின்னமூர்த்தி குழுவினர் வழங்கும் கிராமிய பாடல்கள் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கரங்கள் விஜயா என்ற நேயர் எழுதி அனுப்பியுள்ள திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 4:02 வானிலை அறிக்கை, தொடர்ந்து SMS உங்கள் சாய்ஸ். 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். 6:00 நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 3 in 1. 6:20 மெல்லிசை. 6:40 திரை இசை. இன்றிரவு 7:00 இன்னிசை நேரம். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை வேளாண்மையும் மண்வள

0: பாதுகாக்கும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். அமுதசிறப்பில் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி உரையாடல். விரைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் தென்னைக்கு கோகோ கான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நிரலை, 8:30 இலக்கிய சோலையில் இலக்கிய சுடர் அகலிகையின் அறநெறி வாழ்க்கை உரை வழங்குகிறார் ஆசிரியர் சி ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தொடர்ந்து தேனமது தொடரில் படைப்பாளர் ஹெச் முஜிப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம். 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை, 10:05 அகில பாரத இசை நிகழ்ச்சியில் பண்டிட் கைவல்யா குமார் கௌரவ் அவர்களின் கயால் இசை கேட்கலாம். 11:00 மனசு மயங்கும் திரை இசை, 12:00 முதல் 4:05 வரை விடியும் வரை திரை இசை, 4:05 முதல் 5:54 வரை மங்கள நாதம். கேட்டது நிகழ்ச்சி நிரல்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: Everybody listen, listen, listen.
4: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
5: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
4: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
5: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை, கட்டுரை போட்டியின் தலைப்பு
4: வானொலி ஒரு வரப்பிரசாதம்,
5: வினாடி வினாவின் மைய கருத்து
4: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
5: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
0: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி,
6: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய் ரமுஜ்தபா. Excitement is building among the Indian diaspora in the Netherlands as Prime Minister Narendra Modi prepares to address the community this afternoon during his official visit. Thousands of Indian community members are expected to attend what organizers are calling a historic address. The event will be a highlight of the Prime Minister's trip to the country. Prime Minister Modi reached the Netherlands late last night to a warm reception. Members of the Indian community, representing different age groups, regions and faiths, gathered to welcome him with traditional dance and musical performances. The venue echoed with chants of Modi, Modi and Vande Mataram as he arrived. Modi, Modi, Modi, Modi, Modi, Modi, The community event is expected to focus on India-Netherlands ties, the role of the diaspora, and India's global outreach. In West Bengal, an FIR has been registered against Trinamool Congress leader and Member of Parliament Abhishek Banerjee in connection with alleged provocative remarks made during campaigning for the recently concluded West Bengal Assembly polls. The complainant alleges that certain remarks, including comments directed at Union Home Minister Amit Shah, were widely circulated on social media, including the MP's official Facebook page. Meanwhile, in a separate development, the West Bengal government has suspended 3 senior IPS officers, including former Kolkata Police Commissioner Vineet Goyal, in connection with alleged lapses in the investigation of the R.G. Carr Medical College rape and murder case. Announcing the decision, the Chief Minister said serious procedural irregularities were found in the handling of the case. Central Board of Secondary Education has issued a notice outlining post-result declaration facilities for Class 12 students, reaffirming its commitment to a fair and transparent evaluation process.

0: 1101.
1: நேரம் பகல் 12:11. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. மனம் நனையும் மதுரமடை இது தேரல் சுவையில் சாரல் இசையை. காலத்தை வென்ற ராகங்களின் தொகுப்பு இது. முதல் மதுரகானமாய் வர இருக்கும் பாடல் நட்சத்திரம் படத்தில் இருந்துங்க. ஒரு ரசிகன் தன் அபிமான நட்சத்திரத்தை இப்படியும் புகழ முடியுமா என்பதை தன் பாடல் வரிகளில் அப்படி நிஜமாக்கி ரசிக்க வைத்திருப்பவர் கவிஞர் கண்ணதாசன். எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் ஹைபிஷ் குரலில் ரசிக்க வைக்கிறது பாடல். சங்கர் கணேஷ் இரட்டையர்களின் இசையமைப்பில் மெருகேறிய அந்த பாடல் இதோ மதுரகானமாய் உங்களுக்காக.

சொல்லி என்ன பாட, கம்மனில்லை கவிதை பாட. அவள் தஞ்சை தரணியில் கொஞ்சம்

0: நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
1: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 க்கு

கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம். உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னைக்கு கோகோ கான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:18. குமரி பண்பலை 101 இது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. கவிஞர் முத்துலிங்கம் பாடல் வரிகளை எழுதிட எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில் இளையராஜாவின் இசையில் அருமையான ஒரு மதுரகானம். பாடலின் முதல் பாதியில் அமர்கலமான சாக்சபோன் இசையும் இரண்டாம் பாதியில் வயலினும் புல்லாங்குழலும் போட்டி போட சூப்பரான ஒரு பாட்டா வருதுங்க. கவிதை அம்பு இதயத்தை தாக்கிட இந்த ராஜாவின் பார்வை இப்போது ராணியின் பக்கம். வருவது காதல் பரிசு பட பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
3: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
2: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
3: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
2: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
3: வினாடி வினாவின் மைய கருத்து
2: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
3: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:25. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மனம் நனை மதுரமடை. இது தேரல் சுவையில் சாரலிசை. அடுத்து மதுரகானமாய் வரப்போகுது அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து ஒரு பாடல், கங்கை அமரனின் அழகான பாடல் வரிகளில். மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இன்னிசையில் அமீர் கல்யாணி ராகத்தில் அமைந்த பாடலுங்க. கே ஜே யேசுதாஸ், கே எஸ் சித்ரா பாடியிருக்காங்க. 1000 வார்த்தைகளோடு பேச காத்திருந்தேன், எல்லா வார்த்தைகளையும் நீ பார்க்க ஒற்றை பார்வை பேசி போனது, இல்லை இல்லை கவிதை என்று சொல்லி போனது.

0: காற்றில் நானே.
1: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
2: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
3: நம் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இலக்கிய ஆர்வலர்களுக்கு காத்திருக்கிறது. இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை. இன்றைய இலக்கிய சோலை நிகழ்ச்சியில் இலக்கிய சுடர் அகலிகையின் அறநெறி வாழ்க்கை உரை வழங்குகிறார் ஆசிரியர் சி ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தொடர்ந்து தீனமது தொடரில் படைப்பாளர் ஹெச் முஜிப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். மறக்காம கேளுங்க இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை.
4: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: பாட்டு பாடலாம், ரைம்ஸ் சொல்லலாம், கவிதை சொல்லலாம், கதை சொல்லலாம், செய்யலும் சொல்லலாம், விடுகதையும் சொல்லலாம். அது மட்டுமில்ல, இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரி நிலா நேரலை நிகழ்ச்சி இருக்கு. இதுல உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல்கள் நீங்க பங்கேற்று கேட்கலாம். இந்த 2 லைவ் ஷோஸ்லயும் நீங்க பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய நம்ம எஃப்எம் நம்பர் சூப்பர் சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 2602240 மற்றும் 2902772 முன்னிணைப்பனாக 0465 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு சொல்றோம், நோட் பண்ணிக்கோங்க. 8903257039
6: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
6: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
7: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
6: போன் 233166 ஆர் 7418150265.
3: நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம்.

நேரம் பகல் 12:32. குமரி பண்பலை நூற்றொன்றில் நீங்கள் இணைந்திருப்பது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காலத்தை வென்ற ராகங்கள் மதுரகானங்களாய் மார்கழி பனி போலே பூமகள் மடி மீது என்ற இளமை ததும்பும் வரிகளுக்கு சொந்தக்காரர் கவிஞர் வாலி. ராகதேவன் இளையராஜாவின் இசையில், அதுவும் அமிர்தவர்ஷினி ராகத்துல அமைந்த இந்த பாடல பாடி இன்னும் மெருகேற்றிருக்காங்க எஸ் ஜானகியும் கே ஜே யேசுதாசும். அந்த மதுரகானம் அக்னி நட்சத்திரம் படத்தில் இடம்பெற்றது. அந்த பாடல்கள் உங்களுக்காக.

குமரி பண்பலை 101 இதுவரை உங்களுக்கு தந்தது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்திருக்கும். இன்றைய நாளின் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜில்லிஜூ.

0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
1: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
1: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
1: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
1: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
1: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். இனி வருவது தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோகி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எளிமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக சிக்கிம் திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயற்கை அழகோடு கலாச்சார பாரம்பரியத்தையும் சிக்கிம் கொண்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் வளர்ச்சியில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். இதற்கிடையே அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள தமக்கு இந்திய வம்சாவளியினர் வழங்கிய வரவேற்பு மறக்க இயலாதது என்று திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கதக், ஒடிசி, குச்சிப்புடி மற்றும் மோகினி ஆட்ட நடன கலைஞர்களின் நிகழ்ச்சி தம்மை வெகுவாக கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தேசிய டெங்கு தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனை வசதிகள் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளாா்.

0: இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையே கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் டெங்குவை ஒழிக்க இயலும் என்று சென்னையைச் சேர்ந்த மருத்துவர் டாக்டர் ராமச்சந்திரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: டெங்கு வந்து ஃபீவர் வந்து உங்களுக்கு ஒரு டெங்கு வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் கிருமி தான் இதை காஸ் பண்ணுது. டென்வி ஒன், டென்வி டூ, டென்வி த்ரீ, டென்வி ஃபோர் அப்படின்னு நாலு வகை வைரஸ் இருக்குது. இந்த டிசீஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடியது ஒரு விதமான ஒரு கொசு, ஓகே, ஏடிஸ் குரூப் என்ற ஒரு கொசு அது. இந்த கொசு வந்து காலை நேரங்களில் தான் மனுஷனை கடிக்குது. இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு நோயை கொடுக்கும். அதாவது டெங்கு ஃபீவர் வந்து பிரேக் போன் ஃபீவர்னு கூட சொல்லுவோம், எலும்புரிக்கி மாதிரி உடம்பு பயங்கரமாக வலி இருக்கும். இதுலேயே சில வேரியேஷன்ஸ்னால பிளேட்லெட் கவுண்ட் கம்மியாயிடும். பிளேட்லெட் வந்து பிளட் கிளாட்டிங்க்கு நம்மளுக்கு ரொம்ப அவசியம். இதுலேருந்து எப்படி நம்ம பாதுகாக்கிறதுக்கு முடியும்? இந்த கொசு ப்ரீட் பண்ணக்கூடிய ஸ்டாக்னன்ட் வாட்டர் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். குழந்தைங்க இருக்கிற வீட்டிலலாம் இந்த நெட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம். பெட்டிங்ஸில், வீடுகளில் உங்களுக்கு வந்து நெட்லான் மாதிரி விண்டோஸ்லேயும் டோர்ஸ்லேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். அதை பரப்பக்கூடிய அந்த கொசுவை எலிமினேட் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன்.
0: நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 89க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் பல்வேறு மாநிலங்களும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதனை சரி செய்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டத்தின் செயலாக்கம் குறித்து திட்ட இயக்குநர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில் குடிநீர் வழங்கல் துறையின் செயலர் திரு அசோக் மீனா இதனை தெரிவித்தார். இந்த திட்டம் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். எஞ்சிய குடியிருப்புகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்க கிராம பஞ்சாயத்துக்கள் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்றும் திரு அசோக் மீனா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்பாட்டை குறைக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்று ராஜஸ்தானில் பெரிய அளவிலான அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஜெய்ப்பூரில் வரும் 23 வரை நடைபெறுவதாக இருந்த வேளாண் தொழில்நுட்ப மாநாடு ஒத்திவைக்கப்படுவதாக தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சிகள் மற்றும் கூட்டங்களை காணொலி வாயிலாக நடத்துமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு பஜன்லால் சர்மா கூறினார். மேற்கு வங்கத்தில் கடந்த 15 பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான சாதி சான்றிதழ் வழங்கியது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளுமாறு அம்மாநில அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த சான்றிதழ்களை முழுமையாக ஆய்வு செய்யுமாறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்கு வங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கடந்த 15 1,69,00,000 இத்தகைய சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக 10 கைது செய்து காவல்துறையினர் சமர்ப்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இது தொடர்பாக 9 பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீரில் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் 15 சோதனை மேற்கொண்டனர். பாரமுல்லா மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றதாக காவல்துறையினர் கூறினர். இந்த சோதனையின் போது ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதுகுறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது

0: குழந்தை 9 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளது. ஹோஷியார்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் 30 அடி ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த இந்த குழந்தையை தீயணைப்புத் துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தமது உத்தரவின் பேரில் அமெரிக்க படையினர் நைஜீரியாவின் உதவியோடு துல்லியமாக இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இந்த தீவிரவாத அமைப்பின் சர்வதேச செயல்பாடுகள் பெருமளவு தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு அளித்த நைஜீரியாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 200 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூரும் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவில் முகமது அப்சல் புலிகலாக்கத்தும் தங்கப்பதக்கம் வென்றனர். 400 மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஆடவர் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் அனிமேஷ் குஜூர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்பிரிவில் குரிந்தர் வீர் சிங் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் 3000 மீட்டர் ஓட்டத்தில் சிவாஜியும் 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் கிருஷிக் மஞ்சுநாத்தும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-13 21-17 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜூ வென் ஜிங்கை வென்றார். ரொமேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் 2வது சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா உஸ்பெகிஸ்தானின் ஜவோகர் சிண்டாரோவை வென்றார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நாவியா கண்டேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16 21-19 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் ஈ என் வாங்கை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சதீஷ்குமார் கருணாகரனும் பிரணவ் ராம் நாகலிங்கமும் ஆனந்த் தாஸ் ராஜ்குமாரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். நீடித்த வளர்ச்சிக்கான உதாரணமாக சிக்கிம் மாநிலம் திகழ்கிறது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு மறக்க இயலாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். ISIS அமைப்பைச் சேர்ந்த முக்கிய தீவிரவாதி அபு பிலால் அல் மினோக்கி நைஜீரியாவின் உதவியுடன் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சவுதி கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது நண்பகல் 12:50. நேயர்களே, நமது பண்பலையில் இப்பொழுது நாம் கேட்கலாம் நலமாய் வாழ்வோம் நிகழ்ச்சி. அதற்கு முன்பு விளம்பரம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நலமாய் வாழ்வோம்.
4: வைட்டமின் டி யின் முக்கியத்துவங்கள் குறித்து விளக்குகிறார் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
5: விட்டமின் டி மெடிக்கல் டேர்ம்ல கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு விட்டமினாவும் இருக்கு, ஹார்மோன் மாதிரியும் வேலை செய்யும். இதுல 2 டைப்ஸ் இருக்கு. விட்டமின் D3 அதை வந்து கோல் கால்சிஃபெரால்னு சொல்லுவாங்க. விட்டமின் D2 எர்கோ கால்சிஃபெரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆக்டிவ் ஹார்மோன் ஃபார்ம கால்சிட்ரையால் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டமின் டி பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒர்க் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல உள்ள போன்ஸோட டென்சிட்டியை அதை இம்ப்ரூவ் பண்ணுது. எப்படி இது ஆகுதுன்னா, நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிற கால்சியம வயித்துல இருந்து உறிஞ்சு எலும்புகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இம்பார்ட்டன்டான ஒர்க் தான் விட்டமின் டி பண்ணிட்டு இருக்கு. டயட்ல நம்ம சாப்பிடுற ஃபுட்ல நிறைய கால்சியம் எடுத்தும் அது போன்ஸ்க்கு போய் சேரல அப்படின்னா, அதுக்கான காரணம் விட்டமின் டி குறைபாடா இருக்கலாம். அதனாலதான் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும் போது அது கூடவே சேர்த்து விட்டமின் டியும் டாக்டர்ஸ் கொடுக்குறாங்க. விட்டமின் டி பொதுவாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல இருக்கு, ஆனால் அது ஒரு கம்மியான குவான்டிட்டியில தான் இருக்கு. நான்வெஜ் ஃபுட்ல கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஆனால் விட்டமின் டியோட மெயின் சோர்ஸ், அது மெயினாக எதுல இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா சூரிய ஒளியிலிருந்து தான் கிடைக்குது. சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய யூவிபி அப்படின்ற ரேடியேஷன் ஸ்கின்ல படும்போது ஸ்கின்க்கு கீழே

0: கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அதுல இருந்து விட்டமின் டி யா அது வந்து அதை மாத்துது. சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய யூவிபி அப்படின்ற கதிர் ஸ்கின்ல படும் போது ஸ்கின்க்கு கீழே உள்ள கொலஸ்ட்ரால் இருந்து விட்டமின் டி உற்பத்தி செய்யுது. சோ வெயிலும் விட்டமின் டி கிடைக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்டான சோர்ஸ். சோ வெயில் உடல்ல பட்டு விட்டமின் டியா கன்வெர்ட் ஆகணும், சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய யூவிபி அப்படிங்கிற கதிர் மட்டும்தான் ஸ்கின் கீழே உள்ள கொலஸ்ட்ரால விட்டமின் டியா கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த யூவிபி எப்போ கிடைக்கும்னா ஒரு 11 மணிலிருந்து 2 மணிக்குள்ளதான் யூவிபி கிடைக்கும் வெயில இருந்து. அதாவது உச்சி வெயில் உள்ள நேரத்துல மட்டும்தான் இந்த யூவிபி நமக்கு கிடைக்கும். காலை வெயில்ல யூவிஏ தான் அதிகமா இருக்கும். அதனால அந்த 11 மணிலிருந்து 2 மணிக்குள்ள உள்ள வெயில் நம்ம உடம்புல படுற மாதிரி பாத்துக்கணும். நம்ம உடலை வெயில எவ்வளவு எக்ஸ்போஸ் பண்றோமோ அவ்வளவு விட்டமின் டி தான் நமக்கு கிடைக்கும். நம்ம உடலை கம்ப்ளீட்டா கவர் பண்ற மாதிரியான டிரெஸ் போட்டிருக்கனாலையும் விட்டமின் டி கம்மியா உடல்ல அப்சார்ப் ஆகுது. விட்டமின் டி ஸ்கின்ல இருந்து அப்சார்ப் ஆனதுக்கு அப்புறம் அது கல்லீரல் சிறுநீரகம்ல போய் அது ஆக்டிவ் ஃபார்ம்ல மாறும். அப்புறம் தான் அது நம்ம போன்ஸ் வரைக்கும் கால்சியமா கொண்டு போய் சேர்க்கும். சோ கிட்னி அண்ட் லிவரோட ஃபங்க்ஷன்ஸும் ப்ராப்பரா இருந்தாதான் இந்த ப்ராசஸ் ப்ராப்பரா நடக்கும். அப்புறம் ஒரு சில மெடிசன்ஸ் விட்டமின் டியோட அப்சார்ப்ஷனை தடுக்கும். ஃபிட்ஸுக்கு எடுக்கக்கூடிய மெடிசன்ஸோ இல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் எடுக்கக்கூடிய மருந்தோ விட்டமின் டி அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணலாம். இப்போ சால்ட்ல எப்படி அயோடின் ஆட் பண்ணி அயோடைஸ் சால்ட்டா கொடுக்கறாங்க, அந்த மாதிரி விட்டமின் டி நம்ம சமைக்கிற எண்ணெயில சாக்லேட்ஸ்ல கம்மிஸ்ல இதெல்லாம் சேர்த்து விக்கிறாங்க. சோ விட்டமின் டி நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ்லயும் ஃபோர்டிஃபைடா இப்போ வர ஆரம்பிக்குது. விட்டமின் டி குறைபாடுனால என்ன ஆகலாம்னு பார்க்கலாம். போன் பெயின், எலும்புல வலி ஏற்படும், எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இந்த பெயின் இருந்துட்டே இருக்கும். கீழே விழுந்து அடிபடாம கூட போன்ல வந்து பெயின் ஏற்படலாம். கீழே உளுந்தா போன்ஸ் வீக்கா இருக்கனால அது சீக்கிரமா உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எதனாலனா போன்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அது விட்டமின் டி குறைபாடுனால போன்ஸ் வீக்கா இருக்கிறனால ஏற்படக்கூடியது. பெரியவங்கள விட்டமின் டி குறைபாடுனால ஏற்படக்கூடிய நோய பாஸ்டியோ மலேசியா அப்படின்னு சொல்றாங்க. சின்னவங்கள ஏற்பட்ட ரிக்கெட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டி குறைபாடு இருக்கா இல்லையான்னு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் டி எதுல எல்லாம் இருக்குன்னு பாக்கலாம். மோஸ்டா மீன்ல விட்டமின் டி அதிகமா இருக்கு. அதுலயே சார்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தி மீன்ல அதிகமா இருக்கு. மீன் மாத்திரை அப்படின்னு சொல்லி வருதுல அதுல அதிகமா இருக்கு. அப்புறம் முட்டையோட மஞ்சை கருவுல இருக்கு, கல்லீரல்ல இருக்கு. வெஜிடேரியன்ஸ் பாத்தீங்கன்னா யூவி எக்ஸ்போஸ்ட் மஷ்ரூம்ஸ் சொல்லி வருது, அதை எடுத்துக்கலாம். பட் மெயினான சோர்ஸ் சூரிய ஒளி மட்டும்தான். உடல்ல விட்டமின் டி நார்மலா இருந்தாதான் நம்ம எலும்புகள் திடமா இருக்கும். அதனால விட்டமின் டி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சுக்கோங்க.
1: வைட்டமின் டி யின் முக்கியத்துவங்கள் குறித்து விளக்கியவர் திருவட்டார் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் யுனானி மருத்துவ ஆலோசகர் ஏ ரிஸ்வானா அவர்கள்.
2: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
3: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு பொன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.
4: நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
5: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
7: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
6: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
7: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
6: போன் 233166 or 7418150265.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேயர்களின் நம்ம பண்பலையில இப்போ நாம திரை இசை கேட்கலாம். வனமகன் திரைப்படத்திற்காக கார்கியின் வரிகள்ல அபய் ஜோத்பூர்கர், ஹரிணி குரல்ல ஹரிஷ் ஜெயராஜோட இசையமைப்புல இதோ பாடல்.

0: இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றொன்ல திரை இசை கேட்டோம்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 1 மணி. செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில இன்னைக்கு சர்வதேச ஒளி தினம் இது குறித்த தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி விளம்பரங்கள்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
8: Ponjesli Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponjesli Super Speciality Hospital.
10: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
11: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட் எல்லாமே ஒரு எஸ்யூவில. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
12: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
13: எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். எஸ்எஸ் நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
0: செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில் இன்னைக்கு சர்வதேச ஒளி தினம் குறித்த தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்தின் 16வது நாள் வந்து சர்வதேச ஒளி தினமா அனுசரிக்கப்படுதுங்க. அறிவியல், தொழில்நுட்பம், கலை மற்றும் கலாச்சாரத்துல தொழில்நுட்பங்களுடைய பங்களிப்பு தான் இந்த தினம் நம்ம

வலியுறுத்துது. அறிவியல் கண்டுபிடிப்பான லேசர் ஒளி சாதனம் எப்படி சமூகம், தகவல் தொடர்பு, சுகாதாரம் மற்றும் பல துறைகள்ல ஒரு புரட்சிகரமான நன்மைகளை வழங்குது அப்படிங்கறத மக்களுக்கு விளக்குறதும் அதனுடைய முக்கியமான நோக்கம். சரி, இந்த லேசர் ஒளிக்கற்றைய வெற்றிகரமா உலகத்துல அறிமுகப்படுத்தியவங்க யாரு தெரியுமா? கலிபோர்னியாவை சேர்ந்த விஞ்ஞானியான தியோடர் எம் மைமன் இவங்க தான். முதன் முதல்ல 1960 வருஷம் மே மாதம் 16 நாள் வந்து வெற்றிகரமா இவங்க இயக்குனாங்க. இத அங்கீகரிக்கக்கூடிய விதமா ஐக்கிய நாடுகள் சபை சார்பில் மே மாதத்தின் 16 நாள உலக ஒளி தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாட ஆரம்பிச்சாங்க. முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட லேசர் ஒளிக்கற்றை பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலான அந்த தூரத்தை துல்லியமா அளவிட உதவிச்சான். சுரங்கப்பாதை திட்டங்கள் போன்ற நில அளவை பணிகள்லையும் மருத்துவ துறைகள்லையும் லேசர் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப பயன்பாடு உள்ளதா இருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தக்கூடிய சிடி, அப்புறமா டிவிடி பிளேயர், இதுலாம் துல்லியமான லேசர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. லேசர் அச்சுப்பொறிகள் பார்த்தோம் அப்படின்னா துல்லியமாக படங்களை உருவாக்க உதவுது. தற்போது சின்ன கடைகள்ல கூட பயன்படுத்தக்கூடிய அந்த பார்கோட் ஸ்கேனர் இருக்கும்ல, அதுல கூட இந்த லேசர் தொழில்நுட்பத்தினுடைய பயன்பாடு இருக்குதுங்க. சர்வதேச ஒளி தினத்தின் குறிக்கோள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் தானே? அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம். அழகி திரைப்படத்துல இருந்து இளையராஜாவின் இசையமைப்புல பவதரணி கார்த்திக் குரல்கள்ல பழனி பாரதியின் வரிகள்ல பாடல் இதோ.

0: சர்வதேச ஒளி தினம் குறித்த தகவல்களை தான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். நம்ம குமரி பண்பலை நூற்றோடின் செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில இப்போ சர்வதேச ஒளி தினத்தின் குறிக்கோள் என்ன அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். சமூகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு ஒளி எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததா செயல்படுது அப்படிங்கறதையும், மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுலயும் இதனுடைய பங்களிப்பை பொதுமக்களுக்கு புரிய வைக்கிறது. அதோடு மக்களுடைய நிலையான வளர்ச்சியில வளர்ந்து வரக்கூடிய நாடுகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுலயும் ஒளி தொழில்நுட்பத்தின் முக்கியத்துவத்தையும் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்பை அணுகுவதற்கான அவசியத்தை ஊக்குவிக்கிறதையும் குறிக்கோளா கொண்டிருக்கு. முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, இன்றைய மாணவர்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினர் ஒளி சார்ந்த தொழில்நுட்பங்களின் சாத்திய கூறுகளை ஆராய்ச்சி செய்து அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அவங்களுடைய பங்களிப்பை ஊக்குவிக்கிறத நோக்கமாக கொண்டுதான் இந்த தினம் கொண்டாடப்படுது. நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றொண்டின் செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில சர்வதேச ஒளி தினம் குறித்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
2: நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி,
1: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
2: குமாரகோயில் நூர் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
1: சேர்க்கை நடைபெறுகிறது.
3: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
4: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
5: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: இளம் சில நொடிகளில் பெருமை மிகு பாரதம் சித்திரம் கேட்கலாம்.

0: மேலும் 1 மணி 10 நிமிடம்
1: ஆகாஷ்வாணி தொண்ணூறு ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் விவேக். நான் சென்னையிலிருந்து பேசுகிறேன். நான் வந்து ஒரு முனைவர் பட்ட ஆய்வாளர். சென்னை பல்கலைக்கழகம்ல முனைவர் பட்டம் படித்து கொண்டிருக்கேன். வானொலி நிலையம் கடந்த 90 ஆண்டுகால வரலாற்றை சாதனை படைத்து அடுத்த ஆண்டிற்குள் செல்ல இருக்கின்றது. இந்த 90 ஆண்டுகால வரலாறு என்பது அவ்வளவு எளிதல்ல. கிராமப்புறங்களில் இன்றுள்ள வசதி அன்று இருந்தனவா என்று கேட்டால் இல்லை தானே சொல்லணும். எந்த வசதியும் இல்லாமல் இருந்த மக்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அருமையான கருவிதான் நம்ம சொல்லக்கூடிய எஃப்எம் ரேடியோ, ஏஐஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் கூட இந்த ரேடியோ கேட்டுதான் நிறைய செய்திகளை எங்களுக்கெல்லாம் சொன்னாங்க. எங்க பாட்டிக்கு அடிக்கடிக்கு மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு வைத்தியம் எங்க அப்படின்னு தேடும் போதுதான் ஏஆர்ல ஹலோ டாக்டர் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி மூலமா நிறைய மருத்துவர்களை கட்டணமின்றி, குறிப்பாக ஒரு மருத்துவரிடம் போன செலவாகும்ட்டு வீட்டில் இருக்கிற அந்த கை வைத்திய முறையின் இருக்குல்ல, அது எல்லாமே ஹலோ டாக்டர் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமாக இந்த வானொலி நிலையம் வந்து ஒரு பெரிய மருத்துவரை அந்தைய தளத்தில் மிக சிறந்த மருத்துவரை அழைத்து பேசுவாங்க. அப்போ அந்த மருத்துவரின் அறிவுரைகள் படி எனது தாத்தாவும் எனது பாட்டியும் மூட்டு வலி, கை கால் வலி போன்ற உடல் வலிகளுக்கு நிவாரணம் கண்டார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் இன்று 2026 நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்தில் மனிதருக்கு எவ்வளவு ஒரு பிரஷர் என்று சொல்லக்கூடிய மன அழுத்தம் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். இதையெல்லாம் போக்கக்கூடிய ஒரு அரிய சாதனை கருவிதான் இசை அப்படின்னு சொல்றது. இப்ப எனக்கு தெரிஞ்சே எஃப்எம் ரேடியோ ஆன் பண்ண அப்படின்னா அதுல வரக்கூடிய இசை நமது மன அழுத்தத்தை குறைக்குது, அழுத்தத்தை குறைத்து நம்ம இலகுப்படுத்துகிறது. ஒரு மனிதனுக்கு இசை ரொம்ப மிக முக்கியம். வாழ்க்கையில எவ்வளவு கடினமான சூழல்கள் இருந்தாலும் அவற்றை இசையால் நாம் வெல்ல முடியும். அப்படி அந்த இசையை தொடர்ந்து மக்களுக்கு வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையம் தான். கிராமப்புற இசைகளாகட்டும், பக்தி இசைகளாகட்டும், அல்லது ஃபோக் மியூசிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டுப்புற பாடல்கள் உள்ள இசைகளாகட்டும், இதையெல்லாம் தினமும்

0: வழங்கிக் கொண்டிருக்கிறது வானொலி நிலையம். கடந்த 90 ஆண்டுகளாக இவை ஒரு சேவை மனப்பான்மையோடு தொடங்குகிறது. இன்றைய இளைஞர்கள் பெரும்பான்மையாக இவற்றை பயன்படுத்த வேண்டும் என்பதே என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக நான் இங்கு வைக்கிறேன். ஏனென்றால் இன்றைய உலகத்தில் வானொலி நிலையம் அமைத்து அதற்கு இத்தனை பேர் அவருடைய உழைப்பை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த உழைப்பை நாம் மதிக்கணும் அல்லவா, அவரின் உழைப்பை நாம் அங்கீகரிக்கணும் அல்லவா. என்னதான் நம்ம மாடர்ன் உலகத்தில் இருந்தாலும் பழைய செய்திகள் பழைய பொருட்கள் இன்றுக்கும் நம் மனதை நிலைப்படுத்தும். அவற்றில் ஒன்றுதான் இந்த FM ரேடியோன்னு சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க வெளியிடுறாங்க. மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய குவிஸ் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி அறிவு சார்ந்து இயங்குகின்றவை இருந்தாலும் சரி, ஒரு மருத்துவம் சார்ந்து இயங்கினாலும் சரி, ஏழை எளிய மக்களுக்கு பிரதமர்களுடைய ஸ்கீம் அந்த அறிவிப்புகள்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் கிராமப்புறங்களுக்கும் தினந்தோறும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறாங்க. பாடல்கள், முக்கியமாக ஒரு பழமொழி ஒன்று உண்டு, உழவன் சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் அப்படின்னு. அப்படி உழவர்களுக்கென தனித்த 2-3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கி கொண்டு வருவது வானொலி நிலையத்தின் மிகப்பெரிய வெற்றியாக என் பார்வையில் நான் பார்க்கின்றேன். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு நல்ல பயன் தரக்கூடிய தகவல்களை இன்றளவும் தொய்வில்லாமல் தினந்தோறும் வழங்கி வருகின்றன வானொலி நிலையமானது. அப்படிப்பட்ட பல சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சிகளை 90 ஆண்டுகளாக வழங்கி வருகின்ற நிறுவனம் இன்னும் பல 100 ஆண்டுகள் அவற்றை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும், மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். ஒரு செய்திகள் ஒரு நிகழ்ச்சி வெளியிடுதென்றால் அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பின்னால் பல மனிதர்களின் உழைப்பும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உழைத்த அனைவருக்கும் இந்த 90 ஆண்டுகள வரலாறை 900 ஆண்டுகள வரலாறாக தினமும் தொடர வேண்டும் என்ற பெரும் ஆசைக்கு நான் இணங்குகின்றேன். அவர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். என் பெயர் பாரதி, சென்னை பல்கலைக்கழகம் தமிழ் மொழித்துறையிலிருந்து வருகிறேன். அகில இந்திய வானொலி 90 ஆண்டு கால பயணத்தை நீங்கள் கேட்ட தலைப்புகளை அடிக்கடி உங்கள் முன் வந்து போகும் அளவில் இந்த வானொலி கொடுக்கிறது. எனக்கு ஒரு ஆர்வம், FM என்பது என்னுடைய பாட்டி தாத்தா காலங்களில் இருந்தது. FM என்பது ஒரு அழகான அற்புதமான ஒரு கலை. அதை வந்து என் பாட்டி தாத்தா கூப்பிடுவாங்க, வா கேளு கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து கேட்கவே மாட்டேன். அவங்க கூப்பிடும் போது கேட்காத போது இப்போ அந்த பாட்டு அப்படின்னு சொன்னாலே தோ இதோ உங்களுக்கான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு FM-ல கேட்பாங்க. அந்த பாட்டு கேட்கணும்னு நினைச்சும் போது அந்த பாடல் என் கண் முன்னே நானே போய் டான்ஸ் ஆடுவேன். அப்படி அளவுக்கு அந்த FM கொடுத்துச்சு. நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது கூட எனக்கு இந்த FM-ல போட்டு அந்த பாட்டு கேட்கும் போது ஒரு உற்சாகம். இப்படிப்பட்ட FM-க்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட கருத்து என்னன்னா, FM-க்கு ஒரு கவிதை சொல்லி முடிக்கலாம் அப்படின்ட்டு. அன்று வயலும் வாழ்வும் பாடியது பசுமை புரட்சி, உழவனின் காதுக்குள் ஊற்றியது உரத்தின் ரகசியம். இன்று வானிலை மாற்றத்தை விரல் நுனியில் சொல்லியது இயற்கை விவசாயம் வழிகாட்டியது. என்னன்னா, ஒரு விவசாயத்தை ஒரு FM மூலமா கேட்டு பயனுற்ற காலம் அது. இன்று ஒரு மருந்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட வாங்கிட்டு அது உரமா தயாரிக்கும் போது அந்த மருந்து வேலை செய்யாம போயிடுது. அதே FM மூலமா ஒரு உரத்தை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் பயன்படுத்துறோம், மறுநாளே கூட அதனுடைய தெளிவோ ஒரு மேம்பாடோ எங்களுக்கு தென்படுது. இப்படி பற்பல செயல்களால எங்களுக்கு FM வந்து மேற்கொண்டு இருக்கு. இந்த உரம் மட்டுமல்லாம ஒரு டாக்டரோ அணுகுமுறையோ பரவாயில்ல, ஹலோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு FM-ல பேசுவாரு. அவர் பேசின ஒரு வார்த்தையோ ஒரு மருந்தோ சரி, நாங்க அதை பயன்படுத்துறோம் அப்படின்னா பல உபயோகக்கூடிய ஒரு மருந்தா இருந்திருக்கு. இப்ப நாங்க கால் வலியோ ஒரு கை வலியோ ஒரு நோயோ எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனா அதுக்கான ஒரு பலன் எனக்கு கிடைச்சதே கிடையாது. FM-ல கேட்டு அந்த மருந்தை நாங்க சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு தெம்பு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதே விளையாட்டு எடுத்துக்கோனா, ஒரு வர்ணன குரல் மைதானத்தை காட்டக்கூடிய அளவுக்கு FM ரேடியோ மட்டும்தான் எனக்கு காற்றில் கறந்த ஒரு பேராசியா இந்த FM நினைச்சுக்கிறேன். கடைசியா, காற்றில் கறந்த இதயத்தின் நிறைத்த ஆகாச வாணியோ இன்றும் பல 4 ஆண்டுகளாக இல்லாமல், 400 ஆண்டுகளாக அல்லாமல், 90 அல்ல

0: இல்லாமல் 900 மாற்ற வேண்டும். 100 ஆண்டுகள் இல்லாமல் 1000 கணக்காக மாற என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துகிறேன்.
1: வணக்கம். சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி துறையிலிருந்து நான் மணிமொழி. காற்றலைகளின் வழி கவிதை பாடி காலத்தின் சுவடுகளை காற்றில் செதுக்கிய நம் அகில இந்திய வானொலிக்கு எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். முதலில் 9 தசாப்தங்களாக ஒரு கருவி என்பதை தாண்டி நம் ஒவ்வொருவர் வீட்டு உறுப்பினராகவே மாறிப்போனது வானொலி. அன்று கிராமத்து திண்ணைகளில் முதியவர்களை கூட்டியதாகட்டும், இன்று நவீன டிஜிட்டல் யுகத்தில் இளைஞர்களை ஈர்ப்பதாகட்டும், எல்லா வேலைகளையும் செய்கிறது அந்த வானொலி. வானொலி என்றாலே நம் நினைவுக்கு வருவது அதன் ஈடு இணையற்ற திரையிசை பாடல்கள். அதிகாலை பொழுதில் மங்கள இசையோடு தொடங்கும் அந்த பக்தி பாடல்கள் நம் வீடுகளை கோவில்களாக மாற்றின. உழைப்பின் களைப்பை மறக்க செய்யும் மதிய நேர பாடல்களும், உறக்கத்திற்கு வழிநடத்தும் இரவு நேர மெல்லிசைகளும் நம் வாழ்வியலோடு கலந்தவை. இப்பொழுது ஒரு பாடல் என்று அறிவிப்பாளர் சொல்லும் அந்த நடையே அழகு தமிழ் உச்சரி. பாடலுக்கு முன்பே ஒரு கவிதை சூழலை நமக்குள் உருவாக்கும் அந்த நடை. யோசித்து பாருங்களேன், கண்ணுக்கு புலப்படாத ஒளியில் கருத்து புலப்படும் உலகை காட்டியது நம் வானொலி. இது வெறும் தகவல் தொடர்பு சாதனம் மட்டுமல்ல, இது உணர்வுகளின் சங்கமம். வயலும் வாழ்வும் செய்திகள் நாடகங்கள் என அறிவையும் ரசனையையும் சரிவிகிதத்தில் வழங்கிய தலமே வானொலி. தனிமையில் இருப்பவர்களுக்கு ஒரு உற்ற நண்பனாக, பயணங்களில் ஒரு வழிகாட்டியாக, இயற்கை பேரிடர் காலங்களில் ஒரு பாதுகாவலனாக திகழ்ந்தது நம் வானொலி. நேர்களே, தொழில்நுட்பங்கள் எத்தனையோ மாறினாலும் திருகி அலைவரிசையை தேடும் சுகமே தனிதான். 90 ஆண்டுகளை கடந்து 100 ஆண்டை நோக்கி நடைபோடும் அகில இந்திய வானொலி இன்னும் பல தலைமுறைகளுக்கு தமிழின் அழகையும் இசையின் மேன்மையும் எடுத்து செல்லட்டும். வாழ்க வானொலி, வளர்க அதன் இசைப்பணி. நன்றி, வணக்கம்.
2: வணக்கம். என்னோட பேர் தினேஷ்குமார், நான் மயிலாப்பூர்ல இருக்கேன். நம்ம அகில இந்திய வானொலி, நான் வந்துட்டு ஒரு மளிகை கடை வந்துட்டு சிம்பிளா அந்த கடையில சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன். அந்த கடையில நாங்க மக்கள் எல்லாருமே வந்துட்டு கேட்கறது நம்ம ஏர் எஃப்எம் தான். இதுல வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிக்கெட் கமெண்ட்ரி வந்துட்டு இப்போ அதிகமா சூடு பிடிச்சி போறப்போ வந்துட்டு எல்லாருமே கிரிக்கெட் நம்ம டிவியில பாக்குறத விட அந்த டைம்ல நாங்க பொருள் எடுத்துட்டு போறப்போயே வந்துட்டு இந்த கமெண்ட்ல அந்த ரன்ஸ் எவ்வளவு இருக்கு, எவ்வளவு வந்துட்டு விக்கெட் விழுந்திருக்கு அப்படிங்கறத பாத்துட்டு, இந்தியா ஜெயிச்சிருச்சா, நம்ம தோனி வந்துட்டாரா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆர்வமா நம்ம கேட்டு இந்த கிரிக்கெட்டை பத்தி பார்ப்போம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எங்க வீட்டுல எல்லாருமே கேட்கற நிகழ்ச்சியா மியூசிக். அந்த காலத்து பாட்டுல இருந்து இடைக்காலத்து பாட்டு வரைக்கும் நிறைய பாட்டை வந்துட்டு போடுவாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு குவிஸ். இந்த குவிஸ் மூலியமா வந்துட்டு நிறைய ஜென்ரல் நாலேஜ், எனக்கு தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை விட இப்ப இருக்கிற நம்ம ஏஐ வச்சு படிக்கிற ஜென்ரல் நாலேஜை விட பல ஜென்ரல் நாலேஜ் அந்த காலத்துல ஒரு ஏஐ சோர்ஸா வந்துட்டு நமக்கு இந்த அகில இந்திய வானொலி தான் இருந்துச்சு. நிறைய நாட்டுடைய முக்கிய தகவல்கள், இப்போ ஜிஎஸ்டி பத்தி, பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸ் பத்தி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம இந்த ரேடியோ மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். இது மூலியமா வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாம நான் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சோர்ஸ் ஆகவும், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மூலதனமாகவும் இருந்ததுனால இந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆர்ங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, நாங்க கேட்கிற எங்களோட பயனாளர்கள் எங்களுக்கும் இருக்கு, எல்லாருக்குமே இருக்கும்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி.
3: அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கார்த்திக், நான் சென்னை ரெடில்ஸ்ல இருந்து வரேன். நான் வானொலி கேட்க ஆரம்பிச்சது சின்ன வயசுல இருந்துதான். நான் அப்போல்லாம் எங்கள் தாத்தா பாட்டி கூட தான் இருப்பேன். நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த கிராமம், ரொம்ப உள்ள இருக்கும். அப்போ வந்துட்டு பெருசாக டிவிலாம் கிடையாது. எங்களுக்கு முக்கியமான பொழுதுபோக்குன்னு பார்த்தீங்கனாலே வானொலி கேட்கறது மட்டும்தான். நான் கொஞ்ச நேரம் நண்பர்கள் கூட விளையாடுவேன், அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி கூட உட்காந்து வானொலி கேட்பேன். அவங்க கேட்கும்போது நானும் ஒரு சில நிகழ்ச்சிகள் கேட்டுட்ருப்பேன். அதில் அவங்க வந்து விவசாயம் சார்ந்த சில நிகழ்ச்சிகள் கேட்பாங்க. அதை கேட்டு முக்கியமாக தாத்தா பார்த்தீங்கன்னா அதை குறிப்பெடுத்து அதில் என்ன செயல்முறைகள் சொல்கிறாங்களோ அதே செயல்முறைகளை அடுத்த நாளே உட்காந்து செஞ்சு அதுக்காக வேலையை மனக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணி நானும் கூட சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அதில் நிறையா பயன்பெற்றிருக்காங்க. அந்த விதத்தில் அகில இந்திய வானொலிக்கு ஒரு பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். விவசாயிகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறது, தெரியாத தகவல்கள் கூட அவங்களுக்கு சுலபமாக தெரியுது. ஒரு வேளாண் தகவல் தெரிஞ்சுக்கிற ஒரு இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்கிறத வானொலி மூலியமாக தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நிறைய விவசாயிகளுக்கு அது ரொம்ப பயனாக இருக்குது. முக்கியமாக அதில் என்னோட குடும்பமும் பயன்பெற்றிருக்கு அப்படின்றத ரொம்ப சந்தோஷமாக நான் சொல்லுவேன். முக்கியமாக அந்த வேளாண் செய்திகள்லாம் நானும் கேட்டதுனால எனக்குள்ள ஒரு ஆசை வந்தது, நம்ம ஏன் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்கக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு எண்ணம் என் மைண்டில் வந்ததுனால நான்

0: ஸ்கூல் முடித்த உடனே நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் தான் போய் சேர்ந்தேன். சேர்ந்து வெற்றிகரமாக 3 ஆண்டுகளை பயின்று முடித்தேன். இந்த வானொலியில் நான் கேட்ட நிறைய தகவல்கள் எனக்கு அந்த இடத்துல படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி சில ப்ரோக்ராம்லாம், அதில் முக்கியமானு சொல்ல போனோம்னா ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி, அது எனக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது. ஏன் அப்படின்னா, நான் எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ அந்த நிகழ்ச்சியை நான் கேட்பேன். அதில் கேட்கும்போது நிறைய தகவல்கள், பிரதமரோட புது ஸ்கீமாக இருக்கட்டும், நம்ம நாட்டோட பொருளாதாரம் பற்றி இருக்கட்டும், நிறைய பொது அறிவு சார்ந்த நிறைய கேள்விகள், அதுக்கான பதில்கள், இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டனால என்னோட எக்ஸாமுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி அப்படின்றது பெரிய சேவையை பண்ணிட்டுருக்கு, அதுக்கு என்னோட பெரிய நன்றிகளும் பாராட்டுகளும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வானொலியில் பேச இதுக்கு முன்னாடி ஒரு வாய்ப்பு கிடைச்சது, பேசுங்க தோழா சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியில். அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் என் வாய்ஸ் வந்து வானொலியில் கேட்குறேன் அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்லேயும் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு. ஸோ வானொலி அப்படின்றது என்றைக்குமே அழியாத ஒன்று. இந்த 90 ஆண்டுகள் வெற்றி வந்து 900 ஆண்டுகளாகவும் அதையும் தாண்டி 1000 ஆண்டுகளும் கடந்து போகணும் அப்படின்றது என்னோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் இந்த வானொலியில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே சரி, இந்த ப்ரொடக்ஷன் டீமில் இருக்கவங்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த அகில இந்திய வானொலியில் வேலை பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள்லாம் இல்லைன்னா இந்த அகில இந்திய வானொலி இந்த 90 ஆண்டுகளை கடந்திருக்குமோன்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களோட உழைப்பும் தான் இதுக்கு ஒரு பெரிய காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆகாஷ்வாணி அகில இந்திய வானொலிக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
1: வணக்கம், என் பேர் பிரவீன். எனக்கு மிக முக்கியமாக கொரோனா காலத்தில் வானொலி ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. என்னுடைய பள்ளி பருவத்தில் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி இருக்காது, எங்கள் வீட்டில் வானொலி பெட்டி ஒன்று இருக்கும். அந்த வானொலியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை என்னுடைய தாத்தா நாள் முழுக்க நாற்காலியில் உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். என்னுடைய பாட்டி என் தாத்தா எப்போ எந்திரிப்பாருன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பாட்டியோட நிகழ்ச்சி வானொலியில் போட்ட உடனே பாட்டி தாத்தாவை எழுப்பிட்டு உக்காந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா அப்பா வானொலி கேட்பாங்க. அவங்களோட நானும் சேர்ந்து வானொலி கேட்க ஆரம்பித்தேன். அப்போது ஃபோக் மியூசிக் முதலிய நிகழ்ச்சிகளை நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். அம்மா உங்களுடன் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் உழவன் உலகம் அப்படிங்கிற நிகழ்ச்சியையும் விரும்பி கேட்பாங்க. அவங்களோட நானும் அந்த நிகழ்ச்சிகளை கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் வானொலியில் வரும் சிறிய சிறிய விழிப்புணர்வு நாடகங்களையும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம். என்னுடைய அப்பா கிரிக்கெட், ஸ்போர்ட்ஸ் போன்ற நிகழ்ச்சிகளை கேட்பார். இப்படி என்னுடைய இளமை பருவத்திலும் கொரோனா காலத்திலும் ஏன் இன்னைக்கும் எனக்கு பயனுள்ளதான பொழுதுபோக்கா வானொலி இருக்கு. தற்போது 90 ஆண்டுகளை கடந்திருக்கு அகில இந்திய வானொலி நிலையம். அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பா கவி பொன்முத்து. நான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு சென்னைக்கு வந்து புதுசு தான். நான் வந்து ஒரு கிராமப்புறத்திலிருந்தான் நாங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து வானொலினா நம்மளுக்கு சிறு வயதில் வந்து தெரியும், ஒட்டி கடைகளில் அப்புறம் யாராச்சும் ஒரு வீட்டில் தான் இருக்கும் அந்த ரேடியோ இருக்கும். அதை வந்து என்னென்னா செய்திகள் வரும், முதல்வர் பேசுகிறாங்க, பிரதம மந்திரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் உடனுக்குடனே வரும். அப்புறம் வந்து பாடல்கள் வரும், நம்ம அதை கேட்டிருக்கிறோம், பிறர் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அது இடத்துல போய் பேசணும் அப்படின்னு. ஆனால் நம்ம சென்னைக்கு வந்து நான் உலகத்தமிழாசனில் படிக்கும்போது முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு, விவாத மேடை கிடச்சிச்சு. விவாத மேடை நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்டு ரெண்டு பேரும் அங்கிட்டு ரெண்டு பேர் இருந்து விவாதங்கள் பயங்கரமாக போச்சு. அதில் வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இப்போ என்னன்னாக்கா வானொலி நிலையத்தை 90 ஆண்டுகள் கடந்து புகழ் பெற்று வந்துகிட்டு இருக்குது. இன்று நான் வினாடி வினா போட்டிக்கு வந்து நான் வந்திருக்கேன். இங்க வந்ததுல வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. எனக்கு 2வது முறை ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. நான் நைட்டு இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய நண்பர்கள் எல்லாம் போன் பண்ணும் போது நான் வந்து வானொலி நிலையத்துல வந்து பேச போறேன் அப்படின்னு சொன்னா, வானொலி நிலையத்துல பேச போறேன் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஒரு இதா சொன்னாங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வானொலி நிலையம் தெரியுது, ஆனா இப்ப கேக்குறதுக்கு என்னன்னாக்கா அவங்களுக்கு வந்து டைம் இல்ல. இது வந்து ஒரு அவசரமான உலகம், எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு அமைதியான சூழல்ல வந்து ஒரு மனிதன் வந்து இருக்கும் போது வானொலியில வந்து கேட்கறது வந்து ஒரு மிக இனிமையா இருக்கும். அந்த மாதிரி இந்த வினாடி வினாடில வந்து நல்ல நல்ல கேள்விகள் எல்லாம் மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கேட்கப்பட்டுச்சு. அதுல வந்து நாங்க அதை பதில் சொல்றதுல எங்களுக்கு நிறைய அனுபவங்களும் இருந்துச்சு. இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து எங்களுக்கு தெரியாமலும் இருந்துச்சு. அதை வந்து நடுவர் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. இதே மாதிரி வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இந்த 90 கொண்டாடுறாங்க. இது இனி போக போக வானொலி வந்து வளர்ந்துகிட்டே இருக்கணும். இந்த வானொலி நிலையத்தில் வந்து நடக்கிற ப்ரோக்ராம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு

0: அறிவு வளரும். தெரியாத வந்து வினாக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், அது வந்து நல்லா இருக்கும். நீங்களும் வந்து லிசன் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.
1: நான் ஹரிஸ்ரீ. ஆல் இண்டியா ரேடியோ எஃப்எம் வந்துட்டு எனக்கு ஒரு புது எக்ஸ்போஷர் தான். ஏன்னா வந்துட்டு நம்ம பாட்டி தாத்தா அந்த காலத்துல தான் எஃப்எம் அதிகமா கேட்போம். ஆனா எனக்கு இப்போ இப்போ வந்துட்டு இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து கலந்துகிட்டேன். அதுல இருந்து வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி ரேடியோ எப்படி இருக்கும், இந்த ஸ்டேஷன் எப்படி ஒர்க் ஆகுது, அதே மாதிரி வந்து இந்த குவிஸ் காம்படிஷன் வந்து கண்டக்ட் பண்றது என்னன்னா நாலேஜ் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக தான். ஆல் இண்டியா ரேடியோ வந்து இது எஃபிஷியன்டா பண்ணி இந்த நாலேஜ் வந்து பீப்புளுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்றாங்க. அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஆல் இண்டியா ரேடியோல. அது இல்லாம நான் நிறைய ப்ரோக்ராம்ஸ் கேட்பேன், ஹலோ டாக்டர் ப்ரோக்ராம் கேட்போம். அது இல்லாமல் நிறைய ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் வந்து சொல்றதுனால இது வந்து பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. புதுசாகவும் இருக்கு, ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்றாங்க ஒரு எஃப்எம்ல இருந்து. நான் வந்து எப்படின்னா சின்ன வயசுல வந்துட்டு இந்த பட்டன் போன்லாம் நம்மளுக்கு வந்து அப்போ இருக்கும். பட்டன் போன்ல நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற பேசிக் இது மியூசிக் கேட்குது என்னன்னா எஃப்எம் தான். நான் வந்து எஃப்எம்ல கேட்டு அதுல இருந்து கொஞ்சம் பிடிக்கும் அந்த சின்ன வயசுல இருந்து அந்த எஃப்எம் கேட்டு கேட்டு எனக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும், இன்ஃபர்மேட்டிவாக நிறைய சொல்லுவாங்க.
2: வணக்கம், என்னுடைய பேர் வந்து டி கே பத்மநாபன். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க என்னுடைய நிகழ்ச்சிகள், வினாடி வினா நிகழ்ச்சிகளை கேட்டிருப்பீங்க. நான் அதாவது என்ன சொல்லணும்னா, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நாட்கள் நான் வானொலியோட தொடர்பு கொண்டிருக்கேன். நான் வந்து ஏறக்குறைய 40 வருடங்களுக்கு மேலாக வினாடி வினா நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் குவிஸ்ஸு, வானொலியினுடைய வரலாற்றை பற்றியே ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தியிருக்கேன். இப்படி பல்வேறு வகையான சிறப்பு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தி வந்திருக்கேன். இப்போ சமீபமாக வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 9-10 மாதங்களாக ஏற்றத்தை நோக்கி அப்படின்ற ஒரு வினாடி வினா நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலியமாக பல்வேறு முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவராக இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஆல் இண்டியா ரேடியோ தான் ஒரு மிகப்பெரிய எனக்கு ஒரு உந்து சக்தியா என்னை ஊக்குவிச்சுது. ஆரம்பத்திலிருந்து எனக்கு தொடர்ச்சியா நிகழ்ச்சிகள் கொடுத்து எல்லா துறைகளும் வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துவதற்கு எனக்கு வாய்ப்பளித்து நான் இன்னைக்கு ஒரு புகழ்பெற்ற வினாடி வினா நிகழ்ச்சி நடத்துபவரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு வானொலி தான் மிக மிக மிக பெரிய ஒரு அடித்தளமிட்டது. ஏன்னா வானொலின்றது வந்து எனக்கு வந்து என்னுடைய மனதுக்கு மிக மிக நெருக்கமான ஒன்று. அந்த வானொலியை கேட்காம என்னால் இருக்கவே முடியாது. எல்லா நிகழ்ச்சிகள், பாடல்கள், அதுக்கப்புறம் நாடகங்கள், செய்திகள், எந்த நிகழ்ச்சியுமே வந்து எனக்கு ரொம்ப மனதுக்கு பிடித்த ஒரு நிகழ்ச்சிகள் தான். அதாவது இந்த ஒரு ஒரு படைப்புகளையும் பார்க்கும்பொழுது நான் பிரமித்து போவேன். ஆல் இண்டியா ரேடியோனுடைய ஒரு ஒரு நிகழ்ச்சிகளையும் பார்க்கும்பொழுது, அதுவும் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா அந்த சினிமா பாடல்கள், அதாவது அப்போல்லாம் சினிமா பாடல்கள் வர்றதுக்கு முன்னாடி சினிமா பாடல்கள் முடிஞ்ச உடனே அந்த பாடலை இயற்றியது யாரு, பாடலுடைய இசையமைப்பாளர் யாரு, பாடலை பாடியது யாரு, எந்த படத்தில் வந்தது அப்படின்ற வந்து தகவல்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதெல்லாம் கேட்டு கேட்டு ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு திரை களஞ்சியமே என்னுடைய மனதில் பதிந்திருக்கு. நான் நிறைய திரைப்படம் பற்றிய வினாடி வினா நிகழ்ச்சிகள்லாம் நடத்தியிருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஒரு திரைப்பட பாடல்கள் பற்றி சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் என்னுடைய மனதில் அப்படியே டோட்டலாக பதிஞ்சு போயிருக்கோம். ஸோ அதெல்லாம் வச்சே ஒரு திரைப்படங்கள் பற்றிய ஒரு வினாடி வினா, திரைப்பட பாடல்கள் பற்றிய ஒரு வினாடி வினாலாம் நடத்த முடிஞ்சதுன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோ தான் மிகப்பெரிய ஒரு காரணம். அதை தவிர திரைப்படங்கள் பற்றிய திரைப்பட இயக்குநர்கள், நடிகர்கள், நடிகைகள் இந்த பேட்டிகள்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அது எந்த பேட்டியுமே விடுறதில்லை. ஏதாவது திரைப்படம் பற்றிய ஒரு பேட்டி வந்ததுன்னா உடனே அதை உட்கார்ந்து பொறுமையாக கேட்பேன். அந்த நிகழ்ச்சிகள், அந்த அனுபவங்கள், அவங்க சொல்கிற அனுபவங்கள் எல்லாம் அப்படியே மனசில் வந்து பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிருக்கும். எப்பயோ எந்த காலத்துலேயோ கேட்ட நிகழ்ச்சி கூட இன்னுமே ஞாபகம் இருக்கும். அதுவும் பர்டிகுலராக பார்த்தா திரைப்படங்கள் பற்றிய நிகழ்ச்சிகள். அதை தவிர கிரிக்கெட், இந்த கிரிக்கெட்னுடைய கமெண்ட்ரி அப்படின்றது அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலர். ஸோ அதெல்லாம் ஒன்றியுமே விடுறதே இல்லை. அதுவும் அந்த 5 நாட்கள் கிரிக்கெட் டெஸ்ட் நடக்கும் பொழுது அது பக்கத்திலேயே இருந்து கேட்போம். அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாது. ஸோ வானொலின்றது என்னையும் வானொலியும் பிரிச்சே பார்க்க முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான். இந்த வானொலி 90 வயது நிரம்பியிருக்கு அப்படின்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது இன்னும் 1000 ஆண்டுகள் மிகவும் செழிப்போடு வாழ்ந்து மக்களுக்கு பேருதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.
3: வணக்கம், என் பெயர் யமுனா, நான் சென்னையில இருந்து வரேன். வானொலி நிலையம் வந்துட்டு ஒரு

0: ஃபேமஸாக பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ இருக்க பீப்புள்ஸ்க்கு மோஸ்ட்டாக வந்துட்டு அவேர்னஸ் இல்லை எஃப்எம் பற்றி. பட் வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு அது எல்லாமே ரொம்ப பாப்புலரான ஒரு விஷயம். அதுக்கப்புறமா வந்துட்டு நான் மோஸ்ட்டாக எஃப்எம் வந்துட்டு கிராம சைடில் கேட்டிருக்கேன். என் பாட்டி தாத்தா சொல்லியிருக்காங்க, அவங்க அந்த காலத்தில் மோஸ்ட்டாக இப்போவுமே எங்கள் பாட்டி தாத்தா ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்க மோஸ்ட்டாக அவங்களோட ஜென்ரேஷனில் ஃபுல்லாகவே எஃப்எம் தான் இருக்கும். இப்போவுமே அவங்க அதை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. எனக்கும் அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குவிஸ் காம்படிஷனில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், அது ரொம்ப எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் இருக்கு எஃப்எம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
1: அனைவருக்கும் வணக்கம், என் பேர் ராசிவசங்கரன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் முதுகலை தமிழர் 2ஆம் ஆண்டு பயந்து வருகிறேன். வானொலியில் இது என்னோட முதல் தடவை கிடையாது. இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஒரு வினாடி வினா போட்டிக்காக வந்திருக்காரு. அவரோட ஒரு பார்வையாளராக நான் வந்து ஆல் இந்தியா ரேடியோவை சுற்றி பார்த்துட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போ திரும்ப நான் அதே வானொலி நிலையத்தில் ஒரு போட்டிக்காக வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும், வானொலி தொடங்கி 90ஆம் ஆண்டு சொல்லப்போனால் தொடக்க காலத்தில் மக்கள்கிட்ட ரொம்ப பரவலாக இருந்ததுங்கிறது வானொலி தான். அதுவும் கிராமப்புறங்களில் ரொம்ப அரிதாக தான் இருந்தது. ஒரு 4-5 வீடுகளுக்கு ஒன்று, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு கிராமத்துக்கே ஒரே ஒரு வானொலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த பாடல் போடுற நேரம், இல்லை ஏதாவது ஒரு விவசாயம் சார்ந்த ஏதாவது கருத்துக்கள், இல்லை யாராவது தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த ஊரும் ஒன்றா கூடி அங்கே இருந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து நான் நேரில் பார்த்ததில்லை, ஆனால் எங்கள் அப்பா சொல்லி கேட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பெரிய வரலாறு கொண்ட ஒரு நிறுவனமாக தான் ஆல் இந்தியா ரேடியோ இருந்துட்டு வருது. அதோட 90ஆவது பிறந்த நாளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட இப்போ இருக்கிற பசங்கக்கிட்டேயோ இல்லை மாணவர்கள்கிட்டயோ வானொலி பரவலாக இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெறும் ஒலி மட்டும் இல்லாமல் ஒலியும் ஒலியும் கடந்து எப்போ நிகழ்ச்சிகள் தொடங்க ஆரம்பிச்சதோ, எப்போ வானொலியிலிருந்து தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தோன்றுனுச்சோ, அப்பத்திலிருந்தே மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வானொலி பயன்பாடுங்கிறது குறைஞ்சி வந்துருச்சு. இருந்தாலும் பழச மறக்காத நிறைய பேர், இன்னும் இளம் தலைமுறையினரும் நிறைய பேர் தொடர்ந்து வானொலியை பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. அதில் என்னென்ன நிகழ்ச்சிகள் போடுறாங்க, அதில் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ தொடர்ச்சியாக இருக்கிறதுனா ஹலோ டாக்டருங்கிறதுல ஒவ்வொரு துறையிலையும் சிறந்த விளங்கின டாக்டர்களை கூப்பிட்டு அவங்க கிட்ட கேள்விகள் கேட்டு மக்களுக்கான சந்தேகங்களை தீர்த்து வச்சுட்டு இருக்காங்க. இதனால நிறைய பேருக்கு நிறைய பயனடைஞ்சிருக்காங்க. அப்புறம் இப்போ இளைய தலைமுறையர்கிட்ட இந்த வானொலியை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பா இளைய பாரதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க வானொலியில இருந்து. இதன் மூலயமா கல்லூரியில பயில்ற மாணவர்களுக்கு வானொலியில பேசுறதுக்கான வாய்ப்பு தந்து அவங்க கிட்ட விவாதம், கேள்வி அறிவு, இல்ல ஏதாவது ஒரு இலக்கியம் சார்ந்தோ இலக்கணம் சார்ந்தோ, அவங்களோட பட்டிமன்றம், இந்த மாதிரி நிறைய புது புது நிகழ்ச்சிகளை வச்சு அவங்கள ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க. இதனால நிறைய மாணவர்களும் பயனடைஞ்சிருக்காங்க. இப்ப இவங்க புதுசு புதுசா கொண்டுட்டு வந்திருக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் வந்து மாணவர்கள் இதுல வந்து ஆர்வமா கலந்துக்கிறதை பார்த்துட்டு இளைய தலைமுறை கிட்ட பரவிட்டு இருக்கு. இதை கேட்கறதுனால அவங்களோட அறிவும் வளருது, அதோட வானொலியோட பயன்பாடும் கூடிட்டு வருது. இதை எல்லாரும் தொடர்ந்து கேட்டு பயன்படணும்னு வாழ்த்துறேன். நன்றி.
2: ஹாய், வணக்கம். என் பேர் திவாகர், நான் கொளத்தூர்லேருந்து வரேன். ஸோ நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் நம்ம சப்கான்ஷியஸாக வந்து இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எப்போ வந்து தகவல் ஃப்ளட் ஆகுதோ இன்ஃபர்மேஷன் வந்து ட்ராப் ஆகும். எப்பயுமே கிளாஸில் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டே கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக கவனிக்க மாட்டாங்க பசங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் ஓவர் ஃப்ளோ ஆகிடும். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம கையில் அந்த ஃபோனில் வந்து நமக்கு தெரியாமல் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம ரொம்ப நம்ம சிஸ்டம்குள்ளே ஓவர் ஃப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு கரெக்டான ரேட்டில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தது எஃப்எம். ஜென்ரலாக எஃப்எம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டு வரும். இப்போ டாக்டர்கிட்ட வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஷோ இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பாட்டு வரும். ஸோ கரெக்டான இன்ஃபர்மேஷனை ஒரு கரெக்டான ஃப்ளோவில் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு எஃப்எம் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கேட்டால். ஸோ எல்லாருமே வந்து உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை இப்போ வந்து இன்னும் ப்ராப்பராக எஃப்எம் கொடுத்துட்ருக்காங்க ஆகாஷ்வாணி. பேக் டு ரைட் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோக்கு போகணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்றேன். நிறைய நேரங்களில் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் மை காலேஜ் டேஸ் ஐ யூஸ் டு ஒர்க் அஸ் அ பார்ட் டைம் டிரைவர். அட் தட் டைம் நிறைய இரவுகள், நிறைய தனியான வண்டி ஓட்டின டைம்ல, ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு நல்ல கம்பெனியா எனக்கு வந்து ரெயின்போ எஃப்எம் 101.4 அது வந்து ரொம்ப மென்ஷன் பண்ணி சொல்லணும். அந்த விதத்தில் ஒரு நன்றி. உங்களோட சேவையை வந்து தொடர்ந்து 90 இயர்ஸ் தாண்டி இன்னொன்று பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அதனால வந்து ஆன் த 90th இயர் ஐ கங்க்ராச்சுலேட் தம் ஃபார் ப்ரொவைடிங் அஸ் த ரைட் இன்ஃபர்மேஷன் அட் த ரைட் ஃப்ளோ, ஃபார் நாட் லெட்டிங் அஸ்

0: ஓவர்ஃப்ளோட் வித் இன்ஃபர்மேஷன். நன்றி.
1: இதுவரை 90 ஆண்டுகளை நிறைவு செய்து தொடர்ந்து நம் இதயங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் ஆகாஷ்வாணியின் நிகழ்ச்சிகள் குறித்து இளைய இதயங்களின் வானொலி பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு சித்திரம் கேட்டீர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: ஏழாம் அறிவு திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் பல்ராம், சுஜித், சுரேசன்.

0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு.
1: குட் மார்னிங் மேடம். வா மோகனா, தூரல எப்படி இருந்து? நல்லா இருந்துச்சு மேடம். ஜோ, இங்கதான் மேடம்.
2: God bless you madam.
1: யார் இவரு? பாவம், இவரு கண்ணு தெரியாது. நாங்க டூர் போயிருந்தப்போ நாங்க வந்து ட்ரெயின்ல ரொம்ப நல்லா பாடி பிச்சு எடுத்துட்டு இருந்தாரு. நான் பிளைண்ட் ஸ்கூல்ல சேர்க்கிறேன்னு மெட்ராஸ் கூட்டிட்டு வந்துட்டேன். அவர் முகத்தை பாருங்களேன்.
0: அமர்களம் திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் இன்று பிற்பகல் 3 மணிக்கு அமர்களம் திரைப்பட ஒரு சித்திரம் கேட்கலாம்.
3: வானொலிக்கு 90.
4: வானொலி பற்றிய தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறார் எழுத்தாளர் வான்மதி அவர்கள்.
5: வானொலிக்கும் எனக்குமான தொடர்புல முக்கியமா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, என் தந்தை இறந்ததுக்கு பிறகு நான் சென்னைக்கு வேலைக்கு வந்தப்ப தனிமையில ஒரு பெண்கள் வேலை செய்யும் அந்த விடுதியில இருக்கும் பொழுது எனக்கு மன சுமையை குறைத்தது வானொலி தான். காலையில வானொலி அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதுதான் அலுவலகத்துக்கு போயிடுவேன். இரவு பாடல்கள் கேட்டுட்டு கையில சின்னதா நம்ம பேட்டரி போட்டு பாடக்கூடிய வானொலி இருக்கும், அதுதான் எனக்கு துணையாக இருந்தது என்னுடைய தனிமையில, என்னுடைய வருத்தத்துல. நான் நெய்வேலியில இருந்து சென்னை வந்து ஒண்ணுமே தெரியாத ஊர்ல, ஒரு நாகரிகம் எனக்கு தெரியாத ஒரு இடத்துல வானொலி கொடுத்த ஒரு ஆறுதல் தான். ஒரு தோல் அணைப்பு சொல்வாங்க இல்லையா, அந்த அணைப்பும் அரவணைப்பும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் எனக்கு கொடுத்தது கண்டிப்பாக வானொலி.
0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப்பாட்டத்திற்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக நெதர்லாந்தில் அந்நாட்டு பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். நெதர்லாந்து அரசர் வில்லம் அலெக்சாண்டரையும் இன்று பிற்பகல் சந்தித்து பேசுகிறார். இந்திய ஐரோப்பிய நட்புறவை இந்த பேச்சுவார்த்தைகள் மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றும் பிரதமர் அந்நாட்டு தொழில் நிறுவன தலைமை செயல் அதிகாரிகளுடனும் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். செயற்கை நுண்ணறிவு, மின்குறை கடத்தி உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. முன்னதாக நெதர்லாந்து சென்றடைந்த பிரதமருக்கு மிகச்சிறந்த வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளதோடு அங்குள்ள வம்சாவளியினர் பிரதமரின் பெயரை அழைத்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வந்தே மாதரம் தேசிய பாடலும் இசைக்கப்பட்டது. நம் நாட்டின் பாரம்பரிய நடனங்களான பரதநாட்டியம், கதக், கொடிசி உள்ளிட்டவை மூலம் தமக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நம் நாட்டில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான கேப்டகன் போதைப் பொருளை இந்திய முகமைகள் கைப்பற்றி சாதனை புரிந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்கும் தேசிய இலக்கை சுட்டிக்காட்டி இதுவரை நடைபெற்றதில் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் பறிமுதல் இது என்றும் கூறினார். ஆபரேஷன் ரேஜ் பில் என்ற சோதனை நடவடிக்கை மூலம் இவை கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான பூஜ்ய சகிப்புத்தன்மை என்ற நம் நாட்டின் அர்ப்பணிப்பு மிகு பணிக்கு இச்சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார். மேற்காசிய பகுதிகளுக்கு கடத்த இருந்த இந்த போதைப் பொருட்கள் பிடிபட்டதோடு இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டிற்கு கொண்டுவரப்படும் போதைப் பொருளும் நம் நாட்டிலிருந்து வெளியே எடுத்து செல்லப்படும் போதைப் பொருளும் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதிபட தெரிவித்தார். இந்த சம்பவத்தை நிகழ்த்திய நம் நாட்டின் போதைப் பொருள் தடுப்பு படை வீரர்களின் துணிச்சலையும்

0: அமைச்சர் பாராட்டினார். தேசிய டெங்கு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், டெங்கு காய்ச்சல் தடுப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மையாக பராமரித்தல் உள்ளிட்டவைகளில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேம்படுத்தப்பட்ட கண்காணிப்பு, நோய் பரிசோதனை வசதிகள், சிறந்த சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் மற்றும் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் ஆகியவற்றின் மூலம் டெங்கு பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று கூறியுள்ளார். நாடு முழுவதும் பருவமழைக்கு முந்தைய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகின்றன. டெங்கு கட்டுப்பாட்டில் சமூக பங்கேற்பு, பரிசோதிப்போம், சுத்தம் செய்வோம், பாதுகாப்போம் என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளை சுட்டிக்காட்டிய அமைச்சர், டெங்குவிற்கு எதிரான நடவடிக்கைகளில் சமூக பங்கேற்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். திருச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய டெங்கு தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதார அலுவலர் டாக்டர் மணிவண்ணன் எமது செய்திப் பிரிவிடம் பேசுகையில்,
1: பருவமழை காலத்தில் அடிக்கடி மழை பெய்ததால் நம் வீட்டை சுற்றி நல்ல தண்ணீர் தேங்குவது இயல்பு. எனவே நல்ல தண்ணீர் தேங்கக்கூடிய பொருட்களான பிளாஸ்டிக் பொருட்கள், டயர்கள், உரல்கள், தொட்டிகள் போன்றவற்றில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும். தொட்டிகளை அனைத்தும் கவிழ்த்து வைப்பதன் மூலம் அதில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ளலாம். நம் வீட்டை சுற்றி தண்ணீர் தேங்காமல் இருந்தால் அதில் கொசுக்கள் இனப்பெருக்கம் தடுக்கப்பட்டு கொசுக்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம்.
0: தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுப்பதை பாகிஸ்தான் அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்திய ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர த்வேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பாகிஸ்தான் இந்நடவடிக்கையை தொடர்ந்தால் தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா கடுமையான நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்டத்தில் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும், சட்டவிரோத மதுபான விற்பனை கூடங்கள் கண்டறியப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இதேபோல் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணியும் தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார். சிவகங்கை மாவட்டம் குறுந்தனக்கோட்டை மற்றும் கீழ உச்சாணி கிராம பகுதிகளில் தடையற்ற குடிநீர் வசதி மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு டி கே பிரபு இன்று நேரில் ஆய்வு செய்தார். இப்பகுதியில் 25,25,000 ரூபாய் செலவில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்க உத்தரவிட்டார். இப்பணிகளை குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறும் அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டில் மூடப்படும் 717 டாஸ்மாக் மதுபான கடைகளில் பணியாற்றி வரும் ஊழியர்களுக்கு மாற்று வேலை அரசு துறையில் வழங்கப்பட வேண்டும் என்று மாநில டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் துணைத்தலைவர் திரு குணசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு நடைமுறை சிக்கல்களை டாஸ்மாக் ஊழியர்கள் சந்தித்து வருவதாகவும், இப்பணியாளர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழக அரசு 200 யூனிட் இலவச வீட்டு மின்சாரம் வழங்கப்படும் என்று அறிவித்த நிலையில் இதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. 2 ஒருமுறை 500 யூனிட்டுகள் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு கடந்த மே 10 முதல் இந்த இலவச மின்சாரத்தை வழங்கும் நோக்கில் மென்பொருளில் தேவையான மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக மின்வாரியம் கூறியுள்ளது. தகுதி சரிபார்ப்பு, மானிய கணக்கீட்டு முறை தொடர்பான மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் CBSE 12 வகுப்பு பொதுத்தேர்வு விடைத்தாள் மறு மதிப்பீட்டிற்கு மாணாக்கர் வரும் 26 முதல் 29 வரை விண்ணப்பிக்கலாம் என CBSE தெரிவித்துள்ளது. முதற்கட்டமாக விடைத்தாள்களில் நகல்களை பெற வரும் 19 முதல் 22 வரை ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரசாந்த் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, கடலூர், திண்டுக்கல், மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர் ஆகிய 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் மழை கோடை சாகுபடிக்கு உகந்ததாக உள்ளது என்று விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: திருவாரூர் மாவட்டத்தில் 4வது தினமாக இன்றும் மிதமான மழை பெய்து வருகிறது. காலை 9 வரை லேசான வெயில் காணப்பட்டு வந்த நிலையில் அதன் பிறகு கரு மேகக்கூட்டங்கள் திரண்டு தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது.

0: இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதேபோல கோடை சாகுபடி செய்துள்ள விவசாயிகளும் இந்த மிதமான மழை மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் என்று தெரிவிக்கின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் பசுமை திரும்பியதோடு மாயார் நீர்வீழ்ச்சியில் கணிசமான நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் இப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக நிலவிய வறட்சி நீங்கி பசுமை அதிகரித்துள்ளதால் வனவிலங்குகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் பேரிஜம் ஏரி பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் காணப்படுவதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கொடைக்கானலின் முக்கிய சுற்றுலா தலமான பேரிஜம் ஏரிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தற்காலிக தடை விதித்துள்ளது. நேற்று பேரிஜம் ஏரிக்கு செல்லும் பிரதான சாலையில் புலிகள் முகாமிட்டிருந்ததை அடுத்து பாதுகாப்பு நலன் கருதி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பேரிஜம் ஏரி, மதிக்கட்டான் சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல மறு உத்தரவு வரும் வரை தடை விதிக்கப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. தற்போது அப்பகுதியில் புலிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வரும் வேளையில் இந்த தடையால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: நெல்லை அருள்மிகு கைலாசநாதர் சுவாமி திருக்கோவில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று வெகு விமரிசையாக தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டத்தில் சவுந்தரவள்ளி அம்பாள் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் வைகாசி விசாக திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகளும் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரமும் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது. கொடிப்பட்ட மேளதாளம் முழங்க கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடிமரத்தில் கொடியேற்றம் பஞ்சவாத்தியம் முழங்க நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்வான திருத்தேரோட்டம் வரும் 24ஆம் தேதி நடைபெறுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் அவர் சீனாவின் வென்சிங் ஜியூவை 21-13, 21-17 என்ற நேர் செட்களில் வென்றார். புச்சாரஸ்டில் நடைபெறும் சூப்பர் பெட் கிளாஸ்டிக் ரொமேனியா செஸ் போட்டியின் இரண்டாவது சுற்றில் இந்திய வீரர் பிரஜானந்தா வெற்றி பெற்றுள்ளார். பாங்காக்கில் நடைபெறும் தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியாவின் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி இணை முன்னேறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தாவில் இன்றிரவு 7:30 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொள்கிறார். வெளிநாட்டிற்கு கடத்தப்படவிருந்த 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டவிரோத குவாரிகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நாகை, பெரம்பலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் வாலிஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: மனதின் குரலாக,
5: சிரிப்பின் மகிழ்வாக,
4: ஆனந்தத்தின் நிறைவாக
5: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
4: குமரி பண்பலை 101.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 1:56. நேர்களை நமது பண்பலையில் நாம் இப்போது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அதற்கு முன்பு விளம்பரங்கள்.
7: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
8: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
9: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
10: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
11: தி ஐ ஃபவுண்டேஷன், கண் மருத்துவமனை, KP Road, நாகர்கோவில்.
12: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
13: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
14: நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன், அதாவது தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் என்பது உயர்தர தொழில்நுட்பங்கள் சார்ந்தவை. இது தற்போது இந்தியாவில் மெல்ல முக்கியத்துவம் பெற்று வருகிறது என்பது வாகனங்கள், கட்டுமானங்கள், வேளாண்மை, ஆரோக்கியம், தொழிற்சாலை பாதுகாப்பு, தனிநபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பிரிவுகள் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. தொழில்சார் ஜவுளி என்பது எதிர்கால தேவைகளை கருதி செயல்படுகிறது. விளையாட்டு வீரர்கள் உடுத்தும் ஆடைகள், சுகாதார பணியாளர்கள், குண்டுகள் துளையிடாத ஆடைகள், தீ தாக்காத ஆடைகள், அதிக உயரங்களை எட்டும் வீரர்கள், விண்வெளி வீரர்கள் என தொழில்சார்

தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த திட்டமானது துவக்கப்பட்டுள்ளது. மற்றும் பிற அறிவியல், தொழில்துறை, கல்வி நிலைய ஆய்வுக் கூடங்களிலும் நடைபெறும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தால் 20 திட்டமிடப்பட்ட ஆய்வுப் பணிகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளன. ஸ்பெஷாலிட்டி ஃபைபர், ஜியோ டெக்ஸ்டைல்ஸ் போன்ற பிரிவுகளில் 30 கோடிகள் மதிப்புள்ள திட்டங்கள் இவை. இந்த தொழில்சார் ஜவுளி என்பது நாட்டில் நடைபெறும் மேம்பாடுகள், தொழில்துறை வளர்ச்சி போன்றவற்றை கருத்தில் கொண்டு செயல்படுகிறது. தொழில்சார் ஜவுளியை விளம்பரப்படுத்துவது, சந்தையை மேம்படுத்துவது உள்ளிட்டவை கருத்தில் கொள்ளப்படும். மூன்றாவதாக, இந்த ஜவுளிக்கான ஏற்றுமதி வாய்ப்புகள் கவனத்தில் கொள்ளப்படும். அதாவது ஒவ்வொரு ஆண்டும் 10% சராசரி வளர்ச்சி காண வேண்டும். அந்த வகையில் 14,000 கோடியிலிருந்து 20,000 கோடி ரூபாய் வருவாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது.

0: இலிருந்து 20,000 கோடி ரூபாய் வருவாய் என இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதிக்கான ஒரு பிரத்யேக கவுன்சில் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. 4வதாக கல்வி, பயிற்சி, திறன் மேம்பாடு போன்றவை கவனம் பெறும். உலக சந்தையில் இந்த தொழில்சார் ஜவுளி 250 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்ற மதிப்பை கொண்டுள்ளது. அதில் இந்தியாவின் பங்கு 19 பில்லியன் டாலர்களாக உள்ளது. இதனை 40 பில்லியன் டாலர்களாக எட்ட வேண்டும் என இந்தியா இலக்கு நிர்ணயித்துள்ளது. தற்போது வரை இந்த துறையில் தடம் பதித்துள்ள நாடுகள் என்றால் அவை அமெரிக்கா, மேற்கு ஐரோப்பா, சீனா மற்றும் ஜப்பான். 20-40% வரை பங்கு கொண்டு செயல்படுகின்றன. இந்த வரிசையில் இந்தியாவும் இடம்பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கம். அதனோடு கூடவே பல்வேறு துறைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பான உயர்தர தொழில்சார் ஜவுளியை உற்பத்தி செய்து தர வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் ஒரே குறிக்கோள். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் தேசிய தொழில்சார் ஜவுளி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: Bangkok today. The Indian pair won 19-21, 22-20, 21-16 in an 82-minute match to reach their first final of the season and third final at the tournament after title wins in 2019 and 2024. In the final clash, the Indian duo will be up against either the Indonesian pair of Leo Roli Carnando and Daniel Martin or the Chinese duo of He Ji Thing and Wen Xiang Yu. And in IPL cricket, Kolkata Knight Riders will take on Gujarat Titans at the iconic Eden Gardens this evening. The match is scheduled to begin at 7:30 p.m. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Modi to hold bilateral talks with his Dutch counterpart Rob Jetten and call on King William Alexander and Queen Maxima today. Several important agreements expected to be signed, including in the fields of semiconductor chips, AI and bilateral trade. Army Chief General Upendra Dwivedi warns Pakistan against harboring terrorists and operating against India. West Bengal government orders re-verification of caste certificates issued since 2011. CBSE announces a two-stage re-evaluation process of answer sheets for class 12 students. And in badminton, Indian duo Sathvik Sairaj and Chirag Shetty entered finals of Thailand Open after a thrilling victory over Malaysian pair in the semi-finals. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது பிற்பகல் 2:16. நேர்களே, இப்பொழுது முதல் 2:30 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் திரை இசை. அதற்கு முன்பு விளம்பரம்.
4: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
5: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
6: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: நம்ம நிகழ்ச்சியில இப்ப மொட்ட சிவா கெட்ட சிவா திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் குரலில், அம்ரீஷ் கணேஷ் இசையமைப்பில், ஆலங்குடி சோமுவின் வரிகளில் பாடலை கேட்கலாம்.

0: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
1: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
7: Everybody listen, listen, listen.
8: ஆகாஷ்வாணி தனது 90th ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
9: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19th செவ்வாய்க்கிழமை காலை 9 முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
8: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
9: பேச்சு போட்டிக்கான தலைப்பு ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை. கட்டுரை போட்டியின் தலைப்பு
8: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
9: வினாடி வினாவின் மைய கருத்து
8: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
9: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 முதல் மாலை 6 வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
10: திரையிசையில் இனி கேட்கலாம் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையமைப்பில் புளியந்தோப்பு பழனியின் வரிகளில் ஷோபா சந்திரசேகர், கோபால் சர்மா இவங்களுடைய குரலில் நெஞ்சிருக்கும் வரை திரைப்பட பாடலை இப்போ கேட்கலாம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: வேளாண் பெருமக்களே, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 கிசான் வாணியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும், பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுத சுரபி, பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னைக்கு கோகோகான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு, திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். கேட்க தவறாதீர் நேயர்களே.

0: இசையில் இனி கேட்கலாம் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையமைப்பில் பெருமாள் திரைப்பட பாடல்.
1: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking?

0: நேயர்களே, இதுவரை நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து திரை இசை கேட்டோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் நம்ம குமரி பண்பலை 101. நேயர்களே, நமது பண்பலையில் இப்போது நாம் கேட்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ. மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் கொடும்பாளூர் என் சின்னமுத்தி குழுவினர் பாடும் கிராமிய பாடல்களை கேட்கலாம். ஆராரோ பாட்டு பாடி தன் குழந்தையை தூங்க வைக்க ஒரு தாய் பாடும் தாலாட்டு பாடல்.

வனத்தில் அஞ்சுசட நாகம் அமைந்திருந்தும் அஞ்சாமல் பூவெடுத்து மாலை தொடுத்து உன் மாமன் உனக்கு சீரெடுத்து வாராங்களா? தூங்கு கண்ணே தூங்கு. இப்படி தாலாட்டு பாடி தன் குழந்தையை தூங்க வைக்கிறாள் ஒரு தாய்.

பங்குனி மாத பொங்கலுக்கு பச்சரிசி நெல்லு குத்த நெல்லுக்கட்டு தூக்கிக்கிட்டு போகும்போது தன் மச்சானை நினைத்து ஒரு பெண் பாடுகிறாள், கேட்போம்.

0: வேப்ப மரத்தடியை கூட்டி வெத்தலை பரப்பி பிடாரி அம்மனை நினைத்து ஒரு பெண் பாடுகிறாள், கேட்போம்.
1: இதுதான்.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. வட தமிழகத்தின் சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் மழை பதிவாகியுள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் புதுச்சேரியில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம், புதுச்சேரி 10 கண்ணு, நீலகிரி மாவட்டம் வென்ட்வர்த், தென்காசி மாவட்டம் சிவகிரி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை, தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, காக்காச்சி, தொண்டாமுத்தூர், கடலூர் அண்ணாமலை நகர், விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, வானூர், திருக்குவளை, சீர்காழி, மாஞ்சோலை, கடலூர், தலைஞாயிறு, சிதம்பரம், காரைக்கால், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், கொள்ளிடம், அரியலூர், புவனகிரி, அரியலூர் கேம்ப், கோடியக்கரை, வீரபாண்டி, வேளாங்கண்ணி, ஸ்ரீவில்லிபுத்தூர், பெலாந்துறை ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, வீரகுவூர், பெரியாறு, சேத்தியாத்தோப்பு, முண்டியம்பாக்கம், குடித்தாங்கி, வேதாரண்யம், வானமாதேவி, நன்னிலம், விழுப்புரம், வடக்குத்து, உளுந்தூர்பேட்டை, கருப்பாநதி அணை, திருத்துறைப்பூண்டி, திருப்பூண்டி, பிளவக்கல், பன்ருட்டி, தரங்கம்பாடி, கன்னியாகுமரி, லால்பெட், திருக்கனூர், ஸ்ரீமுஷ்ணம், மூலக்கரைப்பட்டி, ஒட்டப்பிடாரம், நடுபட்டம், நெய்வேலி, செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர், கோயம்புத்தூர், நீடாமங்கலம், போடிநாயக்கனூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் பல இடங்களில் 2 முதல் 7 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இதே வானிலை நிலவியது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் குறிப்பிடத்தக்க அளவு 5 முதல் 8 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 35.6 டிகிரி செல்சியஸ் திருத்தணியில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.8 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு

வெப்பநிலை 11.9 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. நாளை தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி

0: தேனி, திண்டுக்கல், மதுரை, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரல் விழும் வாய்ப்பும் உண்டு. அடுத்த 48 மணி நேரத்திலும் இதே வானிலை நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிக அளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 32.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.8 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். செமிகண்டக்டர் துறையிலும் இந்தியா முத்திரை பதித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் வாயிலாக ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக்கா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக்கா அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. ஆசிய மற்றும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு
4: தென்பாண்டி இசையோடு
3: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
4: குமரி பண்பலை 101.

இலக்கியங்கள் வழியும் கலை வழியும் யதார்த்தமான மக்கள் வாழ்வியலை கதை வழி மக்கள் உள்ளங்களில் பதிய செய்து சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்து சீர்படுத்துபவை நாடகங்கள். இவ்வகையில் நாடகம் என்ற சொல் இடம்பெற்ற திரைப்பட பாடல்களை தேர்வு செய்து இன்றைய நம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சிக்காக அனுப்பியிருக்காங்க நமது நேயர் கருங்கல் எஸ் விஜயா அவர்கள். வந்தாரை வரவேற்று நாடகத்தின் பொருண்மையை கூறி அறிமுகப்படுத்தி இசைக்கும் கலை உள்ளங்களின் காவிய கானம் இது. காவிய தலைவன் திரைப்பட பாடலை இப்போ கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 3:03. நேர்களை இப்பொழுது முதல் மாலை 4 வரை நம்ம குமரி பண்பலை 101 நாம கேட்கலாம் தேநீர் நேரம். இதில் இன்று திரைக்களஞ்சியம். தமிழும் இணைந்த ஒப்பற்ற கலை பொக்கிஷம் நாடகம். நாடக கலை சிறப்புற்று திகழ்ந்த பெருமைக்குரிய பகுதி நம் தமிழகம். சிலப்பதிகாரம் போன்ற காப்பிய நூல்களின் வழி என்றும் நாடகத்தின் சிறப்பினை நாம் அறியலாம். பம்மல் சம்பந்தம், சங்கரதாஸ் சுவாமிகள், அவ்வை சண்முகம் போன்ற பல சான்றோர்களால் வளர்க்கப்பட்ட தமிழ் நாடக கலை இன்றும் தொலைக்காட்சி வானொலி வழி சிறப்புற்று திகழ்கின்றது. பழம்பெரும் தமிழ் திரைப்பட கலைஞர்கள் நாடகங்களில் நடித்து பெருமை பெற்ற பின்புதான் திரையுலகில் பரிணமித்தார்கள். இப்படி

0: கண்ணாடி இல்லாம ஆளி மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நகரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோனு கவலையா இருக்கு.
2: கிம்ஸ்க்கு போ. ஹெரனியா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: தில் மலர்ந்த தாமரை மலரின் அழகினை ஒத்த தமிழ் மகள் அவள். அழகில் ஒளிரும் மாணிக்கமாய், பேச்சில் பைங்கிழியாய், நடையோ நாட்டியமாய், இப்படி நவரச நாடகமாய் காட்சியளிக்கும் கலைமகளின் அழகினை கவிவழி உரைக்கின்றாரோ நம் கவிமகன். உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்பட பாடல் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் MS விஸ்வநாதன் அவர்களின் இசையமைப்பில் SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

அடுத்தடுத்து தொடர்கின்றது தொலைக்க எண்ணும் நினைவுகள். இருப்பினும் தாளம் போட்டு ரசிக்கத் தூண்டும் வகையில் அமைந்த அழகிய கானம் இது. இல்லாத மேடையில்

எழுதாத நாடகத்தை கண்டுகளித்தால் எப்படி இருக்கும்? உரைக்கின்றது இந்த ராகம். கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் வாணி ஜெயராம், பி சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் பாடல்.

0: ராஜாக்கமங்கலம் தங்க மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
4: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும். எந்த காலேஜ்க்கு போலாம்?
5: ரியா, தூத்தூர் செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
4: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
5: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்தூர்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
6: Pontius Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
7: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Super Speciality Hospital.
8: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், நம்ம குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது மாலை 3:25 ஆகியாச்சு. நம்ம குமரி பண்பலை நூற்றிலிருந்து தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்டுட்டு இருக்கோம். முத்தமிழில் அரங்கேறும் நாடகத்தில் முக மலர்ச்சியுடன் புதுமுக நங்கையின் நல்வரவு, வாழ்வின் உயர்வையும் வசந்தமான வாழ்வையும் எண்ணி நடிக்க வந்த மங்கையை வரவேற்று நல் இசை பாடும் நாயகனின் கானம் இது. MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில், TM சவுந்தரராஜனின் குரலில் ஊட்டி வரை உறவு திரைப்பட பாடல் இதோ.

0: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
1: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ஐசியூ அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில். அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி பழவிளை நாகர்கோவில்
4: அரசு உதவி பெருமை கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
3: EE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
4: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
3: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
4: 0465225300.
5: வாழ்வியலில் சக மனிதனாகவும், நாடகத்தில் சிறந்த நடிகராகவும், ஆடலில் மேன்மையுற்ற கலைஞராகவும், பாடுவதில் உயர்ந்த பாடகராகவும் தன்னை நெறிப்படுத்திய கலைஞன் உயர்ந்த எண்ணங்களையும் நல்ல வாழ்வியலையும் கூறி இசைவழி தன் நிலையை உரைக்கின்றாரோ? சிரித்து வாழ வேண்டும் திரைப்பட பாடல் TM சவுந்தரராஜன் குரலில் பி சுசீலா இணைந்து பாட MS விஸ்வநாதன் இசையமைப்பில் இதோ பாடலை கேட்கலாம்.

0: நளினமுடன் நடக்கும் நங்கையின் அசைவுகளைக் கண்டு இன்புறும் தலைமகன். கலை ரசனையில் உள்ளம் ததும்ப விழிகள் கண்ணுற்றதை விந்தை உற எடுத்துரைக்கின்றாரோ? பாதங்கள் பவ்யமாய் அடியெடுத்து வைக்க நடை நாடகமாய் தென்படுகின்றதோ நம் தலைமகனுக்கு? கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் கே வி மகாதேவன் இசையமைப்பில் டி எம் சவுந்தரராஜன் குரலில் அன்னை இல்லம் திரைப்படத்தின் பாடலை இப்போது நாம் கேட்கலாம்.
1: இந்தியாவின் நம்பிக்கை

0: போறா தைய தக்க தைய தக்க உய்யா.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்ஸ் அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்ஸா நீட் அகாடமி வழங்கும் +1 நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் CA ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்

0: மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445819800, போன் 04652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
1: அபிநயம் மீட்ட வியப்புற்ற உற்றவரின் மனம் உரைப்பதுதான் என்ன? அத்தனை நாடகங்களையும் கண்டு களித்த தித்திப்பு மனதுள் நிறைந்த பூரிப்பினை ஏற்படுத்துகின்றதோ? வெளிகளின் நாடக அரங்கேற்றம் சபையேற இசைவழி கேட்டு ரசிப்போம் நம்ம குமரி பண்பலை 101. ஜி ராமநாதனின் இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசனின் வரிகளில் ஜிக்கி TM சவுந்தரராஜன் பாடியுள்ள பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மதுரை வீரன்.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
2: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 0465223066
2: செல் நம்பர் 9488230666
3: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
4: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
3: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
4: குமாரகோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
3: சேர்க்கை நடைபெறுகிறது.
5: நேர்களை உங்களுக்காக ஞாபகப்படுத்திடுறோம், இன்னைக்கு சாயங்காலம் 4-2 முதல் 5 மணி வரை இடம்பெறும் SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நீங்க பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இப்போதே அந்த குறுஞ்செய்தியை அனுப்பலாம். குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டிய அலைபேசி எண் 94-95-96-32-10. NGL ஸ்பேஸ் உங்கள் பெயர், ஊர், பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் போன்ற விவரங்களுடன் 94-95-96-32-10 என்ற அலைபேசி எண்ணிற்கு குறுஞ்செய்தியை அனுப்பி SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடல நம்ம குமரி பண்பலை நூற்றுல கேட்டு ரசிக்கலாம்.
6: ஆகாஷ்வாணி தனது 90ஆவது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
7: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
6: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
7: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
6: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை,
7: கட்டுரை போட்டியின் தலைப்பு
6: வானொலி ஒரு வரப்பிரசாதம்,
7: வினாடி வினாவின் மைய கருத்து
6: ஆகாஷ்வாணி இன்று வரை, வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
7: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
5: நம்ம குமரி பண்பலை நூற்றுள்ளது தேநீர் நேரத்தில் திரைக்களஞ்சியம் கேட்டுட்டு இருக்கோம். எண்ணங்கள் மகிழ்வுற கண்டு கழித்த இனிய நினைவுகளை எண்ணும் நல் மனது, மறந்து போன நிகழ்வுகளை நினைவூட்ட உற்றவர்களுக்காக பட்டியலிடும் பருவ நாடகம் இதுவோ? இரவும் நிலவும் கூட இவர்கள் நிஜ வாழ்வியல் குறித்து உரைக்குமாம். தூது வழி பதில் அறிய வினா தொடுக்க உரைக்கின்றாரோ இந்த மாது? MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் பி. சுசீலா குரலில் புதிய பறவை திரைப்படத்தின் பாடல்

0: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
1: அட்வான்ஸ்டு ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட்னு எல்லாமே ஒரே SUV-ல 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
2: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டே?
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
5: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
6: நதிகள் ஜதியுடன் சதிராட, மேகங்கள் தாலாட்டாய் தவழ, கார்காலம் வசந்தமாய் பரிணமிக்க, மங்கையர்கள் மகிழ்ச்சியில் பூரிக்க, அந்த நாணம் கூட நாடகமாய் புலப்படுகின்றதோ நம் தலைமகனுக்கு. இமயம் திரைப்பட பாடல் MS விஸ்வநாதனின் இசையமைப்பில் பாடலை பாடியிருக்காங்க KJ யேசுதாஸ், வாணி ஜெயராம்.

தமிழகம் என்ற சொல் இடம்பெற்ற திரைப்பட பாடல்களை இன்றைய தேநீர் நேரம் திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் நமக்காக தேர்வு செய்து அனுப்பிய நமது நேயர் கருங்கல் எஸ் விஜயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் ஸ்ரீ நிர்த்தியா. நினைவுபடுத்துகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:25 நம்ம குமரி பண்பலை 101 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். அமுத சுரபி, இதில் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னைக்கு கோகோ நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்களை பெறலாமே. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளைச் சேர்ந்த 81% குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெளிநாட்டினர் வாக்கு செலுத்தியது தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஷியான்ஷி வேலி ஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சென்னை பெங்களூரு அணியையும் ஒடிசா பஞ்சாப் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:03.

நேர்களை 4 மணி வரை கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். நேர்கள் எஸ்எம்எஸ் ஃபைலாக விரும்பி கேட்டிருக்கும் பாடல்களை 5 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக வருகிறது ஆத்மா என்னும் திரைப்படத்திலே இடம்பெற்ற விளக்கு வைப்போம் என்னும் பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் புனேநகர் ஜெயக்குமார். இதோ பாடல் இப்போது.

நேரம் 4:09. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ். SMS வாயிலாக தங்கள் விருப்ப பாடல்களை கேட்ட நேயர்களின் அந்த விருப்ப பாடல்கள் இப்போது வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இனி வரும் பாடல் நம்பற்ற திரைப்படம் சமுத்திரம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் சுங்காங்கடை சாய் சரண், ஏகஸ்ரீ, ஆரிக், மகிழ் மித்ரன் ஆகியோர். இதோ அவர்கள் விரும்பிய பாடல்.

நேர்களே, எஸ்எம்எஸ் வாயிலாக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்ப பாடல்கள். நேரம் 4:16:45. இந்த நேரத்தில் இனி வரும் பாடல் எனது பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கும் அந்த நேயர் சுங்கங்கடை ஷீலா. இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பற்றிய திரைப்படம் அன்புள்ள அப்பா.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
2: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.

நேரம் 4:22. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வெள்ளமோடி நடராஜன் எனும் நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் பெற்ற திரைப்படம் முத்து. இதோ அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடலை கேட்டு மகிழ்வோம்.

நேர்களே, இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு சின்ன சிறுவர்களை கலந்து கொள்ள செய்ய வேண்டுமா? அவர்களை இப்போதே தயார் செய்யுங்கள். பாடல்கள், கதைகள், துணுக்குகள், திருக்குறள் என்று பல்வேறு விதமான தகவல்கள் வாயிலாக உங்கள் குழந்தைகளின், செல்ல குழந்தைகளின் திறமைகளை அகில இந்திய வானொலியில் நீங்கள் வெளிப்படுத்தலாமே. இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரல நிகழ்ச்சி. நேரம் சரியாக 4:30.

0: நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ். எஸ்எம்எஸ் வாயிலாக நேர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனிவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் கிழக்கு வாசல் பச்சைமலைப்பூ என்னும் இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் நாகர்கோவில் முருகன், நாகராஜன் மணி.
1: பச்சைமலைப்பூ நீ உச்சி மலத்தேன்,

0: நேர்களே, இன்றிரவு 8:30 இலக்கிய சோலை, இலக்கிய சுடர், அகிலையின் அறநெறி வாழ்க்கை. உரை வழங்குகிறார் ஆசிரியர் சி. ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தேனமது தொடர் படைப்பாளர் ஹெச். முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் ஆகியன கேட்கலாம். எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் பெற்ற திரைப்படம் காந்தி பிறந்த மண். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் இரணியல் பழனியா பிள்ளை.
1: ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா,

நேர்களை இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரிநிலா நேர்களை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழலாம். நேர்களை இன்றிரவு 9:15 நேரம் 4:41. நேர்களை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ் குமரி பண்டலை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் லீபுரம் ஸ்ரீதேவி பொன்குமார். இவரின் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரண்மனை கிளி.

நேர்களே, இன்று மாலை 5:02 வெப்ப அலையிலிருந்து கால்நடைகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பது குறித்த தகவல்களை தருகிறார் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் எஸ் முகமது கான் அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம் கேட்கலாம்.

குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது SMS உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பெற்ற திரைப்படம் அரண்மனை கிளி. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் நாகர்கோவில் ஜான்.

நேர்களை இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். அமுதசுரபி, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னைக்கு கோகோ, நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.

எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அப்பு. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர் செட்டிக்குளம் சுஜி.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். டெங்கு பரவலை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாகாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தன்வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல், மகளிர் நலன், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிமவளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. விபத்தில்லா பட்டாசு உற்பத்தி செய்ய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய், இரவு பொழுதின் இனிமையாய், என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. நேர்களே, இனி கேட்கலாம்
4: ஆகாஷ்வாணி. நாகர்கோவில் குமரி பண்பலை 101 வெப்ப அலையிலிருந்து கால்நடைகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பது குறித்த தகவல்களை தருகிறார் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் எஸ் முகமது கான் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். நான் கால்நடை பராமரிப்பு துறையில் மண்டல இணை இயக்குநராகிய டாக்டர் எஸ் முகமது கான் கால்நடைகளில் ஏற்படும் வெப்ப அலையிலிருந்து பாதுகாப்பு தொடர்பான வழிமுறைகளை தெரிவிக்க உள்ளேன். கால்நடைகளின் உடல் நலம் மற்றும் உற்பத்திக்கும் அதிக வெப்பம் பெரும் சவாலாக உள்ளது. கோடை காலத்தில் வெப்ப அலையிலிருந்து கால்நடைகளை பராமரிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கால்நடைகளில் ஏற்படும் வெப்ப அயற்சியின் அறிகுறிகள்: நிழலில் தஞ்சம் புகுதல், பசியின்மை, அதிகமாக தண்ணீர் பருகுதல், வாய் திறந்த நிலையில் சுவாசித்தல், அதிகமான அளவு உமிழ்நீர் வடிதல், வேகமாக மூச்சு விடுதல், உடலின் வெப்பநிலை மிகவும் அதிகமாயிருப்பது. கடுமையான வெப்ப அயற்சியின் அறிகுறிகள்: கால்நடைகள் நடுங்குவது மற்றும் மயங்கி விழுவது. கரை மாடுகளுக்கான கோடைகால பராமரிப்பு: வெப்ப அயற்சி மற்றும் வெப்ப அலையிலிருந்து கால்நடைகளை கறவை மாடுகளை பாதுகாக்க விவசாயிகள் இப்போது சொல்லப்படும் வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அடைக்கப்பட்ட அல்லது நெருக்கமான இடத்தில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். கொட்டகையினை சுற்றி விரைவாக வளரும் நிழல் தரும் மரங்களை நடுவதன் மூலம் கொட்டகையின் உட்பகுதியில் குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ளலாம். நீர் தெளிப்பான் அமைப்பது, குளிர்ந்த நீரினை கால்நடைகளின் மேல் தெளிப்பது, மின் விசிறி அமைப்பது ஆகியவற்றின் மூலம் கோடை வெப்பத்தினால் ஏற்படும் அயற்சினை தவிர்க்கலாம். மேலும் மாட்டுக் கொட்டகையின் கூரைக்கு மேலேயும் நீர் தெளிப்பான் அமைக்கலாம். இதனால் பால் உற்பத்தி அதிகரிக்கும். கால்நடைக்கு ஒரு நாளைக்கு 4 அல்லது 5 முறையாவது குடிப்பதற்கு உகந்த குடிநீர் கொடுக்க வேண்டும். கறவை மாடுகளுக்கு எப்பொழுதும் தண்ணீர் கிடைக்கும் வகையில் தண்ணீர் தொட்டியை அமைக்க வேண்டும். மாடுகளை தண்ணீர் குடிக்கச் செய்யும் போது கலப்பு தீவனத்தை தண்ணீரின் மேல் சிறிதளவு தூவதால் மாடுகள் தண்ணீர் பருகும் திறன் அதிகரிக்கும். இது போன்ற வெப்ப காலகட்டங்களில் உப்பு கட்டிகளை, சால்ட் லிக்ஸ், கொட்டைகளின் தொங்க விடுவதன் மூலம் கால்நடைகளின் தண்ணீர் பருகும் திறன் அதிகரிக்கும். கோடை காலம்

இடங்களில் மாடுகளை காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலையில் 3 மணி முதல் 7 மணி வரையிலும் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். காலை 10 மணி முதல் மத்தியம் 3 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. கால்நடை தீவனங்களை வெட்ட வெளியில் போட வேண்டாம். கறவை மாடுகளில் மாலையில் பால் கறக்கும் நேரத்தை தாமதப்படுத்த வேண்டும். கால்நடையின் தீவன தேவையை பூர்த்தி செய்ய மண்ணில்லா நீரியல் பசுந்தீவன உற்பத்தி ஹைட்ரோபோனிக்ஸ் பசுந்தீவனம் அசோலா ஆகியவற்றை மேற்கொள்ளலாம். பருவமழை காலங்களில் பசுந்தீவனம் அதிகமாயிருக்கும் போது அவற்றினை ஊறுகாய் தீவனமாக மாற்றி கோடையில் உணவாக அளிக்கலாம். எருமை மாடுகள் வளர்ப்போர் குளியல் தொட்டிகளை உருவாக்கி எருமை மாடுகளை வெயில் நேரங்களில் அத்தொட்டுகளில் விடும்போது வெப்ப அயற்சியிலிருந்து பாதுகாக்கலாம். ஆடுகளுக்கான பராமரிப்பு. பொதுவாக வெள்ளாடுகள் வெப்பத்தின் தாக்கத்தால் ஏற்படும் விளைவுகள் சற்று குறைவாகவே இருக்கும். ஆனால் செம்மறி ஆடுகளில் உடல் ரோமங்கள் அதிகமாக இருப்பதால் அச்செம்மறி ஆடுகளில் வெப்ப அயற்சியினால் ஏற்படும் விளைவுகள் அதிகமாக இருக்கும். வெப்பத்தின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருக்கும் போது கொட்டகையின் மேற்கூரையில் வைக்கோல் அல்லது தென்னங்கிற்றை பரப்பி அதன் மேல் தண்ணீர் தெளிப்பதால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து இறப்பு ஏற்படுதல் மற்றும் வளர்ச்சி குறைதல் போன்றவற்றை தவிர்க்க முடியும். ஒரு ஆடு 8 முதல் 12 லிட்டர் அளவிற்கு தினசரி நீர் அருந்தும். கோடை காலங்களில் மேய்ச்சல் பகுதியில் நல்ல சுத்தமான குடிநீர் இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும். கோடை காலங்களில் ஆடுகளுக்கு தேவையான சோடியம் மற்றும் பொட்டாசியம் சத்துக்களை தாது உப்பு கட்டிகள் கட்டி தொங்க விடுவதன் மூலம் அளிக்கலாம். உயர்வலி ஏற்றத்தால் ஏற்படும் அழுத்தத்தை குறைக்க விட்டமின் ஏ இ மற்றும் சி முதலியவற்றை அளிக்கலாம். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் போது ஆடுகளை காலை 6 மணி முதல் 11 மணி வரை மேய்ச்சலுக்கு உட்படுத்த வேண்டும். அதே போன்று மாலை நேரங்களில் மீண்டும் மேய்ச்சலுக்கு மாலை 3 மணி முதல் 7 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் காலை 11 மணி முதல் மத்தியம் 3 மணி வரை மேய்ச்சலுக்கு அனுப்பக்கூடாது. மரத்தீவனம் பொதுவாக கொடுக்காப்புலி வாகை வேம்பு கருவேல் சூபாப்புல் மா பலா ஆல் அகத்தி அரசு போன்ற மரங்களின் இலைகள் ஆடுகளுக்கு சிறந்த உணவாகும். கிராமங்களில் அதிகமாக கோடையில் கிடைக்கும் வெல்வேல் மற்றும் கருவேல் உலர்காய்கள் ஆடுகளுக்கு மிகச்சிறந்த புரதச்சத்து மிக்க உணவாகும். உடல் நலம் பேணுதல் ஆடுகளுக்கு கோடை காலத்திற்கு முன்பாக அம்மை நோய் தொண்டையடைப்பான் நோய் கோமாரி நோய் ஆட்டுக்கொல்லி நோய் முதலியவற்றுக்கு தடுப்பூசி போட வேண்டும். இப்போது கோழிகளுக்கான கோடைகால பராமரிப்பு முறைகளை பார்க்கலாம். வெப்ப காலங்களில் கோழிகளின் உடல் வெப்பநிலை அதிகரிப்பதால் தீவனம் எடுக்கும் திறன் குறைகிறது. அதிக உடல் வெப்பத்தை வெளியேற்றும் முயற்சியில் கோடையில் கோழிகள் அதிக அளவு வெப்ப அயற்சிக்கு ஆளாகின்றன. இதன் அறிகுறிகளாக கோழிகளின் உடல் எடை குறையும். குடிநீர் தொட்டியை சுற்றி அல்லது தனியே ஒரு ஓரத்தில் அமர்ந்து கொள்ளும். உமியில் உடம்பை புதைத்துக் கொள்ளும். வாய் திறந்து மூச்சுவிடும். எச்சம் தண்ணீராக கழியும். நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இறுதியாக மூளைக்கு செல்லும் இரத்தத்தின் வெப்பம் அதிகரித்து இறப்பு விகிதம் கூடும். கோடையில் கோழிகளுக்கு வழக்கத்தை விட அதிகமாக இடவசதி அளிக்க வேண்டும். அதாவது ஒரு அறையில் வழக்கத்தை விட 20 விழுக்காடு குறைவான எண்ணிக்கையில் கோழிகளை வளர்க்க வேண்டும். கோழிகளுக்கு உச்சி வெயில் நேரத்தில் தீவனம் அளிக்கக்கூடாது. மாறாக இரவிலும் விடியற் காலை பொழுதிலும் தீவனம் அளிக்க வேண்டும். கோடையில் ஈரமான எச்சத்தால் கூளம் கட்டியாகி போனால் அதுவே அதிக வெப்பம் உண்டாக்க காரணமாகி விடுவதால் கூளத்தை அவ்வப்போது மாற்ற வேண்டும். கோழிகளுக்கு குடிநீரில் விட்டமின் சி மருந்தினை கோழி ஒன்றுக்கு 10 மில்லி வீதம் கொடுக்கலாம். கோழிகளுக்கு அயற்சி நீக்கும் பி காம்ப்ளெக்ஸ் குளுக்கோஸ் போன்றவற்றை கலந்து கொடுக்கலாம். இதே போன்று இதர வகை பறவைகளுக்கு போதுமான நிழற்கூரைகள் அமைத்து கொடுத்து போதுமான நீர் கொடுக்க வேண்டும். செல்ல பிராணிகளில் வெயில் காலங்களில் வாகனங்களில் தனியே விட்டு செல்லக்கூடாது. வெயில் காலங்களில் கால்நடைகளை வாகனங்களில் கொண்டு செல்லும் போது என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் என்பதை பொது தெரிந்து கொள்ளலாம். கால்நடைகளை இடமாற்றம் செய்வதை நன்கு திட்டமிட்டு அவற்றின் நலம் பாதிக்கா வண்ணம் செயல்படுத்த வேண்டும். நன்கு தெரிந்த வழியில் நிழல் மற்றும் தண்ணீர் இருக்கும் ஓய்விடங்களை குறித்து கொண்ட பின்னர் பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதிகாலை அல்லது மாலை அல்லது இரவு நேரங்களில் வாகனங்களில் கால்நடைகளை இடமாற்றம் செய்வது மிகவும் சிறந்தது. ஓய்விடங்களில் வாகனத்தை நிழலில் காற்றின் திசைக்கு எதிராக நிறுத்த வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் ஆடுகளுக்கிடையே காற்றோட்டத்தை அதிகரிக்க செய்ய முடியும். மேலும் வாகனத்தினுள் வெப்பம் அதிகரிப்பதை தடுக்க குறைந்த நேரமே ஓய்விடங்களில் வாகனத்தை நிறுத்த வேண்டும். கால்நடைகளுக்கு இடையில் நல்ல காற்றோட்டத்தை உறுதிப்படுத்த வாகனத்தின் வெளியில் 85 விழுக்காடுக்கு மட்டுமே கால்நடைகளை ஏற்ற வேண்டும். கோடை வெப்பம் அதிகரிக்கும் போது தெருநாய்கள் தண்ணீர் கிடைக்காமல் ஆக்ரோஷம் அடையும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையினை தவிர்க்க பொது இடங்களில்
பாத்திரங்களில் சுத்தமான குடிநீர்

0: நீரை வைப்பதன் மூலம் அதன் தாகம் குறைக்கப்பட்டு வெப்பாலையிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. இதனால் நாயினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறையும். இவ்வளவு நேரம் தெரிவிக்கப்பட்ட வழிமுறைகளை கால்நடை வளர்ப்போர் மற்றும் பொதுமக்கள் பின்பற்றி கால்நடைகளையும் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: வெப்ப அலையிலிருந்து கால்நடைகள் மற்றும் பறவைகளை பாதுகாப்பது குறித்த தகவல்களை தந்தவர் கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் டாக்டர் எஸ் முகமது கான் அவர்கள்.

நேரம் 5:11. நேர்களை குமரி பண்பலை 101 இனி கேட்கலாம் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரமாக வருகிறது முல்லைச்சரம். நம் கனவு மாளிகையில் மாணிக்க மரகதங்களின் அணிவகுப்பு, இந்த மதன மாளிகை நம் காதலின் வசந்த மாளிகை என்கின்றான் இந்த காதலன். முல்லைச்சரத்தில் முதலாவதாக வரும் பாடல்கள் பற்றிய திரைப்படம் ராஜபா ரங்கத்துறை. பாடலை பாடியோ டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா. பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

திரைச்சரத்தில் இருவரும் பாடலும் பெற்ற திரைப்படம் அண்ணன் ஒரு கோவில். இது பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடல் இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன். அன்று சொன்ன வேதம் நம் பாசத்தின் பொன்னொழி தீபம், என் அன்பு அண்ணா

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

கொள்ளைச்சரத்தில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசை சிறப்பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலும் பெற்ற திரைப்படம் பன்னீர் நதிகள். பாடலை பாடியர் கே ஜே ஜெயஸ்தாஸ், பாடல் கீசை சங்கர் கணேஷ், பாடல் வரிகள் முத்துலிங்கம். தரையிறங்கி வந்த தன்னிரவு கால் முளைத்து ஜதிப்பென்றால் இதோ இப்படித்தான் இருக்குமோ

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட.
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.

நேரம் 5:28. நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். உன் சந்நிதி வாசலின் மாக்கோலத்தில் நான் இருக்க நீ பூக்கோலம் தர ஏனினும் தாமதமோ? வரும் பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கவிஞர் வாலி, பாடலை பாடியவர் எஸ் ஜானகி. பாடலிடம் பெற்ற திரைப்படம் தென்றலே என்னை தொடு.

நம் காதல் கோட்டைக்குள் காதலை தவிர காற்றுக்கும் கூட இடமில்லை என்கின்றார்கள் இந்த காதலர்கள். பாடலின் படம் மாவீரன். பாடலை பாடியர் மலேசியா வாசுதேவன் சித்ரா. பாடலுக்கு இசை இளையராஜா.

நேரம் 3:37. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் பாடல் பெற்ற திரைப்படம் திருடா திருடா. பாடலை பாடியோர் மனோஜ் சித்ரா, பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், பாடல் வரிகள் வைரமுத்து. எங்கள் நெற்றி வியர்த்தால் நிலவும் கூட கொதித்தெழும், நாங்கள் வாழும் பூமியில் மலர்கள் கூட மணக்கும் தமிழ் பேசும்.

நேரம் சரியாக 5:43. நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். உன்னை காணும் கண்கள் இமைக்க மறுக்கிறது, கனவு காணும் கண்கள் திறக்க மறுக்கிறது, கனவிலும் நீயே வருவதால். வரும் பாடலை எழுதியவர் வைரமுத்து, பாடலுக்கு இசை வித்யாசாகர், பாடலை பாடியவர்கள் கோபால் வர்மா, தேவி. பாடலின் படம் தாயின் மணிக்கொடி.

நினைவுபடுத்துகின்றோம் நேர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். அமுதசுரபி, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னைக்கு கோகோ கான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே லதா அவர்கள்.

0: நேரம் 5:48 25 நொடி. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். எரிமலையாய் வலம் வருபவன் உன் பார்வை பனித்துளியால் கரைந்து போகின்றேன், இது என்ன மாயம்? வரும் பாடலின் படம் வாகா. பாடலை பாடியோர் ஜிதின்ராஜ், விக்ரம் பிரபு, இசை டி இமான், பாடலுக்கு இசை மோகன்ராஜ்.
1: என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவள் மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி உங்கள் வீட்டு சின்ன சிறுவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான அருமையான நேரம். இன்றிரவு 8 மணிக்கு பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்கள் குழந்தைகளை இப்போதே தயாராக்குங்கள் பெற்றோரே. நேரம் 5:55. எஸ்எம்எஸ் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இனி வருவது அமரன் பட பாடல். பாடலை பாடியோர் ஹரிச்சரண், ஸ்வேதா மோகன். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ். பாடல் வரிகள் கார்த்திக் நேதா.

நேர்களே, குமரி பண்பலை 101 இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை பாடல்கள் திரை இசை சரமாக அணிவகுத்து வரக்கேட்டோம்.

0: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேரமாறு மணி, ஆகாஷ்வாணி

0: நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம் நேர்களே. கேட்பதற்கு முன்
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
2: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கே பி ரோட், நாகர்கோவில். மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து

0: மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில். மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: இன்றும் நாளையும் நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி நிரல் கேட்போமானே. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை, 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். கிசான் வாணி, உழவருக்கு ஒரு சிந்தனை. இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். அமது சுரபி, பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். தென்னைக்கு கோகோ கான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயல் துறை இணைப்பேராசிரியர் முனைவர் கே லதா அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 இலக்கிய சோலை, இலக்கிய சுடர், அகலிகையின் அறநெறி வாழ்க்கை உரை வழங்குகிறார் ஆசிரியர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள். தேனமுது தொடர் படைப்பாளர் ஹெச் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம். இன்றிரவு 9:15 பவனி வரும் குமரிநிலா நேரலை. இரவு 10:05 அகில பாரத இசை நிகழ்ச்சி, பண்டிட் காவல்யா குமார் கௌரவ் அவர்களின் காயல் இசை கேட்கலாம். இன்றிரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். இனி நாளை நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நலவை கேட்க படைப்பு சென்னை வானொலி நிலையம், 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள், 7:05 முற்றத்தில் இன்று, 7:10 அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறுஞ்செய்தி, 7:35 தென்குமரி தேனலை திரைசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00, 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் திரைசை, 8:30 சர்வரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்குச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி, தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம், 9:02 ஆர்கேஜி நெய் வழங்கும் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை, 9:30 வசந்த அழைப்பு நேரலை. இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தின் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:11.

சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் கொங்கு நாடு உழவு திருவிழா நேற்று முதல் 3 நாட்கள் நடைபெறுகிறது. கோடையை முன்னிட்டு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் செயல்படும் ஓட்டல் தமிழ்நாடு அமுதம் உணவகங்களில் கொங்கு நாடு உணவு திருவிழா 2026 நடைபெற உள்ளது. தமிழகத்தின் பாரம்பரிய உணவு கலாச்சாரத்தை உலகளவில் அறிமுகப்படுத்துவதும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளை ஈர்க்கவும் இந்த சிறப்பு உணவு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் கொங்கு மண்டலத்தின் இயற்கை மனமும் அசல் சுவையும் பாரம்பரிய சமையல் முறைகள் மூலம் பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றன. நம் மண் நம் சுவை நம் பாரம்பரியம் என்ற கருப்பொருளில் நடைபெறும் கொங்கு நாடு உணவு திருவிழா தமிழர் பாரம்பரிய உணவு மரபுகளையும் கலாச்சார பாரம்பரியத்தையும் பாதுகாத்து பரப்பும் முயற்சியாக அமைகிறது. கன்னியாகுமரி ஓட்டல் தமிழ்நாடு அமுதகம் உணவகத்தில் இந்த உணவு திருவிழா நேற்று முதல் நாளை வரை நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு மேலாளர் ஓட்டல் தமிழ்நாடு கன்னியாகுமரி என்ற முகவரியில் தொடர்பு கொண்டு தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். இந்திய அரசு மூலம் சிறந்த சாதனையாளர் நலனுக்கான பத்ம விருதுகள் பத்ம விபூஷன் பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய விருதுகள் ஆண்டுதோறும் குடியரசு தின நாட்களில் வழங்கப்படுகிறது. தற்போது 2026-27 ஆண்டுக்கு கலை இலக்கியம் கல்வி விளையாட்டு மருத்துவம் சமூக சேவை அறிவியல் பொறியியல் பொதுநலத்தொண்டு குடிமை சேவை வர்த்தகம் மற்றும் தொழில்கள் தொழிற்சாலைகள் ஆகிய துறைகளில் சிறந்த சாதனை படைத்த சாதனையாளர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் அதன் விபரத்தினை மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் வளாக இணைப்பு கட்டிடம் நாகர்கோவில் என்ற முகவரியில் அலுவலக வேலை நாட்களில் சமர்ப்பிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. 30/6/2026 பின்வரும் விண்ணப்பங்கள் தகவலின்றி நிராகரிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் அறிவுரைப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மாவட்ட மற்றும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மூலம் வரும் ஜூன் மாதம் 13 மக்கள் நீதிமன்றம் நடத்தப்பட உள்ளது. மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகளை சமாதானமாகவும் விரைவாகவும் முடித்துக் கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மக்கள் நீதிமன்றம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நீதிமன்ற வளாகத்தில் 13/6/2026 அன்று நடைபெறுகிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் விபத்துகளில் இழப்பீடு சம்பந்தப்பட்ட நிலுவையில் உள்ள வழக்குகள் உரிமையல் வழக்குகள் உரிமையல் மேல்முறையீட்டு வழக்குகள் செக் மோசடி மனவிலக்கு தவிர்த்து குடும்ப நல வழக்குகள் மற்றும் இதர பொது பயன்பாடு வழக்குகள் போன்றவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். மக்கள் நீதிமன்றத்தில் வழக்குகள் முடிப்பது சம்பந்தமாக வழக்காடுபவர்களோ அவர்களின் சார்பில் வழக்கறிஞர்களோ வரும் மே 27 செயலாளர் கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு மாற்றுமுறை தீர்வு மைய கட்டிடம் மாவட்ட நீதிமன்ற வளாகம் நாகர்கோவில் 629001 என்ற முகவரியிலோ நேரடியாகவோ அல்லது 04652-291744 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு தங்களது விருப்பத்தினை தெரிவிக்கலாம். இதன் மூலம் தங்கள் வழக்குகளை விரைந்து தீர்வு காணலாம் என கன்னியாகுமரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவர் முதன்மை மாவட்ட நீதிபதி மற்றும் செயலாளர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களை இதுவரை கேட்டது சேவை செய்திகள். இனி கேட்கலாம் த்ரீ இன் ஒன்

0: 3 in 1
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
0: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்க போற தமிழ் வார்த்தை எகினம். எகினம் அப்படின்னா அன்னப்பறவை.
1: உதாரணமா, தடாகத்தில் வெண்ணிற எகினங்கள் மெல்ல நீந்தி சென்றன அப்படின்னு ஒரு வரியை நம்ம பாக்குறோம் அப்படின்னா, குளத்தில் வெள்ளை நிற அன்னப்பறவைகள் மெதுவாக நீந்தி சென்றன அப்படிங்கிற பொருளை அது நமக்கு தருது. நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்.

0: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற வேர்ட் இன்வெட்டிரேட். INVETERATE இன்வெட்டிரேட் அப்படின்னா தீராத அல்லது மாற்றவே முடியாத, ஊறி போன இந்த மாதிரியான பொருளை தருதுங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் அல்லது ஒரு குணம் ரொம்ப காலமா அவர் கூடவே இருந்துருச்சு அப்படின்னா அதை மாற்றவே முடியாத அளவுக்கு அவரோட ஒன்றி போயிரும் இல்லையா, அதுக்கு பேரு தான் இன்வெட்டிரேட்.
1: இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், as an inveterate traveler she has visited over 50 countries. அவளுக்கு பயணம் செய்யறதுங்கிறது அவளோட பிளட்லயே ஊறி போன ஒரு விஷயம். சோ அதனால அவ கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கு சென்றுள்ளாள் அப்படிங்கறத இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ். இன்னைக்கு சயின்ஸ்ல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, சோனிக் பூம், பூம் அப்படிங்கறதுனாலே ஒரு சத்தம் கேக்குது இல்லையா, அதை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோனிக் பூம் அப்படிங்கறது ஒலியை விட வேகமான வேகத்தில் ஒரு பொருள் செல்லும் போது ஏற்படும் ஒரு அதிரடியான சத்தம் மற்றும் அதிர்வு அலை, அதைத்தான் நாம சோனிக் பூம் அப்படின்னு சொல்றோம். வானத்துல மின்னல் வெட்டுறப்ப ஏற்படுற இடி சத்தத்தை காட்டிலும் இது ரொம்பவே கடுமையா இருக்கும். இது எப்படி உருவாகுது தெரிஞ்சுக்கலாமா?
0: இந்த சோனிக் பூம் எப்படி உருவாகுது, எங்க உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஏரோபிளேன் மேல பறக்கும் போது ஒலி அலைகளை வந்து உருவாக்கிட்டே தான் இருக்கும். அந்த ஏரோபிளேன் வந்து ஒலியை விட குறைவான வேகத்துல போகும் போது அது உருவாக்குற ஒலி அலைகள் வந்து அதுக்கு முன்னாடி அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்கும். அதுவே அந்த ஏரோபிளேன் ஒலியுடைய வேகத்தை எட்டுறப்போ அது உருவாக்குற ஒலி அலைகளால முன்னால நகரவே முடியாது. அது எல்லாம் ஒரே இடத்துல குவிஞ்சு ஒரு பெரிய, ஒரு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய அழுத்த சுவரா வந்து அது வந்து மாறுது. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஏரோபிளேன் அந்த அழுத்த சுவரையும் கூட உடைச்சுக்கிட்டு இன்னும் வேகமா, அதாவது சொல்லணும்னா ஒலியை விட வேகமா அது செல்லும் போது அங்க குவிஞ்சிருந்த அந்த ஒரு அழுத்த சுவர் இருக்கு இல்லையா, அந்த ஒலி அலைகள் எல்லாம் ஒரு கூம்பு வடிவில் பின்னால தள்ளப்படுது. இந்த சவுண்ட் தான் நம்ம நிலத்தை வந்து அடையறப்போ நமக்கு பூம் அப்படின்னு ஒரு பெரிய சவுண்டா கேக்குது.
1: இந்த சோனிக் பூமோட சத்தம் நம்ம வீட்டு ஜன்னலை உடைச்சிட்டு உள்ள வரக்கூடிய கெப்பாசிட்டி இங்க உண்டு. அதே மாதிரி இந்த சத்தத்தை நம்ம காதால கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காது கேட்கும் திறனை இழக்கிற அளவுக்கு போயிரும். சோ இந்த கடுமையான சத்தம் காரணமா மக்கள் வாழும் பகுதிக்கு மேல இந்த சூப்பர் சோனிக் விமானங்கள் பறக்க பல நாடுகள்ல தடை விதிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
0: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: இனி கேட்கலாம் மெல்லிசை. கேட்பதற்கு முன்,
1: ஆல மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: மற்றும்
6: நாகர்கோவில் செயின்ட் அல்போன்சா அகாடமி ஃபார் எக்ஸலன்ஸ் இன் அல்போன்சா நீட் அகாடமி வழங்கும் பிளஸ் ஒன் நீட் இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம். 11ஆம் வகுப்பில் மேக்ஸ் பயாலஜி, பியூர் சயின்ஸ், மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் உடன் கூடிய காமர்ஸ் அக்கௌண்டன்சி வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் பிசினஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஆகிய பாடப்பிரிவுகளும் உள்ளன. அல்போன்சா நீட் அகாடமி, அல்போன்சா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேம்பஸ், ARP கேம்ப் ரோட், நாகர்கோவில். மொபைல் 9445898800, 4652265863. அட்மிஷனுக்கு முந்துங்கள்.
7: காமராஜ் தொழில்நுட்ப கல்லூரி, பழவிளை, நாகர்கோவில்.
8: அரசு உதவி பெறும் இக்கல்லூரியில் சிவில், மெக்கானிக்கல்,
7: EE, ஆட்டோமொபைல் பட்டய படிப்புடன் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி பயிலும் வாய்ப்பு.
8: அரசு சலுகைகள், விடுதி வசதி, பேருந்து வசதி,
7: ஆசிரியர்கள் வழிகாட்டுதலுடன் வேலை வாய்ப்பும் பெற அழையுங்கள்.
8: 0465225390.
9: பிளஸ் டூ முடிச்சதும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும், கோச்சிங் கிளாஸ் போகணும், டிகிரியும் படிக்கணும், எந்த காலேஜ்க்கு போலாம்?
10: ரியா, தூத்து செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ்ல டிகிரி முடிச்ச உடனே வேலை கிடைக்கிற மாதிரி குரூப் 1-4 கோச்சிங் டாப் IAS அகாடமியுடன் இணைந்து வழங்கும் TNPSC கோச்சிங்கும் இங்க இருக்கு.
9: அப்போ செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ் தான் பெஸ்ட் சாய்ஸ்.
10: செயின்ட் ஜூட்ஸ் காலேஜ், தூத்து.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் கால் செல் 8903065210.
11: வேலை வாய்ப்புகளை அள்ளி தருகின்ற கல்லூரி
12: நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரி.
11: மனோன்மணியம் சுந்தர்மார் பல்கலைக்கழகத்தின் இணைவு பெற்ற
12: குமார கோயில் நூருல் இஸ்லாம் கலை அறிவியல் கல்லூரியில்
11: சேர்க்கை நடைபெறுகிறது.
13: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
14: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
15: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, KP ரோட், நாகர்கோவில்.
16: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
17: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
18: வீட்ல இருந்து போன் வந்துச்சு, அப்பா ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்களாம்.
19: பதட்டப்படாத, நீ உடனே கிம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. அங்க ICU அண்ட் கிரிட்டிக்கல் கேர்ல 24 மணி நேரமும் அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறதுனால சரியான நேரத்துல சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குது.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
10: Ponchesley Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
6: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Ponchesley Super Speciality Hospital.
1: SS நாயுடு மருத்துவமனை, தாய்மையின் இனிய தொடக்கம் மற்றும் அந்தரங்க பாலியல் ஆரோக்கியம் ஒரே இடத்தில். ரயில்வே நிலையம் அருகில் மகளிர் மற்றும் மகப்பேறு சிகிச்சை குறைந்த செலவில். SS நாயுடு மருத்துவமனை, இடலாக்குடி, நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
8: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

0: பக்கவாதம் மற்றும் முதுகு தண்டுவட பாதிப்பினால் நடக்க இயலாதவர்களை நடக்க வைக்கவும்.
1: குமரி மாவட்டத்தில் முதல் முறையாக சர்க்கரை நோய் பாதிப்பினால் வரும் கை கால் மரத்து போதல் மற்றும் காந்தல் இவற்றில் இருந்து மீண்டு வர உதவும்.
0: நியூரோ மொபிலைசேஷன் மற்றும் போடியாட்ரி மூவ்மெண்ட் தெரபி சிகிச்சை பெறவும் ஓர் அரிய வாய்ப்பு.
1: இம்மாதம் முழுவதும் நியூரோ மூவ்மெண்ட் ரீஹாப் மருத்துவ முகாம்
0: தடிகாரன் கோணம் ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டரில் நடைபெறுகிறது. போன் 9442077704.
1: ஏஜே நியூரோ ரீஹாப் சென்டர், தடிகாரன் கோணம்.
2: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
3: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
2: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
3: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
2: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
3: போன் 7358737358.
1: நாகர்கோவில் சத்தியம் மருத்துவமனையில் குடல் இறக்க நோய்க்கான ஹெர்னியா சிறப்பு சிகிச்சை முகாம்
4: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. மிக குறைந்த செலவில் ஸ்கேன் மற்றும் நுண்துளை அறுவை சிகிச்சை.
1: 2 நாட்களில் வீடு திரும்பலாம். இம்முகாமிற்கு முன்பதிவு செய்ய 04652230666,
4: செல் நம்பர் 9488230666.
0: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
1: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
0: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
1: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
0: போன் 233166 ஆர் 7418150265.
5: நம்ம ஊர் ரோட்ல டிரைவ் பண்றதுக்கான அதிகமான மைலேஜ் இருக்கிற காரா பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப உங்களுக்கான ஒரே சாய்ஸ் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஹைபிரிட் மைலேஜ் இருக்கிற டொயோட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் தாங்க. ஆமாங்க, இதுல ஃபுல் டேங்க் ஃபியூவல் போட்டுட்டு உங்களால 1200 கிலோமீட்டர் வரை டிரைவ் பண்ண முடியும்.
6: அட்வான்ஸ்ட் ஹைபிரிட் டெக்னாலஜி, சைலன்ட் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ், லக்ஸரி கம்ஃபர்ட்னு எல்லாமே ஒரு SUV-ல. 2025 மாடலுக்கு அட்டகாசமான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு.
7: மேலும் விவரங்களுக்கு ஆனமலை டொயோட்டா நாகர்கோவில் கால் 7373035400.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாக்கே

0: மைனேனி இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமருக்கு ஹேக் நகரில் அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச் அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் பிரதமர் கூறினார். 14 வயது முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக் கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக் கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும் இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார்.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்கள் பயன்படுத்தி வந்ததாகவும் தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தென்மேற்கு பருவமழை இந்திய கடல் பகுதிகளான தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகளிலும், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளிலும் இன்று துவங்கியது.

0: மற்றும் தென்மேற்கு பருவமழை இந்திய நிலப்பரப்பில் கேரள மாநிலத்தில் மே 26 வாக்கில் துவங்கக்கூடும். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை 8 மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அவற்றை ஒட்டிய சில மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மே 17 முதல் மே 19 வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வான ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசான மழையும் நாளை மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 4 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
1: நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நாளை மறுநாள் மலர் கண்காட்சி தொடங்க உள்ளது. இதையொட்டி சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் வெளிமாநிலம் மற்றும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகின்றனர். இவர்கள் கண்டு ரசிக்க உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் வருகிற 18 தேதி 128 மலர் கண்காட்சி துவங்குகிறது. இந்நிலையில் மலர் கண்காட்சிக்காக சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமான், பால்சம் மற்றும் புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஓரியண்டல் லில்லி, ஏசியாட்டிக் லில்லி, டெய்லியாக்கள், மேரிகோல்டு, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி பெட்டோனியா, பிளாக்ஸ், ஆண்ட்ரினியம், ஆஸ்டர், ஜெர்பரா, சால்வியா போன்ற 10 லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்ட நிலையில் அவற்றில் பல வண்ண மலர்கள் பூத்துக் குலுங்குகின்றன. மேலும் மலர் கண்காட்சியினையொட்டி மலர் கண்காட்சி மாடம் மற்றும் கண்ணாடி மாளிகையில் 50,000 வண்ண மலர் தொட்டியில் அடுக்கி வைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 128 மலர் கண்காட்சியை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்திற்கு எதிர்வரும் 18 உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: மாவட்ட செய்திகள். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வர ராவ் பூங்காவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மறுசீரமைப்பு பணிகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் சுரங்கப்பாதையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சிசிடிவி கேமரா உள்ளிட்ட பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு மாலதி ஹெலன் இன்று ஆய்வு செய்தார். சென்னை பெருங்குடியில் தீயணைப்புத்துறை இயக்குநர் திருமதி சீமா அகர்வால் தலைமையில் தீ தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே டிராக்டர் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் ஒருவர் உயிரிழந்தார், இருவர் காயமடைந்தனர். நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை வந்தடைந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார், கஜகஸ்தானின் கிரிகோரி லொமாக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப் பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்தி நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிசா இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. புவனேஸ்வரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 14 முதல் 18 வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாண்டா சாக்கேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. நேர்களே திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: திரையிசையில் இனி வருவது வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் உன்னி

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

கொடி. நேரம் 6:51. நேர்வே குமரி பண்பலை 101 கேட்டுக் கொண்டிருப்பது திரைசை. நிகழ்ச்சியில் இனிவரும் பாடல் பெற்ற திரைப்படம் உயிரே உனக்காக. பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலுக்கு இசை லக்ஷ்மிகாந்த் பியாரிலால்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
3: இம்மாதம் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
2: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
3: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
2: போன் 2331666 or 7418150265.

0: அழகன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடிய பாடல் நிறைவேறுகிறது. திரையிசை நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேர்களே, இதை கேட்கலாம். இனிசை நேரம் கேட்பதற்கு முன்
1: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

நேர்களை இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: ஆகாஷவாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா.
1: திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் 13,447 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இதில் 12,597 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது 93.68 விழுக்காடு தேர்ச்சி விகிதமாகும். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வரிசையில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுத் தொகை வழங்கி பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புண்ணியகோட்டி, துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் உடனிருந்தனர். இந்திய தேர்தல் ஆணையத்தால் கடந்த மார்ச் 15 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தேர்தல் முடிவு

0: முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டதால் திருப்பத்தூர் மாவட்டத்தில் மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் மீண்டும் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து பல்வேறு துறை சார்ந்த 190 கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் பெற்றுக் கொண்டார். பெறப்பட்ட மனுக்களை துறை சார்ந்த அரசு அலுவலர்களிடம் வழங்கி உரிய விசாரணை மேற்கொண்டு தகுதியானதாக இருப்பின் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். மேலும் திருப்பத்தூர் மேல் அச்சமங்கலம் பகுதியை சேர்ந்த 2 சிறுவர்கள் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பல்வேறு ஸ்கேட்டிங் போட்டிகளில் வெற்றி பெற்று தற்போது தேசிய அளவில் நடைபெற உள்ள போட்டிகளுக்கு பங்கு பெற உள்ளதை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் உதவி கோரி மனு அளித்தனர். மனுவின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் சமூக பங்களிப்பு நிதியிலிருந்து ரூபாய் 64,000 மதிப்புடைய 2 ஸ்கேட்டிங் ஷூக்களை வழங்கினார். மேலும் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் 1 மாற்றுத்திறனாளிக்கு ரூபாய் 1,400 மதிப்பிலான ஊன்றுகோல் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தனியார் கல்லூரி வளாகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட நிர்வாகம், காவல்துறை, பள்ளி கல்வித்துறை, தீயணைப்புத்துறை, வட்டார போக்குவரத்து அலுவலகம் இணைந்து வாணியம்பாடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 49 பள்ளிகளில் உள்ள 222 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இந்த ஆய்வின் போது பள்ளி வாகனத்தில் அவசர காலவழி, முதலுதவி பெட்டி, படிக்கட்டுகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் தரைப்பலகை, உள்புறம் மற்றும் வெளிப்புறம் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள், அவசர கால தொலைபேசி எண்கள் ஆகியன முறையாக உள்ளதா என்றும், மேலும் வாகனத்தின் வேக கட்டுப்பாட்டு கருவி, பிரேக்கிங் திறன் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் பள்ளி வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களிடம் வாகனங்களில் பயணம் மேற்கொள்ளும் போது குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். மேலும் திருப்பத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் திருப்பத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 55 பள்ளிகளில் உள்ள 215 பள்ளி வாகனங்களை கூட்டாய்வு செய்யும் பணிகள் மாவட்ட வருவாய் அலுவலர் நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து அனைத்து தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு வாகனங்களில் தற்செயலாக தீ விபத்து ஏற்படும் போது எப்படி கையாள்வது என்பது குறித்தும், தீயணைப்பு கருவிகள் உபயோகப்படுத்தும் முறையினை தீயணைப்புத்துறை அலுவலர்கள் செயல் விளக்கம் காட்டி பயிற்சி அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டதைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சித்துறை மூலம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அனைத்து திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மூலம் செயல்படுத்தி வரும் வளர்ச்சி திட்ட பணிகளான 15வது நிதிக்குழு கூட்டத்தின் கீழ் குடிநீர் பணிகள், நபார்டு நிதியுதவி திட்ட சாலை பணிகள், கிராமப்புற சாலைகள், பராமரிப்பு பணிகள், சீமை கருவேலை மரங்கள் அகற்றுதல், குடிநீர் வழங்கும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு குளோரினேஷன் செய்து குடிநீர் வழங்குதல், 100 வேலை திட்ட பணிகள் உள்ளிட்ட அனைத்து திட்ட பணிகள் குறித்து விரிவாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா. நேரம் 7:14. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் ஹேக் நகரில் இந்திய வம்சாவளியினருடன் உரையாற்றினார். இரு நாடுகளும் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான பங்களிப்பை செலுத்தும் என்று அவர் கூறினார். கோவிட் பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை உலகம் சந்தித்து வருவதாக அவர் தெரிவித்தார்.

0: தெரிவித்தார். இதுபோன்ற பிரச்சினைகளால் உலக பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுவதாகவும் பெருமளவிலான இம்மக்கள் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சவால்களை திறம்பட எதிர்கொள்ள பொருளாதார கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் பிரதமர் கூறினார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அனைத்து செயல்பாடுகளிலும் இந்தியா முக்கிய பங்காற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். 21ஆம் நூற்றாண்டில் தொழில்நுட்பத்திற்கு மட்டுமின்றி மக்களின் வாழ்வாதாரத்திற்கான வாய்ப்பையும் வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பின்னர் திரு நரேந்திரமோடி நெதர்லாந்து அரசர் திரு வில்லியம் அலெக்சாண்டரையும் அரசியார் திரு மேக்சிமாவையும் சந்தித்து பேசினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது நெதர்லாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை ஸ்வீடன் செல்கிறார். பிரதமரின் வருகையை ஒட்டி அந்நாட்டில் உள்ள இந்திய தூதர் திரு அனுராக் பூஷன் ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு அளித்த பேட்டியில் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் உயர் தொழில்நுட்பம், வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்றும் கூறினார். இரு நாடுகளுக்கும் புதிய வாய்ப்புகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வருகையின் மூலம் உருவாகும் என்றும் திரு அனுராக் பூஷன் தெரிவித்தார். ஸ்வீடனில் உள்ள தனியார் தொழில் நிறுவனத்தின் பொறியாளர் திரு பெர் ஸ்டென்ஃபெல்ட் பிரதமரின் ஸ்வீடன் வருகை இந்திய ஐரோப்பிய தாராள வர்த்தக ஒப்பந்தத்திற்கு வலு சேர்க்கும் என்று கூறினார். ஸ்வீடன் மட்டுமல்லாது ஐரோப்பிய நாடுகளில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்பெறும் என்றும் அவர் கூறினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் உற்பத்தி துறை புதுப்பொலிவு பெறும் என்றும் திரு ஸ்டென்ஃபெல்ட் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்களை உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று ஆய்வு செய்தார். அகமதாபாத், காந்திநகர் ஆகிய இடங்களில் உயர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அவர் உள்ளாட்சித்துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை ஆய்வு செய்தார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மரக்கன்றுகள் நடும் பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார். சர்கே காந்திநகர் நெடும்பாதை மேம்பாட்டுப் பணிகளையும் அவர் பார்வையிட்டார். நீர்நிலைகளை இணைத்து பாசன கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்களையும் திரு அமித்ஷா ஆய்வு செய்தார். நாட்டின் பல்வேறு துறைகளின் கட்டமைப்பும் செயற்கை நுண்ணறிவும் தொழில்நுட்பமும் இளைஞர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் அதிக தொழில்நுட்பம் சார்ந்த துறைகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் என்று கூறினார். ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதன் மூலம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை தொடங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையின் தனியார் துறையினரின் பங்களிப்பை மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். சிக்கிம் தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் உள்ள மக்கள் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1975 ஆண்டு நடத்தப்பட்ட பொது வாக்கெடுப்பின்படி இந்தியாவின் 22வது மாநிலமாக சிக்கிம் இணைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பில் சிக்கிம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் கடந்த 2016 ஆண்டு முதல் முழுமையான இயற்கை விவசாய மாநிலமாக சிக்கிம் திகழ்ந்து வருவது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு இம்மாநிலத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை மத்திய புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். தேசிய தேர்வு முகமையின் நிபுணர் குழுவில் இடம்பெற்றிருந்த இவர் புனேயில் தாவரவியல் துறை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் என்றும் சிபிஐ தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்ற தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் தொடர்பான அனைத்து கேள்விகளையும் இவர் தெரிந்து வைத்திருப்பது புலனாய்வின்போது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ கூறியுள்ளது. நீட் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மணிஷா குருநாத் நடத்திய தனி வகுப்புகளின் மூலமாக நீட் தேர்வு கேள்வித்தாளில் இடம்பெற்றவை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இந்த ஆண்டு நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கில் இதுவரை தில்லி, ஜெய்ப்பூர், குருகிராம், நாசிக், புனே, அகில்யா நகர் ஆகிய இடங்களைச் சேர்ந்த 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இதில் 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 7 நாட்கள் காவல்துறை விசாரணையில் உள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து இந்த வழக்கிற்கு தேவையான விவரங்களை

0: வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டில் 6 இடங்களில் மேற்கொண்ட சோதனையின் போது நீட் தேர்வு கேள்வித்தாள் வெளியானது தொடர்பான ஆவணங்கள், லேப்டாப்கள் மற்றும் பண பரிமாற்றம் செய்யப்பட்டதற்கான வங்கிக் கணக்கு ஆதாரங்கள், செல்போன்கள் போன்றவை கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்தனர். பிறவியிலேயே இருதய குறைபாட்டுடன் பிறந்த 5 குழந்தைகள் மற்றும் 1 இளம் பெண்ணுக்கு தமிழகத்தில் உள்ள சேலம் அரசு மருத்துவமனையில் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் தேவி மீனால் எமது செய்தியாளரிடம் பேசுகையில், மேம்படுத்தப்பட்ட முறையிலான சிகிச்சை இவர்களுக்கு அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார்.
1: 6 பேருக்கு தலையீட்டு சாதனம் க்ளோசர் டிவைஸ் மூலமா இதயத்துல உள்ள அந்த ஹோலை வந்து அடைச்சிருக்காங்க. என்டையர் டீம் ஆஃப் கார்டியாலஜி இது வந்து முன்னாடி வெளியில அனுப்பி பண்ணிட்டு இருந்தது, இப்ப நம்மளுடைய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் செஞ்சுட்டு இருக்கிறோம். இது முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தின் கீழே இதை நம்ம செய்யலாம். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் செய்யறதுக்கு வெளியிலன்னா 2-3 lakhs ஆகும்.
0: இந்த அறுவை சிகிச்சையின் மூலம் 6 பேருக்கும் இயல்பான ஆரோக்கிய வாழ்க்கை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இருதய சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் கண்ணன் தெரிவித்தார்.
2: ஃபுட்டை கொடுக்க முடியல சார், பயந்து கொடுத்தோம், கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கு, ஆக்டிவா இருக்கு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ற போது எங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டைல் டோட்டலாக மாறிடுது. முன்னெல்லாம் எப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், அந்த ஸ்கார் இருக்கும், அந்த தழும்பு இருக்கும். அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஃபீமெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு மேரேஜில் வந்து நிறைய டிஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ டிஃபெக்ட் இருக்குது, எப்படி மேரேஜ் பண்ண முடியும், அதெல்லாம் இப்போ கிடையாது. டோட்டல் டிவைஸுக்கு தான் அவங்களுக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக அவங்க வந்து முழுமையான குடும்ப லைஃபுக்கு, இயல்பான லைஃபுக்கு திரும்பலாம்.
0: ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. நேற்று காசா நகரில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. கடந்த 2023 அக்டோபர் மாதம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் என்று கூறப்பட்டுள்ளது. தாய்லாந்து ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் நூர் இசுதீன் கோ ஜே ஃபேயை இணை வென்றது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி காலியாந்தா சாகித் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார் கசகஸ்தானின் கிரிகோரி லொமக்கைன் இணையை வென்றது. ஆசிய பழுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு இந்தியாவும் நெதர்லாந்தும் இணைந்து பாடுபடும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தால் வெளியான வழக்கில் மகாராஷ்டிர மாநிலம் புனேயைச் சேர்ந்த மணிஷா குருநாத் என்பவரை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் தனியார் துறையினரின் பங்களிப்பை ஊக்குவித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவர் இஸ் அல் தின் அல் ஹதாத் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க குழந்தையின்மை, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000005.

0: கண்ணாடி இல்லாம
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் வேளாண் சார்ந்தே வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 75 முதல் 85% பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 70 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 2 முதல் 4 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். வேளாண் சார்ந்த அறிவுரை: ரப்பர் நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் மழை இருப்பதனால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிடில் தொடர் மழையால் தென்னையின் வேரை பூஞ்சால நோய் தாக்க வாய்ப்புள்ளது. மரவெளியில் நுண்ணுயிரினால் வேரழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். மிளகு கொடியில் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும். ஜாதிக்காய், கிராம்பு மற்றும் இலவங்கப்பட்டை பயிர் செய்துள்ள நிலத்தில் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்க பண்ணை கழிவுகளை கொண்டு நிலப்போர்வை செய்வது நல்லது என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளாா்.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர் இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10

0: இணைத்து இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும், பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம், அமுதசுரபி பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், தென்னைக்கு கோகோகான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு, திருப்பதி

0: புவிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. இயற்கை விவசாயம் சாகுபடி செய்யும் போது நிலவளத்தை பாதுகாத்து ஆரோக்கியமான நஞ்சில்லாத உணவை உற்பத்தி செய்வதன் மூலம் நாம் நோய் நொடி இல்லாமல் வாழலாமே.
0: இப்பொழுது இயற்கை வேளாண்மையும் மண்வள பாதுகாப்பும் நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். உங்களுடைய வேளாண்மை அனுபவம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட எத்தனை வருடத்த அனுபவங்கள் இருக்கும்
2: சார்? வேளாண்மை அனுபவம்னா என்னுடைய 10வது வயசுல இருந்தே என்னுடைய வேளாண் அனுபவம் தான். ஒரு வேளாண்மை சார்ந்த குடும்பத்தில் பிறந்ததெல்லாம். அப்புறமா வயசு போனதுக்கு அப்புறம் நான் அரசாங்கத்தில் வேலைக்கு போகும்போதும் நான் வேளாண்மை செய்து தான் இருந்தேன். ரிட்டையர்ட் ஆன காலத்துல இருந்து தொடர்ச்சியா முழு நேர பணியாளரா இப்போ இயற்கை வேளாண்மை செய்து.
1: இப்போ நீங்க கூட சொன்னீங்க சார், சின்ன வயசுலயே வந்து எனக்கு வந்து வேளாண்மையில வந்து அனுபவங்கள் இருந்துன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அரசு துறையில கூட வந்து வேலைகள் பாத்தீங்கன்னு சொன்னீங்க. இப்ப அரசு துறை வேலைன்னு பார்க்கும்போது எந்த துறையில நீங்க வந்து வேலை பார்த்து ஓய்வு பெற்றீங்க சார்?
2: சமூக நலத்துறையில கண்காணிப்பாளராக பணியாற்றி அதில் ஓய்வு பெற்றேன்.
1: அது நம்ம மாவட்டங்களில் பணியாற்றினீங்களா சார், இல்லை மற்ற மாவட்டங்களில் நீங்கள் பணியாற்ற?
2: வெளியே சென்னை மாவட்டத்தில் ரொம்ப காலம் இருந்துட்டு கடைசியாக ரிட்டையர்டுக்கும் ஒரு 5 வருட காலம் நம்ம மாவட்டத்தில் பணியாற்றோம்.
1: நீங்கள் அந்த பணியாற்றிட்டு இருக்கும்போது கூட வந்து நீங்கள் அந்த வேளாண்மையில் வந்து முக்கியத்துவம் கொடுத்தீங்களா?
2: நல்ல முக்கியத்துவம் கொடுத்துறேன். பணியாற்றி என்னுடைய சொந்த நிலம் ஒரு 2-3 ஏக்கர் நிலம் இருந்தது. ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மா காலத்தில் இருந்தே அந்த நிலம் இருந்தது. நிலத்தை பண்படுத்தி பணியாற்றிட்டு இருக்கும்போதும் காலையில் 6 மணிக்கு எழும்பி 8 மணிக்கு உள்ளால நான் தோட்டத்தில் போய் இந்த இயற்கை வேளாண்மை தான் பண்ணிட்டு இருந்தேன்.
1: இந்த இயற்கை வேளாண்மை பண்ணணும்னு பார்க்கும்போது ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது சார்?
2: ஆர்வம்னு சொன்னால் முற்காலத்தில் நம்ம அப்பா அம்மா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வியாதியே வர்றதில்லை. இப்போ நம்ம பார்த்தாச்சுன்னா வெளியில் உள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்டு வியாதிகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம இது எல்லாம் வராத தடுக்கணும்னா இயற்கை வேளாண்மையில் போயாச்சுன்னா இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடலாம். இப்போ ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, என்னென்னா அம்மா அப்பாவுக்கு இருக்கிறது குழந்தைகளுக்கு வரும். இப்போ அம்மா அப்பாவும் இந்த ரசாயன உரங்களில் விளைந்த பொருட்களை சாப்பிட்டு அந்த பிள்ளைகள் தலைமுறை தலைமுறையாக அது வந்துட்டுருக்கு. இந்த இயற்கையான உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்ம பிறக்க பிள்ளைகளுக்கு கூட பரம்பரையாக அந்த ஹெல்த் வந்துட்டே இருக்கும். ரொம்ப நோஞ்சலாக இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை.
1: இப்போ முன்னாடின்னு பார்க்கும்போது அந்த இயற்கை முறையில் அந்த உணவுகள் எடுக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. இடைப்பட்ட காலத்திலன்னு பார்க்கும்போது இந்த ரசாயன உரத்துக்கு மாற்றி அதுலேருந்து விளைவிக்கிற அந்த விளைபொருட்கள் மூலம் வந்து இன்னைக்கு வந்து பிரச்சனைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கு.
2: ஆமாம், இடைப்பட்ட காலத்தில் இயற்கை வேளாண்மையிலிருந்து கொஞ்சம் ரசாயன உரத்தை புகுத்திட்டாங்க. புகுத்தினதுக்கு அப்புறம் இவங்க என்னன்னா ஈஸியான வேலையை கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. இப்போ இலைத்தலைகளை வெட்டி போடுறது, சாணி போன்றவைகளை போடுறதுக்கு மாற்றாக ரசாயன உரங்களை போட்டுட்டு அது நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்வு கிடையாது, இல்லாமல் இருந்துட்டு. அதனால என்னன்னா நான் பார்த்தேன் என்னன்னா இதை நம்மளால முடிந்த அளவு மாற்றணுமே அப்படின்னு நிறைய இடத்துல இப்போ கொஞ்சம் ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கேன். எல்லாருக்கும் அந்த இயற்கை வேளாண்மையை பற்றி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இயற்கை வேளாண்மையில் கொஞ்சம் தேவைப்பட்டவங்களுக்கு அது எப்படி செய்யணும் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன்.
1: இப்போ வந்து நீங்கள் வந்து இயற்கை வேளாண்மையை வந்து பயிற்சிகள் விட கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த இயற்கை வேளாண்மையில் அந்த பயிற்சிகள் அந்த மாதிரி பெற்றீங்களா?
2: ஆமாம், நான் பயிற்சிகள் பெற்றிருக்கேன். மதுரை யூனிவர்சிட்டியில் போய் பயிற்சி பெற்றிருக்கேன். அப்புறமா நாமக்கல், இந்த கேரளாவில் போயிருக்கேன். கேரளா முண்டக்காயம் அந்த சைடு போய் சில பயிற்சிகளை பற்றி தெரியாத ஒன்றும் படிச்சுட்டு வந்தோம். என்னென்னா புதிய டெக்னாலஜியை கொண்டு வர்றாங்க. புதிய டெக்னாலஜின்னா இப்போ நம்ம சாணி கோமியம் இருந்தாலே ஒரு விவசாயம் செய்திடலாம். அதுக்கப்புறம் மீனமிலம் ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனமிலத்தில் என்ன செறிவூட்டப்பட்ட மீனமிலம் செய்யலாமா அப்படின்னு கேட்பாங்க. சரி, அது சொல்லி தருவாங்க, அதையும் நம்ம கேட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் இப்போ நியூவா பஞ்சகாவியா இப்போ புதுசாக வந்திருக்கு, அதையும் நம்ம என்னென்ன ஏற்றுக்கிட்டு அதையும் நம்ம உடனே நான் டெஸ்ட் பண்ணிடுவேன். என்னுடைய தோட்டத்துக்கு நான் உடனே வந்து கொடுத்து நல்லா இருந்தால் அதை எடுத்துக்கிடுவோம்.
1: இப்போ நீங்கள் கூட வந்து ஆரம்பத்தில் வந்து ரசாயன உரங்களை வந்து செய்துட்டு இருப்பீங்க. அதை வந்து நீங்கள் இயற்கை முறைக்கு வந்து நீங்கள் அந்த நிலங்களை வந்து மாற்றணும்னு பார்க்கும்போது உடனே அந்த இயற்கை முறைக்கு அந்த நிலங்களை வந்து மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, இல்ல வந்து படிப்படியாக தானே அந்த நிலங்களை வந்து நம்ம இயற்கை முறையில் வந்து மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும்?
2: உடனே கூட மாற்றலாம்னா கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா இப்போ இலைத்தலைகள் முன்னாடி போட்டிருந்தாங்க, சாணி எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ இடைக்காலத்தில் போடாததுனால தான் அது வந்தது. இப்போ நம்ம உடனே அந்த சாணியை நம்ம அங்கே கொண்டு போட்டுட்டோம்னா அது கிரகிச்சு எடுக்க முடியாது.

0: அதுக்காக நாங்க இப்ப என்னன்னா புதுசா ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னன்னா இப்போ ஒரு நம்ம தோட்டத்துக்கு போட வேண்டிய ஒரு 10 விதமான இலைத்தலைகளை வெட்டி ஒரு ட்ரம்ல நம்ம போட்டுறணும். ட்ரம்ல அதுக்கு கூட ஒரு 10 கிலோ சாணி கூட எடுத்து போட்டுறணும். அந்த சாணியும் ஒரு 2 கிலோ சர்க்கரை, என்னன்னா இந்த நுண்ணுயிர் பெருக்கத்துக்காக 2 கிலோ சர்க்கரையும் கூட போட்டு ஒரு 50 நாள் அப்படியே ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நம்ம தோட்டத்துக்கு தெளிச்சா நம்ம இலைத்தலை போடியது மாதிரி இம்மிடியட்டா அதுக்கு வந்துடும். அதுக்கடுத்து இன்னும் ஒன்று இருக்கு, என்னன்னா ஹியூமிக், என்னன்னா இந்த மண்ணு வந்து மண்ணுடைய வளம் அதிகமாக வர்றதுக்கு உடனடியே அது ஏற்றுக்கிடும். என்னன்னா கடையில் நம்ம விற்கிறாங்க ஹியூமிக்கை வாங்கி ஒரு ட்ரம்மில் 200 லிட்டர் தண்ணியில் 1 கிலோ ஹியூமிக்கை எடுத்து போட்டு அதை நம்ம தோட்டத்துக்கு விட்டாச்சுன்னா அது உடனே இம்மிடியட்டாக அது இயற்கையில் மாறிடும். அந்த மாதிரி செய்யலாம்.
1: இப்போ வந்து நீங்க ஆரம்பத்தில் அந்த மண் பரிசோதனை அந்த மாதிரி பண்றீங்களா?
0: ஆமாம், மண் பரிசோதனை செய்யலாம். மண் பரிசோதனை செய்யும் போது எல்லாம் கெமிக்கலாக இருக்கும், எல்லாமே அந்த சுண்ணாம்பு தன்மை இல்லை, கால்சியம் இல்லைன்னு சொல்லுவாங்க, மெக்னீசியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இப்போ போரான் சத்து இருக்கிறது எருக்கலையில் போரான் சத்து இருக்கு, அதை நம்ம ஊற வச்சு அதை போட்டாச்சுன்னா மண்ணின் தன்மை மாறிடும்.
1: இப்போ நீங்கள் கூட வந்து அந்த மண்ணை எடுத்து நீங்கள் மண் பரிசோதனை செய்துட்டு அதில் வந்து சுண்ணாம்பு சத்து இல்லை, அதே போல் வந்து போரான் சத்து இல்லை, இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கும்போது வந்து ரசாயன முறையில் தான் வந்து அந்த உரங்களை போட்டு நிவர்த்தி செய்கிறாங்க. அதை வந்து நம்ம இயற்கை முறைக்கு மாற்றணும் பார்க்கும்போது எந்த மாதிரி இலைத்தலைகளை போட்டு அந்த நிலங்களை வந்து நம்ம வந்து சமன்படுத்துறது நல்லது?
0: அதாவது இப்போ என்பிகே வந்து கிளரிசீடியா, அந்த இலையில வந்து என்பிகே அதிகமா இருக்கு, அதை நம்ம ஊற வச்சு எடுத்து போடலாம். அப்புறம் எருக்கிலையில போரான் சத்து இருக்கு, புளியில மக்னீசியம் இருக்கு, இப்படி ஒவ்வொரு இலைத்தலைகளையும் ஒவ்வொரு சத்துக்கள் இருக்கு. அதனால இந்த கூட்ட சத்துக்களை ஒரு பெரிய ட்ரம்ல நம்ம போட்டாச்சுன்னா, போட்டு அதுல ஒரு 10 கிலோ சாணி எடுத்து போட்டு நல்லா ஊற வச்சு கொடுத்தாச்சுன்னா இம்மிடியட்டா அது வந்து அந்த மாறிடும்.
1: அந்த மண்
0: ஒரு மண் வளம் ஒரு 1 மந்த்துக்குள்ளாலே மண் வளம் மாறிடும். அடுத்து எடுத்து நம்ம பரிசோதனை பார்த்தா எல்லா வளமும் அதுல இருக்கும்.
1: அப்ப நீங்க வந்து அந்த இயற்கை முறையில அந்த சத்துக்களை நீங்க அந்த நிலத்துல கொடுத்துட்டு அந்த மண்ணை எடுத்து பரிசோதித்து பார்க்கும்போது அதுல வந்து எல்லா சத்துக்களும் சரிவீத அளவுல இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: எல்லா சத்துக்களும் இருக்கும், ஒரு சத்து கூட குறைவு இல்லாம இருக்கும்.
1: பயிர்னு பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர்கள் வந்து நீங்க போட்டிருக்கீங்க?
0: நான் இப்ப என்னுடைய தோட்டத்துல தோட்டக்கலை பயிர்கள் தான் அதிகமா இருக்கு. நட்மக்கு, காபி வச்சிருக்கேன், வாழை வச்சிருக்கு, அப்புறம் நாரங்காய், அப்புறம் ரப்பர் வச்சிருக்கு, நல்ல மிளகு ஒரு 500 நல்ல மிளகு வச்சிருக்கு. இந்த மாதிரி பயிர்கள் வச்சிருக்கேன்.
1: எல்லாமே வந்து இயற்கை முறையில் தான் சாகுபடி?
0: எல்லாமே இயற்கை முறையில். என்னன்னா நான் வந்து ஒரு பெரிய தொட்டி கட்டியிருக்கேன், தொட்டியில சாணி, கோமியம், சர்க்கரை போன்ற நிறைய தண்ணியை விட்டு இதை வந்து ஒரு அப்பர்ல ஒரு பெரிய டேங்க்ல ஏத்திரும், அங்கிருந்து வடிகட்டி கீழே எல்லா செடிகளுக்கும் சொட்டு நீர் மூலமா கொண்டு வந்துடும். அரசாங்கத்துடைய ஒரு சப்போர்ட்டோட நான் செய்தேன்.
1: முழுக்க முழுக்க வந்து சொட்டு நீர் பாசனம் மூலம் தான் வந்து நீங்க அந்த செடிகளுக்கு கொடுக்குறீங்க?
0: எல்லாமே சொட்டு நீர் பாசனம்.
1: இப்ப கால்நடைகள் கூட இருக்கா சார்?
0: கால்நடைகள் நான் வைக்கல.
1: அப்ப அந்த சாணிக்காகவும் இந்த கோமோத்திரத்துக்கு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க?
0: என்னுடைய தம்பி கால்நடை வளர்க்க, என்ன இதெல்லாம் வைக்கிறதுனால தம்பியுடைய பண்ணையில கால்நடைகள்லாம், தம்பி ஆடு மாடு, இங்க இருந்து நான் சாணி உடனே எடுத்துட்டு வருவேன். பச்சை சாணியை எடுத்து அதோட சேர்த்து கோமியமும் சேர்த்து ஒரு 200 லிட்டர் தண்ணியும் சேர்த்து நல்லா கலக்கணும். கலக்கி நம்ம தோட்டத்துல எல்லா இடமும் தெளிச்சு கொடுத்துட்டு முதல்ல நம்ம இது கொண்டு வரணும். இயற்கை மாற 5 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தெளிச்சுட்டே இருக்கணும். தெளிச்சுட்டு அதுக்கு மேல நல்ல மூடாக்கு போடணும். மூடாக்குன்னு நம்ம இலைத்தலைகள் அங்க சருகளை எல்லாம் போட்டு விட்டாச்சுன்னா அடுத்த 1 வாரத்துக்குள்ளாலே மண்ணுகள் மாறிடும். அடியில இருந்து நுண்ணுயிர் பெருக்கம் அதிகமா இருக்கும், தண்ணி நிலைநிறுத்தப்படும். எந்த பார் மண்ணா இருந்தாலும் இதுல மண் புழுக்கள் அதிகமாக உருவாகும். மனிதன் செய்யாத வேலையை அந்த மண் புழு செய்து உள்ளே இருந்து 27 முறை ஒரு மண்புழு மேலையும் கீழேயுமா போகும். அப்ப போகும்போது மண் எப்படி
1: அந்த மண் வந்து ரொம்ப லூஸ்
0: ஆயிரும், ரொம்ப லூஸ் ஆயிரும். ஒண்ணு மண்புழுக்கள்னால ஜிபர்லின்னு சொல்லிட்டு ஒரு சத்து நம்ம செடிக்கு அங்க போக வேண்டியது, அந்த சத்தும் சேர்ந்து வேர்களுக்கு நல்ல இதா இருக்கும்.
1: இப்போ நீங்க காஃபி கூட நட்டிருக்கீங்க, இப்ப காஃபியை பொறுத்தவரை பார்க்கும்போது அது வந்து மலைத்தோட்ட பயிர். அப்ப வந்து நீங்க அந்த மலை கிராமங்கள் நட்டிருக்கீங்களா, இல்ல வந்து நீங்க ஊடு பயிராட்டு அந்த மாதிரி சாகுபடி செய்றீங்களா?
0: ஊடு பயிராட்டு செய்து வச்சிருக்கேன். காஃபியை பொறுத்தவரையில் ரப்பர் இருக்கு எனக்கு, ரப்பர்ல இருந்து 5 அடி தூரமா அந்த காஃபி நட்டிருக்கேன். காஃபி வந்து 3 அடி உயரம் தான் வரும், 2 அடி ரெண்டு பக்கமும் போகும், 4.5 அடிக்கு உள்ளால ஒரு காஃபி நடலாம். ராய்ஸ் காஃபின்னு பேரு.
1: சரி, இந்த மாதிரி காஃபி நடன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து எங்கேயோ போய் பார்த்த அனுபவங்கள் இருக்கா?
0: பயநாட்டில் கேரளாவில் நட்டிருக்காங்க, அதை பார்த்த அனுபவம் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே யாரும் செய்யலை, சரி நம்ம நாட்டுக்கு வருதா அப்படின்னு நல்லா வருது. நல்லா என்ன, சாதாரணமாக 2 வருடத்தில் தான் அது பூ பூக்கும். எனக்கு ஆறே

0: மாசங்கள்ல பூ பூத்து காய்க்க ஆரம்பிச்சுட்டு என்னுடைய இயற்கை வேளாண்மை அந்த மாதிரி செய்திருக்கேன்.
1: நீங்க வந்து அந்த காஃபி செடியை வாங்கி உங்க நிலங்கள்ல நட்டதும் நீங்க அதை எதிர்பார்த்தீங்களா பலம் கிடைக்கும் உள்ள எண்ணத்துக்கு?
0: நான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல, என்னன்னா நம்ம ஊருக்கு வருமா என்னன்னு ஒரு டவுட். ஏன்னா வயநாட பொறுத்தவரையில பனிக்கெல்லாம் உள்ள இடம்,
1: அங்க வந்து சீதோசனை நிலை வந்து ஒரு மாற்றமா இருக்கும்,
0: வித்தியாசமா இருக்கும். குமரி மாவட்டத்துல அந்த சீதோசனை இருக்குமா, ஆனா இங்க வந்த பிறகு அவங்க எல்லாம் ரசாயனம் எல்லாம் கொடுக்கறாங்களா இருக்கும். நான் வந்து ரசாயனத்தை கையில தொடாததுனால செடி நல்ல வளர்ச்சியா இருந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பஞ்சகாவியா மாதிரி ஒன்று கொடுக்க ஆரம்பிச்சேன். பஞ்சகாவியம்னா வெறும் சிம்பிளா, இப்போ ஒரு ஒரு கிலோ சாணி ஒரு கிலோ கோமியம் எடுப்பேன், அதுக்கப்புறம் கால் கிலோ சர்க்கரையும் கூட சேர்த்து அதை தனியாக எடுத்து வச்சிருவேன். அதுக்கப்புறம் மிக்சியில் அரை கிலோ எருக்கலை போரான் சத்துக்காக, ஒரு கிலோ சோத்துக்கத்தாழை, இதையும் ரெண்டா நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சு மூணு நாள் வச்சுட்டு மூணு நாள் ஒன்றா கலந்துருவோம் சார். கலந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு 50 மில்லி எடுத்து அந்த செடிகளுக்கு அடிச்சு கொடுத்தா வயலுக்கு கொடுத்தா அதிகமான தூர் கட்டும். நம்ம பேம் போடுறத விட அதிகமான தூர் கட்டும். நம்ம மற்ற தோட்ட பயிர்கள் எல்லாத்துக்கும் அடித்தோம்னா 3 days அதோடைய வளர்ச்சி தெரிய ஆரம்பிச்சு.
1: இப்போ பொதுவே வந்து இந்த ரப்பர் மரங்களுக்கு இடையிலே ஊடுபயிர் மகம் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் தான் வந்து அந்த ஊடுபயிர்கள் வந்து சாகுபடி செய்வாங்க. வாழை, அன்னாசி இந்த மாதிரி பயிர்கள் சாகுபடி செய்வாங்க. ஆனால் காஃபியை பொறுத்தவரை பார்க்கும்போது நம்ம வந்து தொடர்ச்சியாக சாகுபடி செய்யலாமா, இல்லை வந்து இந்த ரப்பருக்கு இடையில அந்த 3 ஆண்டுகள் மட்டும்தான் வந்து நம்ம ஊடுபயிர் வந்து சாகுபடி செய்ய முடியுமா?
0: இல்லை சார், இது வந்து நீண்ட கால பயிர், 50 வருடங்கள் வரைக்கும் இந்த காஃபி நிற்கும். அப்புறமா இந்த ரப்பரும் 40 வருடங்கள் நிற்கும். ஸோ ரப்பர் முடிக்கும் போது இந்த காஃபியும் சிலது இந்த இதாகிரும், விளங்கிரும், டேமேஜ் வரும். அந்த மூடுகள் அப்படியே நிற்கும் காஃபியில். அந்த மூடில் இருந்து அடுத்த திருத்தோறோம் சார், அடுத்து திருப்பி 50 ஆண்டுகள் இருக்கும். இது நீண்ட கால பயிர் இந்த காஃபியை பொறுத்த.
1: ஆனால் வந்து ரப்பர்னுடைய அந்த வேர்னால வந்து இந்த காஃபி செடிகளுக்கு பாதிப்பு வந்து ஏற்படும்,
0: பாதிப்பு வராது சார். என்ன ரப்பர் இது சின்னது தானே சார், சின்ன மரம் தானே, இதுவும் அதுக்கு ஏற்றாப்புல வளர்ந்துக்கிடும். ஏன்னா 3 அடி தான் உயரம் வரும். இது பலன் வந்து வருஷத்துக்கு 2-3 கிலோ நமக்கு பலன் கிடைக்கும். 3 கிலோ கிடைச்சாச்சுன்னா இன்னும் 1050 ரூபா விலை இருக்கு சார். 3 கிலோ கிடைச்சாச்சுன்னா இதுக்கு நம்ம ரப்பரு கொடுக்குற உரம் தான் காஃபியை கொடுக்க போறோம், காஃபியை கொடுக்குற உரம் தான் ரப்பரு கொடுக்கும்.
1: ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம எந்த உரம் கொடுக்க தேவையில்லை,
0: ஒன்றும் வேண்டாம். இந்த இயற்கை உரம் சாணி கோமியம் இந்த மாதிரி உரம் கொடுத்தா போதும். பஞ்சகாவியம் ரப்பருக்கு அடியில் களை வரவே வராது.
1: இந்த காஃபி செடி,
0: இந்த காஃபி செடி நட்டால் களை நம்ம பறிக்க வேண்டியதோ, களைக்கு மருந்து அடிக்கிறாங்க இல்லையா, இது ஒன்றும் தேவையில்லை. களை நம்ம பறிக்க வேண்டிய அவசியமே இல்லை, களை வரவே வராது. அப்புறம் இந்த ரப்பருக்கு வேண்டிய ஈரப்பதம் அதிலே இருக்கும், மண்ணோட ஈரப்பதம் இருக்கும். மூடாக்கு நம்ம போட வேண்டிய தேவையில்லை, மூடாக்கு காஃபியுடைய இலைகள் வந்து மூடாக்காக மாறிடுச்சு.
1: ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது அதிக அளவில் வந்து களை கொல்லி போடுறாங்க, அதே போல் வந்து அந்த களைகளை வந்து ஆள் வச்சு எடுக்கிறாங்க. அந்த ஆள் வச்சு எடுக்கும்போது கூட அதிக செலவாகும். ஆனால் இந்த மாதிரி காஃபி செடி நடம்போன்னு பார்க்கும்போது அந்த இலைத்தலைகளும் அந்த மரத்துக்கு உரமாகும், அதே போல் அந்த பாலும் வந்து அதிக அளவில் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லாமா?
0: 10% பால் அதிகம் ஆகும் சார்,
1: ரப்பர்
0: ரப்பருக்கு அதிகம் கிடைக்கும். ஒன்று, களை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உரம் வந்து போடுறது ரெண்டுக்கும், நம்ம இயற்கை உரம் தான் போட போறோம், ரசாயன உரம் போட போகல, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே உரம் போட்டா போதும். ரப்பருக்கு போடுற உரமே காஃபி எடுத்துக்கணும், காஃபிக்கு போடுற உரம் ரப்பர்.
1: இந்த மாதிரி கரைசில பொறுத்தல பார்க்கும் போது மீனமிலம் ஆகட்டும், இந்த பஞ்சகாவிய பொறுத்தல பார்க்கும் போது நம்ம எந்த டைம்ல கொடுக்கறது நல்லது?
0: ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு பருவம் இருக்கு. இப்போ வயல் கிருஷி எடுத்துக்கிட்டா நட்ட 15 நாள் ஈவினிங் டைம்ல நம்ம அடிக்கணும். 15 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த இதில் கதிர்னாவாய் பூச்சி வயலுக்கு வரவே வராது.
1: பூச்சிகளையும் கட்டுப்படுத்தலாம்,
0: பூச்சிகள் கட்டுப்படுத்தலாம் சார், பூச்சிகள் கட்டுப்படுத்தலாம். நெல் வளர்ச்சி அதிகமாக இருக்கும், அடியில் தூர் அதிகமாக கட்டும். தூர் கட்டுறதுக்காக நம்ம வேம் இதெல்லாம் போட வேண்டியதே இல்லை, இந்த பஞ்சகாவியா மீனமெல்லாம் போட்டால் போதும். தென்னையை பொறுத்தவரையில் தென்னையில் இந்த காண்டாமிருக வண்டு வரும், இதுக்கு மீனமிலம் மேலே தெளிச்சாச்சுன்னா இந்த காண்டாமிருக வண்டுகளுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது, அது ஓடிடும். நம்ம பூச்சிகளை அழிக்க கூடாது, விரட்டணும். அதான் இயற்கை விவசாயத்துடைய மகிமையே அதான், என்னென்ன பூச்சிகளை நம்ம விரட்டி விடணும், அது அழிக்க கூடாது.
1: ஏன்னா வந்து சில பூச்சிகளை வந்து நன்மை செய்யும் பூச்சிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு.
0: ஆமாம் சார், நன்மை செய்யும் பூச்சி நிறைய இருக்கு, தீமை செய்யும் பூச்சிகளும் இருக்கு. இந்த நன்மை செய்யும் பூச்சிகளை நம்ம அழித்து விடக்கூடாது, அதுக்காக இந்த மீன மிளத்தை கொடுத்தாச்சுன்னா அது ஓடி போயிடும். அதுக்கப்புறம் இந்த கோமியம் 1 லிட்டர் எடுத்து 1/4 கிலோ வேப்பம் கொட்டையை எடுத்து கோமியத்தில் ஊற வைக்கணும் சார். 15 நாள் கழிச்சு அதில் இருந்து 25 ml எடுத்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸ்ப்ரே பண்ணியாச்சுனாலே இந்த காண்டாமிருக வண்டு கிட்டே வராது சார். எந்த ஒரு செடிக்கும் நம்ம இதை தெளிச்சு கொடுத்தாச்சுன்னா பூச்சி தாக்குதலே இல்லை, பூச்சி தாக்குதல்னு ஒரு வரவே வராது.
1: உங்களுடைய அனுபவம் மூலம் வந்து நீங்க சொல்றீங்க.
0: ஆமா, என்னுடைய நான் இத்தனை வருஷமா

0: அப்படிதான் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய தோட்டத்தில் தோட்டக்கலை அதிகாரிகள் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க, நேரடியாக பார்ப்பாங்க, பார்த்துருக்காங்க.
1: இது போக வாழைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு பார்க்கும்போது என்ன அளவில் நம்ம கொடுக்க?
0: வாழைகளுக்கு 100 மில்லி எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் நம்ம அந்த வாழைக்கு தளிச்சு கொடுக்கலாம். வாழைக்கு ஒரு புழு உண்டு, குருத்து புழு, அந்த புழு வரவே வராது. இது கொடுத்தாங்க.
1: சரி, இந்த மாதிரி நீங்கள் அந்த மீன் அமிலம் கொடுத்துட்டு அதனுடைய பலன் எதிர்பார்க்கன்னு பார்க்கும்போது எத்தனை மாதத்துக்கு பரவதுக்கு நமக்கு அந்த மாற்றங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கும்?
0: ஒரு 15 நாளையில மாற்றம் தெரிஞ்சிடும். சாதாரணமாக மீன் அமிலம் கொடுத்தாச்சுன்னா 5 நாளையில தெரிய செடிகள் இருக்கு. இப்போ காப்பி செடியை எடுத்துட்டீங்கன்னா 5 நாளையிலே தெரியும். இப்போ வாழையை எடுத்துட்டீங்கன்னா 15 நாள் கிடைக்கும் தெரியும். தென்னையில 1 மாசத்துக்குள்ளால தெரியும். வயல் கிருஷியை பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம தெரிய ஆரம்பிச்சு.
1: இப்போ விவசாயி வந்து ரசாயன முறையில் வந்து வேளாண்மை பணி செய்துட்டு இருப்பாங்க, அதை வந்து நம்ம இயற்கை முறைக்கு மாற்றணும் பார்க்கும் வந்து உடனடியாக மாற்ற வாய்ப்பு இருக்குமா, இல்லை படிப்படியாக முறைக்கு தானே மாற்றி நம்ம வந்து இயற்கை விவசாயத்துக்கு மாற வேண்டிய சூழ்நிலை இருக்க வாய்ப்பு இருக்கும்?
0: ரசாயன விவசாயம் செய்துட்டு இருக்க விவசாயி நம்ம உடனே இயற்கைக்கு போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கும், நமக்கு அடுத்த மாதத்தில் வருமானம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு. அப்போ என்னன்னா அதில் ஒரு பாதியான இடத்தை எடுத்து அவங்க வந்து இயற்கை விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் போக அவங்களுக்கே தெரியும், இந்த தோட்டம் நல்லா இருக்கு, இது நான் இந்த இயற்கை விவசாயம் கொடுக்கறதுனால இது தோட்டம் அழியலை, இலை நல்லா இருக்கு, நல்ல இதாக வருது, தெள்ளல் எல்லாம் நல்லா வருதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம சொல்றோம், நம்ம செயற்கை விவசாயத்தில் தான் நமக்கு நல்ல வருமானம் கிடைக்குது, இதில் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு ஒரு அச்சம். ஆனால் விவசாயத்தை பொறுத்தவரையில் இயற்கை விவசாயத்தில் தான் வருமானம் அதிகம்.
1: இப்போ ரசாயன முறையில் ஒரு விவசாயி வந்து அந்த செவ்வாழை சாகுபடி செய்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோ கொலைகள் வந்து எடுக்கிறான்னு பார்க்கும்போது அது இயற்கை விவசாயத்துக்கு மாறாமல் அந்த அளவுக்கு உள்ள கிலோ கணக்கு அளவுக்கு நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார்?
0: கிடைக்கும், தாராளமாக கிடைக்கும் சார். இதே இயற்கை விவசாயத்தில் செய்யும் போது 35 கிலோக்கு அதிகமாக நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ நீங்கள் கூட வந்து இயற்கை முறையில் வந்து பயிற்சிகள் கூட கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. இப்போ அந்த பயிற்சிகள் கொடுக்கணும்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து நேரடியாட்டு பயிற்சிகள் கொடுக்குறீங்க, இல்லை வந்து அந்தந்த இடங்களில் போய் நீங்கள் பயிற்சிகள் கொடுக்கறது தானே சார்?
0: என்னுடைய தோட்டத்துக்கே வருவாங்க, ஸ்கூலு காலேஜில் இருந்தெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நேரடியாக நான் பயிற்சி கொடுப்பேன். இல்லை நம்ம தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க கிராமத்தில் ஒரு 100 பேரை குழுவாக கூட்டி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துலையும்
1: இளைஞர்களாகட்டும் சுய இது குழுக்கள் பெண்கள் மூலம் நீங்கள் அவங்களை பயிற்சிகள் கொடுக்குறீங்க?
0: ஆமாம், பெண்கள் ஆண்கள் பாகுபாடு இளைஞர்கள் எல்லாருமே வருவாங்க, நோட் புக் கையில் கொண்டு வருவாங்க, எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்கள செய்ய வச்சிருவோம்.
1: இன்னைக்கு அந்த இளைஞர்கள் வந்து ஆர்வம் காட்டுறாங்களா இந்த இயற்கை வேளாண்மைக்கு?
0: நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க சார் இயற்கை வேளாண்மைக்குள்ளால, அவங்களுக்கே இப்போ புரிதல் இருக்கு. முன்னாடி அந்த புரிதல் இடையில இல்லாமல் இருந்து எல்லாருமே இப்போ இயற்கை வேளாண்மைக்கு, ஏன்னா ஒவ்வொரு இடமும் டிசீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுலேருந்து அவங்க இயற்கை வேளாண்மை வந்துட்டு தான் இருக்காங்க. நல்லா தெரிஞ்சு.
1: இது உங்கள்கிட்ட பயிற்சி பெற்று தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க இயற்கை வேளாண்மை செய்கிறாங்களா?
0: நிறைய பேர் செய்கிறாங்க சார். நிறைய எனக்கு ஒருத்தர் ஃபோன் கூட பண்ணியிருக்காரு, எனக்கு இந்த தடவை 2 மேனி நெல் கிடச்சி, நான் உங்களுடைய இயற்கை வேளாண்மையில் படித்து நான் இப்போ அதுதான் செய்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கே அரிசி கொண்டு தந்திருக்காரு அவர். எனக்கு நான் பயிற்சி கொடுத்து அதில் செய். அதுபோல் தென்னைக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, தென்னையில் நல்ல செழிப்பாக இருக்குது சார் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க, என்னை கொண்டு காட்டுவாங்க. பப்பாளி மரத்துக்கு இயற்கை செய்கிறாங்க, பப்பாளி அதுவும் என்ன கொண்டு காட்டியிருக்காங்க நல்லா வருது அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் செய்துட்ருக்காங்க. என்கிட்ட இருந்து மண்புழு உரம் கூட எடுத்துகிட்டு போவாங்க, எடுத்துகிட்டு போய் தோட்டத்தில் போடுறாங்க. மண்புழு உரம் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் பயிற்சி கொடுப்பேன், அந்த இடத்துல போய் பயிற்சி கொடுக்குறேன். அவங்களுக்கு எல்லாரும் நிறைய பேர் என்ன இந்த இது பண்ணிட்டுருக்காங்க.
1: இந்த மாதிரி பயிற்சிகள் பெறணும்னு பார்க்கும்போது சில இளைஞர்கள் வந்து ஆர்வம் இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு இந்த பயிற்சி பெறணும்னு பார்க்கும்போது அவங்க உங்களை தொடர்பு கொள்ளணும் பார்க்கும்போது உங்களுடைய தொலைபேசி என்ன வந்து சொல்ல வாய்ப்பு இருக்குமா சார்?
0: சொல்லலாம் சொல்லலாம். 81 22 55 89 60
1: இந்த தொலைபேசி எண்ணில் வந்து தொடர்பு கொண்டான்னு பார்க்கும்போது சில இளைஞர்கள் வந்து ஆர்வம் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் பயிற்சிகள் வந்து நேரடியாக கொடுக்க வாய்ப்பு இருக்கும்.
0: நேரடியாக நான் கொடுக்கலாம். ஃபோன் மூலம் கூட நிறைய பேர் இப்போ கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா முண்டக்காயம் கோட்டையும் அங்கேருந்து என்னுடைய ரேடியோ மூலம் கேள்விப்பட்டு அவங்க என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கண்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவங்களுக்கு ஃபோன்லேயே கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். நம்ம குமரி மாவட்டத்தில் இருந்து நிறைய பேர் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃபோன்லேயே என்ன தொடர்பு நேரடியாக வர்றாங்க, தோட்டத்திலே வர்றாங்க. அவங்களுக்கு அங்கே நான் இந்த போர்டெல்லாம் வச்சுருக்கேன், அதில் அந்த இதெல்லாம் பதாகை மூலம் எடுத்துக்கலாம்.
1: இந்த மாதிரி பயிற்சிகள் கொடுத்து அவங்க வந்து சில சந்தேகங்களை வந்து கேட்குற வாய்ப்பு இருக்குமா சார்?
0: நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க, என்னென்னா மீன் அமிலம் 20 மில்லி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன், அவங்க மீனம்லாம் சார் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருங்க, நிறைய சந்தேகம் கேட்பாங்க, சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடுறேன்.
1: நிவர்த்தி

0: கொடுத்துருக்கீங்க. இது நம்ம அந்த இயற்கை விவசாயம் செய்யும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கும்?
1: உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சார். என்னன்னா இயற்கை விவசாயத்தை பொறுத்த இயற்கையிலே நம்ம விளைவிக்கப்பட்ட பொருட்களை நம்ம சாப்பிடும்போது நம்ம எல்லா அவயங்களும் நல்லா இருக்கும். என்னன்னா நம்ம ஓடுறது நடக்கிறது எல்லாமே நம்ம முதுமையை கூட தள்ளி போட வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இயற்கையில விளைந்த கத்தரிக்காயாகட்டும் வெண்டைக்காயாகட்டும் நம்ம தோட்டத்திலே நமக்கு பயிரிடலாம். நம்ம தோட்டத்திலே நம்ம இந்த இயற்கையான இடுபொருட்களை வைத்து வீட்டில் உள்ள கழிவு பொருட்களை வைத்தே நம்ம இயற்கையாக நம்ம
0: வைக்கலாம். ஆனா வந்து நம்ம இயற்கை முறையில விளைவிக்கிற அந்த காய்கறிகள் ஆகட்டும் அந்த பழங்கள் ஆகட்டும் நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு.
0: அப்ப இவ்வளவு நேரம் பார்க்கும்போது இயற்கை வேளாண்மையும் மண் வள பாதுகாப்பும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க சார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை இயற்கை வேளாண்மையும் மண் வள பாதுகாப்பும் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் பூந்தோப்பு ஏ ஞானதாஸ் அவர்கள். உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ்.
3: அமுத சுரபி.
2: தொடர்ந்து பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
4: தம்பி, தம்பி, இந்த தம்பி காது கேட்கலையோ என்னவோ. அங்க நின்னு வயல்ல வேலை செய்துட்டு இருக்கானா, எத்தனை தடவை கத்தி கூப்பிட்டாச்சு. தம்பி, தம்பி.
5: ஏக்கா, என்னக்கா? சொல்லுங்கக்கா. என்ன இவ்வளவு அவசரமாட்டு நீங்க வயல் பக்கம் வந்து என்ன கூப்பிட வந்தீங்க? ஏதாவது விசேஷங்க ஏதாவது உண்டாக்கா?
4: ஆமா தம்பி, விசேஷம் உண்டு. நீ முதல்ல கைய கழுவிட்டு இங்க மேல ஏறி வா.
5: சரி அக்கா, சொல்லுங்க என்ன விஷயம்?
4: ஏ தம்பி, எல்லாருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் போட்டிருக்க கூடிய அந்த சம்மான் நிதி திட்டத்துல அமௌண்ட் வந்துட்டு அப்படின்னு நிறைய விவசாயிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு வந்த மாதிரி தெரியலப்பா. உனக்கு செல்லுல மெசேஜ் வந்திருக்கா பாரு. எனக்கு செல்லுல மெசேஜ் வரலப்பா.
5: அக்கா, எனக்கு மெசேஜ் வந்தக்கா. ஒரு 2000 ரூபா வந்து எனக்கு அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் பண்ணிருக்காங்க அக்கா.
4: தம்பி, எனக்கு ரூபா வந்த மாதிரி தெரியலப்பா. எனக்கு செல்லுல மெசேஜ் வந்த மாதிரி தெரியல.
5: அக்கா, முதல்ல வந்து மெசேஜ பாருங்க அக்கா. வந்திருக்கும், எல்லாருக்கும் அனுப்பியிருக்காட்டு கேள்விப்பட்டாக்கா. உங்களுக்கும் வந்திருக்கும், அப்படி வராம இருக்க வாய்ப்பு இல்ல அக்கா.
4: மெசேஜா? ஒரு நிமிஷம் நில்லுப்பா, நான் போன்ல பாத்துட்டு. ஆன் பண்ண ஆன் பண்ண நிறைய மெசேஜா வந்துட்டே இருக்கு. எனக்கு இதுல கரெக்டா ரூபா வந்துச்சான்னு தெரியலையே. எப்படி பாக்கணும் இத?
5: இங்க கொடுங்க அக்கா உங்க மொபைல.
4: இந்த தம்பி போனும், மெசேஜ பாரு. அதுல எனக்கு யாரு இருக்கான்னு பாருப்பா.
5: எக்கா, மெசேஜ் உள்ள போனேன் அக்கா. உங்க மொபைல 300க்கு மேல மெசேஜ் இருக்கு அக்கா. இந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணதாக்கா வர வர உள்ள மெசேஜ் வந்து உள்ள வரும். அதுக்குள்ள ஒரு இடம் வேணும் இல்லையாக்கா. அப்பப்ப நீங்க அந்த மொபைல்ல அந்த மெசேஜ் வந்து நீங்க டெலிட் கொடுத்துருனாக்கா.
4: என்ன தம்பி சொல்ற, மெசேஜ டெலிட் பண்ணணுமா? காலையில வயக்காட்டுக்கு போனா உள்ள வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா கஞ்சி ஆக்கி வச்சுட்டு வேலை கரெக்டா இருக்குமேப்பா. இதுல மெசேஜ் வர மெசேஜ் எங்க பாக்குறது, மெசேஜ் எங்க டெலிட் பண்றது, அது எப்படி டெலிட் பண்ணு கூட எனக்கு தெரியாதப்பா.
5: இப்ப இவ்வளவு மெசேஜ் இருக்கு இல்லையாக்கா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணாக்கா, அப்பந்தான் டெலிட் ஆகும். சரி, உங்களுக்கு அப்படி ஏதாவது டவுட் இருந்தேன்னு பாக்கும்போது உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கு இல்லையாக்கா, வங்கியில போய் உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்தேன்னு பாக்கும்போது அந்த எடுத்து தந்துருவாங்கக்கா, அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா.
4: தம்பி, இதுக்கு நான் இனி ஒரு உட உடுத்து நடந்து பேங்க் வரைக்கும் போனும்ப்பா. அதுவும் எனக்கு சரியா கேட்க கூட தெரியாது. நீ முதல்ல இந்த மெசேஜ்ல உள்ளதை டெலிட் பண்ணிக்கிட்டு அந்த மெசேஜ்ல ஏதாவது வந்திருக்கான்னு ஒண்ணு பாருப்பா முதல்ல.
5: சரியாக்கா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பா, எவ்வளவு மெசேஜ் கிடக்கு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா டெலிட் பண்ணுவோம் அக்கா. இதா பாருங்க, அத உங்களுக்கு வந்திருக்கு அக்கா.
4: எங்க தம்பி காட்டு, நான் பாக்கட்டு.
5: ஏக்கா, இங்க பாருங்க, கிசான் கிரெடிட்னு போட்டு 2000 ரூபா உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கு.
4: ஏ தம்பி, பாத்தியா இவ்ளோ மெசேஜ் வந்திருக்கு, இதுல எங்க வந்திருக்கு நான் எப்படி தேடுவேன்? உனக்கு விவரம் தெரியும், அதனால உன் கையில கொண்டு தந்தேன். நீ போன்ல எடுத்து பாக்க உனக்கு தெரியுது, எனக்கு இதெல்லாம் பாக்க எங்கப்பா தெரியும்?
5: சரி அக்கா, இப்ப உங்க பேரன் இருப்பாங்க அக்கா, உங்க பேரண்ட கொடுத்து அப்பப்ப வந்து வர மெசேஜ் வந்து நீங்க டெலிட் பண்ணிட்டாலே போதும் அக்கா.
4: ஆமா தம்பி, இனி அப்படிதான் செய்யணும். என் பேரண்ட கொடுத்து அதுல என்னென்ன மெசேஜ் இருக்கோ தேவையில்லாத மெசேஜ் எல்லாத்தையும் டெலிட் பண்ண சொல்லணும்ப்பா. ஒவ்வொரு கம்பெனில இருந்தா ஒவ்வொரு மெசேஜா மாறி மாறி போட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் எனக்கு படிக்கவா தெரியும், இது எனக்கு தேவையாப்பா இது.
5: அதுவும் சரிதான்க்கா. இப்ப பிரதான் மந்திரி கிசான் சமான் நிதி திட்டம் இருக்கு இல்லையாக்கா, இது வந்து ஒரு விவசாயிகளுக்குன்னு பார்க்கும் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான திட்டம் கூட சொல்லலாக்கா. ஆண்டுக்கு 6000 ரூபா வந்து மத்திய அரசு வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கறாங்க. இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்கள் வாங்குறதுக்கோ ரூபாய்கள் தரம்போன்னு பாக்கும்போது நமக்கு பெரிய பிரயோஜனம் இல்லையாக்கா.
4: ஆமா தம்பி, நீ சொல்றது கரெக்ட் தான். என்னன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல விவசாயம் செய்யறதே ஒரு பெரும் சவாலா இருக்கு. நிறைய விவசாயிகள் விவசாயம் செய்யறதுல ஆர்வம் காட்ட மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாம் அப்படியா முன்னாடி உடல் உழைக்க வயல்ல கடந்து அந்த கஷ்டப்பட்டு

0: உழைச்சிதான் இந்த பிள்ளைகளெல்லாம் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஆனா அது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் தெரியவா செய்யுது. அதனால்தான் இந்த மாதிரி விஷயத்த, அதாவது விவசாயத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் நம்முடைய அரசு வந்து ஒரு பெரும் முயற்சி எடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு தொகையாட்டு, நீ சொன்னது மாதிரி ஒரு 2000 ரூபா வச்சு ஒரு 3 தவணையா 6000 ரூபா ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்ல அவங்க போட்டிருக்காங்க. இது எதுக்கு? நம்மள ஊக்குவிச்சு இன்னும் விவசாயம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்ததானப்பா. இது ஒரு அருமையான திட்டம்ப்பா. எல்லா விவசாயிகளும் இதுல சேரணும். இதுக்கான விஷயங்கள் வந்து கரெக்டா நம்ம கொடுத்து அந்த சொந்த நிலம் இந்த மாதிரி அரசு சொல்லக்கூடிய விவசாயம் பண்ணக்கூடிய அந்த மக்களுக்கு உதவக்கூடிய வகையில இந்த திட்டம் வந்து இருக்கு. அதுக்கு உனக்கு தெரிஞ்ச மற்ற விவசாயிகள்கிட்டையும் நீ அடுத்த கட்டமா போடும்போது இதுல சேரதுக்கான ஆவணங்கள் என்னென்ன, இது எப்படி சேரணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ சொல்லி கொடுப்பியா? எப்படி?
1: கண்டிப்பா சொல்றாக்கா.
2: அமுத சிறவி நிகழ்ச்சி கேட்டீர்கள். நொடிகளில் சில நுட்பங்கள்.
3: இனி தென்னைக்கு கோகோ கான் நுண்ணுயிர் கலவை தயாரிப்பு தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள்.
4: தென்னையில் வேர்வாடல் நோயை கட்டுப்படுத்த கொக்கோகான் நுண்ணுயிரி எவ்வாறு இனப்பெருக்கம் செய்யலாம் என்பதை பார்க்கலாம். கொக்கோகான் தாய்க்கலவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கிடைக்கும். இதை வந்து நம்ம விவசாயிகள் அவங்களோட தோப்புகளிலேயே இனப்பெருக்கம் செய்யலாம். இதற்கு தேவையான பொருட்கள் அப்படிங்கிறது வந்து, அதாவது ஒரு ட்ரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 200 லிட்டர் ட்ரம்மில் 150 லிட்டர் தண்ணீர் கலந்து 5 முதல் 10 கிலோ அளவுக்கு சர்க்கரை, 5 லிட்டர் தயிர், 1/2 கிலோ உப்பை நன்றாக கலக்க வேண்டும். இந்த கலக்கின கலவையுடன் 5 லிட்டர் கொக்கோ கான், அதாவது தாய் கலவையை கலந்து சாக்கு பையினால் இந்த நிழல் பாங்கான இடத்தில் இந்த நீர் கலவையை மூடி 5 முதல் 7 நாட்கள் வந்து காலையும் மாலையும் தினமும் 2-3 முறை நல்ல சுத்தமான மூங்கில் கம்பினால் கலக்கி வைக்க வேண்டும். 7வது நாள் நமக்கு வந்து கொக்கோ கான் நுண்ணுயிர் நல்ல இனப்பெருக்கம் ஆகியிருக்கும். இந்த நுண்ணுயிர் கலவையை வந்து எல்லா மரங்களுக்கும் உபயோகப்படுத்தலாம். நோய் தாக்கப்பட்ட மரம், நல்லா ஹெல்த்தியான மரம், எல்லா மரத்துக்கும் எடுக்கலாம். சோ என்ன அளவுல எடுக்கணும் அப்படின்னா, இந்த இனப்பெருக்கப்பட்ட கலவை 2 லிட்டருடன் 8 லிட்டர் தண்ணி கலந்து, சோ மொத்தம் 10 லிட்டர் வந்து கொக்கோ கான் வந்து ஒவ்வொரு மரத்துக்கும் 2 மாத இடைவெளியில் விடுவதன் மூலம் பயிரை நோயிலிருந்து பாதுகாத்து நல்ல வளர்ச்சி பெற்று நல்ல காய்கள் பலன் நல்லா கிடைக்கும்.
3: அமைப்பில் உதவி டி எட்வின் ஜெயராஜ். அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
2: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையும் ஆதரவும் நாட்டுக்காக உழைப்பதற்கான ஆற்றலை தமக்கு அளித்திருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் ஹேக் நகரில் சிறப்பான அளிக்கப்பட்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினார். இந்தியா நெதர்லாந்து நட்புறவின் அடையாளமாக ஹேக் திகழ்வதாக அவர் குறிப்பிட்டார். அங்குள்ள டச்சு அரசின் தலைவர்கள் இந்திய வம்சாவளியினருக்கு தொடர்ந்து அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். நெதர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்திய மக்கள் அளித்து வரும் பங்களிப்பை பாராட்டுவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அண்மையில் மேற்கொண்ட சோதனையில் 182 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். போதைப் பொருட்களை ஒருபோதும் அனுமதிப்பதில்லை என்ற நாட்டின் உறுதிப்பாட்டை பிரதமரின் நடவடிக்கைகள் வெளிப்படுத்துவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார்.

தெரிவித்துள்ளார். 14 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களின் பள்ளி இடைநிற்றலை குறைப்பதற்கான நடவடிக்கையை மத்திய கல்வி அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. இதுகுறித்து மத்திய பள்ளிக்கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் இடைநிற்றலை தவிர்க்க தேசிய திறந்தவெளி பள்ளிக்கல்வி நிறுவனம் அளித்த பரிந்துரைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை

பேசிய திரு சஞ்சய்குமார், தற்போதுள்ள தரவுகளின் அடிப்படையில் 1ஆம் வகுப்பில் சேரும் 100 மாணவர்களில் 62 பேர் மட்டுமே 12ஆம் வகுப்பு வரை தொடர்வதாக கூறினார். 14 முதல் 18 வயதுக்குட்பட்ட 2 கோடிக்கும் மேற்பட்டோர் பள்ளிக்கல்வியை தொடராமல் இடைநின்று விடுவதாகவும் அவர் தெரிவித்தார். பொருளாதார சூழ்நிலை, குடும்ப பொறுப்புணர்வு, வாழ்வாதாரம் போன்ற பிரச்சினைகளால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். பள்ளிக்கல்வி இடைநிற்றலை முற்றிலுமாக தவிர்ப்பதற்குரிய முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அமைச்சரவையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான துறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பொது நிர்வாகம், உள்துறை மற்றும் காவல்துறை பொறுப்புகளை தம் வசம் வைத்துள்ளார். நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை, மகளிர் இளைஞர் நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையும் முதலமைச்சருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை திரு ஆனந்துக்கும், பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கும், மக்கள் நல்வாழ்வுத்துறை டாக்டர் அருண்ராஜுக்கும், நிதித்துறை திரு கே ஏ செங்கோட்டையனுக்கும், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை திரு வெங்கடரமணனுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம் மற்றும் சட்டத்துறை திரு நிர்மல்குமாருக்கும், பள்ளிக்கல்வித்துறை திரு ராஜ்மோகனுக்கும், கனிம வளத்துறை டாக்டர் டி கே பிரபுவுக்கும், தொழில்துறை செல்வி கீர்த்தனாவுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் திரு விஜய் பரிந்துரையின் பேரில் மாநில அமைச்சர்களுக்கான துறைகளுக்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் ஒப்புதல் அளித்திருப்பதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விலை உயர்வு பொதுமக்களை பெருமளவு பாதிக்கும் என்று தெரிவித்தார். நாட்டில் வேலையில்லா பிரச்சினை அதிகரித்து வருவதாகவும், இதனால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக அரசு ஏற்கனவே உள்ள மக்கள் நலத்திட்டங்களுடன் புதிய திட்டங்களையும் செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு டி ராஜா கேட்டுக்கொண்டார். பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள வேண்டுகோளின்படி தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் தமக்கு வழங்கப்பட்டிருந்த காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை குறைத்துள்ளார். இதுவரை ஆளுநர் 10 காவல்துறை பாதுகாப்பு வாகனங்களை பயன்படுத்தி வந்ததாகவும், தற்போது 4 வாகனங்கள் மட்டும் போதுமானது என ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெங்களூரு சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா சாகேத் மைனேனி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் ரஷ்யாவின் பீட்டர் பார்க், கஜகஸ்தானின் கிரிகோரி லோமக்கின் இணையை வென்றது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 19-21, 22-20, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசிய இணையை வென்றது. ஆசிய பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சஞ்சனா வெண்கலப்பதக்கம் வென்றார். குஜராத்தின் காந்திநகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 77 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் கொல்கத்தா அணி சற்றுமுன் வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 49 ரன் எடுத்துள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 3 2 5 7 0 3 9. இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய செல்ல குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலை வாயிலாக உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கேட்டு மகிழும் அருமையான நேரம் இது. நிகழ்ச்சியில் இப்போது நம்மோடு பேச காத்து கொண்டிருக்கும் அந்த சின்ன பட்டாம்பூச்சி யார், எங்கிருந்து அப்படின்னு நாம கேட்க போறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சி, நீங்க நேரலையில தொடர்பில் இருக்கிறீங்க. வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம் பட்டாம்பூச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? வீராணில இருந்து பேசுறீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க? அடேங்கப்பா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? குட்டி குழந்தையோட வாய்ஸ் உங்களுக்கு அழகா இருக்குது. சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: பாரம்பரியம்.
0: சொல்லுங்கம்மா.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06:20. நேர்களே, இது பட்டாம்பூச்சிகள் நேரலை நிகழ்ச்சி. உங்கள் வீட்டு சின்ன பட்டாம்பூச்சிகளை அவர்களது திறமைகளை குமரி பண்பலை வாயிலாக வெளிக்கொணர வேண்டுமா? நேர்களே, நேர்களை தொடர்பு தொலைபேசி எண்கள் 2602240 2902722, இணைப்பு எண் 0465 2, மற்றும் ஒரு கைபேசி எண் 8.

0: எவ்வளவு அழகா இருந்ததுப்பா, இது யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு?
1: அம்மா
0: அப்படியா, சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அப்போ அம்மா சொல்லி
1: தெரியும்.
0: தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தமாக வச்சுக்கிடணும், அப்படிதானே?
1: ஆமா
0: நெகிழினா என்னன்னு தெரியுமா? நெகிழ்.
1: பிளாஸ்டிக்.
0: அப்படியா, அடேங்கப்பா, உங்ககிட்ட தான் நிறைய படிக்கணும் போல இருக்குது. இப்போ பிளாஸ்டிக்கில் நம்ம எந்த பொருளும் வாங்கக்கூடாது இல்லையா, பிளாஸ்டிக் கவரில். பூமி தாங்காதுன்னு வேற உங்க பாட்டில் சொன்னீங்களே. அருமையா சொல்லி தந்திருக்காங்க. சரியா, அப்போ நீங்களும் பிளாஸ்டிக் எல்லாம் பயன்படுத்த மாட்டீங்களா, அப்படிதானா? ரொம்ப அருமையா பேசுனீங்க. சரியா, ஹலோ, இது யார், அடுத்த குட்டியா? இந்த குட்டி யார், தங்கச்சி குட்டியா? தங்கச்சி பட்டாம்பூச்சியா? தங்கச்சியோட பேர் என்னது? தர்ஷிகாவா? தர்ஷிகா என்ன சொல்ல போறீங்க? பாட்டு பாடுங்கம்மா.

0: அப்போ கரெக்ட் டைமுக்கு எல்லா வேலையிலும் நீங்கள் பண்ணிடுவீங்க இல்லையா? அப்போ தானே தர்ஷிகா? நல்ல பிள்ளை, ரொம்ப அருமையாக சொன்னீங்க. சரியா, அக்கா கூட சேர்ந்து நீங்களே என்ன செய்வீங்களா? பிளாஸ்டிக் பைகள் எல்லாம் பயன்படுத்தாமல் மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ப்பீங்களா? அப்படிதானா? சரி, அருமையாக பேசுனீங்க ரெண்டு பேரும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: Thank you.
0: வணக்கம் பட்டாம்பூச்சி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் என்னம்மா?
1: காட்டுவளை மூலத்திலிருந்து சர்ஜின் பேசுறேன்.
0: காட்டு விளையில இருந்து சர்ஜின் பேசுறீங்க. சொல்லுங்கப்பா, என்ன சொல்ல போறீங்கம்மா?
1: பாட்டு.
0: பாடுங்க பாடுங்க.
1: வாரம் கருத்தால் மழை பெய்யும், மழை பெய்தால் மண்புளிர், மண்புளிர்த்தால் புல் தழுத்தால் பசுமையும், பசுமைந்தால் பால் சுரக்கும், பால் பால் சுரந்தால் கஞ்சி குடிக்கும், கஞ்சி குடித்து மிஞ்சியதை கரண்டே நாம் வந்துடலாம், காட்டி நாம் குடிச்சிடலாம்.
0: கஞ்சிக்கு கொடுத்தது போக மீதி இருந்துனாதான் நமக்கு இல்லையா?
1: ஆமா.

0: அதுவும் நம்மளை போல ஒரு ஜீவன் அப்படிங்கறத அழகா சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு தொடக்கம் முதலே அப்படி ஒரு பசுமை புரட்சியா இருக்குதே, அருமையா இருக்குது. சரியாம்மா, இப்ப நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கன்றுக்குட்டி ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் நல்ல புல்லு தழையெல்லாம் கொடுப்பீங்க அப்படிதானே?
1: ஆமா
0: நீங்களும் நல்ல கீரை காய்கறிலாம் சாப்பிடுவீங்க தானே?
1: ஆமா
0: வெரி குட், சூப்பர், நல்லா அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். நன்றி
1: நன்றி.
0: நன்றி.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வவுண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
5: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, குழந்தையின்மை சிகிச்சை, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேர்களை நீங்கள் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் நேரல் நிகழ்ச்சி. நேரலையில் நம்மோடு பேச காத்துக் கொண்டிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா? என்னம்மா? ஸ்வாதியா? ஒருக்க கூட சொல்லுங்க, உங்க பேர் ஒருக்க கூட சொல்லுங்களா? சரி, நீங்க எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியா? அப்ப அங்க இருந்துலாம் நிகழ்ச்சி கேக்குறீங்க இல்லையா? சரிம்மா, நிகழ்ச்சியில என்ன பண்ண போறீங்க? பாட போறீங்களா? என்ன சொல்ல போறீங்க? ஹலோ. கேக்குதாம்மா, நிகழ்ச்சியில என்ன நீங்க சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? பாடுங்க. பாட்டு போட போறேன்னு சொன்னீங்களே பட்டாமூச்சி, பாட்டு பாடலையா? எந்த பாட்டு பாட போறீங்க? உங்களுடைய ரேடியோ வால்யூம் கொஞ்சம் குறைச்சு வைக்க சொல்லுங்க அம்மா கிட்ட, அப்படின்னா தான் பேசுறது அழகா கேக்கு. ஹலோ.
6: ஹலோ.
0: சொல்லுங்க, பாட்டு பாட போறீங்களா? என்ன சொல்ல போறீங்கம்மா? பாடுங்க பாடுங்க. ஹலோ. ஹலோ. அந்த பட்டாம்பூச்சிக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்குது போல இருக்குது. அடுத்த நிகழ்ச்சி சொல்றீங்களா? அடுத்த நிகழ்ச்சியில அந்த பட்டாம்பூச்சியோடு நாம பேசலாம்.

0: நிகழ்ச்சியில அடுத்த பட்டாம்பூச்சியோடு பேசலாம். வணக்கம் பட்டாம்பூச்சி. வணக்கம் வணக்கம். நீங்க தொடர்புல தான் இருக்கிறீங்க, பேசலாம்.
1: கல்லடி உலகத்துக்கு
0: அபிஸ்ரீ பேசுறீங்களா? கல்லடி விளையா?
1: சரி,
0: என்ன சொல்ல போறீங்க? என்ன வகுப்பு படிக்கிறீங்க?
1: இனி
0: 9வது வகுப்பு போறீங்களா? அப்ப நீங்க பட்டாம்பூச்சியா, குட்டி பட்டாம்பூச்சியா?
1: ஹலோ,
0: கொஞ்சம் வளர்ந்த பட்டாம்பூச்சி இல்லையா நீங்க?
1: ஆமா.
0: குட்டி பட்டாம்பூச்சிக்கு வழி கொடுக்கலாமா? ஓ, அப்ப இன்னைக்கு ஒரு நாளும் இந்த பட்டாம்பூச்சி கொஞ்சம் வளர்ந்துட்டு தான். அப்ப கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுவீங்களா?
1: வானொலி
0: சுருக்கமா,
1: வானொலி நமது அனைவர் வாழ்வு.

0: கலந்துவிட்ட ஒரு அறிவு பெட்டகம். வானொலி தரும் நன்மைகள் ஏராளம் ஏராளம். பொழுதுபோக்கு அம்சம், அறிவு மேம்படும் அறிவு நிகழ்ச்சிகள், உழவர்களுக்கு தேவையான தகவல், சிறுவர் சிறுமி எடுத்த நிகழ்ச்சி, இளைஞர்களுக்கான இளைய பாரதம், மகளிருக்கு மங்கைய நேரம், கோவைய வானிலை அறிக்கை, முக்கிய நிகழ்வுகள், விளையாட்டுகள் நேரில் வழங்குவது. ஆகையால் வானொலி ஒரு தோழனாய் ஆதலிட்டு உறவாய் உறவாடும் உன்னத தோழமை வானொலி. வானொலியே என் வாழ்வில் கலந்துவிட்ட உன்னத உறவு. நன்றி, வணக்கம்.
1: நன்றி பட்டாம்பூச்சி, அருமையாக சொன்னீங்க. கொஞ்சம் வளர்ந்த பட்டாம்பூச்சியாக இருந்தால் கூட சுறுசுறுப்பாக உற்சாகமாக வானொலியோட சிறப்புகள் எல்லாம் சொன்னீங்க, கேட்டுட்டு வாரீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: நேரம் 8:18. நேர்களே, குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்கள் வீட்டு சின்னஞ்சிறு பட்டாம்பூச்சிகளின் திறமைகளையும் வெளிக்கொணர வேண்டுமா? நேர்களே, தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 2602-240-290-7222, இணைப்பு எண் 04652, மற்றொரு எண் 8903-25703-9. இந்த எண்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய செல்ல குழந்தைகளின் திறமைகளை குமரி பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளலாம். நேர்களே,
6: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
7: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
8: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
9: ராஜாக்கமங்கலம் தங்கம் மருத்துவமனையில் மூல நோய்க்கான சிறப்பு சிகிச்சை முகாம்
10: இம்மாதம் 30 வரை நடைபெறுகிறது.
9: மூலம், மூலம் பௌத்திரம், மூல வெடிப்பு இவற்றிற்கு
10: சிறப்பு சலுகையில் பரிசோதனை மற்றும் சிகிச்சைகள்.
9: போன் 2331666 or 7418150265.

0: லிசன் லிசன்.
1: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
1: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
1: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
2: கட்டுரை போட்டியின் தலைப்பு

0: வானொலி ஒரு வரப்பிரசாதம். வினாடி வினாவின் மைய கருத்து ஆகாஷ்வாணி. இன்று வரை வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன. போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9444-243-243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
1: நேர்களே, இது சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டுமா? தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240-290-722, இணைப்பு எண் 04-652 மற்றும் ஒரு எண் 8-930-32-57-309.

0: நேர்களே, இதுவரை கேட்டது பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் நேர்லை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பட்டாம்பூச்சிகளுக்கும் கேட்டு ரசித்த சிறிய பெரிய பட்டாம்பூச்சிகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நேரம் 8:30. நேர்களே, இனி கேட்கலாம்.
1: இலக்கிய சோலையில் இன்று இலக்கிய சுடர் தேனமுது ஆகியன கேட்கலாம்.
2: இலக்கிய சுடரில் இன்று அகலிகையின் அறவாழ்வு உரை வழங்குகிறார் தமிழாசிரியர் சி. ஜான் கிறிஸ்டபர் அவர்கள்.
3: இனிய நேயர்களே, இதய வணக்கம். கற்பு குறித்து நாம் பண்பாட்டு தளத்தில் பேசும் போதெல்லாம் இருவரின் பெயர்கள் அதிகமாக இடம் வருவதை பார்க்கலாம். ஒருவர் சீதை, அதற்கடுத்ததாக மற்றொரு பெயர் அக்ரேகை. இந்த ஆணாதிக்க சமூகம் தங்கள் அதிகாரத்தை நிறுவிக் கொள்வதற்கு சீதை என்கிற துன்பத்தையும் அகலிகை என்கிற துன்பத்தையும் கற்பு குறித்த உரையாடலில் பயன்படுத்தி வருகிறது. வேத காலத்தில் இருந்தே அகலிகை குறித்த பல்வேறு வடிவங்களான கதைகள் பயன்படுத்தப்பட்டு வருவதை பார்க்கலாம். இலக்கியம் சார்ந்த படைப்பாளிகளுக்கும், குறிப்பாக கவிஞர்கள், சிறுகதை ஆசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் அட்சய பாத்திரமாக விளங்குகிறாள் அகலிகை. இந்திய இதிகாசங்களிலும் புராணங்களிலும் மனித மனத்தின் நுட்பங்களையும் தர்ம சிக்கல்களையும் வெளிப்படுத்தும் பல பின்பாத்திரங்கள் உள்ளன. அவற்றில் குறிப்பிடத்தக்கவளாக திகழ்கிறாள் அகலிகை. அகலிகை எனப்படும் அவள் இராமாயணம் என்னும் மகா காவியத்தில் இடம்பெறும் முக்கியமான பாத்திரம். முனிவர் கௌதம மகரிஷி அவர்களின் மனைவியாகிய அகலிகை அழகு, ஆசை, அறம், தவறு, தண்டனை மற்றும் மீட்சி ஆகிய பல பரிணாமங்களை தன்னுள் சுமந்து நிற்கிறாள். அகலிகையின் கதை ஒரு

புராண சம்பவம் மட்டுமல்ல, அது மனிதனை இயல்பின் பலவீனங்களையும் சமூக கட்டுப்பாடுகளையும் மன்னிப்பு மற்றும் அதன் பரிசுத்தத்தின் கருத்துக்களையும் ஆழமாக ஆராயும் ஒரு சின்னமாகும். இந்திரனுடன் சம்பந்தப்பட்ட நிகழ்வின் மூலம் அவள் சாபத்திற்கு ஆளாகி பின்னர் ராமபிரானின் திருவடித்துகள் தொட்டதால் மீழ்ச்சி பெறுகிறாள் என்பது தவறு, தண்டனை, தீர்வு என்ற வாழ்வில் வட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இதனால் அகலியை ஒரு பாதிக்கப்பட்ட பெண் என்ற கோணத்தில் மட்டுமல்லாது மனித வாழ்வின் சிக்கலான நெறிமுறைகளையும் கருணை மற்றும் மன்னிப்பின் அவசியத்தையும் எடுத்துரைக்கும் சின்னமாகவும் விளங்குகிறாள். காலந்தோறும் படைப்பாளிகள் அகலியை தொன்மத்தை பல்வேறு வடிவங்களில் அணுகியுள்ளார்கள். இந்திரன் அகலியின் காதலன் என்கிறது ஒரு கதை. திருமணத்திற்கு பிறகு உடன்பட்டே அகலியை இந்திரனுடன் இணைகிறாள் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்திரன் கௌத முனிவன் உருவத்தில் வந்து ஏமாற்றினார் என்று ஒரு கதை இருக்கிறது. இந்திரனால் அகலியை வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாள் என்றொரு கதை இருக்கிறது. இவ்வாறு காலந்தோறும் அகலியை என்ற தொன்மை பாத்திரத்தை படைப்பாளர்கள் பயன்படுத்தியுள்ளார்கள். அகலியை முனிவர் கவுந்தவரின் மனைவி, வேத பரிசுத்திற்கும் தவ வாழ்விற்கும் உரிய இல்லறப்பெண். அவளின் அழகு தேவர்களுக்கே அதிசயமாக இருந்ததாக இதிகாசங்கள் குறிப்பிடுகின்றன. அவளின் அழகு உடல் அழகாக மட்டுமல்ல, அறிவு, பண்பு, அமைதி, தவம் ஆகியவற்றின் ஒளியாகவும் இருந்தது. ஆனால் மனித வாழ்வில் ஒரு கண நிழல் கூட பெரும் இருளை வரவழைக்க கூடும் என்பதை அகலிய வரலாறு உணர்த்துகிறது. தேவர்களின் தலைவனாகிய இந்திரன் கௌதம முனிவரின் வடிவில் அகலியை அணுகுகிறான். இங்கு அகலியின் தவறு குறித்து பல நூல்கள் பலவிதமாக பேசினாலும் கம்பர் குற்றச்சாட்டை விட மனித வாழ்க்கையின் நிலையாமையையும் அறச்சோதனையையும் முன்னிறுத்துகிறார். அறம் என்பது ஒரு நாள் காக்கும் கவசம் அல்ல, ஒவ்வொரு கணமும் விழித்திருக்கும் உள்ள பயிற்சி என்பதை அகலியை நிகழ்வு உணர்த்துகிறது. கௌதம முனிவர் அகலியை கல்லாக மாற சபிக்கிறார். இச்சாபம் வெளிப்படையாக தண்டனையாக தோன்றினாலும் ஆன்மீக நோக்கில் அது ஒரு பரிசுத்த பயணமாகும். கல் என்பது உணர்விழந்த நிலையை குறிக்கிறது. அறத்திலிருந்து விலகும் உயிர் உயிரோடு இருந்தாலும் உணர்வற்ற கல்லை போன்றதே என்பதே இதன் உள்கருத்து. கம்பர் இந்த தருணத்தை மிக மென்மையாக சித்தரிக்கிறார். அகலியை மீது வெறுப்பு காட்டாமல் கருணையின் வழியே அவளை மீட்டெடுக்கிறார். அகலியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம் ராமனின் வருகை. ராமன் தனது பாத தூளியால் அகலியை மீட்டெடுக்கிறார். இது ஒரு பெண்ணின் உடல் மீட்பு அல்ல, உயிரின் ஆன்மீக மறுபிறப்பு. கம்பர் பாடும் வரிகள், கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், இந்த சொற்கள் வெறும் அழகிய கவிதை அல்ல, அறத்தை நிலைநிறுத்தும் கருணை சக்தியின் உச்ச வெளிப்பாடு. ராமன் அகலியை தண்டிக்கவில்லை, அவளை மீண்டும் மனித மரியாதைக்குள் கொண்டு வந்தான். அதுவே அறத்தின் உயர்ந்த வடிவம். அகலிகை தவறு செய்தவளா இல்லையா என்பது இலக்கிய விவாதமாக இருக்கலாம், ஆனால் அறவாழ்வின் பார்வையில் முக்கியமானது. தவறுக்கு பின் மனிதன் என்ன செய்கிறான், அவன் மனம் எவ்வாறு மாறுகிறது, அவன் மீண்டும் ஒளியை நாடுகிறானா? அகலிகை தனது சாம வாழ்வை எதிர்ப்பின்றி ஏற்றுக்கொள்கிறாள். அவளின் அமைதி மனச்சாட்சியின் மொழியாக மாறுகிறது. அந்த காத்திருப்பே தவமாகிறது. இதனால் அகலிகை வீழ்ச்சியின் சின்னமல்ல, மீட்சியின் சின்னம். கம்பர் அகலியை அவமதிப்பின் பாத்திரமாக எழுதவில்லை, மாறாக சமூக தீர்ப்புகளால் உறைந்து போன பெண் உயிரை இறையருளால் மீட்டெடுக்கிறார். இதில் கம்பன் கூறுவது, அறம் என்பது குற்றமற்ற நிலை மட்டுமல்ல, கருணையால் உயிரை மீட்டெடுக்கும் பேரொளி. இன்றைய சமூகத்தில் தவறு செய்தவர்களை நிரந்தரமாக ஒதுக்கும் மனப்பான்மை அதிகரித்து வருகிறது. ஆனால் அகலியை வரலாறு மனிதனுக்கு இரண்டாவது வாய்ப்பு தேவை என சொல்கிறது. அறம் என்பது தண்டனை மட்டுமல்ல, திருத்தமும் கூட. அகலியின் வாழ்க்கை ஒரு கல்லின் வரலாறு அல்ல, கல்லாக உறைந்த மனம் மீண்டும் உயிர்ப்படுத்த ஆன்மீக பயணம். அவள் நமக்கு உணர்த்துவது அற விழிப்புணர்வு, தவ உள்மாற்றம், கருணை மீட்பு, இறையருள் புதிய பிறப்பு. அதனால் அகலியை தமிழ் இலக்கியத்தில் சாபத்தின் பெண் அல்ல, அறத்தின் வழியே மீண்டும் பிறந்த பெண். கம்பரின் உலகில் அகலியை நமக்கு சொல்லும் மௌன செய்தி, மீள்வது மனிதம், மீள்வது அறம். மேலும் அகலியை படலத்தில் கம்பர் அகலியின் பரிசுத்த மீட்சியை உணர்த்தும் இடத்தில், மையறு மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என அகலியை மீண்டும் தன் இயல்பான ஒளியையும் பெண்ணிய பரிசுத்த அடைந்தவளாக காட்டுகிறார். அதுபோல் அகலியின் சாபநீக்க திறனத்தை விளக்கும் கருத்துரை பகுதிகளில் ஆய்வாளர்கள் அடிக்கடி மேற்கோள் காட்டும் கம்பன் உணர்வு, தீதியிலா உள்ளத்தான்

என்பது அகலியை முழுமையான தீயவளாக அல்லாது சூழ்நிலை பிழையில் சிக்கி உயிராக கம்பர் கருணையோடு அணுகியிருப்பதை இது காட்டுகிறது. ஆம், அகலியின் அறவாழ்வு என்ற தலைப்பை தமிழரின் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, மலையாபதி, குண்டலகேசி ஆகிய ஐம்பெரும் காப்பியங்களின் அறச்சிந்தனைகளோடு பொருத்தி பார்த்தால் அகலியின் அறவாழ்வு நன்கு புலப்படும். கண்ணகி தனது வாழ்வில் அநீதி நேர்ந்த போதும் அறத்தை விட்டு விலகவில்லை. அதுபோல் அகலியையும் சாப வாழ்வை அமைதியுடன் ஏற்றுக்கொள்கிறாள். சிலப்பதிகாரம் கூறும் புகழ் பெற்ற வரி, அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்று ஆவது. இந்த வரி அறம் இறுதியில் நீதியாக எழும் என்பதை உணர்த்துகிறது. அகலியை வாழ்க்கையிலும் அறம் தண்டனையாக அல்ல, இறுதியில் மீட்சியாக வெளிப்படுகிறது. மணிமேகலை உலக உயிர்கள் மீதான கருணையை உயர்ந்த அறமாக கருதுகிறாள். மணிமேகலை வரையறுத்தும் சிந்தனை, அறம் எனப்படுவது யாது என கேட்பின் மறவாது இது கீழ் மன்னிவிற்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுளும். இது உயிர் மீதான இரக்கமே அறம் என்பதனை சொல்கிறது. இதேபோல் ராமன் அகலியை குற்றவாளியாக அல்ல, மீட்கப்பட வேண்டிய உயிராக காண்கிறான். சீவக சிந்தாமணி மனித வாழ்வின் இன்ப நிலையாமையையும் இறுதியில் துறவர உயர்வையும் பேசுகிறது. அதன் அறப்பார்வை ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்ற தமிழ் அற கருத்தோடு ஒத்துசெய்கிறது. அகலியை கதையிலும் உடல் அல்ல உள்ளத்தின் தூய்மையே இறுதியில் வெல்லுகிறது. வளையாவதி முழுமையாக கிடைக்காத போதும் இல்லற ஒழுக்கம், அறநெறி, நிலையாமை ஆகியவற்றை வலியுறுத்தியதாக அறிஞர்கள் கூறுகின்றனர். அகலியை நிகழ்வு இல்லற வாழ்வில் நம்பிக்கை, ஒழுக்கம், மன விழிப்புணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்துகிறது. குண்டலகேசி தவறிலிருந்து ஞானத்திற்கு உயர்ந்த பெண் உயிரின் பயணமாக பார்க்கப்படுகிறாள். அதேபோல் அகலிகையும் வீழ்ச்சியிலிருந்து தவத்திற்கு, தவத்திலிருந்து மீட்சிக்கு உயர்கிறாள். அகலியின் அறவாழ்வு தனிப்பட்ட இதிகாச நிகழ்வு அல்ல, அது தமிழ் காப்பியங்கள் முழுவதும் ஒலிக்கும் அறச்சிந்தனையின் ஓர் அலை. கண்ணகி போல் நீதியை தாங்கும் அமைதி, மணிமேகலை போல் கருணை, சீவக சிந்தாமணி கூறும் மன தூய்மை, குண்டலகேசி உணர்த்தும் உளமாற்றம், வளையாபதியின் மன விழிப்புணர்வு இவை அனைத்தும் அகலியின் வாழ்வில் ஒளிந்திருக்கின்றன. இதனால் அகலிகை தவறின் உருவமல்ல, மீண்டு எழும் அறத்தின் உருவம் என்று கூறலாம். புதுமை பித்திரநிதி அகலிகை மற்றும் சாப விமோசனம் ஆகிய சிறுகதைகளை சிந்தித்தால் அகலியின் அறவாழ்வு பாரம்பரிய இதிகாச வாசிப்பிலிருந்து நவீன சமூக அறவியல் ஆய்வாக உயர்கிறது. குறிப்பாக கம்பர் காட்டும் கருணை மிகு அகலிகையையும் புதுமைப்பித்தன் கேள்வி எழுப்பும் அகலியையும் இடையேயான வேறுபாடும் உணர்ந்து கொள்ளலாம். கம்பராமாயணம் அகலிகையை இறையருளால் மீட்கப்படும் பெண்ணாக காட்டுகிறது. கம்பன் உலகில் அகலிகை தவறிய உயிர், தவம் செய்த உயிர், கருணையால் மீட்கப்பட்ட உயிர் என்பதாக உயர்ந்து செல்கிறது. ஆனால் நவீன தமிழ் இலக்கியத்தில் புதுமைப்பித்தன் அகலியை முற்றிலும் புதிய பார்வையில் அணுகுகிறார். புதுமைப்பித்தனின் அகலியை சிறுகதையில் பெண் மீதான சமுதாயத்தின் இரட்டை அறநிறை கேள்விக்குட்படுத்தப்படுகிறது. ஆண் தவறு செய்தால் சமூகம் மன்னிக்கிறது, பெண் தவறு செய்தால் அவளை நிரந்தர குற்றவாளியாக்குகிறது. இங்கு அகலியை வெறும் புராண பெண் அல்ல, சமூக தீர்ப்புகளால் கல்லாக்கப்படும் ஒவ்வொரு பெண்ணின் உருவகமாக மாறுகிறாள். வெளிப்புற தீர்ப்பை விட உள்ளத்தின் உண்மைதான் அறத்தின் அளவுகோல் என்பதை புதுமைப்பித்தன் வலியுறுத்துகிறார். புதுமைப்பித்தனின் சாப விமோசனம் என்னும் ஆழமான கேள்வியை எழுப்புகிறது. அகலிகை உண்மையில் சாபத்திலிருந்து விடுபட்டாளா, அல்லது சமூக நினைவின் சாபம் தொடர்ந்ததா? கம்பனின் உலகில் ராமபாத தூளி அகலியை மீட்டது, ஆனால் புதுமைப்பித்தன் உலகில் சமூகம் மன்னிக்கிறதா? பெண் மீண்டும் மரியாதையுடன் வாழ முடிகிறதா? அறம் கருணையா தீர்ப்பா என்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன. கம்பன் அகலியையை தீது இலா உள்ளத்தாள் என்று கருணையோடு அணுகுகிறார். புதுமைப்பித்தன் அதையே நவீன சமூகத்திற்கு எதிராக மாற்றுகிறார். மனிதனை விட சமூகம் கொடூரமா, அறம் என்ற பெயரில் பெண்கள் தண்டிக்கப்படுகிறார்களா என்ற சிந்தனையை உருவாக்குகிறார். கம்பர்த்தன் இலக்கியத்தில் அகலியின் படிவை தவம் செய்து மீட்கப்பட்ட பெண்ணாகவும், அறப்பார்வையாக கருணையை அறமாகவும், புதுமைப்பித்தன் அகலியின் வடிவை சமூகத்தால் தீர்ப்பளிக்கப்படும் பெண்ணாகவும், அறப்பார்வையாக மனிதநேயத்தை அறமாகவும் காட்டுவதைக் கண்டு இன்புற்று களிப்படையலாம். அகலியின் வரலாறு ஒரு பெண்ணின் தனிப்பட்ட கதை அல்ல, அது மனித சமூகம் அறத்தை எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்பதற்கான கண்ணாடி. கம்பர் அவளை அருளால் மீட்டார்.
புரிந்தவன் பித்தன் மனிதநேயத்தின் நீதிமன்றத்தில்

0: நிறுத்தினார். அதனால் அகலியை சாபத்தின் பெண் அல்ல. அறம் மனிதனை எவ்வாறு அணுக வேண்டும் என்ற நிரந்தர கேள்வியின் உருவம். கம்பராமாயணம் உலகில் அகலியை அறத்திலிருந்து விலகி உயிராக தோன்றினாலும் கம்பர் அவர்களை கருணையின் வழியே மீட்டெடுக்கிறார். அதேபோல் அறம் நூலின் பல கதைகளிலும் மனிதன் தவறலாம், சமூகம் தண்டிக்கலாம், ஆனால் உண்மையான அறம் உயிரை மீண்டும் மனிதனாக்க வேண்டும் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. கௌதவரின் சாபம் நீதியின் வடிவமாக இருந்தால் ராமனின் பாதம் கருணையின் வடிவமாகிறது. ஜெயமோகன் கதைகளில் சமூகம் பலமுறை மனிதனை புரிந்து கொள்ளாமல் தீர்ப்பளிக்கிறது. அகலிகை ஒரு தவறின் நினைவாக, ஒரு குற்றத்தின் அடையாளமாக, உயிரோடு இருந்தும் உயிரற்ற கல்லாக மாற்றப்படுகிறாள். இங்கு கல் என்பது உடம்பு அல்ல, சமூகத்தின் கருணையற்ற நினைவின் உருவகம். புதுமைப்பித்தன் போலவே ஜெயமோகனும் ஓர் ஆழ்ந்த கேள்வியை எழுப்பும் சிந்தனையாளர். மனிதனை தண்டிப்பது எளிது, ஆனால் அவனை மீண்டும் மனிதனாக்க முடியுமா? அகலிகை கதையில் இதற்கான பதிலாக ராமன் நிற்கிறான். அவன் நீதிபதி அல்ல, உயிரை உணரும் அற மனிதன். அதனால் அகலியை மீட்பு சாப விமோசனம் மட்டுமல்ல, மனிதனை மீண்டும் மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ளும் அறத்தின் வெற்றி. உண்மையான அறம் வெளியில் அல்ல, மனித மனத்தின் ஆழத்தில் உள்ளது. அகலியின் வாழ்க்கை கம்பனிடம் கருணையின் காவியம், புதுமைப்பித்தனிடம் சமூக நீதியின் கேள்வி. அகலியை ஒரு புராண சம்பவம் மட்டுமல்ல, மனித வாழ்வின் ஆழ்ந்த அறவியல் தத்துவமாகும். அவள் கல்லானது உடலால் அல்ல, அறத்தை இழந்த மனித சமூகம் கருணையை இழக்கும் போது உயிர்கள் எவ்வாறு உறைந்து போகின்றன என்பதற்கான அடையாளம் ஆகும். கம்பராமாயணம் அகலியை சாபத்தின் பெண்ணாக அல்ல, அருளால் மீட்கப்படும் உயிராக காண்கிறது. திருக்குறள் உள்ள தூய்மையே அறம் என உரைக்கிறது. புதுமைப்பித்தன் சமூகத்தின் தீர்ப்பை கேள்விக்கு உட்படுத்துகிறார். அகலியை நமக்கு கற்பிப்பது ஒழுக்கம் அவசியம், மனச்சாட்சி உயர்வு, தவம் உள்மாற்றம், அருள் மறுபிறப்பு. கல்லாக மாறிய அகலியை ராமன் மீட்டது போல கருணை மட்டுமே மனிதனை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும். அதனால் அகலியின் வாழ்க்கை பெண்ணின் வரலாறு அல்ல, மனித உள்ளத்தின் வரலாறு. அவள் நமக்கு சொல்லும் இறுதி அறச் செய்தி தண்டனை மனிதனை அமைதிப்படுத்தலாம், கருணை மட்டுமே மனிதனை மாற்றும். அல்லது வீழ்ந்த உயிரை எழுப்பாத அறம் அறமல்ல, மீண்டும் வாழ வைத்திடும் அருளே உயர்ந்த அறம். இவ்வாறு அகலியின் அறவாழ்வு அனைவரும் அறிந்து தெளிந்திடும் அறவாழ்வாக பரிணாமம் அடைகிறது.
1: விஷயத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடிய
2: இலக்கிய சுடரில் இதுவரை அகலிகையின் அறவாழ்வு உரை வழங்கியவர் தமிழாசிரியர் சி. ஜான் கிறிஸ்டபர் அவர்கள். அடுத்து வரும் தேனமுது தொடரில் படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
3: வணக்கம் நேயர்களே, தேனமுது தொடரில் சிறந்த படைப்பாளர்களை வார வாரம் சந்திச்சிட்டு இருக்கிறோம். இந்த வாரம் ஒரு சிறந்த பேராசிரியர், ஆக சிறந்த எழுத்தாளர் மற்றும் ஒரு ஆய்வாளர் முஜீப் ரஹ்மான் அவர்கள். அவங்க தான் இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய அனுபவங்களையும் நிறைய ஆய்வுகள் பற்றிய விஷயங்களையும் எழுத்துக்கள் பற்றிய விஷயங்களையும் அவங்கள்ட்ட பேசி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: முஜீப் ரஹ்மான், இந்த பெயருடைய அர்த்தத்தை முதல்ல தெரிஞ்சுக்கலாமா?
1: இந்த பெயருடைய அர்த்தம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த அர்த்தம் தான். அருள் மொழி என்பது இதனுடைய அர்த்தம். அதுதான் வந்து முஜீப் ரஹ்மான் என்று அரபியில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் போது இந்த அர்த்தத்தை நாம் சொல்ல முடியும்.
3: முஜீப் ரஹ்மான் பிறந்த ஊர் எந்த ஊர்?
1: என்னுடைய ஊர் தக்கலை. தக்கலையில் தான் பிறந்து வளர்ந்து அங்கேதான் நான் வாழ்ந்து வருகிறேன். தற்போது நான் பெங்களூரில் ஒரு தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். அந்த கல்லூரியில் நான் ஒரு மேலாண்மை துறை ஆசிரியராக இருக்கிறேன். தமிழ் என்னுடைய விருப்ப மொழியாக இருக்கிறது. அதனால் தான் இலக்கியத்திலும் தமிழ் சார்ந்த ஆய்வுகளிலும் நான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். தமிழ் மொழியினுடைய பல்வேறு விஷயங்களை குறித்து படிக்கும் போது தமிழ் சார்ந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப அற்புதமாக, ஆய்வு செய்வதற்கும் மேலாக பல்வேறு விஷயங்களை அது வழங்கி கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஆய்வாளர்களை எல்லாம் சந்திக்கும் போது, அவர்களுடன் பேசுகின்ற போது, உண்மையிலேயே தமிழ் சார்ந்த ஆய்வுகள் வந்து மிக முக்கியமான ஒன்று என்றுதான் நான் நினைக்கிறேன்.
3: முஜீப் ரஹ்மான் தக்கலையில பிறந்து வளர்ந்ததா சொன்னீங்க. தக்கலை அப்படின்னு சொன்ன உடனே உங்க நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்கள்?
1: தக்கலை என்று சொல்லும் போது எனக்கு வரலாறு தான். அந்த வரலாறு

0: என்பது என்னுடைய பாலிய காலத்தில் உருக்கொண்ட பல்வேறு விஷயங்கள். பத்மநாபபுரம் என்பது நான் பிறந்த வளர்ந்த பகுதியினுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி. அந்த பத்மநாபபுரம் என்று சொல்லும் போது அது ஒரு வரலாறு சார்ந்த இடம். திருவிதாங்கூர் என்ற சமஸ்தானத்தினுடைய ஒரு தலைநகரமாக இருக்கக்கூடியதுதான் பத்மநாபபுரம். அங்கே இருக்கக்கூடிய அரண்மனைகள், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளும் நான் அலைந்து திரிந்து அந்த வரலாற்றை எல்லாம் நாம் சேகரித்திருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயதான பெண்கள், வயதான தாத்தாக்கள் எல்லாம் நான் நிறைய பேசியிருக்கிறேன். அவர்கள் எல்லாம் பேசிதான் என்னுடைய ஒரு கதை ஆர்வத்தை என்னுள் உருவாக்கி இருக்கிறார்கள். நான் ஏதாவது கதை எழுத வேண்டும் என்று நினைக்கும் போதே ஏதாவது ஒரு தாத்தா பாட்டிகள் சொன்ன சம்பவங்கள், அல்லது அங்கு நாம் பார்த்த அந்த மக்களினுடைய வாழ்வியல் அனுபவங்கள், அல்லது என்னுடைய குடும்பம் சார்ந்த நினைவுகள், இதெல்லாம் வந்து நிறைய ஒரு பொக்கிஷமாக இதை வந்து எப்படி வந்து வரலாற்றோடு இணைத்து சொல்லுவது என்பது கூட எனக்கு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை நான் ஒரு நாவலாக கூட எழுதியிருக்கிறேன். மகா கிரந்தம் என்ற ஒரு நாவல் நான் வந்து எழுதினேன். அந்த நாவல் இப்படி வந்து அந்த இடமும் அந்த மொழியும் அந்த மக்களும் எல்லாம் சார்ந்து என்னுடைய அந்த வாழ்க்கை முறை வந்து என்னை ஒரு எழுத்தாளனாக உருமாற்றி இருக்கிறது.
1: மேலாண்மை துறையில இன்னைக்கு ஒரு பேராசிரியரா இருக்கிறீங்க. மேலாண்மை துறையை தேர்ந்தெடுத்துட்டு தமிழ் மீது இருக்கிற ஆர்வத்துல நான் தமிழ் படிச்சேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னீங்க. எந்த காலகட்டத்துல இந்த தமிழ் துறையில நுழைஞ்சீங்க?
0: என்னுடைய ஞாபகத்தில் இருந்து சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய நண்பர் பத்மநாபபுரத்தில் கே அரவிந்தன் என்று ஒரு நண்பர் இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு நான் அடிக்கடியாக செல்லுகின்ற போது அவருடைய முதன் முதலாக தமிழ் சார்ந்த அந்த ஒரு நூலகத்தை பார்க்கின்ற போதுதான் எனக்கு வந்து தமிழ் மீதான ஒரு சிறிய ஒரு வாசிச்சு பார்ப்போமேங்கிற ஒரு ஒரு எண்ணம் வச்சு அந்த வீட்டுக்கு நான் போய் அந்த நூலகத்தை பயன்படுத்ததான் தமிழ் மீதான ஆர்வம், அதெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு இது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தான் என்னுடைய தமிழ் ஆர்வம் வளர்ந்திருக்கு. இன்னும் நீங்க அந்த மேலாண்மையெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் வந்து சொல்றதெல்லாம் வந்து ஒரு அது அது கூட இன்னைக்கு வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு MBAங்கிறத வந்து மேலாண்மை துறைன்னு சொல்லக்கூடியது அது வந்து எத்தனை மொழிக்கு சாத்தியம். அதனால படிப்புக்கும் நம்ம தொழிலுக்கும் தொடர்பு இருக்கணும்னு தேவையில்லை.
1: தோழனுடைய நூலகத்தை பார்த்து தமிழ் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்திருக்கு. தமிழ் படிக்கிற ஆர்வம் வந்த உடனே எல்லாரும் எழுதிட முடியாது. அப்பதான் நூலகம் பார்த்து படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் எழுதலாம், எழுதி பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எப்போ உருவாச்சு?
0: ஆரம்பத்திலே வந்து நாங்க வந்து என்னுடைய நண்பர்கள் வந்து 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். அப்போது நான் வந்து தக்கலை லைப்ரரியில் வந்து போகும்போது அங்கே வந்து ஒரு கையெழுத்து இதழை வந்து நான் பார்க்குறேன். இப்போ நான் வந்து உடனே நண்பர்கள்ட்ட எல்லாம் வந்து சொன்னேன், நம்ம வந்து ஏன் ஒரு நமக்கு கையெழுத்து இதழ் நடத்தக்கூடாது. உடனே நண்பர்கள்லாம் சேர்ந்து உடனே அப்போ என்ன எழுதுவான்னு பார்த்தாச்சுன்னா அன்னைக்கு வந்து அவங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மேகசின் அதிலிருந்து முக்கியமான இதெல்லாம் ரீரைட் பண்ணுறது. அப்போ நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஏன் வந்து கதைகள்லாம் வந்து சேர்க்கக்கூடாது, கதை தான் நமக்கு எழுத தெரியாது, கதை எப்படி எழுத முடியும், சரி முதல்ல எப்படி எழுதுவோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை எழுத ஆரம்பிக்கும். அந்த இதழை வந்து நம்ம வந்து கொண்டு வர்றோம். அதுக்கு நாங்கள் நிழல் ஒரு பேர் போட்டு இதழ் கொண்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 இதழ் கொண்டு வந்தோம். அந்த டைம்ல தான் நடிகை அம்பிகா வந்து ஒரு ஷூட்டிங்காக பத்மநாபபுரம் பேலஸுக்கு வராங்க. அந்த அம்பிகா வந்து ஒரு நேர்காணல் எடுப்புமே ஏன்னு சொல்லி நேர்காணல் எடுக்கிறதுக்கு நாங்கள் போறோம். அப்போ நண்பர் ஒருவர் வந்து இங்கே வந்து சத்தம் போடுறாரு, மேடம் உங்களை பார்க்கணும், அவர் உள்ள விட மாட்டேன்னு சொல்கிறாருன்னு சத்தம் போட்டோன்னா அந்த அம்மா உள்ள விட சொல்கிறாங்க. நாங்கள் நான் 3-4 பேர் உள்ளே போயிருவோம். போன டைமில் வந்து அவங்க வந்து கேட்குறேன், என்ன விஷயமா வந்தீங்க? நாங்கள் வந்து ஒரு பத்திரிக்கை நடத்துகிறோம், உங்களுக்கு ஒரு நேர்காணல் செய்யணும். பத்திரிக்கை எங்கே? பத்திரிக்கை வந்து கையில் வச்சிருக்கிறோம், ஒரு சின்ன ஒரு இதழ். இது பத்திரிக்கையா? அவங்க பார்த்துட்டு அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிட்டு ஏதோ ஒரு ஆர்வத்தில் கேட்குறாங்க, சரி கேளுங்க ஆனால் சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து என்ன வந்து முன்னே கொண்டு விட்டாங்க, நீ கேளு. அப்போ அந்த டைமில் தான் ஏதோ ஒரு ஒரு சினிமாவை பற்றி ஏதோ எனக்கு ஞாபகத்திலேருந்து இந்த சினிமாவில் வந்து நீங்கள் நடிச்சிங்களே, அது எப்படி நடிச்சிங்க? அது வந்து பார்த்தா அவ்வளோ ஒரு வெகுளித்தனமாக இருக்கும் க்வெஸ்சன்ஸ். அப்புறம் வந்து அவங்க வந்து சரி ஓகே என்ன படிக்கிறீங்க, ஆனால் நாங்கள் 10th முடிச்சிருக்கிறோம், அதுலேயே நீங்கள் பேட்டியில் எடுக்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டீங்களா, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆயிட்டு பிற்பாடு அதை எழுதக்கூடிய அளவுக்கு, ஏன்னா அந்த அதில் வந்து அந்த இதழில் வந்து ஒரு கதை எழுதணுங்கிறது வந்து ஒரு ஆசை. அப்புறம் தான் அந்த கதைகள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். கடைசியில் வந்து நான் வந்து ஒரு மாயாஜாலம் சார்ந்து ஒரு விக்ரமாதித்யன் கதை மாதிரி ஒரு கதை எழுதலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். ஆரம்பித்து ஒரு இதழில் ஆரம்பித்து ஒரு தொடரும் போட்டோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு வேற படிப்பு சார்ந்த நண்பர்லாம் அங்கங்கே போயிட்டாங்க. மொத்தத்திலே அந்த இது போயிடுச்சு. அது ஒரு காரணம் கூட சொல்லலாம் என்னுடைய ஒரு வளர்ச்சிக்கு.
1: எல்லாரும் எழுத்து பணியை எழுத்து மூலமா ஆரம்பிப்பாங்க, நீங்க கொஞ்சம் வித்தியாசமா நேர்காணல் மூலமா உங்களுடைய எழுத்து பணி முதல்ல ஆரம்பிச்சிருக்கு. சரி, ஒரு நேர்காணல் எழுத்துக்கு வித்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா

0: பிரஹ்மானுடைய எழுத்துக்கான பரிணாம வளர்ச்சி எப்படி இருந்தது?
1: எனக்கு நண்பர் வந்து மறைந்து போன காலம் சென்ற பிரேமானந்தகுமார் என்று ஒரு நண்பர் இருந்தாரு, மலையாளி நண்பர். அவர் வந்து நிறைய படிக்கக்கூடியவர். அவர் வந்து பேசும்போதெல்லாம் வந்து டால்ஸ்டாய் தெரியுமா, டால்ஸ்காஸ்கிய தெரியுமா, அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பார். இதெல்லாம் யாரு என்னன்னு அப்பவுமே கேட்போம். இல்லை, அவரு மிக பிரம்மாண்டமான எழுத்தாளர்கள் வந்து சொல்லுவார். அப்ப நாங்க வந்து ஆரம்பத்துல வந்து NCPHG புத்தகம் வந்து ஒரு கார்ல கொண்டு வந்து வருவாங்க. அந்த இதே எங்களுக்கு தெரியாது. அந்த புக்கே வந்து நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த காலத்துல உள்ள ரஷ்ய புத்தகங்கள் தான் அதெல்லாம். எங்களுக்கு அது கூட தெரியாமலே நாங்க போய் டால்ஸ்டாய்ஸ்கி புக் எல்லாம் இருக்கானா, எல்லாம் இங்க இருக்கு பார்த்தா எல்லாம் பயங்கரமான இது. ஒரு 10 ரூபாய்க்கு தான் ஒரு புக்கு நான் வாங்கினேன் ஞாபகம். 10 ரூபாய்க்கு ஒரு 10 புக்கு தந்துட்டாங்க. எல்லாம் பெரிய பெரிய புக். மாஸ்கோவினுடைய முன்னேற்ற பதிப்பகம் வந்து கொடுக்கக்கூடியதெல்லாம் வந்து பெரிய புத்தகம். ஒரு 500-600 பக்கம் இருக்கக்கூடிய புத்தகம்லாம் வந்து 2-3 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அப்படியே மொத்தமா வாங்கிட்டேன். அப்படி வந்து புத்தகம் வாங்க ஆரம்பிச்சது அது இன்னைக்கு வரை எனக்கு தொடரும். ஒரு 1000 ரூபாய் இல்லைன்னா 10,000 ரூபாய்க்கு டக்குன்னு வாங்கக்கூடிய ஒரு மனநிலை. ஏன்னா என்னைக்காவது நம்ம வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுப்போம், அன்னைக்கு நம்ம படிக்க முடியுங்கிற ஒரு இதுல வாங்குறது அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து நிறைய எழுத்தாளர்களுடைய பழக்கங்கள். இந்த பிரேமானந்தகுமார் அப்பதான் உடனடியா சுந்தர ராமசாமி அறிமுகம் லட்சுமி மணியனன், நண்பர்கள் ஜெயமோகன், இப்படி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவ்வளவு எழுத்தாளர்கள் இருக்காங்கிறது அன்னைக்கு நமக்கு வந்து தெரியுது. அப்புறம் நாங்க வந்து கலை இலக்கிய பெருமன்றத்தோடு தொடர்புல வரோம். அப்படி வரும்போது இங்கேயே நிறைய எழுத்தாளர்கள், எஜி ரசூல், ஹாமி முஸ்தபா, குமார செல்வா, நடசிவகுமார், கென்னடி, நிறைய எழுத்தாளர் நண்பர்கள் எல்லாரும் ஒவ்வொரு கவிதை எழுதுவாங்க, ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு தாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து எங்களுக்கு கேக்க இதாக வந்து கதை எழுதக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அந்த டைம்ல காலேஜ் போர்டில் ஒரு போட்டி வருது. அந்த கதை எழுதி ரொம்ப நாளா நான் கிடப்புல போட்டிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கதை எழுதி அது உடனடியாக வந்து கவனத்துல வராம போகுமோங்கிற ஒரு இது இருந்தது. 96-97 அந்த காலகட்டத்திலே வந்து எழுதப்பட்ட பல கதைகளை வந்து அப்படியே எடுத்து வச்சிருந்தேன். ஒரு பரிசோதனையா வந்து செய்து பார்ப்போம், இந்த கதைகள் வந்து எவ்வளவு காலம் தாக்குப்பிடிக்கும்ங்கிறது மாதிரியான ஒரு யோசனை எனக்கு. அதனால என்னன்னா ஒரு 5-6 வருஷம் அந்த கதைகளை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி வெளியிடாமலே வச்சிருந்தேன். ஒரு 5 வருஷம் கழிஞ்சு அல்லது 10 வருஷம் கழிஞ்சு இதுக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு, அப்ப வெளியிடும் போது அதுக்கு என்ன வேல்யூ இருக்கு நம்ம பார்க்கணும்னு சொல்லக்கூடிய அது அன்னைக்குள்ள ஒரு மனநிலை மேல அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனா அந்த கதைகள் எல்லாம் வெளிவந்த போது எனக்கு உரித்த அங்கீகாரங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு. அதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் கதைகள் எழுதுறேன், தொகுப்பு வந்து கொண்டு வர்றேன். தேவதைகளின் சொந்த குழந்தைன்னு ஒரு தொகுப்பு முதலில் வெளிவருகிறது. ஏன்னா அந்த தொகுப்பு வந்து என்ன கொஞ்சம் வித்தியாசமான முயற்சியாக பரிசோதனை கதைகளாக அமைந்தது. ஏன்னா விமர்சகர்களிடையே அல்லது சில தேர்ந்த வாசகர்களிடையே வந்து அந்த கதைகள்லாம் பாராட்டப்பட்டது. அமைப்புகளில் வந்து திரும்பவும் பேசப்பட்டது, வாசிக்கப்பட்டது. இப்படி எல்லாம் உருவாகி கதை நாவல் வந்து எழுத ஆரம்பிக்கிறேன். அதுல வந்து நாவல் என்னன்னா ஒரு தேவதூதர்களின் கவிதைகள்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல். அந்த நாவல் வந்து பின்னை நாவல், எ போஸ்ட் நாவல்னு சொல்றேன். அதுக்கு அர்த்தம் நானே அதை மீன் பண்ணது. நாவல் முடிஞ்சு போச்சு, நாவலுக்கு பிறகு ஒரு நாவல் வந்தா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபார்மெட்டை நான் யோசிச்சு அதை வந்து உருவாக்குறேன். நீங்க வந்து அந்த நாவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல வந்து கதையே கிடையாது. அந்த நாவல் வந்து ஒரு கட்டுரை மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். அந்த கதையை வந்து அந்த தலைப்பு வழியா நம்ம அந்த கதையை கண்டுபிடிக்க முடியும். ஒரு சாப்டருக்கும் நான் வந்து ஒரு பேர் வச்சிருப்பேன்ல, அந்த சாப்டர் எல்லாம் மொத்தமா சேர்த்தா ஒரு கதை வரும். அது அப்படி ஒரு இது. அது போக எனக்கு இந்த வரலாறுக்கு மேல உள்ள ஒரு ஈடுபாடு காரணமாக என்னன்னா ஒரு நாவல் எழுதினேன். அந்த இடம் சார்ந்து பத்மநாபபுரம் அந்த பகுதிகள்லாம் சார்ந்து மகா கிரந்தம்னு ஒரு நாவல் எழுதினேன். அந்த மகா கிரந்தம்னு சொல்லக்கூடிய நாவல் வந்து வரலாற்று சூழல்ல எப்படி வந்து இருந்திருக்கும், கொஞ்சம் கற்பனையும் இதுவெல்லாம் சார்ந்து நாவல் எழுதினேன். இப்படி நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா பல நாவல்கள், பல கதைகள், பல சிறுகதை தொகுப்புகள் எல்லாம் எழுதி அப்புறம் வந்து இவ எல்லாத்துக்கும் மிக முக்கியமான ஒன்னுட்டு நான் வந்து லாஸ்ட்ல வந்து கண்டடைஞ்ச ஒரு விஷயம் மொழி. இந்த மொழிதான் வந்து எல்லாத்துக்கும் பிரதானமானது, இலக்கியத்துக்கும் இலக்கணத்துக்கும் எல்லாத்துக்கும் மொழிதான் பிரதானமானது. அப்ப இந்த மொழியை வந்து நம்ம வந்து சரியா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் முத முதலாக மொழி சார்ந்த ஒரு ஆர்வம் வருது. அப்ப இந்த மொழி சார்ந்த ஆர்வம் வரும்போது அந்த இலக்கியம் மட்டுமல்லாமல் மொழியியல், லிங்குஸ்டிக்ஸ் சொல்லுவாங்க, எட்டிமாலஜி, வேர்சொல், அப்புறம் வந்து என்ன ஒப்பியல், அதாவது கம்பரட்டிவ் ஸ்டடிஸ், இந்த மாதிரி எல்லாம் மொழி சார்ந்த பல விஷயங்கள்லாம் வந்து மேலை நாடுகள்ல நிறைய செய்து வச்சிருக்காங்க, நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தேடுற போதுதான் மொழி மீதான ஒரு இது வருது. அப்படிதான் நம்ம வந்து ஒரு மொழி வந்து என்பதுதான் ஒரு சமூகத்தை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி. எல்லாரும் மொழியை வந்து என்ன சொல்லுவாங்க, கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. நான் எல்லாம் என்ன சொல்றேன்னா, மொழி என்பதுதான் ஒரு சமூகத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வலுவான ஒரு

0: காரணியாக இருக்கக்கூடியதுனா மொழிதான். ஒரு மொழியை வந்து எந்த சமூகம் வந்து அதை வந்து புறந்தள்ளுகிறதோ அந்த சமூகம் வந்து மொழியாலேயே விழுந்துவிடும். அதனால மொழிக்கு ஏதாவது நம்ம செய்யறதா இருந்தாச்சுன்னு ஒன்றுன்னா மொழியை ஒழுங்காக பேச வேண்டும், அல்லனா மொழி சார்ந்த ஏதாவது விஷயங்களை வந்து செய்யணுங்கிற ஒரு லெவலில் கொண்டு என்னுடைய ஒரு முடிவுக்கு நான் இருந்தேன்.
1: தீனமுது தொடரில் இதுவரை படைப்பாளர் முஜீப் ரஹ்மான் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.
2: நேயர்களே, இந்த நேர்முகத்தின் தொடர்ச்சியினை அடுத்த வாரம் கேட்கலாம். உடன் உரையாடி நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியவர் ஆர் குமுதினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்தினா.

0: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி தனது 90வது ஆண்டு கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக அகில இந்திய வானொலி குமரி பண்பலை 101 மாவட்ட அளவில் கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி நடத்த உள்ளது.
2: நாகர்கோவில் தேத்தி இந்து கல்வியல் கல்லூரியில் இம்மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் போட்டிகள் ஆரம்பமாகும்.
0: போட்டியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்களுடைய பெயர் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை 9442430243 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் பதிவு செய்யவும்.
2: பேச்சு போட்டிக்கான தலைப்பு
0: ஆகாஷ்வாணி வளர்ந்து வந்த பாதை.
2: கட்டுரை போட்டியின் தலைப்பு
0: வானொலி ஒரு வரப்பிரசாதம்.
2: வினாடி வினாவின் மைய கருத்து
0: ஆகாஷ்வாணி இன்று வரை. வெற்றி பெறும் மாணவர்களுக்கு பரிசுகள் காத்திருக்கின்றன.
2: போட்டி பற்றிய மேலும் விவரங்களுக்கு காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை 9442430243 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.
3: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்டேன்.
4: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ பவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ பவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
5: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: Uttarakhand during the next 2 to 3 days. The IMD has also predicted heat wave conditions in parts of Madhya Pradesh, Rajasthan, Uttar Pradesh and Vidarbha tomorrow. Fishermen have been advised to avoid venturing into the South Bay of Bengal, Andaman Sea and adjoining coastal areas due to squally winds till Monday. At the Asian Weightlifting Championships in Gandhinagar, India's Sanjana has won 3 bronze medals. In the women's 77-kilogram category, Sanjana lifted 96 kilograms in the snatch, 124 kilograms in the clean and jerk, and a total of 220 kilograms to claim 3 bronze medals. In the Thailand Open Badminton, the Indian duo of Sathvik Sairaj Rankireddy and Chirag Shetty enter the men's doubles final after defeating Malaysia's Goh Se Fei and Noor Izzuddin in the semi-final in Bangkok today. The Indian pair won 19-21, 22-20, 21-16 in an 82-minute match to reach their first final of the season. In the final clash, the Indian duo will take on the Indonesian pair of Leo Roli Carnando and Daniel Martin. In IPL cricket, Kolkata Knight Riders were 240 for 2 in 19.2 overs against Gujarat Titans at Eden Gardens when reports last came in. Earlier, Gujarat Titans won the toss and opted to field. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says India and the Netherlands working together to build trusted future-ready supply chains, calls India a land of opportunities in the 21st century. Tata Electronics and Dutch firm ASML sign agreement to boost semiconductor manufacturing in India. Delhi court sends prime suspect in NEAT paper leak case PV Kulkarni and co-accused Manisha Vaghmare to 10 days CBI custody. New Delhi rejects Indus Waters treaty award by the Court of Arbitration, calling it illegal. CBSE makes study of 3 languages compulsory for class 9th and 10th. And India's Sanjana wins 3 bronze medals in the women's 77-kilogram category at the Asian Weightlifting Championships in Gandhinagar. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. That is all in the news at 9. Good night.
1: Everybody listen, listen.
2: தனது 90th ஆண்டு கொண்டாட்ட
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய்
4: பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்
3: இரவு பொழுதின் இனிமையாய்
4: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
3: குமரி பண்பலை 101
4: குமரி பண்பலை 101
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 9:16. பவனி வரும் குமரி நிலா நிலவொளியின் மங்கிய வெளிச்சத்தில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழும் நேரம் இது. நேரலையில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-240-290-7722 இணைப்பு எண் 046-562 மற்றும் ஒரு எண் 8903-2570-739. இந்த 3 எண்களிலும் தொடர்பு கொண்டு நேர்களை உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். பவனி வரும் குமரி நிலாவின் முதல் நேயர் யார் எங்கிருந்து அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்
6: வணக்கம் இனிய சகோதரிக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
5: வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா சார்?
6: நலமா இருக்கமா? நீங்க நலமா
5: இருக்கீங்களா சார்?
6: வாழ்த்துக்கள்.
5: என்ன படம்?
6: இந்த பாலங்களில் அவள் வசந்தம் திரைப்படத்தில இருந்து மறைந்த பின்னணி பாடகர் வாணி ஜெயராமன் அம்மாவும் மறைந்த திரைப்பட பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடுன முதன் முதல் வரும் துகம் எது என்று இதயம் கேட்கின்றது. அது போன்ற இனிமையான பாடல் அந்த இரவு நேரத்தில் ஜெயலலிதா வந்து
5: உற்சாகமா இருக்கிறீங்க அப்படிங்கறத பாடல் பாடி அருமையா காமிச்சிருக்கீங்க. மிக்க நன்றி சார். உங்களுடைய விருப்பமான பாடல் இதோ வந்து கொண்டிருக்கின்றது.
6: வாய்ப்புக்கு நன்றி.
5: நன்றி நன்றி.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: பவனி வரும் குமரி நிலாவின் அடுத்த நேயர், வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம் சார்.
3: தொழில் இனிது, யாழ் இனிது, தமிழ் இனிது, குமரி பண்பலைக்கும் அன்பான துறைக்கும் இனிய இத வணக்கம்.
2: வணக்கம் சார்.
3: மதுரையிலிருந்து உங்கள் உணர்ந்து ஆண்டனி.
2: நன்றி சார், சந்தோஷமா இருக்குது. மதுரையிலிருந்து கூட நேயர்கள் வந்து வாரீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். சார், என்ன பாடல் வேணும்?
3: தருணங்கள் வரைக்குமே குமரி பண்பலை எனக்கு, இந்த தருணங்கள் வரைக்கும்
2: ரொம்ப சந்தோஷம் சார். என்ன பாடல் வேணும் சார்?
3: கண்ணெடுத்து பைங்கிலி, மக்கள் கிழமை படவட்டி. அதுல வந்து இந்த மாதிரி பாடல்கள் இனிமேலாம் சீன் போட்டு அமைப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் தான். அப்படியோட இசை, அப்படியோட லிரிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த காலகட்டங்கள்ல கோவா கடற்கரையில ஷூட் பண்ணிருப்பாங்க பாடல் அமைப்பெல்லாம். அது வந்து தொட்டால் பூமில இருந்த பாடல்ல சகோதரனுக்கு மலர் நினைப்புகளாக இருக்கும் சார். என்னது சார், தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி நன்றி. பாடல் கேட்கலாம்.
3: தேங்க்யூ சார்.

0: நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
1: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை, தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நேர்லை நிகழ்ச்சியின் அடுத்த நேரம் யாரு எங்கிருந்து தமிழ் பார்க்கிறோம்? வணக்கம்.
3: வணக்கம்.

0: வணக்கம் சார்.
1: கருக்குட்டத்தில் சார் வரவேல் பேசுறேன்.
0: வரவேல் பேசுறீங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் சார்?
1: அன்னை இல்லம் படம். அடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோ.
0: இன்னும் நேயர்கள் நிறைய பாட்டு கேட்க வேண்டியிருக்குது. நீங்க இப்பவே தூங்குறதுக்கு பாட்டு கேட்டீங்க இல்லையா? சரி சரி, உங்களுடைய விருப்ப பாடல் வந்து கொண்டிருக்கிறது, கேட்கலாம் சார்.
1: ஓகே,
0: நன்றி.

0: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் 9:33. குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா. நிலவொளியில் பாடல் கேட்க காத்துக்கொண்டிருக்கும் அந்த நேயர் யார் என்கிறது பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
1: நலம் சார். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
1: சொல்லுங்க, எப்படி பாட்டு கேட்க வந்துட்டீங்க? அமைதியான பாடல், உங்களுக்கு உற்சாகமான பாடல் இல்லையா? இந்த பாடல் எப்ப கேட்டாலும் உற்சாகம் தான். சரி, உங்களோட சேர்ந்து எல்லாரும் கேட்கலாம். நன்றி. நன்றி சார். நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்.

0: இந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ பவுண்டேஷன் இப்போ நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. ஆரம்ப கால சிறப்பு சலுகையா 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை முற்றிலும் இலவசம்.
1: தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
2: நேரம் சரியாக 9:40 நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் பவனி வரும் குமரின்லாவில் பாடிய கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறவங்களுடைய அந்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். நீங்க யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: புலியூர்
2: குறிச்சியில இருந்து சுதா. நலமா இருக்கிறேமா, நல்லா இருக்கிறீங்களா?
3: ஆமா, நல்லா இருக்கேன்.
2: சரி, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
3: நான் ஏன் பிறந்தேன் படத்துல இருந்து நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும். அந்த பாடல்
2: நலமாக வேண்டும். அப்ப நீங்கள் பாடிய பாடல் வானொலி மூலமா இப்ப நம்ம கேட்க போறோம் இல்லையா? அது நலமாக எல்லாருக்கும் அமையட்டும் அப்படின்னு வாழ்த்தி இந்த பாடலை கேட்போம். நன்றிமா. நன்றி.
3: நன்றி மேடம்.

0: கண்ணாடி இல்லாம ஆளே மாறி போயிட்ட?
1: ஆமா, என் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு காரணம் தி ஐ ஃபவுண்டேஷன் தான். இப்போ நம்ம ஐ ஃபவுண்டேஷன் நாகர்கோவிலுக்கு வந்தாச்சு. முதல் 2 மாதங்களுக்கு முழு கண் பரிசோதனை மற்றும் ஆலோசனை இலவசம்.
2: தென்னிந்தியாவின் நம்பிக்கை பெற்ற கண் மருத்துவமனை தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை, கேபி ரோட், நாகர்கோவில்.
3: பவனி வரும் குமரில்லா நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். நான் அருமனை கமலாசனன்,
3: கன்னியாகுமரி
4: மாவட்டம்.
3: நீலமலை திருடல் இருந்து சத்தியமே இல்லையா? சத்தியமே எப்போதுமே நல்லது இல்லையா? சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் எல்லாருமா சேர்ந்து கேட்கலாம். நன்றி.

0: நினைவுபடுத்துகின்ற நேர்களே, நாளை காலை 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி உழவும் வானொலியும் முன்னோடி விவசாயி வேதாரண்யம் தேத்தாக்குடி தெற்கு கே பன்னீர்செல்வம் அவர்களுடன் ஒரு சந்திப்பு கேட்கலாம். படைப்பு காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 9:48. நேர்களை குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பவனி வரும் குமரி நிலா, நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்போது பாடல் கேட்க காத்துக்கொண்டிருக்கும் அந்த நேயர் யாரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: லைன்ல தான் இருக்கிறீங்க, ஒன்னும் பயப்பட வேண்டாம், பேசுங்க.
1: நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். தங்களுக்கு வணக்கம். என்ன பாடல் வேணும்?
1: என்ன
0: படத்துல இருந்து பாடல் வேணும்?
1: வைதை காத்திருந்தால் படத்துல இருந்து அழகு மலராட.
0: அந்த பாட்டு வேணும். என்ன ஒரு அதுல ஒரு இது இல்லையா, வேணும் கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு வாஞ்சை. நீங்க பாடும் போதே எனக்கு அந்த மலர் ஆடின மாதிரி அப்படியே தோணுச்சு. வீட்டுல இருந்து இந்த மலர் சந்தோஷமா ஆடுதா ஆக்ரோஷமா ஆடுதா?
1: சந்தோஷமா
0: ஆடுது. ஓ, ரெண்டும் ரெண்டும் கலந்த கலவையா? சரி சரி சரி சரி. உங்களுடைய பாடல் வருது, ஆக்ரோஷமா ஆனந்தமா கேட்போம்.
1: சரி, ஆனந்தமா கேட்போம்.
0: நன்றி நன்றி மேடம். நன்றி.

0: ஆக்ரோஷம் கலந்த ஆனந்தமாக ஒரு பாடல் கேட்டாச்சு. இப்போ நிறைவாக அடுத்த அந்த நேயர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: கோட்டார்லேருந்து
0: வர்கீஸ் பேசுறீங்க. சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல என்ன பாடல் வேணும்?
1: படம் பயணங்கள் முடிவு.
0: முதலில் ஒரு மயில் ஆடியது, இப்போ வந்து ஒரு குயில் பாடப்போகுது இல்லையா சாலை ஓரம்? சரி சரி சரி சார், உங்களுக்கு பிடித்தமான பாடல் எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நன்றி.
1: ஓகே.

0: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं प्रशांत कुमार। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कहा है कि भारत और नीदरलैंड वैश्विक संकटों से निपटने के लिए भरोसेमंद, पारदर्शी और भविष्य की आपूर्ति व्यवस्था तैयार करने पर साथ मिलकर काम कर रही हैं।
1: மனசு மயங்கும்.
2: திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இனிமையான இரவு பொழுதில் இதம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். பி சுசீலாவின் குரலில் ஆட்டுக்கார அலமேலு படத்திலிருந்து சங்கர் கணேஷ் இசையில் பாடல்.

காலங்களையும் கடந்து நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பில் இருக்கிறோம். மனசு கிறங்கும் அன்னைக்கிளி படத்திலிருந்து அந்த பாடலை ரசித்தோம். ஆகாஷ்வாணியில் அடுத்ததாக வளம் வருவது வாணி ஜெயராம், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்காங்க. கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பொல்லாதவன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள், இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும். அன்புக்கு நான் அடிமை படத்திலிருந்து பாடலை ரசித்த இந்த நேரம் 11:19. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். சங்கர் கணேஷ் இசையில் நீயா.

0: மனசு பாடாதோ. பூவரசன்புத்தாச்சு, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு, காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ.
1: காற்றும் கிறங்கும் மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் கிழக்கே போகும் ரயில் படத்திலிருந்து பாடலை கேட்டும், அதனைத் தொடர்ந்து தீபம்

பதினோரு மணி 11:31 கடிகாரங்கள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ் பி சைலஜா பாடிய பாடல் அன்னை ஓர் ஆலயம் படத்திலிருந்து.

பதினாறு வயது நிலை படத்திலிருந்து பாடல் கேட்டோம். 11:40 நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல் உமாரமணன், இளையராஜா, சாய்பாபா இவங்க எல்லாரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. கங்கை அமரன் வரிகளில் இளையராஜாவின் இசையில் பகவதிபுரம் ரயில்வே கேட்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது சிகப்பு ரோஜாக்கள் படத்திலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு, காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: காற்றின் மொழி.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவேக் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

காப்பதன் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதன் பாடு. சத்தியம் நீயே தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடி

காலை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் இன்னும் நின்றுதங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பாத்து நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு

சக சக பத சக.

நடக்கையிலே ஏக்கம் பிறந்ததம்மா இன்று நீ சிரிக்கையிலே இன்பம் பிறக்கும் அம்மா நாளை இந்த வேளையிலே ஒரு நாள் கூத்துக்கு மீச

வெளிதேசத்தை மோசத்தை பொய்யாக்க வந்தான். கம்பு சண்டை வம்பு சண்டை கத்தி சண்டை குத்து சண்டை போட்டான் தனியாடு. பத்து பேரு மத்தியிலே ஒத்தனாக சுற்றி வந்து ஜெயிச்சாம் முடிவாக. ஒரு நாள் கூத்துக்கு நீ செய்ய

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

என்ன கலக்குற, கலக்கலரா ட்ரெஸ்ஸா போட்டு கலரு என்ன கலக்குற.

பிள்ளைகளை சுத்தி சுத்தி வரம் ஒண்ணு நினைப்பில் என்ன சுமக்கூற மட்டும் முன்னாடி மூடி மறைக்கிற காதலியே பதில சொல்லிடமா. கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா கலக்கலரா ட்ரெஸ் போட்டு கலரு என்ன கலக்குறா.

ரசன சுதிய எட்டுக்கட்டு பாட்டு ஒண்ணு பாட தும்மா சக்கர கட்டி தரையில கால் போடாம பம்பரம் போல ஒண்ணைய சுத்தி ஆட்டம் ஒண்ணு போடட்டுமா மாமன் குட்டமான துக்கி இத்தர மாசம் இத்தர மறந்து பத்தி நீ உனக்கு பாடம் படிக்க உத்தரவு போட்டுடுமா உன்ன மறந்து சம்மதம் சொன்னா ஜாம விலையில சந்ததி இல்லாம சந்திக்க வருவேன் சத்தமா சொல்ல வேணா காட காட்டுமா அடி அத்த பெற்ற வேலை மேல திருச்சிடி வைக்க மறந்தது கண்ண திறந்துடு என்ன நினைச்சிடு ஒண்ணு மறந்தது திரையெடுக்கும் மதுர வீரமா கலக்குறா கலக்குறா கலரு என்ன கலக்குறா கல கலரா ட்ரெஸ் போட்டு கலரு என்ன கலக்குறா ஏ காஞ்ச உதட்டு சாயம் பூச்சி காதல் பாஷ கண்ணில் பேசி

0: பொங்கும் மங்களம். இன்றைய நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு பி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் எம் கே எஸ் சண்முகம் அவர்கள் தவில்.
0: முதலில் கம் கணபதி, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், ஹம்சத்வனி ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.

செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து வாசுதேவயனி, தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ஆதித்தாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை செங்கல்பட்டு வி முத்துகிருஷ்ணன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மாம்பலம் எம் கே எஸ் சண்முகம் அவர்கள் தவில்.

0: ஆகாஷ்வாணி விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் எம் எஸ் சுப்புலட்சுமி பாடிய விநாயகர் கவசம்.

அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாம்பே சகோதரிகள் பாடிய ஸ்ரீ துர்கா ஸ்தோத்திரம்

நேரம் 5:30. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது திருவனந்தபுரம் சகோதரிகள் பாடிய லலிதா நவரத்ன மாலை.